0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
1: ரேடியோ சிட்டில இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்க பாடல் ஆத்தாடி ஆத்தாடி. நவீன் மாதவோட வாய்ஸ்ல நாமுத்துக்குமார் வரிகள் எழுத எஸ் எஸ்

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1.
1: ரேடியோ சிட்டி கேட்டுட்டு இருக்கீங்க. உதயராகம் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே அருள்மொழி. மே மாதம் 7ஆம் தேதி, பராபவ வருடம் சித்திரை மாதம் 24ஆம் தேதி, இன்று வியாழக்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 12:30 முதல் 1:30 வரை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஒரு நாள் அரசவையில ஒரு கேள்வி எழுப்பப்படுது. அக்பர் கேக்குறாரு, கடவுள் எங்க இருக்கிறார். இது எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்விதான். ஏன்னா எல்லாருமே கடவுளை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. சில பேருக்கு கடவுள் இருப்பாரு, சில பேருக்கு அது ஒரு சக்தியா இருக்கும், சில பேருக்கு கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லை, அப்படி இருந்தா இதையே நடக்குது, இந்த மாதிரியான நிறைய கேள்விகள் இருக்கு. அப்ப கடவுள் எங்க இருக்கிறார் அப்படின்னு அக்பர் கிட்ட கேட்டதுக்கு பீர்பால் என்ன செஞ்சாருன்னா, ஒரு அறையில ஒரு விளக்கு ஏற்றினார். ஏற்றினதோட மட்டும் இல்லாம அவர் கேட்டாரு, இந்த ஒளி எங்கிருந்து வருது, இந்த ஒளி எங்கிருந்து வந்ததுன்னு தெரியாது. சரி, இந்த ஒளி எங்க இருக்குன்னு கேட்டார். இந்த ரூம் ஃபுல்லா பரவி இருக்குன்னு. அதே போலதான் கடவுள் எல்லா இடத்திலையும் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் கடவுள். இங்க இருக்கிறார், அங்க இருக்கிறாருன்னு சொல்ல முடியாது. ஒரு இடத்துல இல்லை இறைவன், எல்லா இடத்திலையுமே இருக்கிறார் அப்படின்னு நம்ம பீர்பால் வந்து அக்பர்ட்ட சொன்னாராம். அதே மாதிரிதான் இறைவன் எங்க இருக்கிறார் அப்படின்னு தேடுறதை விட்டுட்டு இறைவன் கிட்ட செல்ல வேண்டிய பாதையையும் சொல்ல வேண்டிய வார்த்தைகளையும் நாம நினைச்சிட்டோம்னா அதுவே நமக்கு நல்லது. கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டில உதயராகம் நிகழ்ச்சிக்காக, நான் உங்கள் ஆர்ஜே அருள்மொழி.
2: முத்துசுவாமி தீட்சிதர் வரிகளில் ஜிப்ரானின் இசை மற்றும் குரலில் மகாகணபதி. கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டியில்.

ரேடியோ சிட்டி கேட்டுட்டு இருக்கீங்க. உதயராகம் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே அருள்மொழி. இன்று ஒரு கோவில் பக்கத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த கோவில் சிவகங்கை மாவட்டம் திருமலை அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய அருள்மிகு மலை கொழுந்தீஸ்வரர் கோவில். இங்க இருக்கக்கூடிய முக்குறுணி விநாயகர் சிலையோட பின்புறம் சடை மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கு. எட்டு கைகளோட இந்த கோவில்ல துர்கை இருக்கிறார். இந்த கோவில் காலையில 8 மணிலிருந்து மதியம் 1 மணி வரைக்கும் திறந்திருக்கும். இந்த கோவிலினுடைய ஸ்தல வரலாறு வந்து பாத்தீங்கன்னா, பாண்டிய மன்னனோட ஆட்சிக்குட்பட்ட இந்த பகுதியை 11ஆம் நூற்றாண்டுல சோழ மன்னன் முதலாம் ராஜேந்திரன் கைப்பற்றான். அதற்கு பின்னாடி 12ஆம் நூற்றாண்டுல பாண்டியர் வம்சத்துல வந்த ஜராவர்ம குலசேகரன் சோழ மன்னனை ஜெயிச்சு திருப்பியும் நாட்டை மீட்கிறார். சிவபக்தரா இருந்த ஜடாவர்ம குலசேகரன் தான் வெற்றி பெற்றதுக்கு நன்றி காணிக்கையா இங்க இருந்த மலையில சிவபெருமானுக்கு கோவில் எழுப்பி மலை கொழுந்தீஸ்வரர்னு பெயர் சூட்டார். தொன்மையான இந்த கோவில்ல கிபி 2ஆம் நூற்றாண்டுகள்ல வழக்குல இருந்த தமிழ் பிராமி கல்வெட்டுகள் இருக்கு. அவ்வளவு பழமையான ஒரு கோவில். இங்க இருக்கக்கூடிய குன்றுகள்ல பழைய தமிழர்களுடைய வரலாற்றை சொல்லக்கூடிய

0: brand new Old the City. எங்க RJ's ரொம்ப witty. And around the clock, non stop. உங்க fun க்கு நாங்க guarantee.
1: Radio City.
2: Radio City.
3: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி. FM on Radio City 91.1.

0: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1
1: ரேடியோ சிட்டி கேட்டுட்டு இருக்கீங்க. உதயராகம் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே அருள்மொழி. எல்லா கோவில்கள்லையும் இந்த கொடிமரத்துக்கு அடுத்ததா ஒரு பலிபீடம் வச்சிருப்பாங்க. கொடிமரத்தை வழிபட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம இந்த பலிபீடத்தை மனதார வணங்கணும் அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க. பொதுவா இந்த பலிபீடங்கள் மூன்றடுக்கு பீடமா இருக்கும். தாமரை மலர் போன்ற வடிவம் இருக்கும். அந்த பீடங்கள்ல சிற்பங்கள் இருக்கும். இதுல திருப்பதி மாதிரியான ஆலயங்கள்ல தங்க கவசம் போர்த்தி இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும். இதன் மூலம் கருவறைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம் இந்த பலிபீடங்களுக்கும் கொடுக்கப்படுது அப்படிங்கறத நாம அறிஞ்சுக்கலாம். பலிபீடம் அப்படின்னோட நிறைய பேருக்கு மனசுல தோன்றக்கூடிய விஷயம் ஆடு கோழி, இத வந்து பலி கொடுக்கக்கூடிய இடம் நினைப்பாங்க. வேத காலத்துல நம்முடைய முன்னோர்கள் வேள்விகள் செஞ்சாங்க. விலங்குகளை பலியிடக்கூடிய மேடைகளா இருந்ததுதான் நாளடைவுல கொஞ்சம் கொஞ்சமா உருமாறி இன்னைக்கு கொடிமரமாவும் பலிபீடமாவும் இருக்கு. நிறைய பேர் சொல்றாங்க ஆகம விதிகள் படி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிவாலயங்கள்லையும் வைணவ ஸ்தலங்கள்லையும் இருக்கக்கூடிய பலிபீடங்கள் நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்தும். அங்க வந்து பாத்தீங்கன்னா உயிர்களை பலியிடுறது இல்ல, நம்முடைய மோசமான குணங்களை அங்க பலியிடுறாங்க அப்படின்னு வந்து நம்பப்படுது. அதாவது கோவிலுக்குள்ள நுழையும் பொழுதே நம்முடைய மோசமான பாவமான குணங்களை பலி இட்டுட்டு அதற்கப்புறம்தான் கருவறையில் இருக்கக்கூடிய கடவுளை போய் நம்ம சந்திக்கும் பொழுது அவர் நமக்கு அருள் புரிகிறார் அப்படிங்கிறது தான். ஆக நம்முடைய மனதில் இறைவன் இருக்கணும்னா எந்தவித கெட்ட எண்ணங்களும் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் இல்லையா. நம்முடைய மன அழுக்க நீங்கி நாம் நல்ல மனிதர்களாக மாறினதுக்கு அப்புறம் கடவுளை பார்க்க போகிறோம். இதுதான் இந்த கொடி மரத்துக்கும் பலிபீடத்துக்கும் இருக்கக்கூடிய தத்துவார்த்தமான விஷயங்கள்.

0: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் தி கிளாக் நான் ஸ்டாப், உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி. நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FMR ரேடியோ சிட்டி 91.1.
1: ரேடியோ சிட்டில நீங்க கேட்டுட்டு இருக்கிற பாடல் அஸ்கலஸ்கா, சின்மை மற்றும் விஜயபிரகாஷ் குரல்ல, விவேகா வரிகள்ல, இசை ஹாரிஸ் ஜெயராஜ்.

FM நார் ரேடியோ சிட்டி 91.1. ரேடியோ சிட்டில இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்க பாட்டு அனிருத் ரவிச்சந்தர் மற்றும் ஸ்ருதிகாவோட வாய்ஸ்ல, பா விஜய் வரிகள்ல, அனிருத் ரவிச்சந்தர் இசையில, பாரா தொடர்ந்து கேளுங்க.

டைம் எக்ஸாக்டா 7:00 ஏழு நிமிஷம் ஆயிருச்சு. ரேடியோ சிட்டி 91.1 கேட்டுட்டு இருக்கிற அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தமிழ்நாட்டில் என்னங்க நடக்குது? ரேடியோ சிட்டி 91.1 ரேடியோ சிட்டி பரத் வந்துட்டேன். அடுத்த நாலு மணி நேரம் என் கூட தான் ஷோ கேட்க போறீங்க. கலக்கலான காலை கலர்ஃபுல் வேலை வாரத்தோடைய 4வது நாள் 7ஆம் தேதியில் இருக்கிறோம். இந்த 7ஆம் தேதி எதுமா யாருக்கெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலான டேவோ அவங்க எல்லாருக்குமே மெனி மெனி மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தே அப்படின்னு சொல்லிட்டு ஷோக்குள்ள போறோம். அடுத்த நாலு மணி நேரம் ரேடியோ சிட்டி பரத் நான் தான் உங்க கூட டிராவல் பண்ண போறேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். மண்டே சினாரியோ வேற மாதிரி இருந்துச்சு, டியூஸ்டே சினாரியோ வேற மாதிரி இருந்துச்சு, வெட்னஸ்டே போய் இப்போ தேர்ஸ்டேல இருக்கிறோம். நேத்தெல்லாம் அவ்வளோ பரபரப்பான விஷயம்.

தாட்ஸ் நோ அப்படின்ற மாதிரி காலம் தான் பதில் சொல்லணும். என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சரி, நடக்கிறது நடக்கும், சரியா? ஏன்னா மக்கள் எல்லாருமே அவ்வளோ இதாக வந்துட்டு ஓட்டெலாம் போட்டிருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம், பொறுத்திருந்தான் பார்க்கணும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ரைட், அப்படியே ஷோக்கில் போகிறோம், நிறைய பேசலாம். தொடர்ந்து ரேடியோ சிட்டி கேளுங்க. இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான அம்சமான அரட்டி விடுற மாதிரி நாள் அமைகிறதுக்கு ரேடியோ சிட்டி பரத் என்னுடைய வாழ்த்துக்கள். ஷோவில் நிறைய அப்டேட்ஸ் நானும் அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். நம்மளும் வந்துட்டு நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம். அதுக்கான அப்டேட்ஸும் நான் உங்களுக்கு ரேடியோ சிட்டியில் கொடுக்குறேன். சரியா, நீங்கள் தொடர்ந்து ரேடியோ சிட்டி 91.1 ரேடியோ சிட்டி பரத் என்கூட கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு ரூமர்ஸை ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம். எந்த ஒரு செய்தி வந்துட்டு அது உண்மையா இருக்கோ, அது நம்பகத்தன்மையோட இருக்கோ, அதை நம்ம ஷேர் பண்ணாமே தவிர சும்மா எதையோ ஆளாளுக்கு இப்போ வந்துட்டு ஒரு ஒரு கட்சியோடைய ஸ்போக்ஸ் பர்சனாக மாறி பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஒரு கட்சிக்கு ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் இருப்பாங்க, அவங்க பேசுறதும் கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம அதை எடுத்து அதை நம்ம பிலீவ் பண்ணுமே தவிர என்னென்னமோ சொல்றாங்க. சரி, பார்க்கலாம் இன்னும் என்னென்ன நடக்குதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். தொடர்ந்து ரேடியோ சிட்டி கேளுங்க. ரேடியோ சிட்டி பர்த்டே கூட. குட் மார்னிங்.

0: powered by
1: healthy சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் oily நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் sunflower oil இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் 1 sunflower oil நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் sunflower oil வாங்குங்க.
2: லக்ஸரி மோட்டார் சைக்கிள் பார்ட்னர் Harley Davidson X440 Deep beyond the everyday. Automobile partner.
3: Lanson Toyota. Think Toyota. Call Lanson. 044-4000-8000.
2: Jewelry partner.
3: Rubai 100 podume. Indra Thangamanga Aramikalam. NAC DigiGold app download seyyungal. Ippothe 7.5% bonus perungal.
2: Maja partner. Wonderla Amusement Park. India's largest Maja factory. Ippo namma Chennaiyil. Happiness partner. Satya. Spreading happiness. Satya.
4: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1.
5: மூட்டு வலிக்கு டாக்டர் ஆர்த்தோ ஆயில் தரும் அமேசிங் ரிசல்ட் என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். உங்க வசதிக்கும் சப்போர்ட்டுக்கும் டாக்டர் ஆர்த்தோ ஆர்த்தோட்டிக் கேர் ரேஞ்ச இன்ட்ரடியூஸ் பண்ணி இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? டாக்டர் ஆர்த்தோ ஸ்பைனல் பெல்ட், நீ கேப், சர்விக்கல் பில்லோ, பேக் சப்போர்ட், போஸ்டர் கரெக்டர் இதுல இருக்கு. இது போல இன்னும் சிறந்த ட்ரைட் அண்ட் டெஸ்டட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. டாக்டர் ஆர்த்தோ, இனி வலி உங்களிடம் மண்டியிடும்.
6: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோக்கரல் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
7: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா IPL பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
8: இப்பவும் 3 மாசம் காத்திருக்கணுமா? AU ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருந்தா ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரெஸ்ட் உங்க அக்கவுண்ட்ல 6.75% வரை ஹையர் இன்ட்ரெஸ்ட், மேலும் சூப்பர் ஆஃபர்ஸும் கூட. அதான் சொல்றோம், சிந்தனைய மாற்றங்க, பேங்கையும் மாற்றங்க.
9: ஜாய் அலுகாசில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜாய் அலுகாசில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜாய் அலுகா ஷோரூமிற்கு வருகை தாருங்கள்.
10: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர். இறைச்சலுக்கு இடையில இயற்கையோட இசைய கேட்க துடிக்கிற ஏக்கமும், தூசிகளுக்கு நடுவுல தொலைஞ்சி போய்கிட்டே இருக்கிற நம்ம வாழ்க்கையும், இது எதுவுமே மாறாதுன்னு தோணும் போது எல்லாத்தையும் மாத்த முடியுங்கிற எண்ணம் கூட ஒரு ரெவல்யூஷன் தான்.
11: Launching Casa Grand High City, Bangalore RR. Luxurious 2 and 3 BHK apartments starting from 49 lakhs. To book, call 9884822122.
12: குடும்பத்தோட சந்தோஷம் பாதுகாப்புக்கு பிளானிங் ரொம்ப முக்கியம். அதுக்காக LIC கொண்டு வந்திருக்கிற புதிய பிளான் ப்ரொடெக்ஷன் பிளஸ்.
13: இது ஒரு யூனிட் லிங்க் பிளான், லாங் டர்ம் சேவிங்ஸும் ப்ரொடெக்ஷனும் கூட. உங்க கோல்ஸ்க்கு மேட்சா டாப் அப் பிரீமியம்ஸ் மூலமா ரிஸ்க் கவரை இன்க்ரீஸ் பண்ணலாம். மேலும் மல்டிபிள் இன்வெஸ்ட்மென்ட் ஃபண்ட் ஆப்ஷன்ஸ்ல சூஸ் பண்ற பிளெக்சிபிலிட்டியும் இருக்கு.
12: 5 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்ஷியல் வித்ட்ராயல் ஆப்ஷனும் இருக்கு.
13: LIC ப்ரொடெக்ஷன் பிளஸ் பாலிசியை பற்றிய மேல் விவரங்களுக்கு உங்க LIC ஏஜென்ட்ட காண்டாக்ட் பண்ணுங்க, இல்லனா நியரஸ்ட் LIC பிரான்ச்ச விசிட் பண்ணுங்க, அல்லது www.licindia.in login பண்ணுங்க. LIC ஹர்பல் ஆப்கே சாத்.

0: பொலிவு. நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
2: ஆல் நியூ விபிஜே அண்ணா சாலை ஷோரூம், ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்திலேயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
3: படிச்ச உடனே நல்ல வேலை கிடைக்கணும்னா நல்ல காலேஜ் சூஸ் பண்ணணும்.
2: NAC A+ அக்ரிடிட்டட் பெற்ற கோயம்பேடு 100 ஃபீட் ரோட் சென்ட் தாமஸ் காலேஜ் சூஸ் பண்ணுங்க. BA இங்கிலீஷ், BCom, BScom, BCA, BBA, Data Science, Artificial Intelligence, Maths, Psychology, MCom, MSc போன்ற best courses ஓட experienced faculties இருக்காங்க.
4: Visit stthomascollege.com.
2: Careful! Sugary drinks ORS-னு confuse பண்ணாதீங்க.
5: Real ORS-னா WHO formula follow பண்ணும் Electrol மாதிரி.
2: Electrol, India-வின் number one WHO approved ORS.
6: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
7: பின்ன கிச்சன்ல தான் கோல் வினர் 5G இருக்கே.
6: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
7: அது 1G கோல் வினர் கடல் எண்ணெய், 2G கோல் வினர் நல்லெண்ணெய், 3G கோல் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல் வினர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல் வினர்.
6: கோல் வினர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
8: India's favorite spring mattress. Visit www.pepsindia.com to explore more.
9: ரேடியோ சிட்டி 91.1 ரேடியோ சிட்டி பரத் நான் தான் பேசிட்டு இருக்கிறேன். டிராஃபிக் அப்படின்னு சொல்லணும்னா சிட்டியில் இப்போதைக்கு பெருசாக டிராஃபிக் இல்லை, இனிமேல் தான் வரும். இப்போ அங்கங்கே சில இடங்களில் டிராஃபிக் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி பார்த்து பத்திரமா வண்டி ஓட்டிட்டு போங்க. சரியா, தொடர்ந்து ரேடியோ சிட்டி கேளுங்க, ரேடியோ சிட்டி பரத்தையும் கூட. குட் மார்னிங்.

0: योनो एसबीआई क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: இந்த கிரிக்கெட் சீசன் ரேடியோ சிட்டியில கேளுங்க எக்ஸ்க்ளூசிவ் மேட்ச் ட்ரிவியாஸ், மேட்ச் அப்டேட்ஸ் அண்ட் மேட்ச் ரிவ்யூஸ். இம்முறை ஒவ்வொரு பாலிலும் கிடைக்கும் என்டர்டெயின்மெண்ட் சிக்ஸர் அண்ட் எக்கச்சக்க ஃபன் கிரிக்கெட் இன் லெஜெண்ட் ஹர்பஜன் உடன்.
0: யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கா பிளாக் பாஸ்டர். கெட் ப்ரீ அப்ரூவ்ட் இன்ஸ்டன்ட் டிஜிட்டல் லோன்ஸ் வித் யோனோ எஸ்பிஐ, பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ. Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
2: இணைந்து வழங்குவோர்
3: KPN Promoters in year end bonanza offer. ஒரு பாக்கத்துல plot square feet just 2799 க்கு வாங்குனா 10 gram gold free. KPN Promoters.
4: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous, திருவேற்காடு.
5: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் ஒன் சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
3: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ஐசியூ வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
6: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
7: கேடியா பவித்ர. பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
8: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
9: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
10: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
11: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தீர்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் கூத்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட்.
12: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப்பா உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
13: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FMR ரேடியோ சிட்டி 91.1.
14: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
15: ஜோயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
16: டாக்டர் ஆர்த்தோ ஆயிலின் ரெகுலர் மசாஜஸ் உங்கள் முட்டுகளை ஹெல்த்தியாக வைத்திருக்கும். உங்க ப்ராப்ளம் ரொம்ப பழசுனா டாக்டர் ஆர்த்தோ கேப்சூல்ஸை எடுத்துக்க மறந்துடாதீங்க. இனி வலி உங்களிடம் மண்டியிடும்.

0: புதுப்பொலிவு.
1: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
2: லான்ச்சிங் காசா கிராண்ட் ஹை சிட்டி சென்னை. இது உங்களுக்கான ரெவல்யூஷன். For the first time in Chennai, 41 acres la oru maaberum township, 28 acre open space, adhula 22 acres landscape greenery. Yerkiyoda seindhu vaala oru peaceful community. Neenga oru sports lover a irundhingana, 5 acres la South India's largest sports club ungalukkaga. Manasukku pidichavanga kooda time spend pandradhana sandosham. 150 plus world class amenities and 1.3 acres recreation club. Inga weekdays kuda weekends amaru. Ungalukkana indha revolution uruvaga pore idam ORR Chennai in pudhiya adiyanam.
3: Launching Casa Grand High City, Bangalore ORR. Luxurious 2 and 3 BHK apartments starting from 49 lakhs. To book call 9884822122.
4: புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
5: ஆல் நியூ VBJ அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை. அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
6: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
7: பின்ன கிச்சன்ல தான் கோல்வேல 5G இருக்கே.
6: என்ன 5G? அது என்ன புதுசா?
7: அது 1G கோல்வினர் கடல் எண்ணெய், 2G கோல்வினர் நல்லெண்ணெய், 3G கோல்வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்வினர் ரைஸ் பிரான் ஆயில். கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்வினர்.
6: கோல்வினர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
8: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோக்கரில் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
9: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா IPL பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
10: ஹே நேஹா, இப்பெல்லாம் நீ ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்க, என்ன சீக்ரெட்?
11: சீக்ரெட் இல்ல, இது ஸ்மார்ட் மூவ். நான் LIC-யோட பீமா லட்சுமி பிளான் எடுத்துட்டேன்.
10: உண்மையாவா? அதுல அப்படி என்ன ஸ்பெஷல்?
11: இங்க பாரு, சின்ன சேவிங்ஸ் பெரிய ரிட்டர்ன்ஸா மாறும். அண்ட் உனக்கு இன்சூரன்ஸ் கவரேஜும் கிடைக்கும். இது கொடுக்கும் கேரண்டீட் அடிஷன்ஸ், அடிஷனல் சர்வைவல் பெனிஃபிட், அதுவும் 3 அட்ராக்டிவ் ஆப்ஷன்ஸோட. அண்ட் இதுல ஆட்டோ கவரும் இருக்கு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த பிளான் பெண்களுக்கு மட்டுமானது.
10: வாவ், நானும் LIC-யோட பீமா லட்சுமி பிளான் எடுக்க போறேன்.
11: அப்போ இப்பவே LIC-India.in விசிட் பண்ணு. இல்ல உன் நியரஸ்ட் LIC பிரான்ச் காண்டாக்ட் பண்ணு. LIC ஹர் பல் ஆப்கே சாத்.
12: இப்பவும் 3 மாசம் காத்திருக்கணுமா? AU ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருந்தா ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரெஸ்ட் உங்க அக்கவுண்ட்ல 6.75% வரை ஹையர் இன்ட்ரெஸ்ட், மேலும் சூப்பர் ஆஃபர்ஸும் கூட. அதான் சொல்றோம், சிந்தனைய மாற்றங்க, பேங்கையும் மாற்றங்க.
13: சார், சார், என்ன ரெண்டு தடவை கதவு தட்டுறாங்க?
14: சொல்லிக்கிட்டே
15: எனக்கு
14: தெரியும் சார். இத கேளுங்க, தான் குழந்தை இருக்கிற இடத்த விட்டு வரமாட்டேன்னு நிக்கிற கிருஷ்ணா கடைசியா நிலாவை காட்டி சோறு ஊட்டினாதானே அவ சாப்பிடுவா? இப்ப நானே நிலாவுக்கு போயிட்டு அவ டெய்லி சாப்பிடுறப்ப என்ன பார்த்துதானே சாப்பிடுவான்னு நினைச்சு ஒத்துக்கிறாரு சார் நிலாவுக்கு போக. ஒவ்வொரு நாளும் நிலால இருந்து கிருஷ்ணா ஸ்டெப்பு போட, பூமியில இருந்து அந்த நிலாவே ஸ்டெப்பு போட, கிளைமேக்ஸ் ஒரு அம்மாவாசை சார். ரெண்டு பேரும் பாத்துக்க முடியாதப்ப வருவே ஒரு ஃபீலிங், எமோஷனா சார்.
15: எமோஷனல் இல்லடா, ப்ரமோஷன். உன்னை ப்ரமோட் பண்ணி நிலா

0: ரேடியோ சிரி 91.1 ரேடியோ சிரி பரத் நான் தான் பேசிட்டு இருக்கிறேன். பாட்டு கேட்டு முடிச்ச உடனே இப்போ டைம் ஃபார்
1: ரேடியோ சிட்டி
2: ஹெல்த் டாக்.
0: இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேர் வந்துட்டு தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள்னால அவங்க வந்து இந்த ஹார்மோன் டேப்லெட்ஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஹார்மோன் டேப்லெட்ஸ்லாம் எடுத்துக்கிறதுன்றது ஒரு பிரெக்னன்சி டைமில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் கொண்டு வரும், இதை பற்றி உங்களுடைய பார்வையின் அதை கொஞ்சம் சொல்லுங்களேன்.
3: என்னன்னா ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் எடுக்கிறது இஸ் ஓகே, பட் ஆஃப் லேட் நம்மளோட இவ்வளோ ரேப்பிட் அர்பன் சொசைட்டியில் கூட இப்போ கூட கோயிலுக்கு போகணும் இல்லை வேறு ஏதாவது சடங்கு இருக்குது, ரிச்சுவல்ஸ் இருக்குது, வீட்டில் ஒரு ஓமம் இருக்குது, அதனால நான் தள்ளி போடணும்னு நினைக்கிறேன்ட்டு எவ்ரி மந்த் அதை எடுக்கிறாங்க. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா இட் இஸ் பேசிக்கலி யூ ஆர் ரீவயரிங் ஆர் ரீபூட்டிங் யுவர் ஹோல் அந்த ஹார்மோனல் ஆக்சஸ். ஸோ நீங்கள் நார்மலாக பாடியில் நடக்க வேண்டியதை நீங்கள் வந்து பர்பஸ்ஃபுல்லாக நடக்க வச்சு அதை பண்ணுறீங்க. தட் இஸ் என்னைக்காச்சும் ஒரு நாள் பண்ணலாமே ஒழிய, பட் யூ ஷுட் ரிமெம்பர் தட் இஸ் அகெயின் ஃபர்தர் சைக்கிள்ஸ், அதாவது சப்சிக்வெண்ட் பீரியட் சைக்கிளை அது டெஃபினட்டாக டிஸ்டர்ப் பண்ணும். ஒன் ஆஃப் தி அதர் பிஹெச்டி தீசிஸ் நான் என்ன சொல்லணும்னு விரும்புகிறேன்னா, ஈவன் இன் ட்ரைபல் கம்யூனிட்டிஸில் கூட அந்த விமனை வந்து தனிமைப்படுத்துறதுனால, அதாவது அவங்களோட பீரியட்ஸ் டைமில் தனியாக ஒரு பிளேஸில் தங்க வைக்கிறது, அவங்களுக்கான சாப்பாடு ப்ராப்பரான நியூட்ரிஷன் கொடுக்காதது, இதனால எல்லாம் கூட அவங்க அதை அவாய்ட் பண்ணிக்கிறாங்க. அதாவது பீரியட்ஸ் வர்றதை வந்து அவங்க ஒரு டேபுவாக கன்சிடர் பண்ணுறதுனால ட்ரைபல் விமனே வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு கண்டினியூஸாக அந்த கான்ட்ரசெப்டிப்பிள்ஸ், அதாவது நம்ம கலோக்கியலாக சொல்லணும்னா அந்த அட்டை மாத்திரை அப்படின்னு சொல்லுவோம், ஹார்மோன் டேப்லெட்ஸ் கண்டினியூஸாக எடுத்துட்டு பீரியட்ஸை வராமல் பார்த்துக்கிறாங்க. அதாவது அவங்க கம்யூனிட்டிலேருந்து அவங்க ஒதுக்கப்படாமல் அதை தடுக்கிறதுக்காக அவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க. இதனால ப்ரூவனா ஃபர்டிலிட்டி ரேட்ஸ் வந்து கம்மியாயிருக்கு. ஸோ WHO ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி 15% தான் இன்ஃபர்டிலிட்டி ரேட்ஸ் அரவுண்ட் த வேர்ல்ட். பட் திஸ் பர்டிகுலர் ட்ரைப், இஃப் ஐ ஹாவ் டு மென்ஷன், இவங்க வந்து ஒரு குரூப் ஆஃப் ட்ரைப்ஸ் கால்ட் முதுவன் ட்ரைப்ஸ் இந்த வெஸ்டர்ன் காட்ஸில் இந்த ஸ்டடி பண்ணியிருக்காங்க. இட் இஸ் அ PhD தீசிஸ் அண்ட் அதுலேருந்து நமக்கு தெரியுது என்னன்னா, பிகாஸ் ஆஃப் தி சொசைட்டி, அந்த சொசைட்டியோட இன்னும் ப்ரிவேலிங் மித்ஸ் அதெல்லாம் இருக்கிறதுனால women are pushed to take these oral contraceptives or fertility hormone tablets.
1: Radio City
2: Health Talk.
4: Pips, India's favorite spring mattress. Visit www.pipsindia.com to explore more.
5: Yono SBI, cricket ka blockbuster.
6: Are you ready?
7: For the ultimate cricket fun.
8: நல்ல பழக்கமான பரிச்சயமான நண்பர்களே, எதிரிகளா களத்துல யாரெல்லாம் எதிரி நினைச்சமோ அவங்க எல்லாம் ஃப்ரெண்டா நம்ம டீம்ல. அரசியல்ல மட்டும் இல்லங்க, விளையாட்டுலயும் எதுவுமே நிரந்தரம் இல்ல. மொத்தம் 65 நாள்ல 10 டீம் முழு பலத்தோட மோத போறாங்க. ஆனா கப் ஃபைனல்ல ஜெயிக்க போற அந்த ஒரு டீமுக்கு தான். அந்த டீம் எந்த டீம்?
4: ரேடியோ சிரியல் நீங்க கேட்க போறீங்க, எங்கேயும் கேட்டிராத மேட்சஸ் இன் ஹிடன் ஸ்டோரிஸ், பிளேயர்ஸ் இன் ரியல் ரியாக்ஷன், கொஞ்சம் கான்ட்ரோவர்சி, லாக்கர் ரூம் இன் காசிப்ஸ் அண்ட் ஃபுல் ஆன் ஃபன் மூமெண்ட்ஸ். மொத்த இந்தியாவும் கேட்க போகுது ஓன்லி ஆன் ரேடியோ சிரி.
5: Yono SBI Cricket Ka Blockbuster. Get pre-approved instant digital loans with Yono SBI. Power to every Indian. Download the app now.
9: Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
10: இணைந்து வழங்குவோர்
11: KPN Promoters in year and bonanza offer. ஒரு பாக்கத்தில் plot square feet just 2799 க்கு வாங்கினா 10 gram gold free. KPN Promoters.
12: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous, திருவேற்காடு.
13: ஹெல்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் 1 சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
14: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ஐசியூ வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
15: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
16: केडिया पवित्र पवित्र ग्रोसरी चाहिए तो ज़ेप्टो से मंगवाइए. Order now.
17: Life insurance partner LIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, LIC's Bima Kavach stands by your side.
6: in association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
10: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் ஓபன் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கே கே நகர் சென்னை
18: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங் நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உரகடம் ஈசிஆர் மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட்
19: ஹாஸ்பிட்டலில் உங்கள் வாழ்க்கையின் இனிய தொடக்கங்களுக்கு அக்கறையுடன் இன்ஃபர்டிலிட்டி ஃப்ரீ ஸ்கிரீனிங் பேக்கேஜில் கன்சல்டேஷன் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மற்றும் சீமன் அனாலிசிஸ் இலவசம்
20: தாய்மை ஹாஸ்பிட்டல் ஆழ்வார்பேட்டை கால் 9840922288
21: அடுத்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்ணலாமா இல்ல யூஜியா ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு
22: ரெண்டுமே பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச்சோட ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வழங்கும் இன்டெகிரேட்டட் சர்டிஃபைட் கோர்ஸ்ல பிகாம் பிசிஏ அண்ட் பிஎஸ்சி படிக்கும் போதே ஐபிஎம் ஸ்பெஷலைஸ்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் சைபர் ஸ்பெஷலிஸ்ட் கோர்சஸ் படிக்கலாம் டிகிரி அண்ட் கோர்ஸ் சர்டிஃபிகேட் சேர்ந்தே கிடைக்கும் கால் 044-611-6399
23: இந்தியாவில அவங்களோட 30 இயர்ஸ் ஹாப்பியா செலிப்ரேட் பண்றாங்க இந்த செலிப்ரேஷனை முன்னிட்டு க்ரெட்டாக்கு அப் டு 1,05,000 கிராண்ட் ஐடன் நியோஸ்க்கு அப் டு 80,000 ஐ20க்கு அப் டு 65,000 பெனாக்கு அப் டு 55,000 அண்ட் எக்ஸ்ட்ராக்கு அப் டு 40,000 பெனிஃபிட் Enjoy paringa. Moreover, processing fee la up to 50% and for closure la 100% offer irukku.
24: TNC apply.
25: கிரிக்கெட் தான் வாழ்க்கை வாழ்க்கைதான் கிரிக்கெட் யோக்கரல் 6 ஃபுல் டாஸில் விக்கெட் வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு
26: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு நீ பயமின்றி விளையாடு டாடா ஐபிஎல் பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்
27: லான்ச்சிங் காசா கிராண்ட் ஹை சிட்டி சென்னை இது உங்களுக்கான ரெவல்யூஷன் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் சென்னை 41 ஏக்கர்ஸ்ல ஒரு மாபெரும் டவுன்ஷிப் 28 ஏக்கர் ஓபன் ஸ்பேஸ் அதில் 22 ஏக்கர்ஸ் லேண்ட்ஸ்கேப் க்ரீனரி இயற்கையோட சேர்ந்து வாழ ஒரு பீஸ்ஃபுல் கம்யூனிட்டி நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் லவராக இருந்தீங்கன்னா 5 ஏக்கர்ஸில் சவுத் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஸ்போர்ட்ஸ் கிளப் உங்களுக்காக மனசுக்கு பிடிச்சவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதான சந்தோஷம் 150+ world-class amenities and 1.3 acres recreation club. இங்க வீக்டேஸ் கூட வீக்கெண்ட்ஸ் மாறும் உங்களுக்கான இந்த ரெவல்யூஷன் உருவாக போற இடம் ORR சென்னையின் புதிய அடையாளம்
28: Launching Casa Grand High City, Bangalore ORR. Luxurious 2 and 3 BHK apartments starting from 49 lakhs. To book, call 9884822122.
29: மூட்டு வலிக்கு டாக்டர் ஆர்த்தோ ஆயில் தரும் அமேசிங் ரிசல்ட்ஸ் என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் டாக்டர் ஆர்த்தோ இப்போ ஸ்ப்ரேஸ் ஆயின்மெண்ட்ஸ் அண்ட் பாம்சாவும் கிடைக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா சுளுக்கு வீக்கம் தசைப்பிடிப்பு போன்றவற்றிலிருந்து உடனடி நிவாரணம் பெற டாக்டர் ஆர்த்தோவை உபயோகிங்க இது ஆயுர்வேதிக்ங்கிறதுனால உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காது டாக்டர் ஆர்த்தோ இனி வலி உங்களிடம் மண்டியிடும்
30: பாரம்பரியம் மாறல நம்பிக்கை மாறல ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது
31: ஆல் நியூ விபிஜே அண்ணா சாலை ஷோரூம் ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது அதே பாரம்பரியம் அதே நம்பிக்கை அண்ணா சாலையின் புதிய அடையாளம் மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே என்ன சென்னை பார்த்தாச்சா
32: Worried about resale value of electric car? Not anymore. Maruti Suzuki e-Vitara comes with assured buyback value. With its massive 61 kilowatt hour battery and a range of 543 kilometers. No more range anxiety as well. Backed by India's largest charging network. Feel confident to travel farther and deeper. Own it for Rs. 10.99 lakh with a battery EMI of just Rs. 3.99 per kilometer. India goes electric.
33: Nexa.
34: வாழ்க்கை முன்னாடி போக போக நம்ம பொறுப்புகளும் அதிகமாகுது ஒவ்வொரு புதிய மைல் ஸ்டோன்லயும் உங்களோட ப்ரொடெக்ஷனும் அதுக்கு ஏத்த மாதிரி வளரணும்ல அதுக்காகவே LIC வழங்கும் பீமா கவச் இது உங்களோட மாறி வரும் தேவைகளுக்கு ஏத்த ஒரு பியூர் ப்ரொடெக்ஷன் பிளான் உங்களோட கல்யாணம் குழந்தை பிறப்புன்னு வாழ்க்கையின் முக்கிய கட்டங்களில் உங்கள் சம் அஷ்யூர்டை நீங்களே ஏத்திக்கலாம் பிளெக்சிபிளான பிரீமியம் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் மற்றும் 100 வயது வரை லைஃப் டைம் ரிஸ்க் கவர் மேலும் விவரங்களுக்கு உங்கள் LIC ஏஜென்டை அணுகுங்கள் இல்லை என்றால் www.licindia.in பாருங்கள் LIC ஹர் பல் ஆப்கே சாத்
31: டீஹைட்ரேஷன் இப்போதான் உங்க ஸ்பீட ஸ்லோ பண்ணுது
35: லேட் பண்ணாதீங்க ரைட் சொல்யூஷனை இப்பவே எடுங்க
31: எலக்ட்ரால் இந்தியாவின் நம்பர் 1 WHO அப்ரூவ்ட் ORS கரெக்ட்டா சூஸ் பண்ணுங்க எலக்ட்ரால சூஸ் பண்ணுங்க
36: பரபரனு ஓடுது சிட்டி எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப் உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி
37: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FMR ரேடியோ சிட்டி 91.1
38: தமிழ் லிரிக்ஸ்ல ஷான் ரால்டன் மற்றும் சக்தி ஸ்ரீகோபாலன் வாய்ஸ்ல காதல் நேரம் ஒன்னு கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டில

0: பாசிட்டிவிட்டி வித் ரேடியோ சிட்டி.
1: அதாவது இதுக்கு பேர் தமிழ்ல நான் என்ன சொல்லுவேன்னா, என்னோட வாழ்வியல் பேசல உணர்ச்சி மடைமாற்றம்னு பேர். இது சென்னை ஏர்போர்ட்ல நீங்க படிச்சிருப்பீங்க. ஏர்போர்ட்ல மேல ஒருத்தன் நிக்கிறான், ஊருக்கு போறான், ஹைதராபாத்துக்கு போறான். எல்லாமே செக் இன் எல்லாமே முடிச்சாச்சு, இஸ் வெயிட்டிங். அந்த நேரத்துல ஒரு கால் வருது, பேசுறான். என்ன நடந்துச்சுன்னு தெரியல, போனை தூக்கி போட்டுட்டு அங்கிருந்து அப்படியே குச்சி செத்து போயிட்டான். இது ஒரு பெரிய நியூஸ். இந்த இடத்துல தான் விழுந்து விழுந்துன்னு அடுத்த நாள் நாங்க போறோம் பிளைட்ல, இங்கதான் விழுந்துட்டாங்க. நியூஸ்ல பாக்குறோம் என்ன ஆயிடுச்சு, என்ன கால் அப்படின்னு அந்த காலை செக் பண்றாங்க. அப்பா அம்மா ஏதோ பேசிருக்காங்க, ஏதோ கல்யாணத்தை பத்தி பேசிருக்காங்க, இவனுக்கு ஏதோ பிடிக்காத ஏதோ பண்ணிருக்கு, என்னன்னு தெரியாது. அப்ப என்னாச்சு, ஒரு இந்த பொண்ணைதான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அவங்க சொல்லிருக்கலாம், இல்ல உனக்கு கல்யாணம் கிடையாதுன்னு சொல்லிருக்கலாம். அதை ஏத்துக்க முடியாம ஒருத்தன் குச்சிட்டான். எங்க பரமன் ஊர்ல இருந்து கிளம்பி வந்து ஹைதராபாத் பிளைட்ல ஏறுற வரைக்கும் இன்னும் ஒரு மணி நேரம் தான், நேர்ல போய் நீ சண்டை போட்டுருக்கலாம். அப்ப என்ன அந்த உணர்ச்சி முடிவுல நான் அங்கதான் போறேன் அப்படிங்கறது என்னால முடியாது. உணர்ச்சி என்ன பண்ணும்னா, உணர்ச்சி கொந்தளிப்பு உங்களை முடிவெடுக்க தூண்டும். அந்த நேரத்துல என்ன பண்ணனா, உணர்ச்சி மடைமாற்றம்னு பேர். அந்த நேரத்துல உன்னை நார்மல் ஆக்கக்கூடிய வேற ஏதாவது உனக்கு பிடிச்ச ஒரு ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணிட்டு, கொஞ்ச நேரம் மச்சி எப்படி இருக்க, அதை பத்தி பேசவே வேணாம், வேற எதையோ பேச. ஆக்சுவலா நீங்க நார்மல் ஆயிடுவீங்க. ஒரு புத்தகத்தை எடுத்துக்கோ. இப்ப நீங்க பைக் எடுத்துட்டு போறீங்களே, அதுதான். ஒரு சிலருக்கு அது காஃபி, ஒரு சிலருக்கு அது கார்டன், ஒரு சிலருக்கு தன்னோட குழந்தைய போய் கட்டி செல்லமேனு கொஞ்சிருது. இப்ப நான் சொன்ன ஜப்பான்ல என்ன பண்ணாங்க, ஒரு பஞ்சிங் ரூம்னு ஒரு ரூம் உண்டு, ஒரு பஞ்சிங் ரூம்னு ஒரு ரூம் உண்டு. அதாவது தூங்குறது ஒண்ணு, இன்னொன்று ஒரு ரூம் ஒண்ணு வச்சிருக்காங்க.
2: உடைக்கிறதுக்கும் சொல்லுவாங்க, சார்ஜ் பண்றது.
1: எக்ஸாக்ட்லி, அதான் ஒரு பஞ்சிங் ரூம்னு ஒண்ணு இருக்கும். அங்க போனீங்கன்னா நீங்க கையில எல்லாம் மாட்டிக்கலாம். ஒரு ஒரு பொம்மை ஒண்ணு நிக்கும், இதை அடிச்சிங்கன்னா இப்படி போயிட்டு வர மாதிரி இப்படி நிக்கும். அந்த பொம்மையில நீங்க யாரை வேணா உருவகப்படுத்திக்கலாம். உன் பாசா நினைச்சிக்கலாம், உன் மனைவியா நினைச்சிக்கலாம், உன் கணவனா நினைச்சிக்கலாம். அவங்க ஏத்தப்பல நிக்கிறாங்கன்னு நினைச்சு இதுங்க ஜாப்பனீஸ்ல ஏதோ பேசும். நீ என்ன பெரியாளா, நீ என்ன பண்றியா, நீ உன்னை எப்படி பண்ற மாதிரி அப்படின்ட்டு குத்தும். ஆனா 40 minutes அவங்க நிஜமாவே பண்ணுவாங்க. இது ஒரு பொம்மைன்னு நினைக்க மாட்டாங்க. என் மேல இருக்கிற, யார் மேலயே எனக்கு இருக்கிற அத்தனை கோபத்தையும் அதுல காமிச்சிட்டு மொத்தமா அதுக்கப்புறம் வெளில வருவாங்கல்ல. அதுக்கப்புறம் ஏத்தாப்புலயே வந்தா கூட அவனை சிரிப்பாங்க, ஏன்னா எல்லாத்தையும் இறக்கிட்டாங்க. இந்த இதுக்கு பேர் உணர்ச்சி மடைமாற்றம். எனக்குள்ள இருக்கிற உணர்ச்சியை நான் எங்கேயாவது வெளியில இறக்கி வச்சிடணும். அப்படி இறக்கி வைக்கிறதுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க தப்பிச்சிருவீங்க. ஏன் அப்படின்னா, நீங்க இந்த உலகத்துல தனியா வாழ முடியாது. நாலு பேர் இருப்போம். நீங்க இப்ப பைக் எடுத்துட்டு போறீங்கல்ல, ஒரு ஆட்டோ கார் லெப்ட் இண்டிகேட்டர் போட்டு ரைட் ஹேண்ட் காமிச்சு ஸ்ட்ரைட்டா தான் போவேன், நீங்க திட்ட முடியாது. அப்படிதான் இருப்பான், ரைட்டுங்களா? உலகம் என்பது 4 விதமான மனிதர்கள். இதுல நாம வாழணும். நான் கோவப்படுறதெல்லாம் அவன் மாற போறது கிடையாது. எல்லாமே அவனை முதல்ல நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன். அது மணிரத்னம் பட்டில மட்டும்தான் பாசிபிள். நம்ம லைஃப்ல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழ்ந்தோம். அப்ப என்ன பண்ணணும்னா, நான் என்னை எது கோவப்படுத்துச்சு அப்படிங்கறத பார்த்து இந்த கோவத்தை உணர்ச்சி மடைமாற்றம் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும்னு யோசிக்க ஆரம்பிச்சாலே நான் வளர ஆரம்பிச்சிருவேன். இந்த இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, கையால கையெல்லாம் கீழ்ச்சிக்கிறாங்கன்னு. இந்த கையை கீழ்ச்சிக்கிறவங்க யாருன்னா, அடுத்தவங்களுக்கு காமிக்க ட்ரை பண்றோம், தனக்கு பண்ணிக்க மாட்டாங்க. நீங்க நல்லா பாத்துக்கோங்க. அதாவது கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா, அப்பா மகளுக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா, நான் இப்ப கை கீழ்ச்சிக்கிறேன் பாரு, அவங்க கீழ்ச்சது முக்கியம் இல்ல, கீழ்ச்சது காமிக்கணும் உங்களுக்கு. உன்னை என்னால டைரக்டா தண்டிக்க முடியல, நான் என்ன தண்டிச்சுட்டா நீ கஷ்டப்படுவல, நான் அதை பண்றேன் அப்படின்னு அவங்க பண்றவங்க, அவங்களுக்கு எல்லாம் ஆக்சுவலா இமீடியட்டா கவனம் கொடுக்கணும். இல்லைன்னா அதுக்கு சூசைட் லெவலுக்கு போயிடும், டிப்ரெஷன் ஆகி. ஒரு போன் கால் ஆவேங்க உங்களுக்கு. உங்களுக்கு கோவம் வரும்போது உங்களுக்கு பிடிச்ச யாரோ ஒருத்தர் கால் என்ன கால் பண்ணுங்க, நம்ம பேசுவோம், வேற ஏதோ பேசிட்டு இருப்போம். நார்மல் ஆயிடுவீங்க நீங்க. ஒரு சிலருக்கு அது மியூசிக், ஒரு சிலருக்கு டான்ஸ். ஆனா தியானம் அப்ப வேலை செய்யாது. அதையும் நான் இப்ப சொல்லிடுறேன். தியானம்ங்கிறது நீங்க உணர்ச்சியில் உட்காரும் போது உங்களால பிசிக்கலி யூ நீட் டு டு சம்திங். உங்களை புத்தகம் வேலை செய்யாது அப்போ, ஏன்னா உங்களால போக்கஸ் பண்ண முடியாது. ஏதாவது பிசிக்கல் இன்வால்மெண்ட் இருக்கணும். ஒரு டான்ஸ் வேலை செய்யும், ஒரு நண்பன்ட்ட பேசுறது வேலை செய்யும், நீங்களே காஃபி போடுறது வேலை செய்யும், நீங்களே ஒரு நடந்து போறது வேலை செய்யும், உங்களுக்கு கார் டிரைவிங் பிடிக்கணும் டிரைவிங் வேலை செய்யும், பைக் வேலை செய்யும். இதுக்கு பேர் உணர்ச்சி மடைமாற்றம். எனக்கு எது உணர்ச்சி மடைமாற்றம் கத்துக்க ஆரம்பிச்சுன்னா, போக போக எனக்கு அது இந்த விஷயம் எல்லாம் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதுங்கிற பொசிஷனுக்கு வந்துருவீங்க. நீங்க ஏற்கனவே நல்ல சொல்யூஷன் வச்சிருக்கீங்க, அதை கண்டினியூ பண்ணுங்க.
2: இல்ல சார், இப்ப என்னால அதையும் பண்ண முடியாது சார், பெட்ரோல் விலை ஏறி போச்சு.
0: ரேடியோ சிட்டி, பாசிட்டிவிட்டி வித் ரேடியோ சிட்டி. ரேடியோ சிட்டில இப்ப கேட்டு இருக்கீங்க ஆசை தீயே, சத்ய பிரகாஷோட குரல்ல. வரிகள் கார்த்திக் நேதா, மியூசிக் ஜஸ்டின் பிரபாகரன்.

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1 ரேடியோ சிட்டி பஜார். ஆண்டர்பிரனரா புதுசா ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்கீங்களா, இல்ல சொந்தமா பிசினஸ் பண்றீங்களா, ஆர் எஸ்டாப்லிஷ்டா இருக்க உங்க பிராண்டுக்கு இன்னும் எக்ஸ்போஷர் தேவைப்படுதா? மக்கள் கிட்ட உங்க பிசினஸ் கொண்டு போய் சேர்க்க ரேடியோ சிட்டி நாங்க இருக்கோம். கால் மிஸ்டர் லிங்கேஸ்வரன் 9884125196.
1: புதிய அடையாளம் இப்பொழுது பழைய ஷோரூம் பக்கத்திலேயே.
2: மூட்டு வலிக்கு டாக்டர் ஆர்த்தோ ஆயில் தரும் அமேசிங் ரிசல்ட் என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா நாள்பட்ட வலிகளுக்கு ஆர்த்தோ ஆயில் கூட சேர்ந்து ரெகுலரா ஆர்த்தோ கேப்சூல்ஸையும் சாப்பிடணும்னு உங்களுக்கு தெரியுமா? இது டெம்பரரி பெயின் கில்லர் இல்ல, ஆயுர்வேத மருந்து.
3: படிச்ச உடனே நல்ல வேலை கிடைக்கணும்னா நல்ல காலேஜ் சூஸ் பண்ணனும்.
4: நான் ஏ+ அக்ரிடிட்டட்ல கோயம்பேடு 100 ஃபீட் ரோட் செயின்ட் தாமஸ் காலேஜ் சூஸ் பண்ணுங்க. பிஏ இங்கிலீஷ், பிகாம், பிஸ்காம், பிசிஏ, பிபிஏ, டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மேக்ஸ், சைக்காலஜி, எம்காம், எம்எஸ்சி போன்ற பெஸ்ட் கோர்சஸோட எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்டிஸும் இருக்காங்க.
3: விசிட் sainttomascollege.com.
5: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
6: ஆல் நியூ VBJ அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை. அண்ணா சாலையின் புதிய அடையாளம் மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
7: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
8: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.
9: சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி
10: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
9: சரி சரி,
11: இப்பவும் 3 மாசம் காத்திருக்கணுமா? ஏயூ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருந்தா ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரெஸ்ட் உங்க அக்கவுண்ட்ல 6.75% வரை ஹையர் இன்ட்ரெஸ்ட், மேலும் சூப்பர் ஆஃபர்ஸும் கூட. அதான் சொல்றோம், சிந்தனைய மாற்றுங்க, பேங்கையும் மாற்றுங்க.
12: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
13: பின்ன கிச்சன்ல தான் கோல்வின 5G இருக்கே.
12: என்ன 5G? அது என்ன புதுசா?
13: அது 1G கோல்வினர் கடல் எண்ணெய், 2G கோல்வினர் நல்லெண்ணெய், 3G கோல்வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்வினர் ரைஸ் பிரான் ஆயில். கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்வினர்.
12: கோல்வினர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
14: Worried about resale value of electric car? Not anymore. Maruti Suzuki e-Vitara comes with assured buyback value with its massive 61 kilowatt hour battery and a range of 543 kilometers. No more range anxiety as well. Backed by India's largest charging network, feel confident to travel farther and deeper. Own it for rupees 10.99 lakh with a battery EMI of just rupees 3.99 per kilometer. India goes electric.
15: Nexa.
16: ஹே நேஹா, இப்பெல்லாம் நீ ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்க, என்ன சீக்ரெட்?
17: சீக்ரெட் இல்ல, இது ஸ்மார்ட் மூவ். நான் எல்ஐசியோட பீமா லட்சுமி பிளான் எடுத்துட்டேன்.
16: உண்மையாவா? அதுல அப்படி என்ன ஸ்பெஷல்?
17: இங்க பாரு, சின்ன சேவிங்ஸ் பெரிய ரிட்டர்ன்ஸா மாறும், அண்ட் உனக்கு இன்சூரன்ஸ் கவரேஜும் கிடைக்கும். இது கொடுக்கும் கேரண்டீட் அடிஷன்ஸ், அடிஷனல் சர்வைவல் பெனிஃபிட், அதுவும் 3 அட்ராக்டிவ் ஆப்ஷன்ஸோட, அண்ட் இதுல ஆட்டோ கவரும் இருக்கு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த பிளான் பெண்களுக்கு மட்டுமானது.
16: வாவ், நானும் எல்ஐசியோட பீமா லட்சுமி பிளான் எடுக்க போறேன்.
17: அப்போ இப்பவே எல்ஐசி இந்தியா டாட் இன் விசிட் பண்ணு, இல்ல உன் நியரஸ்ட் எல்ஐசி பிரான்ச் கான்டாக்ட் பண்ணு. எல்ஐசி, ஹர் பல் ஆப்கே சாத்.
18: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 generations பாத்துருக்கு.
19: வாவ்,
18: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
1: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
5: தாய்மை ஹாஸ்பிட்டலில் பெண்மையின் ஒவ்வொரு கட்டத்துக்கும் முழுமையான நல பராமரிப்பு. வெல் விமன் பேக்கேஜ் ₹999 மட்டும். கன்சல்டேஷன், பாப் ஸ்மியர், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மற்றும் பிரஸ்ட் எக்ஸாமினேஷனுடன் ட்ரீட்மென்ட், சர்ஜரிஸ்க்கு 25% வரை தள்ளுபடி.
15: தாய்மை ஹாஸ்பிட்டல், ஆழ்வார்பேட்டை. கால் 9840092288.
8: இருக்கு.
19: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கைதான் கிரிக்கெட். யோகரில் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
20: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா ஐபிஎல் பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.

0: ஹைதராபாத்துக்கும் பஞ்சாபுக்கும் மேட்ச் நடந்துச்சுங்க. சோ ரேங்க் ஒன்ல இருக்க பஞ்சாப் வந்துட்டு ரேங்க் த்ரீல இருக்கிற ஹைதராபாத் கூட மோதினாங்க. கடைசியில வந்துட்டு பீட் பண்ணிட்டாங்க ஹைதராபாத் பஞ்சாபா. வாழ்த்துக்கள் அவங்களுக்கு. சரி, உள்ள போய் பார்ப்போம் என்ன ஆச்சு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க ஹைதராபாத். அதுல வந்துட்டு கிளாசன் செம்மையா விளையாண்டாருங்க, 69 ரன்னு. இஷான் கிஷன் 55, அப்புறமா ஹெட்மேர் ஒரு 38, அபிஷேக் வந்து 35. அவங்களுடைய ஓப்பனிங்க பலமா இருந்துச்சு. பட் அபிஷேக் இன்னும் அடிச்சு போயிருப்பாரோ நினைச்சோம், டக்குன்னு அவர் அவுட் ஆகிட்டு கிளம்பிட்டார். 13 பால் 35 ரன். மனுஷன் என்னமா ஆடுறாரு அந்த சொல்லி 235 ரன் எடுத்திருந்தாங்க. எல்லாருமே நல்லா விளையாண்டாங்க ஹைதராபாதோடைய பேட்டர்ஸ் எல்லாருமே சூப்பராக விளாண்டாங்க ஸ்ட்ரைக் ரேட் வச்சு. அண்ட் இந்த சைடில் பார்த்தோம் அப்படின்னா அடுத்ததாக விளாண்டாங்க நம்ம பஞ்சாப். பஞ்சாப் டீமில் வந்து கானலி ஒரு 107ங்க, அவருடைய ஒரு 100 பதிவு பண்ணியிருந்தாரு. அப்புறமா ஸ்டாயின் 28, அப்புறம் யான்சன் ஒரு 19 ரன்னு. இன்னும் வந்து ஆடி இருக்கலாம் சில பேர், அவங்கலாம் டக்கு டக்குனு அவுட் ஆகிட்டாங்க. யாருன்னா நம்ம பிரியான்ஸ் இருக்கிறார் பார்த்தீங்களா, அவர் பிரப்சிமரன், இவங்க தான் எப்போவுமே வந்துட்டு ஒரு ஓப்பனிங் கொடுப்பாங்க, நல்ல ஒரு ஓப்பனிங் கொடுப்பாங்க பஞ்சாப் டீமுக்கு. ஆனால் ஓப்பனிங் பேட்டர்ஸே டக்கு டக்குனு அவுட் ஆக மீதி இருக்கிறவங்கலாம் வந்துட்டு அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் போயிடுச்சு. பெரிய பார்ட்னர்ஷிப் எதுவும் பில்டால. ஸோ மொத்தமாக 235 ரன் சேஸ் பண்ணி போனாங்க, 202 ரன் அடிக்க முடிஞ்சு. ஃபைனலி பார்த்தோம் அப்படின்னா ஹைதராபாத் 33 ரன் வித்தியாசத்தில் மேட்சை நேற்று ஜெயிச்சிட்டாங்க. அப்படி இன்னைக்கு யாருக்கு மேட்ச், எங்கே மேட்ச் பேசலாம் தொடர்ந்து ரேடியோ சிட்டி கேளுங்க. ரேடியோ சிட்டி பர்த்டே கூட குட் மார்னிங்.
1: YONO SBI Cricket Card Blockbuster. Get pre-approved instant digital loans with YONO SBI. Power to every Indian. Download the app now. Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
2: இணைந்து வழங்குவோர்
3: KPN Promoters in year-end bonanza offer. ஒரு பாக்கத்தில் plot square features 2799 க்கு வாங்கினா 10 gram gold free. KPN Promoters.
4: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous, Thiruvirkadu.
5: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற வி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் 1 சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, வி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
6: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
7: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
8: கேடியா பவித்ர பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
9: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
10: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
11: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
12: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தீர்வாணி காட்டி உலகம் PCR மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க. அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட். ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.

0: powered by
1: ஹெல்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃப்ளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் 1 சன்ஃப்ளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃப்ளவர் ஆயில வாங்குங்க.
2: லக்ஸரி மோட்டார் சைக்கிள் பார்ட்னர் ஹார்லி டேவிட்சன் X440 T beyond the everyday automobile partner
3: Lanson Toyota. Think Toyota, call Lanson 044-4000-8000.
2: Jewelry partner

0: 101.1 முகத்தில் பருவார் சைபால் சொரியாத்தி ரங்கம் சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: 54 வருட கல்வி சேவை, NAC A grade quality-உடன் experienced professors, AI based UG PG courses, modern classrooms, lab, sports facilities-உடன் 100% placement focus-உடன் no donation.
1: தன்ராஜ் வே செயின் காலேஜ் OMR திரைப்பாக்கம். For admissions call 720-71798.
4: என்னம்மா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
5: பின்ன கிச்சன்ல தான் கோல் வின்னர் 5G இருக்கே.
4: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
5: அது 1G கோல் வின்னர் கடல் எண்ணெய், 2G கோல் வின்னர் நல்லெண்ணெய், 3G கோல் வின்னர் தேங்காய் எண்ணெய், 4G கோல் வின்னர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல் வின்னர்.
4: கோல் வின்னர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
6: இறைச்சலுக்கு இடையில இயற்கையோட இசையை கேட்க துடிக்கிற ஏக்கமும், தூசிகளுக்கு நடுவுல தொலைஞ்சு போய்கிட்டே இருக்கிற நம்ம வாழ்க்கையும், இது எதுவுமே மாறாதுன்னு தோணும் போது எல்லாத்தையும் மாத்த முடியுங்கிற எண்ணம் கூட ஒரு ரெவல்யூஷன் தான்.
7: Launching Casa Grand High City, Bangalore RR. Luxurious 2 and 3 BHK apartments starting from 49 lakhs. To book, call 9884822122.
8: இப்பவே இவ்ளோ ஹீட்டா இருக்கு, பீக் சம்மர் வந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க.
9: அதனாலதான் கார் லவர்ஸ் எல்லாரும் சூஸ் பண்றாங்க கர்வாரே சேஃப்டி கிளேசிங் ஃபில்ம்ஸ்.
8: இது 100% சென்ட்ரல் மோட்டார் வெஹிக்கிள் ரூல்ஸ் கம்ப்ளையன்ட்,
9: அப் டு 47% ஹீட் ரிடக்ஷன், 99% யூவி ப்ரொடக்ஷன், கிளேர கம்மி பண்ணும், அதுவும் உங்க கார் மைலேஜ் இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும்.
10: சோ இன்னும் வெயிட் பண்ணாதீங்க, இன்னைக்கே உங்க கார் விண்டோஸ்ல கர்வாரே சேஃப்டி கிளேசிங் ஃபில்ம்ஸ் இன்ஸ்டால் பண்ணுங்க. அப் டு 8 இயர்ஸ் வாரண்டியோட நியரஸ்ட் கர்வாரே அப்ளிகேஷன் ஸ்டுடியோ விசிட் பண்ணுங்க, இல்ல கால் பண்ணுங்க 9689968996.
11: ஒரு
12: மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்டேந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
13: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
14: Strong construction-ஓட secret, GSPL Rhino MS pipes and tubes. High-grade steel, long-lasting durability. ஒவ்வொரு பைப்பும் rigorous quality testing-ஐ கடந்து, infrastructure ஆயிருந்தாலும், fabrication ஆயிருந்தாலும், வருஷங்களுக்கு நீடிக்கும் dependable strength உங்களுக்கு கிடைக்கும். GSPL Rhino, solid pipes, solid choice.
15: Pregnancy அப்போ தெளிவில்லாத மனநிலை நம்மளை ரொம்ப யோசிக்க வைக்கும். இங்க போறது, என்ன பண்றது, அடுத்து என்ன நடக்கும்?
16: Birthright by Rainbow Hospital-ல ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் கைடன்ஸ் கிடைக்கும் வித் ஸ்ட்ராங் கிளினிக்கல் எக்ஸ்பர்டீஸ். அது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் பிரெக்னன்சியா இருந்தா கூட ஒரு மல்டி டிசிப்ளினரி டீம் சேர்ந்து கேரிங்கா நம்ம கூட கனெக்டடா இருப்பாங்க. பிளானிங்ல இருந்து டெலிவரி வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் நமக்கு கம்ப்ளீட் கிளாரிட்டி இருக்கிறதுனால நாம ரொம்ப யோசிக்க தேவையில்ல. ஏன்னா தெளிவான அறிவுறுத்தலும் அக்கறையும் இருந்தா ரிஸ்க்கு இடமே இல்ல. Birthright by Rainbow Hospitals. Call 1-800-212 for appointment.
17: ஹலோ, டிநகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
18: எஸ் மேடம், சொல்லுங்க.
17: ECR-ல எங்க புது வில்லா இன்டீரியர் டிசைனுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல ஏசியா சஜஸ்ட் பண்ணுங்க சார்.
18: இப்ப ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல ஜப்பான் ஹிட்டாச்சி சிக்னேச்சர் சீரீஸ் புதுசா வந்திருக்கு. எலிகன்ட் மார்பிள், மேக்னம் கிரே, ஸ்னோ ஒயிட்னு பல டிசைன்ல கிடைக்குது.
17: இது ஸ்மார்ட் வைஃபை ஏசி தானே?
18: எஸ் மேடம், இந்த ஏசிய நம்ம மொபைல்ல இருந்தே ஈஸியா ஆபரேட் பண்ணலாம். அதோட இந்த ஏசியில ஐஸ் கிளீன் டெக்னாலஜி இருக்கு. ஏசி காயில தானே கிளீன் பண்ணிக்கும், கரண்ட் பில்லும் கம்மி, மெயின்டெனன்ஸே தேவையில்ல.
17: இப்போ சம்மருக்கு என்ன ஸ்பெஷல் ஆஃபர்?
18: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல 5 ஹிட்டாச்சி இன்வெர்டர் ஏசி வாங்கினா ஒரு பாஷ் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மெஷின் டோட்டலி ஃப்ரீ.
17: வாவ், அப்போ ஜப்பான் ஹிட்டாச்சி ஏசி ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல பிக் ஹிட் ஆச்சுன்னு சொல்லுங்க.
19: ஹிட்டாச்சி ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், டி நகர்.
20: குமாரராணி மீனா முத்தையா கல்லூரியில் பிகாம் அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ், பிகாம் ஜெனரல், பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப், பிபிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ. ஆர்வத்திற்கு ஏற்ற படிப்புகள் அனைத்தும்

0: கல்லூரி வளாகத்தில்.
1: குமாரராணி வீணா முத்தைய கல்லூரி, காந்திநகர், அடையார். மேலும் விவரங்களுக்கு 9043726697.
2: ஒரு பொண்ணுக்கு கல்யாணம்னா ரொம்ப ஸ்பெஷல் மொமெண்ட். அப்போ அவங்க ஒரு மகாராணி மாதிரி ஃபீல் பண்ணணும். அதனாலதான் கலர்ஸ், டிசைன்ஸ்னு எல்லாமே ஸ்னேஹாவே பார்த்து பார்த்து கொண்டு வந்திருக்கோம். மகாராணி கலெக்ஷன்ஸ்,
3: ஸ்னேஹாலயா சில்க்ஸில் ஒவ்வொரு மனப்பெண்ணும் எங்கள் மகாராணி. ஸ்னேஹாலயா சில்க்ஸ், ஸ்ரீநகர்.
4: India's favorite spring mattress. Visit www.pepsindia.com to explore more.
5: ஒரு 8:30 தாண்டி 3rd phase 9:30 மேல அந்த மாதிரி வந்துட்டு அதுதான் கொஞ்சம் ஹையஸ்ட் இதாக இருக்கும், டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ஒரு இதாக இருக்கும். இப்போதைக்கு 1st phase இது வந்து போயிட்டே இருக்கிற டிராஃபிக் தான். சிக்னல்லாம் ஒபே பண்ணி போங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணி வண்டி ஓட்டுங்க. தொடர்ந்து ரேடியோ சிட்டி கேளுங்க, ரேடியோ சிட்டி பரத்தை கூட. குட் மார்னிங்.

0: Yono SBI Cricket का ब्लॉकबस्टर
1: இந்த கிரிக்கெட் சீசன் ரேடியோ சிட்டியில கேளுங்க எக்ஸ்க்ளூசிவ் மேட்ச் ரிவ்யூஸ், மேட்ச் அப்டேட்ஸ் அண்ட் மேட்ச் ரிவ்யூஸ். இம்முறை ஒவ்வொரு பாலிலும் கிடைக்கும் என்டர்டெயின்மென்ட் சிக்ஸர் அண்ட் எக்கச்சக்க ஃபன் கிரிக்கெட் இன் லெஜெண்ட் ஹர்பஜன் உடன்.
0: யோனோ SBI கிரிக்கெட் கா பிளாக்பஸ்டர். கெட் ப்ரீ அப்ரூவ்ட் இன்ஸ்டன்ட் டிஜிட்டல் லோன்ஸ் வித் யோனோ SBI. பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ. Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
2: இணைந்து வழங்குவோர்
3: KPN Promoters in year and bonanza offer. ஒரு பாக்கத்தில் plot square feet just 2799 வாங்கினா 10 gram gold free. KPN Promoters.
4: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous. திருவேற்காடு.
5: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் ஒன் சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
3: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ஐசியு வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிடல் ஏற்கஞ்சேரி.
6: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
7: கேடியா பவித்ர. பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
8: Life Insurance Partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
9: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
10: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
11: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தீர்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் கூத்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட்.
12: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் தி கிளாக் நான் ஸ்டாப்பா உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
13: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FNR ரேடியோ சிட்டி 91.1.
14: தாய்மை ஹாஸ்பிடலில் உங்கள் வாழ்க்கையின் இனிய தொடக்கங்களுக்கு அக்கறையுடன் இன்ஃபர்டிலிட்டி ஃப்ரீ ஸ்கிரீனிங் பேக்கேஜில் கன்சல்டேஷன், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மற்றும் சீமன் அனாலிசிஸ் இலவசம்.
15: தாய்மை ஹாஸ்பிடல், ஆழ்வார்பேட்டை. கால் 9840092288.
16: ஹலோ, டிநகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
17: எஸ் மேடம், சொல்லுங்க.
16: எங்க வீட்ல 10 வருஷமா ப்ளூ ஸ்டார் ஏசி தான் யூஸ் பண்றேன். இப்ப புதுசா ஏசி மாத்தணும், என்ன ஏசி வாங்கலாம்?
17: அன்னைக்கு இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே ஏசில சூப்பர் ஸ்டார் ப்ளூ ஸ்டார் ஏசி தான். இந்த ஸ்மார்ட் வைஃபை ஏசில ப்ளூ ஃபென்ஸ் கோட்டிங் இருக்கிறதால உப்பு காத்து பட்டாலும் காயில் துருப்பிடிக்காது, லாங் லைஃப் வரும்.
16: இப்ப ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல நல்ல எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குன்னு சொன்னாங்களே.
17: ஆமா, பழைய ஏசிய கொடுத்து புது ப்ளூ ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் ஏசி வாங்கினா சொலையா 10,000 ரூபாய் தள்ளுபடி தரும். இன்ஃபேக்ட் ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல ஏசி வாங்கினா தமிழ்நாடு பூரா நாங்களே ஃப்ரீயா டெலிவரி பண்ணி ஃபிக்ஸிங்கும் அரேஞ்ச் பண்றோம்.
16: இப்ப HDB ஃபைனான்ஸ்ல ப்ளூ ஸ்டார் ஏசி வாங்கினா அப் டு ரூபீஸ் 4,000 கேஷ் பேக் ஆஃபரும் இருக்கு.
18: ப்ளூ ஸ்டார் ஏசிக்கு நம்பர் ஒன் டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத் ஸ்ட்ரீட், டி நகர்.
19: Worried about resale value of electric car? Not anymore. Maruti Suzuki e-Vitara comes with assured buyback value. With its massive 61 kilowatt hour battery and a range of 543 kilometers. No more range anxiety as well. Backed by India's largest charging network. Feel confident to travel farther and deeper. Own it for ₹10.99 lakh with a battery EMI of just ₹3.99 per kilometer. India goes electric.
20: Nexa.
21: ரெயின்போ ஹாஸ்பிடல்ல ஒவ்வொரு ஹார்ட் பீட்டும் அவ்வளவு இம்பார்ட்டன்ட். குழந்தையோட ஃபர்ஸ்ட் ஸ்கேன்ல இருந்து இந்த பூமியில அவங்க ஃபர்ஸ்ட் கிரை வரைக்கும். ஏனா உங்க குழந்தைக்கு பெஸ்ட் தான் வேணும்.
22: குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கான வேர்ல்ட் கிளாஸ் பீடியாட்ரிஷியன்ஸ், நியோ நாட்டாலஜிஸ்ட் மற்றும் பர்த்திங் ஸ்பெஷலிஸ்ட் கொண்ட இந்தியாஸ் லீடிங் ரெயின்போ ஹாஸ்பிடல், வேர் மிரக்கிள்ஸ் அபோர்ன். கிண்டி, சோழிங்கநல்லூர் மற்றும் அண்ணாநகர். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 1800-2122.
21: நீங்களும்
22: hey,
1: Launching Casa Grand High City, Chennai. இது உங்களுக்கான revolution. For the first time in Chennai, 41 acres la oru maaberum township. 28 acre open space, adhula 22 acres landscape greenery. இயற்கையோட சேர்ந்து வாழ ஒரு பீஸ்ஃபுல் கம்யூனிட்டி. நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் லவரா இருந்தீங்கன்னா 5 acres சவுத் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஸ்போர்ட்ஸ் கிளப் உங்களுக்காக. மனசுக்கு பிடிச்சவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதான சந்தோஷம். 150+ வேர்ல்ட் கிளாஸ் அமெனிட்டிஸ் அண்ட் 1.3 acres ரெக்ரியேஷன் கிளப். இங்க வீக் டேஸ் கூட வீக்கெண்ட்ஸா மாறும். உங்களுக்கான இந்த ரெவல்யூஷன் உருவாக்க போற இடம் ORR, சென்னையின் புதிய அடையாளம்.
2: Launching Casa Grand High City, Bangalore ORR. Luxurious 2 and 3 BHK apartments starting from 49 lakhs. To book, call 9884822122.
20: 54 வருட கல்வி சேவை, NAC A grade quality உடன் experienced professors, AI based UG PG courses, modern classrooms, lab, sports facilities உடன் 100% placement focus உடன் no donation.
23: Dhanraj Bay, Chain College, OMR, Thiripakam. For admissions call 7200-71798.
24: என்னம்மா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
25: பின்ன கிச்சன்ல தான் கோல்ட் வின்னர் 5G இருக்கே.
24: என்ன 5G? அது என்ன புதுசா?
25: அது 1G கோல்ட் வின்னர் கடல் எண்ணெய், 2G கோல்ட் வின்னர் நல்லெண்ணெய், 3G கோல்ட் வின்னர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்ட் வின்னர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வின்னர்.
24: கோல்ட் வின்னர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
26: குடும்பத்தோட சந்தோஷம் பாதுகாப்புக்கு பிளானிங் ரொம்ப முக்கியம். அதுக்காக LIC கொண்டு வந்திருக்கிற புதிய பிளான் ப்ரொடெக்ஷன் பிளஸ்.
27: இது ஒரு யூனிட் லிங்க் பிளான், லாங் டர்ம் சேவிங்ஸும் ப்ரொடெக்ஷனும் கூட. உங்க கோல்ஸ்க்கு மேட்சா டாப் அப் பிரீமியம்ஸ் மூலமா ரிஸ்க் கவரை இன்க்ரீஸ் பண்ணலாம். மேலும் மல்டிபிள் இன்வெஸ்ட்மென்ட் ஃபண்ட் ஆப்ஷன்ஸ்ல சூஸ் பண்ற பிளெக்சிபிலிட்டியும் இருக்கு.
26: 5 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்ஷியல் வித்ட்ராயல் ஆப்ஷனும் இருக்கு.
27: LIC ப்ரொடெக்ஷன் பிளஸ் பாலிசியை பற்றிய மேல் விவரங்களுக்கு உங்க LIC ஏஜென்ட காண்டாக்ட் பண்ணுங்க, இல்லனா நியரஸ்ட் LIC பிரான்ச்ச விசிட் பண்ணுங்க, அல்லது www.licindia.in login pannunga. LIC, har pal aapke saath.
28: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam, close to upcoming Butford Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at co-education campus, subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 7200-13431.
29: Sir. சார் என்ன ரெண்டு ரெண்டு தடவை கதவு தட்டுறாங்க?
30: ஓ நோ, பார்ட் 2 பிரேம்குமார் வந்துட்டானா?
31: பார்ட் 2
32: பிரேம்குமார்.
30: எவ்வளவு சொன்னாலும் கேட்காம வந்து தொலை தர. இப்ப எந்த படத்தை பார்ட் 2 பண்ணலாம்னு சொல்ல வர?
33: முதல்வன் 2 சார்.
34: ஐயோ பாலிடிக்ஸா? எப்பவும் சொல்லி முடிக்கிறப்ப உனக்கு அடி விழும், இத சொல்ல ஆரம்பிச்சாலே விழும், ஓடிடும்
33: சார். அதான் இல்ல, இதுல பாலிடிக்ஸ் இல்ல. முதல்வன்ல மீடியால வேலை பாக்குற அர்ஜுன் சிஎம்ஐ இன்டர்வியூ எடுக்கிறப்ப,
34: ஒரு நாள் நீ சிஎம்ஐ இருந்து பாரு அப்படின்னு சொன்னதுனால இவரு சிஎம் ஆயிட்டார்.
33: ஆனா செகண்ட் பார்ட்ல அதே மாதிரி ஒரு இன்டர்வியூல அர்ஜுன் சிஎம்ஐ இன்டர்வியூ கொடுக்கறப்ப, நல்ல நாடு மக்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு சொல்றப்ப அந்த இன்டர்வியூவர்,
34: ஒரு நாள் நீ நார்மல் சிட்டிசனா இருந்து பார் அப்படின்னு சொல்ல, இவரை ஒத்துக்கிட்டு காமன் மேன் ஆயிடுறாரு சார். அப்போ சிஎம் யாரு ஆவா? சொல்ற
33: அது அவர் ஒய்ஃபோ பையனோ இருந்துகிட்டே சார். சிஎம்மா தன் பணியை சிறப்பா செஞ்ச மாதிரியே சிட்டிசனா தன் பணியை செய்யணும். ஒரு சிட்டிசனோட முதல் கடமை ஓட்டு போடுறதுன்னு யோசிச்சா எலெக்ஷனே இல்ல. சரி, விவசாயம் பண்ணலான்னு பார்த்தா மணிஷா கொய்ராலாவோட அப்பா விஜயகுமாரோட நிலம் இவர் உப்பு கருவாட ஆடி முடிச்சப்ப பாம்பு போட்டாங்கல்ல, அழிஞ்சு போச்சு. சரி, இத போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், நம்ம வச்ச கண்ணாடி பெட்டி இருக்கேன்னு அதுல எழுதி போடலாம்னு பார்த்தா அந்த மரத்துல இருந்து பூவா விழுந்துச்சு, இல்ல
34: வாழ்க்கைய
33: தேடி அதுல இவரு மணிஷா கொய்ராலா குளிக்கிறத ஒளிஞ்சிருந்து வீடியோ எடுத்து

0: வருது பெப்ஸ் தானே, ஏன்னா இந்தியாஸ் ஃபேவரட் ஸ்பிரிங் மேட்ரஸ். ஸோ அப்படிப்பட்ட பெப்ஸில் வந்துட்டு அர்டின் ப்ளஷ் அப்படின்னு சொல்லி ஒரு மேட்ரஸ் கொண்டு வந்துருக்காங்க. இது என்ன அர்டின் ப்ளஷ், இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது ஒரு ஃபைவ் ஸ்டார் லக்ஸுரி மேட்ரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் அந்த அர்டின் ப்ளஸ், அர்டின் ப்ளஷ் அப்படின்றது. அண்ட் இதில் வந்து ஜீரோ டிஸ்டர்பன்ஸ் அப்படின்றது இருக்குது, அதாவது ஜீரோ டிஸ்டர்பன்ஸ் மேட்ரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக அன்இன்டரப்டட் ரெஸ்ட்டுக்கு உங்களுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா. இது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்துட்டு பாக்கெட் அண்ட் இன்னர் ஸ்ப்ரிங் சிஸ்டம் இருக்குது. ஸோ அது வந்துட்டு இண்டிபெண்ட்டாக ரெஸ்பாண்ட் ஆகிறனால ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கும், இப்போ நம்ம பெட்டில் படுத்து உருள்றோம் அப்படின்னா ஒவ்வொரு இண்டிபெண்டன்ட் மூமெண்ட்டுக்கும் வந்துட்டு அது தனியாக ரெஸ்பாண்ட் பண்ணுது. அப்படின்றதுனால தான் வந்துட்டு உங்களுக்கு அன்இன்டரப்டட் ரெஸ்ட் அப்படின்ற கிடைக்குது. அண்ட் அது போக ரெஜுவினேட்டிங் ஸ்லீப்புக்கு வந்து உங்களை இன்ஷூர் பண்ணுது. அண்ட் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, நல்லா தூங்கி எந்திருக்கிறது, அது உங்களுக்கு இந்த அர்டின் ப்ளஷ் அப்படின்றதுல கிடைக்கும். ஸோ இதை பற்றி மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கணும்னா வாக் இன் பண்ணுங்க. பெப் ஸ்டோர் இருக்கு, பெப்ஸ் கிரேட் ஸ்லீப் ஸ்டோர் இருக்கும், அங்கே போனீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம் அந்த ப்ராடக்ட்டை. அண்ட் அது போக ஃபிளாட் டிஸ்கவுண்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும், 8999 பிளஸ் ஃப்ரீ பீஸும் கொடுக்குறாங்க. மறந்துடாதீங்க, மேட்ரஸோட ஃப்ரீ பீஸ் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் மிஸ் பண்ணிராதீங்க. இப்ப தொடர்ந்து ரேடியோ சிட்டி கேளுங்க, ரேடியோ சிட்டி பரத்தையும் கூட. குட் மார்னிங்.
1: பிப்ஸ் இந்தியாஸ் ஃபேவரட் ஸ்பிரிங் மேட்ரஸ். விசிட் www.pipsindia.com to explore more.
2: அனிருத் இசையில தளபதி விஜய் குரல்ல, விஷ்ணு எடவன் அசல் கோளாறு வரிகள்ல, நாரெடி கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டில.

0: योनो एसबीआई क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: Are you ready
2: for the ultimate cricket fun?
3: நல்ல பழக்கமான பரிச்சயமான நண்பர்களே, எதிரிகளா களத்துல யாரெல்லாம் எதிரி நினைச்சமோ அவங்க எல்லாம் ஃப்ரெண்டா நம்ம டீம்ல. அரசியல்ல மட்டும் இல்லங்க, விளையாட்டுலயும் எதுவுமே நிரந்தரம் இல்ல. மொத்தம் 65 நாள்ல 10 டீம் முழு பலத்தோட மோத போறாங்க. ஆனா கப் ஃபைனல்ல ஜெயிக்க போற அந்த ஒரு டீமுக்கு தான். அந்த டீம் எந்த டீம்?
4: ரேடியோ சிட்டியில் நீங்க கேட்க போறீங்க எங்கேயும் கேட்டிராத மேட்சஸ் இன் ஹிடன் ஸ்டோரிஸ், பிளேயர்ஸ் இன் ரியல் ரியாக்ஷன், கொஞ்சம் கான்ட்ரோவர்சி, லாக்கர் ரூம் இன் காசிப்ஸ் அண்ட் ஃபுல் ஆன் ஃபன் மூமெண்ட்ஸ். மொத்த இந்தியாவும் கேட்க போகுது ஓன்லி ஆன் ரேடியோ
1: சிட்டி.
0: YONO SBI Cricket Car Blockbuster. Get pre-approved instant digital loans with YONO SBI. Power to every Indian. Download the app now.
5: Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
6: இணைந்து வழங்குவோர்
7: KPN Promoters in year and bonanza offer. ஒரு பாக்கத்தில் plot square feet just 2799 வாங்கினா 10 gram gold free. KPN Promoters.
8: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous, திருவேற்காடு.
9: ஹெல்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் ஒன் சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
7: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ஐசியூ வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
10: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
11: केडिया पवित्र पवित्र ग्रोसरी चाहिए तो ज़ेप्टो से मंगवाइए. Order now.
12: Life insurance partner NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
13: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
14: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
15: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான்.

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆன் ரேடியோ சிட்டி 91.1.
1: School final exams over. Career la next thing panitingla. Bharat Institute of Higher Education and Research oda Faculty of Arts and Science varungum integrated certified course la BCom, BCA and BSc padikumbode IBM specialized data analytics and cyber specialist courses padikala. Degree and course certificate seindhe kadiko. Call 044-611-6399.
2: Pregnancy appo telivillada manenala nammala romba yosika vekkum. Inga porudhu, enna pandrathu, adutha enna nadakkum.
3: Birth Rate by Rainbow Hospital la ovvoru step ku guidance kadikum with strong clinical expertise. Adu romba complex pregnancy irundha kuda ஒரு மல்டி டிசிப்ளினரி டீம் சேர்ந்து கேரிங்கா நம்ம கூட கனெக்டடா இருப்பாங்க. பிளானிங்ல இருந்து டெலிவரி வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் நமக்கு கம்ப்ளீட் கிளாரிட்டி இருக்கிறதுனால நாம ரொம்ப யோசிக்க தேவையில்லை. ஏன்னா தெளிவான அறிவுறுத்தலும் அக்கறையும் இருந்தா ரிஸ்க்கு இடமே இல்லை. பர்த் ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிட்டல்ஸ். கால் 1-800-212-4 ஃபார் அப்பாயின்மெண்ட்.
4: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
5: பின்ன கிச்சன்ல தான் கோல்ட் வின்னர் 5G இருக்கே.
4: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
5: அது 1G கோல்ட் வின்னர் கடல் எண்ணெய், 2G கோல்ட் வின்னர் நல்லெண்ணெய், 3G கோல்ட் வின்னர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்ட் வின்னர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வின்னர்.
4: கோல்ட் வின்னர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
6: ஹே, என்ன சவுண்ட் இது?
7: நாம ஒரு செம ஃப்ரீக்வன்சிக்கு வந்திருக்கோம்.
6: என்ன இடம்?
7: சர்ப்ரைஸ்.
8: பிரசன்டிங் பிரக்ஞா இடன்வர்ஸ். ஓஎம்ஆர்ல இருக்கிற 92 acre ஃபியூச்சரிஸ்டிக் கிரீன் டவுன்ஷிப், 70% ஓபன் ஸ்பேஸ், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல சிறுசிறு மெட்ரோ, சிப்காட் ஐடி பார்க், டவுன்ஷிப் உள்ளே PSBB ஸ்கூல், அப்போலோ கிளினிக், சூப்பர் மார்க்கெட், ஜிம், 50+ அமெனிட்டிஸ் இருக்கு.
6: வாவ், நம்ம ட்ரீம் ஹோம் இங்கதான்.
8: ஃப்ரீக்வன்சி மாறதுக்குள்ள நீங்களும் இடன்வர்ஸ்ல புக் பண்ணுங்க. லைஃப நெக்ஸ்ட் லெவல் வர்ஸா மாத்துங்க. கால் 8088068806.
9: ஹே நேஹா, இப்பலாம் நீ ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்க, என்ன சீக்ரெட்?
10: சீக்ரெட் இல்ல, இது ஸ்மார்ட் மூவ். நான் LIC-யோட பீமா லட்சுமி பிளான் எடுத்துட்டேன்.
9: உண்மையாவா? அதுல அப்படி என்ன ஸ்பெஷல்?
10: இங்க பாரு, சின்ன சேவிங்ஸ் பெரிய ரிட்டர்ன்ஸா மாறும், அண்ட் உனக்கு இன்சூரன்ஸ் கவரேஜும் கிடைக்கும். இது கொடுக்கும் கேரண்டீட் அடிஷன்ஸ், அடிஷனல் சர்வைவல் பெனிஃபிட், அதுவும் 3 அட்ராக்டிவ் ஆப்ஷன்ஸோட, அண்ட் இதுல ஆட்டோ கவரும் இருக்கு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த பிளான் பெண்களுக்கு மட்டுமானது.
9: வாவ், நானும் LIC-யோட பீமா லட்சுமி பிளான் எடுக்க போறேன்.
10: அப்போ இப்பவே LIC-India.in விசிட் பண்ணு, இல்ல உன் நியரஸ்ட் LIC பிரான்ச் காண்டாக்ட் பண்ணு. LIC, ஹர் பல் ஆப்கே சாத்.
11: புக்ஸ் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு, அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 720013431. சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
12: வாவ் ப்ரோ, உன் கார் PPF அமேசிங்கா இருக்கு. பிராண்ட் நியூ மாதிரி ஷைன் ஆகுது.
13: ஜஸ்ட் 40,000 க்கு பண்ணிட்டடா. மேக் இன் இந்தியா கர்வாரே PPF, ஃப்ரீ ரீப்ளேஸ்மென்ட்ஸோட.
12: இதுல ஏதோ தப்பா இருக்கு. ஜெனியூன் 5-year கர்வாரே PPFனா 75,000 கீழ வராது. இன்னும் ஒரு மாசத்துல உன் கார் ஓல்ட் லுக்குக்கு போயிடும்பா.
14: PPF இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி சீல்ட் பாக்ஸ் இருக்கானு செக் பண்ணுங்க. யூனிக் ரோல் நம்பர் அண்ட் QR கோட வெரிஃபை பண்ணுங்க. கண்டிப்பா இ வாரண்டி சர்டிபிகேட் வாங்குங்க. உங்களோட நியரஸ்ட் கர்வாரே அப்ளிகேஷன் ஸ்டுடியோக்கு விசிட் பண்ணுங்க, இல்ல கால் பண்ணுங்க 9689968996. TNC அப்ளை.
15: தாய்மை ஹாஸ்பிடலில் பெண்மையின் ஒவ்வொரு கட்டத்துக்கும் முழுமையான நல பராமரிப்பு. வெல் விமன் பேக்கேஜ் ₹999 மட்டும். கன்சல்டேஷன், பாப் ஸ்மியர், அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன் மற்றும் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் உடன் ட்ரீட்மென்ட் சர்ஜரிஸ்க்கு 25% வரை தள்ளுபடி.
16: தாய்மை ஹாஸ்பிடல், ஆழ்வார்பேட்டை. கால் 9840092288.
17: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
18: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
17: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
19: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
20: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
21: ஆல் நியூ VBJ அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை. அண்ணா சாலையின் புதிய அடையாளம், மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
0: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
22: சந்தோஷ் நாராயணன் இசை மற்றும் குரல்ல, கணேஷ்குமார் வரிகள்ல. ஏன்டி இப்படி கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டில?

0: ரேடியோ சிட்டி 91.1 ரேடியோ சிட்டி பரத் நான் பேசிட்டு இருக்கிறேன். ஒன்ற டைமண்ட் ஜோடிய கான்டெஸ்டான நேரம் இது. எஸ் அதாவது ஒன்ற டைமண்ட் அப்படின்னாலே இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் க்ரோன் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட் அவங்க அவங்களுடைய கான்டெஸ்ட். நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 20,000 ஒருத்தர் வவுச்சர் காத்துட்டு இருக்கு, 20,000 ருபீஸ் ஒருத்தர் வவுச்சர். என்ன கான்டெஸ்ட்? ரொம்ப சிம்பிள் தான், ப்ரெடிக்ஷன் நீங்க பண்ணணும். அதாவது இன்னைக்கு மேட்ச் வந்து லக்னோவுக்கும் பெங்களூருக்கும் நடக்குது. இன்னைக்கு மேட்ச் லக்னோவுக்கும் பெங்களூருக்கும், லக்னோ பெங்களூர் மேட்ச்ல யார் டாஸ் ஜெயிப்பா, அவ்வளவுதான். இதுதான் என்னுடைய கேள்வி. உங்க ப்ரெடிக்ஷன் அனுப்பிச்சுடுங்க. நீங்க சொன்ன மாதிரி நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒன்டர் டைமண்ட்ஸ் வழங்கக்கூடிய கிஃப்ட் வவுச்சர் நான் கொடுப்பேன். நீங்க செய்ய வேண்டியது 9574777763, 9574777763 இந்த நம்பருக்கு சாட் பாட் பண்ணுங்க. கரெக்டா ப்ரெடிக் பண்றவங்களுக்கு காத்துட்டு இருக்கு ஒன்டர் டைமண்ட்ஸ் வழங்கக்கூடிய டைமண்ட் கிஃப்ட் வவுச்சர். தொடர்ந்து ரேடியோ சிட்டி கேளுங்க, ரேடியோ சிட்டி பரத்தை கூட. குட் மார்னிங்.
1: YONO SBI Cricket Ka Blockbuster. Get pre-approved instant digital loans with YONO SBI. Power to every Indian. Download the app now. Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
2: இணைந்து வழங்குவோர்
3: KPN Promoters in year-end bonanza offer. ஒரு பாக்கத்தில் plot square feet just 2799 க்கு வாங்கினா 10 gram gold free. KPN Promoters.
4: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous திருவேற்காடு.
5: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் 1 சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
6: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ஐசியு வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. கேவிடி ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
7: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
8: केडिया पवित्र पवित्र ग्रोसरी चाहिए तो ज़ेप्टो से मंगवाइए. Order now.
9: Life insurance partner NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
10: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
11: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
12: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தீர்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க. அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட். ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
13: ரேடியோ சிட்டி, ரேடியோ சிட்டி பஜார்.
14: என்டர்பிரெனரா புதுசா ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்கீங்களா, இல்ல சொந்தமா பிசினஸ் பண்றீங்களா, ஆர் எஸ்டாப்லிஷ்டா இருக்க உங்க பிராண்டுக்கு இன்னும் எக்ஸ்போஷர் தேவைப்படுதா? மக்கள் கிட்ட உங்க பிசினஸ் கொண்டு போய் சேர்க்க ரேடியோ சிட்டி நாங்க இருக்கோம். கால் மிஸ்டர் லிங்கேஸ்வரன் 9884125196.
15: புதிய அடையாளம் இப்பொழுது பழைய ஷோரூம் பக்கத்திலேயே.
16: இப்பவே இவ்ளோ ஹீட்டா இருக்கு, பீக் சம்மர் வந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க.
17: அதனாலதான் கார் லவர்ஸ் எல்லாரும் சூஸ் பண்றாங்க கர்வாரே சேஃப்டி கிளேசிங் ஃபில்ம்ஸ்.
16: இது 100% சென்ட்ரல் மோட்டார் வெஹிக்கிள் ரூல்ஸ் கம்ப்ளைன்ட்.
17: அப் டு 47% ஹீட் ரிடக்ஷன், 99% யூவி ப்ரொடக்ஷன். கிளேர கம்மி பண்ணும், அதுவும் உங்க கார் மைலேஜ் இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும்.
18: சோ இன்னும் வெயிட் பண்ணாதீங்க, இன்னைக்கே உங்க கார் விண்டோஸ்ல கர்வாரே சேஃப்டி கிளேசிங் ஃபில்ம்ஸ் இன்ஸ்டால் பண்ணுங்க. அப் டு 8 இயர்ஸ் வாரண்டியோட நியரஸ்ட் கர்வாரே அப்ளிகேஷன் ஸ்டுடியோ விசிட் பண்ணுங்க, இல்ல கால் பண்ணுங்க 9689968996.
19: வாழ்க்கை முன்னாடி போக போக நம்ம பொறுப்புகளும் அதிகமாகுது. ஒவ்வொரு புதிய மைல் ஸ்டோன்லயும் உங்களோட ப்ரொடெக்ஷனும் அதுக்கு ஏத்த மாதிரி வளரணும்ல. அதுக்காகவே LIC வழங்கும் பீமா கவச், இது உங்களோட மாறி வரும் தேவைகளுக்கு ஏத்த ஒரு பியூர் ப்ரொடெக்ஷன் பிளான். உங்களோட கல்யாணம், குழந்தை பிறப்புன்னு வாழ்க்கையின் முக்கிய கட்டங்களில் உங்கள் சம் அஷ்யூர்டை நீங்களே ஏத்திக்கலாம். பிளெக்சிபிளான பிரீமியம் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் மற்றும் 100 வயது வரை லைஃப் டைம் ரிஸ்க் கவர். மேலும் விவரங்களுக்கு உங்கள் LIC ஏஜென்டை அணுகுங்கள், இல்லை என்றால் www.licindia.in பாருங்கள். LIC ஹர் பல் ஆப்கே சாத்.
2: கேர்ஃபுல். சுகரி ட்ரிங்க்ஸ் ORS னு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க.
20: ரியல் ORS னா WHO ஃபார்முலா ஃபாலோ பண்ணும் எலக்ட்ரால் மாதிரி.
2: எலக்ட்ரால் இந்தியாவின் நம்பர் 1 WHO அப்ரூவ்ட் ORS.
21: இப்பவும் 3 மாசம் காத்திருக்கணுமா? AU ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருந்தா ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரெஸ்ட் உங்க அக்கவுண்ட்ல 6.75% வரை ஹையர் இன்ட்ரெஸ்ட், மேலும் சூப்பர் ஆஃபர்ஸும் கூட. அதான் சொல்றோம், சிந்தனையை மாற்றுங்க, பேங்கையும் மாற்றுங்க.
22: Worried about resale value of electric car? Not anymore. Maruti Suzuki e-Vitara comes with assured buyback value with its massive 61 kilowatt hour battery and a range of 543 kilometers. No more range anxiety as well. Backed by India's largest charging network, feel confident to travel farther and deeper. Own it for ₹10.99 lakh with a battery EMI of just ₹3.99 per kilometer. India goes electric.
23: Nexa.
24: Hey Meena, congratulations. எத்தனை மாசம்?
25: Thank you Priya. 6 மாசம் ஆச்சு.
24: எந்த ஹாஸ்பிடல்ல பாக்குற? நல்லா இருக்கா?
25: Birthright by Rainbow Hospitals-ல தான் நல்ல கேர் பண்ணிக்கிறாங்க. பிரெக்னன்சியை எப்படி ஹேண்டில் பண்ணனும், நியோனேட்டல் கேர், வேக்சினேஷன் எந்த பயமும் இல்லாம பாத்துக்கிறாங்க. நார்மல் டெலிவரிக்கு நல்ல சப்போர்ட் பண்றாங்க. டெலிவரிக்கு அப்புறம் கூட இதே கேருக்கு அங்க சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலும் இருக்கு. டாக்டர்ஸ்ல இருந்து சப்போர்ட் ஸ்டாஃப் வரைக்கும் எல்லாருமே ப்ரொஃபஷனலாவும் இருக்காங்க, அன்பாவும் பாத்துக்கிறாங்க.
26: Birthright by Rainbow Hospitals, கிண்டி, சோளிங்கநல்லூர் மற்றும் அண்ணாநகர்.
27: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
28: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
29: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
30: The secret to strong construction, GSPL Rhino LS pipes and tubes. High-grade steel designed for long-lasting durability. Every pipe goes through rigorous quality testing, whether it's infrastructure or fabrication. Get dependable strength that lasts 4 years.
31: GSPL Rhino, solid pipes, solid choice.
32: என்னம்மா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
33: பின்ன கிச்சன்ல தான் கோல் வின்னர் 5G இருக்கே.
32: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
33: அது 1G கோல் வின்னர் கடல் எண்ணெய், 2G கோல் வின்னர் நல்லெண்ணெய், 3G கோல் வின்னர் தேங்காய் எண்ணெய், 4G கோல் வின்னர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல் வின்னர்.
32: கோல் வின்னர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
34: யூஜிக்கு அப்புறம் சர்டிபிகேஷன் இல்ல, யூஜி படிக்கும் போதே சர்டிபிகேஷன். பாரதி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச்சோட ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வழங்கும் இன்டிகிரேட்டட் சர்டிஃபைட் கோர்ஸ்ல பிகாம், பிசிஏ அண்ட் பிஎஸ்சி படிக்கும் போதே ஐபிஎம் ஸ்பெஷலைஸ்ட் டேட்டா அனாலிட்டிக்ஸ் அண்ட் சைபர் ஸ்பெஷலிஸ்ட் கோர்ஸ் படிக்கலாம். டிகிரி அண்ட் கோர்ஸ் சர்டிபிகேட் சேர்ந்தே கிடைக்கும். கால் 0444-611-6399.
35: Hey, என்ன சவுண்ட் இது?
36: நாம ஒரு செம ஃப்ரீக்வன்சிக்கு வந்திருக்கோம்.
35: என்ன இடம்?
36: சர்ப்ரைஸ். பிரசன்டிங் பிரக்னியா இடன்வர்ஸ். ஓஎம்ஆர்ல இருக்கிற 92 acre ஃபியூச்சரிஸ்டிக் கிரீன் டவுன்ஷிப், 70% ஓபன் ஸ்பேஸ், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல சிறு சிறு மெட்ரோ, சிப்காட் ஐடி பார்க், டவுன்ஷிப் உள்ளயே PSBB ஸ்கூல், அப்போலோ கிளினிக், சூப்பர் மார்க்கெட், ஜிம், 50+ அமினிட்டிஸ் இருக்கு.
35: வாவ், நம்ம ட்ரீம் ஹோம் இங்கதான்.
36: ஃப்ரீக்வன்சி மாறதுக்குள்ள நீங்களும் இடன்வர்ஸ்ல புக் பண்ணுங்க. லைஃப நெக்ஸ்ட் லெவல் வர்ஸா மாத்துங்க. கால் 8088068806.
37: பரபரன்னு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப

ரேடியோ சிறி 91.1 ரேடியோ சிறி பரத் நான் பேசிட்டு இருக்க பாட்டு கேட்டு முடிச்ச உடனே, அதாவதுங்க இப்ப பாலிடிக்ஸ்ல ஒரு பரபரப்பான சூழ்நிலையெல்லாம் ஏற்பட்டு இருக்கு. ஒரு பக்கம் பாண்டிச்சேரி ரிசார்ட்ல வந்துட்டு சில எம்எல்ஏக்கள் தங்க வச்சிருக்கிறாங்கன்றதும், இல்ல தங்க வைக்க ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கிறதாவும் இப்படிலாம் நிறைய பேசிட்டு இருக்கிறாங்க. இல்ல அவங்ககிட்ட ஒன்று சேர்ந்துருவாங்களான்றதும் சரி ஓகே, அதை பத்தி நம்ம டீட்டெயில்டா டெப்தெல்லாம் பேச வேண்டாம். அது பேசுறதுக்காக நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம இன்னைக்கு ஷோல என்ன பேச போறோம் அப்படின்னா, இந்த ஆபீஸ் பாலிடிக்ஸ் பத்தி பேச போறோங்க. வெளியில பாலிடிக்ஸ் நடக்குதோ இல்லையோ, அந்த ஆஃபீஸ்க்குள்ள சில பாலிடிக்ஸ்லாம் நடக்குது தெரியுமா, அதை பத்தி தான் நம்ம பேச போறோம். என்ன அப்படின்னா, உங்க ஆஃபீஸ் எப்படி, உங்க ஆஃபீஸ்ல பாலிடிக்ஸ்லாம் நடக்குதா, நம்பர் ஒன். ரெண்டாவது, ஒரு பாலிடிக்ஸ் ஒன்று நடந்துச்சுங்க, அதில் அடிச்சாங்க பாருங்க ஒரு பெல்ட்டி, ஐயோயோ அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கு தெரியுமா. அதாவது நம்ம கூடவே ஃப்ரெண்டாக இருந்துட்டு நம்ம கூடவே எல்லா விஷயத்தையும் பேசி டக்குன்னு போயிட்டு பாஸ்கிட்ட மாற்றி பேசி கடைசியில் அவர் அப்ரூவரா மாறிடுவாப்புல, நம்ம கூடவே இருந்தவன், அட பாவி நீ அப்ரூவரா மாறிட்டியா, சரி ஓகே நீ முந்திக்கிட்ட அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. இந்த மாதிரி உங்கள் ஆஃபீஸில் பாலிடிக்ஸ்லாம் நடக்குதா, உங்கள் ஆஃபீஸில் அப்படி பாலிடிக்ஸில் நடந்த ஒரு பெரிய பெல்ட்டி விஷயங்கள் என்ன, யார் தான் பண்ணுறா உங்கள் ஆஃபீஸில் பாலிடிக்ஸ், பேர் சொல்லாமல் சொல்லுங்கள், சும்மா உள்ளே வச்சுருப்பீங்களா, மனசுக்குள்ளே வச்சிருப்பீங்களா, வெளியில கொண்டு வந்துடணும். உள்ளே இருந்துச்சு அப்படின்னா சொல்லுவாங்கல்ல, ரொம்ப வந்துட்டு சளி கட்டிடக்கூடாது, அந்த மாதிரி தான் உள்ளேயே ரணம் இருந்துச்சுன்னா அது உள்ளே வச்சுக்காது, வெளியில வந்துட்டு எடுத்து விட்டுறணும். கால் பண்ணி சொல்லுங்க, உங்க ஆஃபீஸ்ல பாலிடிக்ஸ் இருக்கா, பண்றது யாரு, என்ன பாலிடிக்ஸ் பெல்ட்டி நடந்துச்சு அப்படி கால் பண்ணி ஷேர் பண்ணலாம். 0444-226-9999-4269-99-11 கால் பண்ணுங்க, ரேடியோ சிறி பரத்தோட ஷேர் பண்ணுங்க. நல்லா பேசுறவங்களுக்கு பெப்ஸ் பில்லோஸ் கொடுக்குறேங்க. இதை சொன்னதுக்கு அப்புறமா நம்மளுக்கு நிம்மதி வந்துருது தெரியுமா, நல்லா நிம்மதியை படுத்து நீங்க தூங்குறதுக்கு பெப்ஸ் பில்லோஸ் நான் கொடுக்குறேன். 0444-226-9999 அடிங்க ரேடியோ சிட்டிக்கு. பில்லோக்காக அடிக்காதீங்க, ஆபீஸ் பாலிடிக்ஸ் தான் கால் பண்ணி ஷேர் பண்ணுங்க.

0: powered by
1: healthier சாப்பிணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் oil-லயே நிறைவான சமையல் கொடுக்கற பீ ரைட் sunflower oil இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் 1 sunflower oil நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பீ ரைட் sunflower oil வாங்குங்க.
2: லக்ஸரி மோட்டார் சைக்கிள் பார்ட்னர் Harley Davidson X440 Deep beyond the everyday. Automobile partner.
3: Lanson Toyota. Think Toyota. Call Lanson. 044-4000-8000.
2: Jewelry partner.
3: Rubai Nooru Pudume. Inter Sangam Vanga Aramikalam. NAC DigiGold app download seyungal. Ippo the 7.5% bonus perungal.
2: Maja partner. Wonderla Amusement Park. India's largest Maja factory. Ippo nama Chennai la. Happiness partner. Satya. Spreading happiness. Satya.
4: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
5: தாய்மை ஹாஸ்பிடலில் உங்கள் வாழ்க்கையின் இனிய தொடக்கங்களுக்கு அக்கறையுடன் இன்ஃபர்டிலிட்டி ஃப்ரீ ஸ்கிரீனிங் பேக்கேஜில் கன்சல்டேஷன், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மற்றும் சீமன் அனாலிசிஸ் இலவசம்.
6: தாய்மை ஹாஸ்பிடல், ஆழ்வார்பேட்டை. கால் 9840092288.
7: நெஞ்சுவலின்னு சொன்னா அது ஜஸ்ட் ஒரு சிம்டம் இல்ல, ஒரு சிக்னல். டிலே பண்ணாம முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. 24/7 கார்டியாக் கேர், உங்க உயிருக்கு பாதுகாப்பு.
8: முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், கீழ் பார்க்.
9: இறைச்சலுக்கு இடையில இயற்கையோட இசையை கேட்க துடிக்கிற ஏக்கமும், தூசிகளுக்கு நடுவுல தொலைஞ்சி போய்கிட்டே இருக்கிற நம்ம வாழ்க்கையும், இது எதுவுமே மாறாதுன்னு தோணும் போது எல்லாத்தையும் மாத்த முடியுங்கிற எண்ணம் கூட ஒரு ரெவல்யூஷன் தான்.
10: Launching Casa Grand High City, Bangalore RR. Luxurious 2 and 3 BHK apartments starting from 49 lakhs. To book, call 9

0: 4822122.
1: Worried about resale value of electric car? Not anymore. Maruti Suzuki e-Vitara comes with assured buyback value. With its massive 61 kilowatt hour battery and a range of 543 kilometers. No more range anxiety as well. Backed by India's largest charging network. Feel confident to travel farther and deeper. Own it for Rs. 10.99 lakh with a battery EMI of just Rs. 3.99 per kilometer. India goes electric.
2: Nexa.
3: ஒரு பொண்ணுக்கு கல்யாணம்னா ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட். அப்போ அவங்க ஒரு மகாராணி மாதிரி ஃபீல் பண்ணணும். அதனாலதான் கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே ஸ்னேஹாவை பார்த்து பார்த்து கொண்டு வந்திருக்கோம். மகாராணி கலெக்ஷன்ஸ்
4: ஸ்னேஹாலயா சில்க்ஸில் ஒவ்வொரு மனப்பெண்ணும் எங்கள் மகாராணி. ஸ்னேஹாலயா சில்க்ஸ் ஸ்ரீநகர்.
5: உங்க தேவைக்கு ஏத்த மாதிரி உங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை நீங்களே டிசைன் பண்ணலாம். கேலக்ஸி மாவில் இருக்குல்ல. ஃபார் மோர் டீடைல்ஸ் விசிட் www.galaxyhealth.com. கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ் என்றென்றும் உங்கள் சேவையில்.
6: ஹலோ, டிநகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
7: எஸ் மேடம், சொல்லுங்க.
6: எங்க புது வீட்ல 500 ஸ்கொயர் ஃபீட் ஹாலுக்கு என்ன ஏசி போடலாம்?
7: ஜப்பான் டேக்கின் 2-ton இன்வெர்டர் ஏசி தான் பெஸ்ட். பெரிய ஹாலும் நிமிஷமா கூல் ஆயிடும்.
6: அப்போ 3 பெட்ரூம்க்கு
7: டேக்கின் 1.5-ton 5-star ஏசி போட்டுடலாமே. இந்த ஏசியில மட்டும்தான் ட்ரிபிள் டிஸ்பிளே வித் ஃபில்டர் கிளீனிங் இண்டிகேட்டர் இருக்கு. ஈஸி மெயின்டெனன்ஸ். ராத்திரி பூரா ஏசி ஓடினாலும் கரண்ட் செலவு வெறும் 30 ரூபாய் தான் ஆகும்.
6: பிரமாதம். அப்ப எங்க கிச்சனுக்கு
7: இப்போ ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல 5 டேக்கின் இன்வெர்டர் ஏசி வாங்கினா ஒரு கிச்சன் ஏசி டோட்டலி ஃப்ரீ.
6: ஓ, ஃபேன்டாஸ்டிக்.
7: இப்போ ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல கார்டு இஎம்ஐல ஏசி வாங்கினா 3000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் ஆஃபரும் இருக்கே.
6: இன்ஃபேக்ட் தமிழ்நாடு பூரா ஃப்ரீயா டெலிவரி பண்ணி ஃபிக்ஸிங்கும் அரேஞ்ச் பண்றாங்க.
8: ஜப்பான் டைக்கின் ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத் ஸ்ட்ரீட், டி நகர்.
9: ஷேப் யுவர் ஃபியூச்சர் அட் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நந்தம்பாக்கம். க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். சூஸ் ஃப்ரம் மேஜர் கோர்சஸ் வித் many value-added programs at Co-Education Campus, subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 720-13431.
10: குடும்பத்தோட சந்தோஷம் பாதுகாப்புக்கு பிளானிங் ரொம்ப முக்கியம். அதுக்காக LIC கொண்டு வந்திருக்கிற புதிய பிளான் Protection Plus.
11: இது ஒரு யூனிட் லிங்க் பிளான். லாங் டேர்ம் சேவிங்ஸும் ப்ரொடெக்ஷனும் கூட. உங்க கோல்ஸ்க்கு மேட்சா டாப் அப் பிரீமியம்ஸ் மூலமா ரிஸ்க் கவரை இன்க்ரீஸ் பண்ணலாம். மேலும் மல்டிபிள் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் ஆப்ஷன்ஸ்ல சூஸ் பண்ற பிளெக்சிபிலிட்டியும் இருக்கு.
10: 5 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்ஷியல் வித்ட்ராயல் ஆப்ஷனும் இருக்கு.
11: LIC ப்ரொடெக்ஷன் பிளஸ் பாலிசியை பற்றிய மேலும் விவரங்களுக்கு உங்க LIC ஏஜென்ட்டை காண்டாக்ட் பண்ணுங்க. இல்லனா நியரஸ்ட் LIC பிரான்ச்ச விசிட் பண்ணுங்க. அல்லது www.licindia.in லாகின் பண்ணுங்க. LIC, ஹர் பல் ஆப்கே சாத்.
12: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
13: வாவ்,
12: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
14: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
15: Wow bro, un car PPF amazing ah irukku. Brand new madri shine agudhe.
16: Just 40,000 ku panitenda. Make in India Garware PPF, free replacements oda.
15: Idhula edho thappa irukku. Genuine 5 year Garware PPF na 75,000 kila varadhu. Innum oru maasathula un car old look ku poidum pa.
17: PPF install pandrathukku munnadi sealed box irukana check pannunga. Unique roll number and QR code verify pannunga. Kandipa e warranty certificate vaangunga. Ungaloda nearest Garware application studio ku visit pannunga illa call pannunga 9689968996. TNC
18: Fisher Pain daily life ரொம்ப கஷ்டமா மாற்றும். நீங்க தனியா இல்ல. லேப்சர் சர்ஜிக்கல் சென்டர்ல மாடர்ன் லேசர் ட்ரீட்மெண்ட், எக்ஸ்பர்ட் ஹேண்ட்ஸ், ஜென்டில் கேர்.
19: லேப்சர் சர்ஜிக்கல் சென்டர், வேலச்சேரி மற்றும் மேடவாக்கம். கால் 9790923349.

0: Dia Fertility and Maternity Center, OMR, Chennai.
1: Call 9962100003.
2: Enna ma, kitchen la 5G speed la vela nadakkudhu.
3: Pinna kitchen la dhaan gold winner 5G irukke.
2: Enna 5G ya? Adhu enna pudusa?
3: Adhu 1G gold winner kadal ennai, 2G gold winner nal ennai, 3G gold winner thenga ennai, 4G gold winner rice bran oil. Koodave ammakkalin nambikai 5G gold winner.
2: Gold winner அம்மாக்களின் நம்பிக்கை அன்று குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
4: பெப்ஸ் இந்தியாஸ் ஃபேவரட் ஸ்பிரிங் மேட்ரஸ். விசிட் www.pepsindia.com to explore more.

0: நடக்குமா?
1: தமிழ்நாடு பாலிடிக்ஸ் கூட ஆபீஸ் பாலிடிக்ஸ் பயங்கரமா இருக்கும் சார்.
0: கார்ப்பரேட் பாலிடிக்ஸ் எப்பயுமே ஹெவியா இருக்கும்.
1: அதாவது எப்படின்னா, இப்ப நம்ம வந்து ஒரு மேனேஜருக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் சார்.
0: சரி,
1: அவரை செய்ய முடியாது. அவரை அதாவது இப்போ அவரை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி அவங்க வந்து ஃபயர் பண்ணணும், அவரை ஏதாவது பண்ணணும்னு அந்த கத்தி ஓங்கிடுவாங்க.
0: சரி,
1: ஐயோ ஓங்கின கத்தி சும்மா இருக்கேன்னு இவர் சண்டை போட்டுருவாரு. மேனேஜர் வந்து அதெல்லாம் இல்ல நான் கரெக்ட் தான் அப்படின்னு ஒரு சண்டையை போட்டு கத்திய வந்து இவர் ஒரு ஸ்குவாட் போயிட்டு பண்ணிடுவாரு. ஐயோ ஓங்கன கத்தி சும்மா இருக்கேன்னு அவருக்கு ரிப்போர்ட் பண்ற நாங்க எல்லாம்
0: மாட்டிக்கிறோம்.
1: ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள்.
0: ஓகே, அதாவது அவர் மேல வீசப்பட்ட கத்தி கடைசியில சரி ஓங்கியாச்சு, இனி வேற யார் மேல வெட்டு படட்டும் அப்படின்றீங்களா?
1: போவானுங்கல்ல அவனுங்க பண்ணுவானுங்க பாருங்க. ஒரு பாலிடிக்ஸ்
0: என்ன
1: பண்றது, சகச்சுக்கிட்டு பண்ணிட்டுதான் ஆகணும். இது வந்து நம்மளும் பாலிடிக்ஸ்
0: பண்ணதான்.
1: ரஜினி சொல்ற மாதிரி ஸ்டைலா கெஸ்டா
0: என்ன மாதிரியான
2: YONO SBI Cricket Card Blockbuster.
3: Cricket Card Blockbuster.
4: தயாராகுங்க, இந்த கிரிக்கெட் சீசன் ரேடியோ சிட்டியில கேளுங்க எக்ஸ்க்ளூசிவ் மேட்ச் ரிவ்யூஸ், மேட்ச் அப்டேட்ஸ் அண்ட் மேட்ச் ரிவ்யூஸ். இம்முறை ஒவ்வொரு பாலிலும் கிடைக்கும் என்டர்டெயின்மெண்ட் சிக்ஸர் அண்ட் எக்கச்சக்க ஃபன் கிரிக்கெட் இன் லெஜெண்ட் ஹர்பஜன் உடன்.
3: Cricket Card Blockbuster.
2: YONO SBI Cricket Card Blockbuster. Get pre-approved instant digital loans with YONO SBI. Power to every Indian. Download the app now. Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
5: இணைந்து வழங்குவோர்
6: KPN Promoters in year-end bonanza offer. ஒரு பாக்கத்தில் plot square feet just 2799 வாங்கனா 10 gram gold free. KPN Promoters.
7: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous, திருவேற்காடு.
8: ஹெல்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் 1 சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
9: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ஐசியு வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. கேவிடி ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
10: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
11: கேடியா பவித்ர, பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
12: Life Insurance Partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
13: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
14: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
15: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட்.
16: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் தி கிளாக் நான் ஸ்டாப்பா உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
17: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
5: இப்பவே இவ்ளோ ஹீட்டா இருக்கு, பீக் சம்மர் வந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க.
17: அதனாலதான் கார் லவர்ஸ் எல்லாரும் சூஸ் பண்றாங்க கர்வாரே சேஃப்டி கிளேசிங் ஃபில்ம்ஸ்.
5: இது 100% சென்ட்ரல் மோட்டார் வெஹிக்கிள் ரூல்ஸ் கம்ப்ளையன்ட்,
17: அப் டு 47% ஹீட் ரிடக்ஷன், 99% யூவி ப்ரொடக்ஷன், கிளேர கம்மி பண்ணும், அதுவும் உங்க கார் மைலேஜ் இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும்.
18: சோ இன்னும் வெயிட் பண்ணாதீங்க, இன்னைக்கே உங்க கார் விண்டோஸ்ல கர்வாரே சேஃப்டி கிளேசிங் ஃபில்ம்ஸ் இன்ஸ்டால் பண்ணுங்க. அப் டு 8 இயர்ஸ் வாரண்டியோட நியரஸ்ட் கர்வாரே அப்ளிகேஷன் ஸ்டுடியோவை விசிட் பண்ணுங்க, இல்ல கால் பண்ணுங்க 9689968996. TNC apply. Strong construction of the secret GSPL Rhino MS pipes and tubes. High grade steel, long lasting durability. Over pipe um rigorous quality testing ai kadandhu infrastructure ah irundalum fabrication ah irundalum varshangalukku needikum dependable strength ungalku kidaikum. GSPL Rhino, solid pipes, solid choice.
19: Books ka parpatta learning theringla. Welcome to Punjab Associations Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science. Various mainstream courses matrum AI value added programs undu and also co-education. Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Admissions open. Call 720-001-3431. Subject to University of Madras affiliation.
20: Pregnancy appo telivillada mananala nammala romba yosika vekkum. Inga porudhu, enna pandrathu, adutha enna nadakkum.
21: Birth Rate by Rainbow Hospital la over step ku guidance kedaikum with strong clinical expertise. Adu romba complex pregnancy ah irundha kuda or multidisciplinary team sendu caring ga namma kuda connected ah irupanga. பிளானிங்ல இருந்து டெலிவரி வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் நமக்கு கம்ப்ளீட் கிளாரிட்டி இருக்கிறதுனால நாம ரொம்ப யோசிக்க தேவையில்ல. ஏன்னா தெளிவான அறிவுறுத்தலும் அக்கறையும் இருந்தா ரிஸ்க்கு இடமே இல்ல. பர்த் ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிட்டல்ஸ். கால் 1-800-212-4 ஃபார் அப்பாயின்மெண்ட்.
22: லான்ச்சிங் காசா கிராண்ட் ஹை சிட்டி சென்னை. இது உங்களுக்கான ரெவல்யூஷன். ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இன் சென்னை 41 ஏக்கர்ஸ்ல ஒரு மாபெரும் டவுன்ஷிப், 28 ஏக்கர் ஓபன் ஸ்பேஸ், அதுல 22 ஏக்கர்ஸ் லேண்ட்ஸ்கேப் கிரீனரி. இயற்கையோட சேர்ந்து வாழ ஒரு பீஸ்ஃபுல் கம்யூனிட்டி. நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் லவரா இருந்தீங்கன்னா 5 ஏக்கர்ஸ்ல சவுத் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஸ்போர்ட்ஸ் கிளப் உங்களுக்காக. மனசுக்கு பிடிச்சவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதான சந்தோஷம். 150+ வேர்ல்ட் கிளாஸ் அமெனிட்டிஸ் அண்ட் 1.3 ஏக்கர்ஸ் ரெக்ரியேஷன் கிளப். இங்க வீக் டேஸ் கூட வீக்கெண்ட்ஸா மாறும். உங்களுக்கான இந்த ரெவல்யூஷன் உருவாக போற இடம் ORR, சென்னையின் புதிய அடையாளம்.
19: Launching Casa Grand High City, Bangalore ORR. Luxurious 2 and 3 BHK apartments starting from 49 lakhs. To book, call 9884822122.
23: மூட்டு வலிக்கு டாக்டர் ஆர்த்தோ ஆயில் தரும் அமேசிங் ரிசல்ட்ஸ் என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். டாக்டர் ஆர்த்தோ இப்போ ஸ்ப்ரேஸ், ஆயின்மெண்ட்ஸ் அண்ட் பாம்ஸாவும் கிடைக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? சுளுக்கு, வீக்கம், தசைப்பிடிப்பு போன்றவற்றிலிருந்து உடனடி நிவாரணம் பெற டாக்டர் ஆர்த்தோவை உபயோகிங்க. இது ஆயுர்வேதிக்ங்கிறதுனால உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காது. டாக்டர் ஆர்த்தோ, இனி வலி உங்களிடம் மண்டியிடும்.
24: படிச்ச உடனே நல்ல வேலை கிடைக்கணும்னா நல்ல காலேஜ் சூஸ் பண்ணணும்.
25: NAC A+ accredited பெற்ற கோயம்பேடு 100 feet road St. Thomas College சூஸ் பண்ணுங்க. BA English, BCom, BScom, BCA, BBA, Data Science, Artificial Intelligence, Maths, Psychology, MCom, MSc போன்ற பெஸ்ட் கோர்சஸ் ஓட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க.
26: Visit stthomascollege.com.
27: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண் அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
28: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
29: குடும்பத்தோட சந்தோஷம் பாதுகாப்புக்கு பிளானிங் ரொம்ப முக்கியம். அதுக்காக LIC கொண்டு வந்திருக்கிற புதிய பிளான் Protection Plus.
30: இது ஒரு யூனிட் லிங்க் பிளான், லாங் டர்ம் சேவிங்ஸும் ப்ரொடெக்ஷனும் கூட. உங்க கோல்ஸ்க்கு மேட்சா டாப் அப் பிரீமியம்ஸ் மூலமா ரிஸ்க் கவரை இன்க்ரீஸ் பண்ணலாம். மேலும் மல்டிபிள் இன்வெஸ்ட்மென்ட் ஃபண்ட் ஆப்ஷன்ஸ்ல சூஸ் பண்ற ஃபிளெக்சிபிலிட்டியும் இருக்கு.
29: 5 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்ஷியல் வித்ட்ராயல் ஆப்ஷனும் இருக்கு.
30: LIC Protection Plus பாலிசி பற்றிய மேல் விவரங்களுக்கு உங்க LIC ஏஜென்ட்ட கான்டாக்ட் பண்ணுங்க, இல்லனா நியரஸ்ட் LIC பிரான்ச்ச விசிட் பண்ணுங்க, அல்லது www.licindia.in லாகின் பண்ணுங்க. LIC ஹர்பல் ஆப்கி சாத்.
31: எல்லாரும் BE BTech ஸ்பெஷலைசேஷன் ஆஃபர் பண்றாங்க, ஆனா மெடிக்கல் சர்வீஸ் ஸ்பெஷலைஸ்ட் கோர்சஸ்க்கு எங்க ஆப்ஷன்ஸ் இருக்கு?
32: BSc Nursing, BE Pharmacy, BSc Allied Health Sciences, Anesthesia, Renal Dialysis, Medical Laboratory Technology போன்ற ஸ்பெஷலைஸ்ட் கோர்சஸ்க்கு கால் பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். கால் 044-611-6299.
33: ரெயின்போ ஹாஸ்பிடல்ல ஒவ்வொரு ஹார்ட் பீட்டும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். குழந்தையோட ஃபர்ஸ்ட் ஸ்கேன்ல இருந்து இந்த பூமியில அவங்க ஃபர்ஸ்ட் கிரை வரைக்கும். ஏன்னா உங்க குழந்தைக்கு பெஸ்ட் தான் வேணும்.
0: குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கான வேர்ல்ட் கிளாஸ் பீடியாட்ரிஷியன்ஸ், நியோ நாட்டாலஜிஸ்ட் மற்றும் பர்த்திங் ஸ்பெஷலிஸ்ட் கொண்ட இந்தியாஸ் லீடிங் ரெயின்போ ஹாஸ்பிட்டல், வேர் மிரக்கிள்ஸ் அபோர்ன், கிண்டி, சோழிங்கநல்லூர் மற்றும் அண்ணாநகர். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 1800-2122.
1: சார், சார்,
2: என்ன ரெண்டு ரெண்டு தடவை கதவு தட்டுறாங்க?
3: ஓ நோ, பார்ட் 2 பிரேம் குமார் வந்துட்டானா? எவ்வளவு சொன்னாலும் கேட்காம வந்து சொல்ல தர. இப்ப எந்த படத்தை பார்ட் 2 பண்ணலாம்னு சொல்ல வர?
2: கஜினி 2 சார். யா சார், இத சொன்ன உடனே உங்ககிட்ட அடி வாங்கி கடைசியா நானும் ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ்ல போயிடுவேன் ஒரு கவுண்டர் போடுவீங்களா?
4: சேச்சே, ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் சின்ன தப்புக்கு தாண்டி.
3: உனக்கு எல்லாம் பர்மனண்டா கோமா தாண்டி மவனே.
2: சொல்லு, சொல்லி தொலை. வில்லனை அழிக்கணும்னு போனப்ப அங்க டபுள் ஆக்ஷன் பார்த்து டென்ஷன் ஆகி மறந்து மறந்து எப்படியோ ரெண்டு பேரையும் ஜெயிச்சிட்டு வர்றப்ப சின்ன பொண்ணு ஒண்ணு பார்த்து சிரிக்கிற மாதிரி முடியும் சார் பார்ட் 1. அங்கிருந்தே ஆரம்பிக்கிறோம் சார் பார்ட்டோ. அந்த குழந்தை சிரிச்சிட்டு போறப்ப நெக்ஸ்ட் ஆவர் அந்த குழந்தையோட அம்மாவும் பார்த்து சிரிக்கிறாங்க சார். அத பார்த்த நயன்தாராவுக்கு டவுட் சார்.
4: ஒருவேளை கல்பனா மாதிரி இன்னும் எத்தனை பேத்த லவ் பண்ணிட்டு மறந்துருப்பானோன்னு நயன்தாராவுக்கு டவுட் வந்துருக்கு சார்.
6: படத்துல வர ஹீரோக்கும் இதே பிரச்சனையா
2: சார்?
4: நெருப்பு
2: சார், என்ன தூங்கிட்டீங்க?
7: பிரேம்குமார்,
8: உங்கள் ரேடியோ சிட்டியில் பார்ட் 2 பிரேம்குமார்.
9: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
10: கண்ணாடி வளையல் இல்ல தன்னே நன்னானே, அடிய தானே நன்னானே, எங்க திரறுப்பு.
11: ஜிவி பிரகாஷ்குமார் மியூசிக்ல, உமாதேவி லிரிக்ஸ்ல, சியான் விக்ரம், சிந்தூரி விஷால், மதிச்சயம்பாலா, சுகந்தி வாய்ஸ்ல. இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கிற பாட்டு அறுவடை ரேடியோ சிட்டில.

0: ஒரு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் 5 வருஷம் 10 வருஷம் அதுக்கப்புறமும் எத்தனை வருஷம் ஆனாலுமே எந்த காலேஜ் நீங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் எந்த காலேஜும் கேட்பாங்க, அதுக்கப்புறம் ஸ்கூல் கேட்பாங்க. ஸோ காலேஜ் அப்படின்றது எப்பயுமே ஒரு ப்ராமினென்டான பிளேஸ் அப்படின்றது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படிப்பட்ட காலேஜ் நம்ம செலக்ட் பண்ணுறதுல ரொம்ப குறியாக இருக்கணும், ஏன்னா அதுதான் நம்மளுடைய கரியரில் மிக முக்கியமான ஒரு இடமா இருக்க போகுது. ஸோ அப்படி சொல்லும்போது தான் அண்ணா யூனிவர்சிட்டி மற்றும் ஐஐடி முன்னாள் பேராசிரியர் திரு டாக்டர் வி பி ராமமூர்த்தி அவர்கள் நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஆமாம், இங்கே பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து ஐஐடியிலையும் சரி அண்ணா யூனிவர்சிட்டிலையும் சரி ஒரு பேராசிரியராக இருந்தனால அவ்வளோ அனுபவம் மிக்க ஒருத்தர் தான் வந்துட்டு திரு வி பி ராமமூர்த்தி சார் அவர்கள். ஸோ அவர் நடத்தக்கூடிய காலேஜ் அப்படின்னா எப்படி இருக்கும், முக்கியமாக அங்கே கூட இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், அதுக்கப்புறமா லெபார்டரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்துட்டு பக்கா டாப் நாச். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸும் பயங்கர வெல் ட்ரெயின்டாக இருக்கிறனால நம்ம கரியருக்கான கரெக்டான ஒரு பாத் அப்படின்றத அவங்க செட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்துட்டு தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அவங்களுடைய கவுன்சிலிங் கோட் 1405. சரியா? ஸோ நம்ம வந்துட்டு கவுன்சிலிங்லாம் போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது தானே. ஸோ இவங்களுடைய கவுன்சிலிங் கோட் 1405. ஸோ கரெக்டான காலேஜை தேர்ந்தெடுங்க, இல்லை அப்படின்னா நம்ம லைஃப்பில் நாளைக்கு ரெக்ரெட் பண்ணி இந்த ப்ரோஜனமும் கிடையாது. சரியா? இப்போ தொடர்ந்து ரேடியோ சிரி கேளுங்க, ரேடியோ சிரி பரத்தையும் கூட. குட் மார்னிங்.
1: Pips, India's favorite spring mattress. Visit www.pipsindia.com to explore more. Radio
2: City. Yono SBI Cricket ka blockbuster.
3: Are you ready
4: for the ultimate cricket fun?
5: நல்ல பழக்கமான பரிச்சயமான நண்பர்களே, எதிரிகளா களத்துல யாரெல்லாம் எதிரி நினைச்சமோ அவங்க எல்லாம் ஃப்ரெண்டா நம்ம டீம்ல. அரசியல்ல மட்டும் இல்லங்க, விளையாட்டுலயும் எதுவுமே நிரந்தரவங்க. மொத்தம் 65 நாள்ல 10 டீம் முழு பலத்தோட மோத போறாங்க. ஆனா கப்பு ஃபைனல்ல ஜெயிக்க போற அந்த ஒரு டீமுக்கு தான். அந்த டீம் எந்த டீம்?
1: ரேடியோ சிரியல் நீங்க கேட்க போறீங்க. எங்கேயும் கேட்டிராத மேட்சஸ் இன் ஹிடன் ஸ்டோரிஸ், பிளேயர்ஸ் இன் ரியல் ரியாக்ஷன், கொஞ்சம் கான்ட்ரோவர்சி, லாக்கர் ரூம் இன் காசிப்ஸ் அண்ட் ஃபுல் ஆன் ஃபன் மூமெண்ட்ஸ். மொத்த இந்தியாவும் கேட்க போகுது. ஓன்லி ஆன் ரேடியோ சிரி.
2: யோனோ SBI கிரிக்கெட் கா பிளாக் பாஸ்டர். கெட் ப்ரீ அப்ரூவ்ட் இன்ஸ்டன்ட் டிஜிட்டல் லோன்ஸ் வித் யோனோ SBI. பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ்.
6: Banking partner Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
7: இணைந்து வழங்குவோர்
8: KPN Promoters in year end bonus offer. ஒரு பக்கத்துல plot square feet just 2799 க்கு வாங்குனா 10 gram gold free. KPN Promoters.
9: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous, திருவேற்காடு.
10: ஹெல்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் 1 சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
11: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
12: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட்.
13: அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
14: கேடியா பவித்ர பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
15: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
16: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
17: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
18: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தீன்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க. அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட்.
19: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி. அண்ட் அரவுண்ட் தி கிளாக் நான் ஸ்டாப்பா உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
20: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
3: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam. Close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus. Subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 7200-13431.
7: ஹே என்ன சவுண்ட் இது?
20: நாம ஒரு செம ஃப்ரீக்வன்சிக்கு வந்திருக்கோம்.
7: என்ன இடம்?
20: சர்ப்ரைஸ்.
21: பிரசன்டிங் பிரக்ஞா இடன்வர்ஸ். ஓஎம்ஆர்ல இருக்கிற 92 ஏக்கர் ஃபியூச்சரிஸ்டிக் கிரீன் டவுன்ஷிப். 70% ஓபன் ஸ்பேஸ், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல சிறுசிறு மெட்ரோ, சிப்காட் ஐடி பார்க், டவுன்ஷிப் உள்ளே பிஎஸ்பிபி ஸ்கூல், அப்போலோ கிளினிக், சூப்பர் மார்க்கெட், ஜிம், 50+ அமெனிட்டிஸ் இருக்கு.
7: வாவ், நம்ம ட்ரீம் ஹோம் இங்கதான்.
21: ஃப்ரீக்வன்சி மாறதுக்குள்ள நீங்களும் இடன்வர்ஸ்ல புக் பண்ணுங்க. லைஃப நெக்ஸ்ட் லெவல் வர்ஸா மாத்துங்க. கால் 8088068806.
22: நம்முடன் SRM Global Hospitals காட்டாங்குளத்தூரில் இருந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறித்து கேஸ்ட்ரோ என்ட்ரோலஜிஸ்ட் டாக்டர் என்ஏ ராஜேஷ் பேசவிருக்கிறார்.
7: டாக்டர், இந்த மாடர்ன் டே டயட்டிங் நம்ம கட்டை எவ்வளவு தூரம் டேமேஜ் பண்ணுது?
23: ஜென்ரலி இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் செலிப்ரேட் பண்றாங்க, அது வந்து ப்ரொலாங்ட் ஃபாஸ்டிங் 16 hours அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. தட் இஸ் ஆக்சுவலி நாட் ரைட். வாட் இஸ் அட்வைசபிள், சன்ரைஸ்ல இருந்து சன்செட் வரைக்கும் அவர் மீல்ஸ் முடிச்சிடணும்.
22: மேலும் விவரங்களுக்கு கால் 9644-9644.
24: முகத்தில் வருவார் சைபால், சரியா திறங்க சைபால்.
25: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
26: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
27: Worried about resale value of electric car? Not anymore. Maruti Suzuki e-Vitara comes with assured buyback value with its massive 61 kilowatt hour battery and a range of 543 kilometers. No more range anxiety as well. Backed by India's largest charging network, feel confident to travel farther and deeper. Own it for ₹10.99 lakh with a battery EMI of just ₹3.99 per kilometer. India goes electric.
28: Nexa.
29: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
30: பின்ன கிச்சன்ல தான் கோல்வேல 5G இருக்கே.
29: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
30: அது 1G கோல்வினர் கடல் எண்ணெய், 2G கோல்வினர் நல்லெண்ணெய், 3G கோல்வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்வினர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்வினர்.
29: கோல்வினர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
31: ஹாஸ்பிட்டலில் பெண்மையின் ஒவ்வொரு கட்டத்துக்கும் முழுமையான நல பராமரிப்பு. வெல் விமன் பேக்கேஜ் ₹999 மட்டும். கன்சல்டேஷன், பாப் ஸ்மியர், அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன் மற்றும் பிரஸ்ட் எக்ஸாமினேஷனுடன் ட்ரீட்மெண்ட், சர்ஜரிஸ்க்கு 25% வரை தள்ளுபடி.
32: தாய்மை ஹாஸ்பிட்டல், ஆழ்வார்பேட்டை. கால் 9840092288.
33: இன்னைக்கு
34: Chettinad Cement, the perfect concrete choice.
35: Hello, T-Nagar Ratna Fan House?
36: Yes, madam. Tell me.
35: Sir, we're talking about one of the things. We're going to get a service apartment in the budget value of 1 dozen split AC. What AC is this?
36: USL's famous carrier AC is now Ratna Fan House in the budget value. 1.5 ton 3-star inverter AC just ₹34,990.
35: Oh, I see.
36: That's Ratna Fan House in the 5 carrier split AC. 1 ton inverter AC totally free.
35: So, 10 AC? ரெண்டு ஏசி ஃப்ரீயாவே கிடைக்குமா?
36: ஆமா மேடம்.
35: ஆனா டெலிவரி ஒரகடத்துக்கு சார்.
36: ஒரகட என்ன, ஒட்டஞ்சத்திரத்துக்கே ஃப்ரீயா டெலிவரி பண்ணி ஃபிக்ஸிங் அரேஞ்ச் பண்றோம் மேடம். அதான் ரத்னா ஃபேன் ஹவுஸ்.
35: பஜாஜ் ஃபைனான்ஸ்ல வெறும் ₹1 கொடுத்து இப்ப கேரியர் ஏசி வாங்கலாம்.
37: கேரியர் ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத் ஸ்ட்ரீட், டி நகர்.
38: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.

0: ரேடியோ சிறீ 91.1 ரேடியோ சிறீ பரத் நான் பேசிட்டு இருக்க பாட்டு கேட்டு முடிச்ச உடனே ஷோல பேசிட்டு இருக்கிற விஷயம் ஆபீஸ் பாலிடிக்ஸ். உங்க ஆபீஸ்ல பாலிடிக்ஸ் எல்லாம் நடக்குதாங்க, கால் பண்ணி பேசுங்க அப்படின்னு சரண்யா இருக்கிறாங்க. சரண்யா, குட் மார்னிங்.
1: குட் மார்னிங்
0: சார். சரண்யா சொல்லும் போதே ஒரு புன்னகை தான் சரண்யாவுக்கு. என்ன அப்படி நடக்குது
1: ஆபீஸ்ல பாலிடிக்ஸ் இல்லாம இருக்குமா?
0: இருக்குமா, அதுக்கு பேர் அப்புறம் ஆபீஸா?
1: வாய்ப்பே கிடையாது.
0: சொல்லுங்க,
1: ஆபீஸ்ல எப்படி இருக்கும்னா, எங்க ஆபீஸ பொறுத்த வரைக்கும் நான் எந்த ஆபீஸ் சொல்ல முடியுமான்னு தெரியல. நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்.
0: வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், ஆனா அத சொல்றதுக்கு ஒரு தைரியம் விடுங்க. இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, டக்குன்னு கட் ஆயிருச்சு. யாரோ சீனியர் பார்த்த வேலைன்னு நினைக்கிறேன். வெளில இருக்கக்கூடிய நீங்க சொல்லுங்க, உங்க ஆபீஸ்ல பாலிடிக்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு சரண்யா சொல்றாங்க, அது எப்படி இல்லாம ஒரு ஆபீஸ் இருக்குமா? ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்ற காட்டில ஹவு ஹை ஆர் யூ அப்படின்னு தான் கேட்கணுன்ற மாதிரி தான் எவ்வளவு பாலிடிக்ஸ் இருக்கு. கால் பண்ணி பேசுங்க 0444-26-999 அடிக்க ரேடியோ இருக்கு.
2: Entrepreneur-ஆ புதுசா ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்கீங்களா, இல்ல சொந்தமா பிசினஸ் பண்றீங்களா, ஆர் எஸ்டாப்லிஷ்டா இருக்க உங்க பிராண்டுக்கு இன்னும் எக்ஸ்போஷர் தேவைப்படுதா? மக்கள் கிட்ட உங்க பிசினஸ் கொண்டு போய் சேர்க்க ரேடியோ சிட்டி நாங்க இருக்கோம். கால் மிஸ்டர் லிங்கேஸ்வரன் 9884125196.
3: புதிய அடையாளம் இப்பொழுது பழைய ஷோரூம் பக்கத்திலேயே.
4: Hey Meena, congratulations. எத்தனை மாசம்?
5: Thank you Priya. 6 மாசம் ஆச்சு.
4: எந்த ஹாஸ்பிடல்ல பாக்குற? நல்லா இருக்கா?
5: Birthright by Rainbow Hospitals-ல தான் நல்ல கேர் பண்ணிக்கிறாங்க. பிரெக்னன்சியை எப்படி ஹேண்டில் பண்ணனும், நியோநேட்டல் கேர், வேக்சினேஷன் எந்த பயமும் இல்லாம பாத்துக்கிறாங்க. நார்மல் டெலிவரிக்கு நல்ல சப்போர்ட் பண்றாங்க. டெலிவரிக்கு அப்புறம் கூட இதே கேருக்கு அங்க சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலும் இருக்கு. டாக்டர்ஸ்ல இருந்து சப்போர்ட் ஸ்டாஃப் வரைக்கும் எல்லாருமே ப்ரொஃபஷனலாவும் இருக்காங்க, அன்பாவும் பாத்துக்கிறாங்க.
6: Birthright by Rainbow Hospitals, கிண்டி, சோழிங்கநல்லூர் மற்றும் நகர்.
7: இறைச்சலுக்கு இடையில இயற்கையோட இசையை கேட்க துடிக்கிற ஏக்கமும், தூசிகளுக்கு நடுவுல தொலைஞ்சி போய்கிட்டே இருக்கிற நம்ம வாழ்க்கையும், இது எதுவுமே மாறாதுன்னு தோணும் போது எல்லாத்தையும் மாத்த முடியுங்கிற எண்ணம் கூட ஒரு ரெவல்யூஷன் தான்.
8: Launching Casa Grande High City, Bangalore RR. Luxurious 2 and 3 BHK apartments starting from 49 lakhs. To book call 9884822122.
9: Wow bro, un car PPF amazing ah irukku, brand new madri shine agudhe.
10: Just 40,000 ku panitanda, make in India Garware PPF, free replacements oda.
9: Idhula edho thappa irukku, genuine 5 year Garware PPF na 75,000 kila varadhu. Innum oru maasathula un car old look ku poidum pa.
11: PPF install pandrathukku munnadi sealed box irukana check panunga, unique roll number and QR code verify panunga. Kandipa e warranty certificate vaangunga. Ungaloda nearest Garware application studio ku visit panunga illa call panunga 9689968996.
12: The secret to strong construction, GSPL Rhino LS pipes and tubes. High grade steel designed for long lasting durability. Every pipe goes through rigorous quality testing, whether it's infrastructure or fabrication. Get dependable strength that lasts 4 years.
13: GSPL Rhino, solid pipes, solid choice. Books ka parpata learning theringla. Welcome to Punjab Associations Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science. Various mainstream courses matrum AI value added programs under and also co education. Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, close to upcoming
14: Upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Admissions open. Call 720-001-3431. Subject to University of Madras Affiliation.
15: Joy Alucasil, உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜாய் அலுகாசில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜாய் அலுகா ஷோரூமுக்கு வருகை
16: தாருங்கள்.
17: ஒரு பொண்ணுக்கு கல்யாணம்னா ரொம்ப ஸ்பெஷல் மொமெண்ட். அப்போ அவங்க ஒரு மகாராணி மாதிரி ஃபீல் பண்ணணும். அதனாலதான் கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே ஸ்னேஹாவை பார்த்து பார்த்து கொண்டு வந்திருக்கோம். மகாராணி கலெக்ஷன்ஸ்
18: ஸ்னேஹாலயா சில்க்ஸில் ஒவ்வொரு மனப்பெண்ணும் எங்கள் மகாராணி. ஸ்னேஹாலயா சில்க்ஸ் ஸ்ரீநகர்.
19: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
20: பின்ன கிச்சன்ல தான் கோல் வினர் 5G இருக்கே.
19: என்ன 5G? அது என்ன புதுசா?
20: அது 1G கோல் வினர் கடல் எண்ணெய், 2G கோல் வினர் நல்லெண்ணெய், 3G கோல் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல் வினர் ரைஸ் பிரான் ஆயில். கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல் வினர்.
19: கோல் வினர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
21: அவங்களோட 30 இயர்ஸ் ஹாப்பியா செலிபிரேட் பண்றாங்க. இந்த செலிபிரேஷன் முன்னிட்டு க்ரெட்டாக்கு அப் டு 1,05,000, கிராண்ட் ஐடன் நியோஸ்க்கு அப் டு 80,000, ஐ20க்கு அப் டு 65,000, பெனாக்கு அப் டு 55,000 அண்ட் எக்ஸ்டர்க்கு அப் டு 40,000 பெனிஃபிட்ஸ் என்ஜாய் பண்ணுங்க. மோர் ஓவர் ப்ராசஸிங் ஃபீல அப் டு 50% அண்ட் போர் க்ளோஷர்ல 100% ஆஃபரும் இருக்கு.
22: பிரெக்னன்சி அப்போ தெளிவில்லாத மனநில நம்மள ரொம்ப யோசிக்க வைக்கும். எங்க போறது, என்ன பண்றது, அடுத்து என்ன நடக்கும்?
23: பர்த் ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிடல்ல ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் கைடன்ஸ் கிடைக்கும் வித் ஸ்ட்ராங் கிளினிக்கல் எக்ஸ்பர்டீஸ். அது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் பிரெக்னன்சியா இருந்தா கூட ஒரு மல்டி டிசிப்ளினரி டீம் சேர்ந்து கேரிங்கா நம்ம கூட கனெக்டடா இருப்பாங்க. பிளானிங்ல இருந்து டெலிவரி வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் நமக்கு கம்ப்ளீட் கிளாரிட்டி இருக்கிறதுனால நாம ரொம்ப யோசிக்க தேவையில்ல. ஏன்னா தெளிவான அறிவுறுத்தலும் அக்கறையும் இருந்தா ரிஸ்க்கு இடமே இல்ல. பர்த் ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிட்டல்ஸ். கால் 1-800-212 ஃபார் அப்பாயின்மெண்ட்.
24: ஹே, என்ன சவுண்ட் இது?
25: நாம ஒரு செம ஃப்ரீக்வன்சிக்கு வந்திருக்கோம்.
24: என்ன இடம்?
25: சர்ப்ரைஸ். பிரசன்டிங் பிரக்ஞா இடன்வர்ஸ். ஓஎம்ஆர்ல இருக்கிற 92 ஏக்கர் ஃபியூச்சரிஸ்டிக் கிரீன் டவுன்ஷிப். 70% ஓபன் ஸ்பேஸ், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல சிறு சிறு மெட்ரோ, சிப்காட் ஐடி பார்க், டவுன்ஷிப் உள்ளே PSBB ஸ்கூல், அப்போலோ கிளினிக், சூப்பர் மார்க்கெட், ஜிம், 50+ அமெனிட்டிஸ் இருக்கு.
24: வாவ், நம்ம ட்ரீம் ஹோம் இங்கதான்.
25: ஃப்ரீக்வன்சி மாறதுக்குள்ள நீங்களும் இடன்வர்ஸ்ல புக் பண்ணுங்க. லைஃபை நெக்ஸ்ட் லெவல் வர்ஸா மாத்துங்க. கால் 8088068806.
26: Launching Casa Grand High City, Chennai. இது உங்களுக்கான revolution. For the first time in Chennai, 41 acres lower Marbirum Township. 28-acre open space, அதில 22 acres landscape greenery. இயற்கையோட சேர்ந்து வாழ ஒரு peaceful community. நீங்க ஒரு sports lover-ஆ இருந்தீங்கன்னா 5 acres-ல South India's largest sports club உங்களுக்காக. மனசுக்கு பிடிச்சவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதான சந்தோஷம். 150+ world-class amenities and 1.3 acres recreation club. இங்க வீக்டேஸ் கூட வீக்கெண்ட்ஸ் மாறும். உங்களுக்கான இந்த ரெவல்யூஷன் உருவாக போற இடம் ORR, சென்னையின் புதிய அடையாளம்.
27: Launching Casa Grand High City, Bangalore ORR. Luxurious 2 and 3 BHK apartments starting from 49 lakhs. To book, call 9884822122.
28: இப்பவும் 3 மாசம் காத்திருக்கணுமா? AU ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருந்தா ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரெஸ்ட் உங்க அக்கவுண்ட்ல 6.75% வரை ஹையர் இன்ட்ரெஸ்ட், மேலும் சூப்பர் ஆஃபர்ஸும் கூட. அதான் சொல்றோம், சிந்தனைய மாற்றுங்க, பேங்கையும் மாற்றுங்க.
29: வெட்டிங்க்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், எங்க போலாம்?
30: நிச்சயமா பெஸ்ட் சாய்ஸ்னா ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை டைமண்ட் மேளா தான்.
29: அதுல என்ன ஸ்பெஷல்?
30: செப்பரேட் டைமண்ட் ஃப்ளோர்ல 3 மடங்கு கலெக்ஷன்ஸ். வாவ்னு சொல்ல வைக்கும் ஸ்டாண்டிங் டிசைன்ஸ்.
29: லேட்டஸ்ட் டிசைன்ஸ் கிடைக்குமா?
30: ஃபேன்சி அண்ட் யூனிக் மாடல்ஸ், லைட் வெயிட் செட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டட் அண்ட் ரிங்ஸ், எல்லாமே யூனிக்கா இருக்கும். டெய்லி வேர்ல இருந்து பிரைடல் ரேஞ்ச் வர ஃபுல் வெரைட்டி. டைமண்ட்ஸ்க்கு ஃபிளாட் 10% ஆஃபர் இருக்கு.
29: சரி, இப்பவே கிளம்பலாம்.
30: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ்.
31: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப், உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
32: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி, FNR ரேடியோ சிட்டி 91.1.
33: தக்காளி போட்டு வெங்காயம் போட்டுமா இல்ல வெங்காயம் போட்டு தக்காளி போட்டுமா?
34: டேய், அது எப்படி போட்டாலும் ஒண்ணுதான், ஓடுறா.
35: இந்த வீக்கெண்ட் எந்த பிளானும் வச்சுக்காத, எனக்கு டிரெஸ் எடுக்கணும், நீ செலக்ட் பண்ணாதான் கரெக்டா இருக்கும். ஞாபகம் இருக்குல்ல,
34: இவ்ளோ பெருசாயிட்ட ஒரு டிரெஸ் செலக்ட் பண்ண தெரியாதடி உனக்கு.
33: அப்பா, உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா இல்ல அக்காவை ரொம்ப பிடிக்குமா?
36: எனக்கு முதல்ல உங்க அம்மாவை தானே பிடிக்கும்.
37: ஹாய்.
36: டேய், அவெல்லாம் இல்லனா இந்த குடும்பம் இப்படி இருக்கவே இருக்காதுடா.
0: சொல்லாமலே புரிஞ்சுக்கிற உணர்வு, கேட்காமலே கொடுக்கிற அன்பு. மூன்று எழுத்து கவிதை அம்மா. அம்மா அம்மாக்களை கொண்டாடுகிறது ரேடியோ சிட்டி. மாம் மேட் மில்லியனர் உங்கள் ரேடியோ சிட்டியில் இணைந்து வழங்குவோம்.
1: தியா ஃபர்டிலிட்டி அண்ட் மேட்டர்னிட்டி சென்டர், ஓஎம்ஆர், சென்னை.
2: கால் 9962100003.
32: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.

எனக்கிடையாரும் இல்லையே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இந்த பாட்டை முணுமுணுத்துக்கிட்டு இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது இன்றைய காலகட்டத்தில். ரேடியோ சிட்டி 91.1 ரேடியோ சிட்டி பரத் நான் பேசிட்டு இருக்கிறேன். 10:05 தாண்டி சிட்டி போயிட்டு இருக்கும்போது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க. என்ன அப்படின்னா, நம்ம எல்லாரும் 5G என்ன நினைச்சிட்டு வரோம், அது ஒரு ஃபாஸ்ட் இன்டர்நெட் அப்படின்னு நினைச்சிட்டு வரோம். ஏன் எனக்கு ரோல் ஆகுது ஃபாஸ்ட் இன்டர்நெட் யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் அது நம்ம கிச்சனில் இருக்கிற 5G அப்படின்னா அதோட மீனிங்கே வேற. என்ன அந்த 5G கிச்சனில் அப்படின்னா, 1G அது வந்து கிரவுண்ட் நட் ஆயில், 2G அது செசமே ஆயில், 3G அது கோகனட் ஆயில், 4G அது ரைஸ் பிரான் ஆயில். அப்போ 5G தான் என்ன, அதையும் நீயே சொல்லிருந்தீங்களா? அதுதான் கோல்டு வின்னர். ஆமாம், அம்மாவுடைய ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லணும்னா அதான் கோல்டு வின்னர். ஜென்ரேஷனுக்கு ஜென்ரேஷன் நம்ம வீட்டில் ட்ரஸ்டட் பிராண்டாக செம்ம டேஸ்டி குவாலிட்டியில் டாப் கிளாஸ் அப்படின்னு சொல்லணும்னா கோல்டு வின்னர் தான். ஸோ அம்மாவுடைய நம்பிக்கை அப்படின்னாலே கோல்டு வின்னர் தானே. நீங்கள் நிறைய வீட்டில் போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த கோல்டு வின்னர் அப்படின்றது இருக்கும். நம்மளே கடைக்கு போனோம்னாலும் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ரீகால் எங்கே போகும், ஆனால் ரீஃபண்டல் கோல்டு வின்னர் கொடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டு வாங்குவோம். ஸோ கோல்டு வின்னர் வந்து அது ஒரு 5G அப்படின்றாங்க. இந்த 5G இருந்துச்சு அப்படின்னா முக்கியமான ஹெச் நம்மளுக்கு வந்துடும், அதுதான் ஹெல்த். சரியா, எப்படி இந்த ஜீவை ஹெச் கூட சேர்த்தமா, ஸோ இந்த ஹெல்த் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த 5G வேணும். அதில் முக்கியமாக அந்த 5G தான் கோல்டு வின்னர்ன்றாங்க. அம்மாவுடைய ட்ரஸ்ட்ன்றாங்க. வீட்டில் போய் உங்கள் அம்மாட்ட உடனே கேளுங்க, அம்மா உன் ட்ரஸ்ட் தான் நான். தொடர்ந்து போய் ரேடியோ சரி கேளுங்க, ரேடியோ சரி பரத்தையும் கூட. குட் மார்னிங்.

0: powered by
1: healthier சாப்பிணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் oil-லயே நிறைவான சமையல் கொடுக்கற வி ரைட் sunflower oil இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் 1 sunflower oil நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, வி ரைட் sunflower oil வாங்குங்க.
2: லக்ஸரி மோட்டார் சைக்கிள் பார்ட்னர் Harley Davidson X440 T beyond the everyday automobile partner
3: Lanson Toyota. Think Toyota, call Lanson 044-4000-8000.
2: Jewelry partner
3: ரூபாய் 100 பொதுமே இன்று தங்கம் வாங்க ஆரம்பிக்கலாம். NAC DigiGold app-ஐ டவுன்லோட் செய்யுங்கள். இப்போதே 7.5% போனஸ் பெறுங்கள்.
2: மஜா பார்ட்னர் Wonderla Amusement Park, India's largest மஜா ஃபேக்டரி இப்போ நம்ம சென்னையில. ஹாப்பினஸ் பார்ட்னர் சத்யா, ஸ்ப்ரெட்டிங் ஹாப்பினஸ்.
4: Parapara-nu ode the city, yenga RJ's rombo witty, and around the clock non-stop, unga fun-ku naanga guarantee.
5: Radio City,
6: Radio City,
7: Nadi Narambalam Chennai City, FM on Radio City 91.1.
8: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
9: ஆல் நியூ VBJ அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
10: சூர்யா, உனக்கு தெரியுமா கேலக்ஸி மார்வெல்ல 20 பேஸ் கவரும் 26 ஆப்ஷனல் கவரும் மொத்தம் 46 கவர்ஸ் இருக்கு.
11: வாவ், இது ஒரு கம்ப்ளீட் கவரேஜ் சொல்லு.
10: கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ்
12: Worried about resale value of electric car? Not anymore. Maruti Suzuki e-Vitara comes with assured buyback value with its massive 61 kilowatt hour battery and a range of 543 kilometers. No more range anxiety as well. Backed by India's largest charging network, feel confident to travel farther and deeper. Own it for rupees 10.99 lakh with a battery EMI of just rupees 3.99 per kilometer. India goes electric.
13: Next. இயற்கையோட இசைய கேட்க துடிக்கிற ஏக்கமும், தூசிகளுக்கு நடுவுல தொலைஞ்சி போய்கிட்டே இருக்கிற நம்ம வாழ்க்கையும், இது எதுவுமே மாறாதுன்னு தோணும் போது எல்லாத்தையும் மாத்த முடியுங்கிற எண்ணம் கூட ஒரு ரெவல்யூஷன் தான்.
14: Launching Casagrande High City, Bangalore RR. Luxurious 2 and 3 BHK apartments starting from 49 lakhs. To book, call 9884822122.
15: பிரெக்னன்சி அப்போ தெளிவில்லாத மனநிலை நம்மள ரொம்ப யோசிக்க வைக்கும். எங்க போறது, என்ன பண்றது, அடுத்து என்ன நடக்கும்?
16: பர்த்ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிடல்ல ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் கைடன்ஸ் கிடைக்கும் வித் ஸ்ட்ராங் கிளினிக்கல் எக்ஸ்பர்டீஸ். அது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் பிரெக்னன்சியா இருந்தா கூட ஒரு மல்டி டிசிப்ளினரி டீம் சேர்ந்து கேரிங்கா நம்ம கூட கனெக்டடா இருப்பாங்க. பிளானிங்ல இருந்து டெலிவரி வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் நமக்கு கம்ப்ளீட் கிளாரிட்டி இருக்கிறதுனால நாம ரொம்ப யோசிக்க தேவையில்ல. ஏன்னா தெளிவான அறிவுறுத்தலும் அக்கறையும் இருந்தா ரிஸ்க்கு இடமே இல்ல. பர்த்ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிடல், கால் 1800

0: 212124 appointment.
1: Strong construction of the secret GSPL Rhino MS pipes and tubes. High grade steel, long lasting durability. Over pipe, rigorous quality testing. Infrastructure, ayirundalum, fabrication, ayirundalum, varshangalukku needikum, dependable strength, ungalukku kidaikum. GSPL Rhino. Solid pipes, solid choice.
2: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam. Close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value added programs at Co Education Campus. Subject to University of Madras affiliation. Admissions open for 2026 to 27. Call 72001341.
3: Rainbow Hospital la ovvoru heartbeatum avlo important. Kulandhiyoda first scan la irundhu indha boomila avanga first cry varaikkum. Yena unga kulandhukku best da venum.
4: குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கான வேர்ல்ட் கிளாஸ் பீடியாட்ரிஷியன்ஸ், நியோநாட்டாலஜிஸ்ட் மற்றும் பர்த்திங் ஸ்பெஷலிஸ்ட் கொண்ட இந்தியாஸ் லீடிங் ரெயின்போ ஹாஸ்பிட்டல், வேர் மிரக்கிள்ஸ் அபோர்ன், கிண்டி, சோழிங்கநல்லூர் மற்றும் அண்ணாநகர். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 1800-2122.
5: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோக்கரல் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
6: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா ஐபிஎல் பாருங்கள். ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
7: ஒரு பொண்ணுக்கு கல்யாணம்னா ரொம்ப ஸ்பெஷல் மொமெண்ட். அப்போ அவங்க ஒரு மகாராணி மாதிரி ஃபீல் பண்ணணும். அதனாலதான் கலர்ஸ், டிசைன்ஸ் எல்லாமே ஸ்னேஹாவே பார்த்து பார்த்து கொண்டு வந்திருக்கோம். மகாராணி கலெக்ஷன்ஸ்,
8: ஸ்னேஹாலயா சில்க்ஸ். ஒவ்வொரு மனப்பெண்ணும் எங்கள் மகாராணி. ஸ்னேஹாலயா சில்க்ஸ், டி நகர்.
9: வெட்டிங்க்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், எங்க போலாம்?
10: நிச்சயமா பெஸ்ட் சாய்ஸ்னா ஸ்ரீ குமரன் தங்க மாளிகை டைமண்ட் மேளா தான்.
9: அதுல என்ன ஸ்பெஷல்?
10: செப்பரேட் டைமண்ட் ஃபுளோர்ல 3 மடங்கு கலெக்ஷன்ஸ். வாவ்னு சொல்ல வைக்கும் ஸ்டாண்டிங் டிசைன்ஸ்.
9: லேட்டஸ்ட் டிசைன்ஸ் கிடைக்குமா?
10: ஃபேன்சி அண்ட் யூனிக் மாடல்ஸ், லைட் வெயிட் செட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டட் அண்ட் ரிங்ஸ், எல்லாமே யூனிக்கா இருக்கும். டெய்லி வேர்ல இருந்து பிரைடல் ரேஞ்ச் வர ஃபுல் வெரைட்டி. டைமண்ட்ஸ்க்கு ஃபிளாட் 10% ஆஃபர் இருக்கு.
9: சரி, இப்பவே கிளம்பலாம்.
10: ஸ்ரீ குமரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட்.
11: இறைச்சலுக்கு இடையில இயற்கையோட இசைய கேட்க துடிக்கிற ஏக்கமும், தூசிகளுக்கு நடுவுல தொலைஞ்சி போய்கிட்டே இருக்கிற நம்ம வாழ்க்கையும், இது எதுவுமே மாறாதுன்னு தோணும் போது எல்லாத்தையும் மாத்த முடியுங்கிற எண்ணம் கூட ஒரு ரெவல்யூஷன் தான்.
12: Launching Casa Grand High City, Bangalore RR. Luxurious 2 and 3 BHK apartments starting from 49 lakhs. To book, call 9884822122.
13: கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் கோ.
14: டீஹைட்ரேஷன் இப்போதான் உங்க ஸ்பீட ஸ்லோ பண்ணுது.
15: லேட் பண்ணாதீங்க, ரைட் சொல்யூஷனை இப்பவே எடுங்க.
14: எலக்ட்ரால், இந்தியாவின் நம்பர் 1 WHO அப்ரூவ்ட் ORS. கரெக்ட்டா சூஸ் பண்ணுங்க, எலக்ட்ரால சூஸ் பண்ணுங்க.
16: அடுத்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்ணலாமா இல்ல யூஜியா? ரே கன்ஃபியூஷனா இருக்கு.
17: ரெண்டுமே பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச்சோட ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வழங்கும் இன்டெகிரேட்டட் சர்டிஃபைட் கோர்ஸ்ல பிகாம், பிசிஏ அண்ட் பிஎஸ்சி படிக்கும் போதே IBM ஸ்பெஷலைஸ்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் சைபர் ஸ்பெஷலிஸ்ட் கோர்சஸ் படிக்கலாம். டிகிரி அண்ட் கோர்ஸ் சர்டிஃபிகேட் சேர்ந்தே கிடைக்கும். கால் 0446116399.
14: ஹே, என்ன சவுண்ட் இது?
18: நாம ஒரு செம ஃப்ரீக்வன்சிக்கு வந்திருக்கோம்.
14: என்ன இடம்?
18: சர்ப்ரைஸ்.
19: பிரசன்டிங் பிரக்ஞா இடன்வர்ஸ். ஓஎம்ஆர்ல இருக்கிற 92 ஏக்கர் ஃபியூச்சரிஸ்டிக் கிரீன் டவுன்ஷிப், 70% ஓபன் ஸ்பேஸ், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல சிறு சிறு மெட்ரோ, சிப்காட் ஐடி பார்க், டவுன்ஷிப் உள்ளேயே PSBB ஸ்கூல், அப்போலோ கிளினிக், சூப்பர் மார்க்கெட், ஜிம், 50+ அமெனிட்டிஸ் இருக்கு.
14: வாவ், நம்ம ட்ரீம் ஹோம் இங்கதான்.
19: ஃப்ரீக்வன்சி மாறதுக்குள்ள நீங்களும் இடன்வர்ஸ்ல புக் பண்ணுங்க. லைஃப நெக்ஸ்ட் லெவல் வர்ஸ் ஆ மாத்துங்க. கால் 8088068806.
20: Pips, India's favorite spring mattress. Visit www.pipsindia.com to explore more.
21: ரேடியோ சிரி 91.1 ரேடியோ சிரி பரத் தான் பேசிட்டு இருக்க. பாட்டு கேட்டு முடிச்ச உடனே டிராஃபிக் அப்படின்றது எல்லா சைட்லயுமே இருக்கு. அண்ட் கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு அப்படின்றது மெரினா கடற்கரையில வந்து போட்டிருக்கிறாங்க. எதுக்கு மெரினா கடற்கரையில திடீர்னு போலீஸ் பாதுகாப்பா அப்படின்னா பேசலாம். தொடர்ந்து ரேடியோ சிட்டி கேளுங்க. சிட்டியில பத்திக்கு எல்லா இடத்துலயும் டிராஃபிக் இருக்குது, அதை பத்தி நம்ம நிறைய பேசலாம். பாட்டு கேட்டு வந்திருக்கேன், தொடர்ந்து ரேடியோ சிட்டி கேளுங்க. ரேடியோ சிட்டி பரத்தை கூட. குட் மார்னிங்.

0: Yono SBI Cricket ka blockbuster.
1: இந்த கிரிக்கெட் சீசன் ரேடியோ சிட்டியில கேளுங்க எக்ஸ்க்ளூசிவ் மேட்ச் ரிவ்யூஸ், மேட்ச் அப்டேட்ஸ் அண்ட் மேட்ச் ரிவ்யூஸ். இம்முறை ஒவ்வொரு பாலிலும் கிடைக்கும் என்டர்டெயின்மெண்ட் சிக்ஸர் அண்ட் எக்கச்சக்க ஃபன் கிரிக்கெட் இன் லெஜெண்ட் ஹர்பஜன் உடன்.
0: Yono SBI Cricket Ka Blockbuster. Get pre-approved instant digital loans with Yono SBI. Power to every Indian. Download the app now. Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
2: இணைந்து வழங்குவோர்
3: KPN Promoters in year end bonanza offer. ஒரு பக்கத்துல plot square feet just 2799 க்கு வாங்குனா 10 gram gold free. KPN Promoters.
4: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous திருவேற்காடு.
5: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் ஒன் சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
3: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ஐசியூ வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. கேவிடி ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
6: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
7: கேடியா பவித்ர பவித்ர க்ரோசரி சாஹியே தோ செப்டோ சே மங்குவாயே. Order now.
8: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
9: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
3: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
10: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங், நம் கனவு இல்ல தீர்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட்.

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1.
1: வெட்டிங்க்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், எங்க போலாம்?
2: நிச்சயமா பெஸ்ட் சாய்ஸ்னா ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை டைமண்ட் மேளா தான்.
1: அதுல என்ன ஸ்பெஷல்?
2: செப்பரேட் டைமண்ட் ஃப்ளோர்ல 3 மடங்கு கலெக்ஷன்ஸ், வாவ்னு சொல்ல வைக்கும் ஸ்டாண்டிங் டிசைன்ஸ்.
1: லேட்டஸ்ட் டிசைன்ஸ் கிடைக்குமா?
2: ஃபேன்சி அண்ட் யூனிக் மாடல்ஸ், லைட் வெயிட் செட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டட் அண்ட் ரிங்ஸ், எல்லாமே யூனிக்கா இருக்கும். டெய்லி வேர்ல இருந்து பிரைடல் ரேஞ்ச் வர ஃபுல் வெரைட்டி. டைமண்ட்ஸ்க்கு ஃபிளாட் 10% ஆஃபர் இருக்கு.
1: சரி, இப்பவே கிளம்பலாம்.
2: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ்.
3: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
4: ஆல் நியூ விபிஜே அண்ணா சாலை ஷோரூம், ஒரு பரிச்சயமான பெயர். இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை. அண்ணா சாலையின் புதிய அடையாளம், மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
5: இந்தியால அவங்களோட 30 இயர்ஸ் ஹாப்பியா செலிப்ரேட் பண்றாங்க. இந்த செலிப்ரேஷன் முன்னிட்டு அப் டு 1,05,000, கிராண்ட் ஐட்டன் நியூஸ் அப் டு 80,000, i20 up to 65,000, Venaka up to 55,000 and Excel up to 40,000 benefits enjoy paringa. Moreover, processing fee up to 50% and foreclosure la 100% offer irukku.
6: TNC apply. புக்ஸ்கா பர்பட்ட லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு, அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7200-13431. சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
7: ஆர்த்தோ பிரச்சனைகள் இருந்தா அது லைஃபை அஃபெக்ட் பண்ணும். முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ல ரோபோடிக் சர்ஜரி, ரோபோடிக் நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மென்ட் சர்ஜரிஸ் இருக்கு. கம்மி வலி, சீக்கிரம் நார்மல் லைஃப்க்கு திரும்புங்க. முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், கீழ் பார்க்.
8: ஃபிஸ்டுலா ப்ராப்ளம், ரொம்ப நாள் சைலண்டா சஃபர் பண்ண வேண்டியது இல்ல. லேப்சர் சர்ஜிக்கல் சென்டர்ல அட்வான்ஸ் லேசர் ட்ரீட்மென்ட், எக்ஸ்பீரியன்ஸ் டீம், ரிலையபிள் கேர்.
9: லேப்சர் சர்ஜிக்கல் சென்டர், வேளச்சேரி மற்றும் மேடவாக்கம். கால் 9790923349.
10: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
11: ஜோயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
12: முகத்தில்
13: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
14: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
15: இப்பவே இவ்ளோ ஹீட்டா இருக்கு, பீக் சம்மர் வந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க.
16: அதனாலதான் கார் லவர்ஸ் எல்லாரும் சூஸ் பண்றாங்க கர்வாரே சேஃப்டி கிளேசிங் பிலிம்ஸ்.
15: இது 100% சென்ட்ரல் மோட்டார் வெஹிக்கிள் ரூல்ஸ் கம்ப்ளையன்ட்,
16: அப் டு 47% ஹீட் ரிடக்ஷன், 99% யூவி ப்ரொடெக்ஷன். கிளேர கம்மி பண்ணும், அதுவும் உங்க கார் மைலேஜ் இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும்.
17: சோ இன்னும் வெயிட் பண்ணாதீங்க, இன்னைக்கு உங்க கார் விண்டோஸ்ல கர்வாரே சேஃப்டி கிளேசிங் பிலிம்ஸ் இன்ஸ்டால் பண்ணுங்க. அப் டு 8 இயர்ஸ் வாரண்டியோட நியரஸ்ட் கர்வாரி அப்ளிகேஷன் ஸ்டுடியோ விசிட் பண்ணுங்க, இல்ல கால் பண்ணுங்க 9689968996. TNC apply.
18: Launching Casa Grand High City, Chennai. இது உங்களுக்கான revolution. For the first time in Chennai, 41 acres ல ஒரு மாபெரும் டவுன்ஷிப், 28 acre open space, அதுல 22 acres landscape greenery. இயற்கையோட சேர்ந்து வாழ ஒரு பீஸ்ஃபுல் கம்யூனிட்டி. நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் லவரா இருந்தீங்கன்னா 5 acres சவுத் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஸ்போர்ட்ஸ் கிளப் உங்களுக்காக. மனசுக்கு பிடிச்சவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதான சந்தோஷம். 150+ வேர்ல்ட் கிளாஸ் அமெனிட்டிஸ் அண்ட் 1.3 acres ரெக்ரியேஷன் கிளப். இங்க வீக் டேஸ் கூட வீக்கெண்ட்ஸ் மாறும். உங்களுக்கான இந்த ரெவல்யூஷன் உருவாக போற இடம் ORR, சென்னையின் புதிய அடையாளம்.
10: Launching Casa Grand High City, Bangalore ORR. Luxurious 2 and 3 BHK apartments starting from 49 lakhs. To book, call 9884822122.
19: இன்று நம்முடன் SRM குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸ், காட்டாங்குளத்தூரிலிருந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறித்து கேஸ்ட்ரோ என்ட்ரோலஜிஸ்ட் டாக்டர் NA ராஜேஷ் பேசவிருக்கிறார்.
1: டாக்டர், ஸ்கிப்பிங் மீல்ஸ் ஆர் ஓவர் ஈட்டிங், இது ரெண்டுல எது ஹை ரிஸ்க்?
4: ரெண்டுமே மோசம் தான். ரெண்டுல ரொம்ப மோசம்னு பார்த்தோம்னா ஒபிசிட்டி, ஹைப்பர் டென்ஷன், இன்க்ரீஸ் கொலஸ்ட்ரால், டயபெட்டிஸ் இதெல்லாம் தான் இப்போ ஒரு பேண்டமிக்காக கிட்டத்தட்ட போயிட்டு இருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் ஓவர் ஈட்டிங் சொல்லலாம்.
19: மேலும் விவரங்களுக்கு கால் 9644-9644.
6: இப்பவும் 3 மாசம் காத்திருக்கணுமா? EU ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருந்தா ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரெஸ்ட் உங்க அக்கவுண்ட்ல 6.75% வரை ஹையர் இன்ட்ரெஸ்ட், மேலும் சூப்பர் ஆஃபர்ஸும் கூட.
12: அதான் சொல்றோம், சிந்தனையை மாற்றுங்க, பேங்கையும் மாற்றுங்க.
20: ஹே மீனா, கங்கிராச்சுலேஷன்ஸ். எத்தனை மாசம்?
21: தேங்க் யூ பிரியா, 6 மாசம் ஆச்சு.
20: எந்த ஹாஸ்பிடல்ல பாக்குற, நல்லா இருக்கா?
21: பர்த் ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிடல்ஸ்ல தான் நல்லா கேர் பண்ணிக்கிறாங்க. பிரெக்னன்சியை எப்படி ஹேண்டில் பண்ணனும், நியோநேட்டல் கேர், வேக்சினேஷன், எந்த பயமும் இல்லாம பாத்துக்கிறாங்க. நார்மல் டெலிவரிக்கு நல்லா சப்போர்ட் பண்றாங்க. டெலிவரிக்கு அப்புறம் கூட இதே கேருக்கு அங்க சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிடலும் இருக்கு. டாக்டர்ஸ்ல இருந்து சப்போர்ட் ஸ்டாஃப் வரைக்கும் எல்லாருமே ப்ரொஃபஷனலாவும் இருக்காங்க, அன்பாவும் பாத்துக்கிறாங்க.
22: பர்த் ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிடல்ஸ், கிண்டி, சோலிங்கநல்லூர் மற்றும் அண்ணாநகர்.
23: சார், சார்,
24: என்ன ரெண்டு ரெண்டு தடவை கதவு தட்டுறாங்க?
25: ஓ நோ, பார்ட் 2 பிரேம் குமார் வந்துட்டானா?
26: எவ்வளவு சொன்னாலும் கேட்காம வந்து சொல்ல தர. இப்ப எந்த படத்தை பார்ட் 2 பண்ணலாம்னு சொல்ல வர?
27: 96 பார்ட் 2 சார்.
26: என்னடா ராமு ஜானோ சேர்த்துக்கு துவைக்க போறியா?
27: அதான் அந்த ட்விஸ்ட்ல இருந்துதான் சார் படத்தையே ஆரம்பிக்கிறோம். சிங்கப்பூர் லேண்ட் ஆன ஜானு ஒரே கில்ட்டோட ராம மீட் பண்ணதாவ புருஷன் கிட்ட சொல்லலாமா வேணாம், சொல்லலாமா வேணாமான்னு ஒரு பதட்டத்துல ஆரம்பிக்குது சார் படம்.
26: ஓ, ஜானு புருஷனை காட்ட போறோமா?
27: ஆமா சார், அவர் சிங்கப்பூர்ல ஒரு காபி ஷாப் வச்சிருக்காரு, கூடவே பார்ட் டைம்ல சிங்கப்பூர் ஜூல அனிமல் ரெஸ்கியூவும் பண்றாரு. அவர் பேரு மிஸ்டர் பார்த்திபன். முன்னாடி அவர் ஒரு ரோட் சைடுல கபடி விளையாண்டு வேலுவா ஒரு காரப்பொறி வாங்கி தரலன்னு பிரேக்கப் பண்ணிட்டு முத்து பாண்டிட்டு ஒரு மினிஸ்டர் பையனை கல்யாணம் பண்ணிட்டாளா சார். பள்ளியா? அடே, இது கில்லிடா. மாத்திரம் அதுக்கப்புறம் தனலட்சுமி மாதிரியே இருக்கிற ஜானுவ பார்த்த உடனே கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டா சார். இப்படி ஒவ்வொரு ஸ்டோரிக்கும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் சார்.
26: என்னோட பெர்ஸ்பெக்டிவ இப்ப நீ பாக்க போறப்ப நீங்க

0: ரேடியோ சிரி 91.1 ரேடியோ சிரி பரத்னா பேசிட்டு இருக்கிறேன். சில சமயம் சில விஷயங்கள் நம்மளுக்கு வந்துட்டு எப்படியா கேட்க அப்படி இரிட்டேட் ஆகும் தெரியுமா? அதுல ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இன்ஸ்டாகிராம் பக்கம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு ஒரு நாள் இந்த பக்கம் போகும்போது அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அம்மா சாமி நீயா அந்த பக்கம் போற அன்னைக்கு ஒரு நாள். ரெண்டாவது என்னன்னா, ஒரு யூடியூப் சேனல் பேர் நான் சொல்ல விரும்பல, அதுல வந்து ஒரு மாடுலேஷனோட ஒரு வாய்ஸ் ஓவர் ஒன்று கொடுப்பாங்க. எப்படின்னா, அந்த தெருவு இப்போ வெறிச்சோடி போய் கிடக்கு, அவருக்கு கொடுத்த அந்த பாதுகாப்பு வண்டிய கூட எடுத்துட்டாங்களாம். என்ன அசோகன் சார் மாதிரி பேசினா என்ன அப்படின்ற மாதிரில இருக்கு. அதாவது ஒன்னொன்னு மாத்தி மாத்தி அவங்களுடைய அந்த கிளிக் பைட்ஸ்க்காக இது இன்னொரு பக்கம் எங்களுடைய பரபரப்பாக என்னென்ன மாதிரியான வாய்ஸ் ஓவர்லாம் கொடுக்குறாங்க வச்சிருக்கிறாங்க, இதுக்குன்னு ஆர்டிஸ்ட் வச்சிருக்கிறாங்கன்னு. சரி ஓகே, மரீனா கடற்கரை பக்கம் எதுக்கு இவ்வளோ போலீஸ் பாதுகாப்பு அப்படின்னா, டிவிகேனர்ஸ் இருக்கிறாங்களே, தாவேக்காயினர் இருக்கிறாங்களே, அவங்கள நிறைய பேர் நாங்கள் வந்துட்டு ஜல்லிக்கட்டு மாதிரி போராட்டம் பண்ணாலும் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சமூக வலைதளங்களில் சில விஷயங்களை வந்துட்டு ஷேர் பண்ணதாகவும், அதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த மாதிரி கூட்டம் எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ மெரினா கடற்கரையில் ஒரு பெரிய போலீஸ் பாதுகாப்பு அப்படின்றத போட்டிருக்கிறாங்க. ஏன்னா நிறைய குழப்பங்கள் சிக்கல்கள்லாம் போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் வந்துட்டு டிஎம்கேவுடைய கட்சி தலைவரான திரு முக ஸ்டாலின் சார் அவர்கள்
1: போல அவருடைய பயணம் ரத்து அப்படினு சொல்லி இருக்காங்க. சோ அதனால நிறைய குழப்பங்கள் நடந்துட்டு இருக்கு. இப்ப சோஷியல் மீடியா பக்கம் போனாலே வந்துட்டு இப்ப எல்லா பக்கமும் பிரேக்கிங் நியூஸ் தான் போட்டுட்டு இருக்காங்க. எதை நம்புறதுனே தெரியல. அதனால நம்மளும் ஏதாவது போட்டு விடுவோம் போஸ்ட் அப்படின்ற மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. சரியா, எதுவா இருந்தாலும் வரும் ஆன்சர் தெரியும், பொறுத்திருந்து பார்ப்போமே, அவ்வளவுதான். இதை மட்டும் தான் ரெக்வஸ்ட் பண்ண கேட்டுக்கிறேன். சோ மெரினா சைட்ல போலீஸ் நிறைய இருக்கிறாங்கன்னு அது காரணம் இதுதான். தொடர்ந்து ரேடியோ சிரி கேளுங்க, ரேடியோ சிரி பரத்தை கூட. குட் மார்னிங்.
2: Pips, India's favorite spring mattress. Visit www.pipsindia.com to explore more.
3: அனிருத் ரவிச்சந்திர மியூசிக்ல நிகிதா காந்தியோட வாய்ஸ்ல ஹேசன்பர்க் வரிகள்ல ஆர்டினரி பர்சன் கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டில.

0: this down. Yono SBI Cricket Ka Blockbuster.
1: Are you ready?
0: For the ultimate cricket fun.
2: நல்ல பழக்கமான பரிச்சயமான நண்பர்களே, எதிரிகளா களத்துல யாரெல்லாம் எதிரி நினைச்சமோ அவங்க எல்லாம் ஃப்ரெண்டா நம்ம டீம்ல. அரசியல்ல மட்டும் இல்லங்க, விளையாட்டுலயும் எதுவுமே நிரந்தரவங்க. மொத்தம் 65 நாள்ல 10 டீம் முழு பலத்தோட மோத போறாங்க. ஆனா கப்பு ஃபைனல்ல ஜெயிக்க போற அந்த ஒரு டீமுக்கு தான். அந்த டீம் எந்த டீம்?
3: ரேடியோ சிட்டியில் நீங்க கேட்க போறீங்க எங்கேயும் கேட்டிராத மேட்சஸ் இன் ஹிடன் ஸ்டோரிஸ், பிளேயர்ஸ் இன் ரியல் ரியாக்ஷன், கொஞ்சம் கான்ட்ரோவர்சி, லாக்கர் ரூம் இன் காசிப்ஸ் அண்ட் ஃபுல் ஆன் ஃபன் மூமெண்ட்ஸ். மொத்த இந்தியாவும் கேட்க போகுது ஓன்லி ஆன் ரேடியோ
1: சிட்டி.
0: Yono SBI Cricket Ka Blockbuster. Get pre-approved instant digital loans with Yono SBI. Power to every Indian. Download the app now.
4: Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
5: இணைந்து வழங்குவோர்
6: KPN Promoters in year-end bonanza offer. ஒரு பாக்கத்தில் plot square feet just 2799 க்கு வாங்கினா 10 gram gold free. KPN Promoters.
7: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous, திருவேற்காடு.
8: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற வி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் ஒன் சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, வி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
6: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ஐசியூ வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. கேவிடி ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
9: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
10: கேடியா பவித்ர, பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
11: Life Insurance Partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
12: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
13: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
14: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங், நம் கனவு இல்ல தீன்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் பூத்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட்.

0: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
1: School final exams over. Career la next thing panitingla. Bharati Institute of Higher Education and Research oda Faculty of Arts and Science varungum integrated certified course la BCom, BCA and BSc padikumbode IBM specialized data analytics and cyber specialist courses padikala. Degree and course certificate seindhe kadiko. Call 044-611-6399.
2: இன்று நம்முடன் SRM Global Hospitals காட்டாங்குளத்தூரில் இருந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறித்து gastroenterologist Dr. NA Rajesh பேசவிருக்கிறார்.
3: டாக்டர், அதிகமா acidity, IBS, fatty liver குறித்து கேள்விப்படுறோம். இது சரி செய்யக்கூடிய பிரச்சனை
4: மேலும் விவரங்களுக்கு கால் 9644-9644.
5: வாவ் ப்ரோ, உன் கார் PPF அமேசிங்கா இருக்கு. பிராண்ட் நியூ மாதிரி ஷைன் ஆகுது.
6: ஜஸ்ட் 40,000க்கு பண்ணிட்டா. மேக் இன் இந்தியா கர்வாரே PPF, ஃப்ரீ ரீப்ளேஸ்மென்ட்ஸோட.
5: இதுல ஏதோ தப்பா இருக்கு. ஜெனூன் 5 இயர் கர்வாரே PPFனா 75,000 கிலோ வராது. இன்னும் ஒரு மாசத்துல உன் கார் ஓல்ட் லுக்குக்கு போய்டும்பா.
7: PPF இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி சீல்ட் பாக்ஸ் இருக்கானு செக் பண்ணுங்க. யூனிக் ரோல் நம்பர் அண்ட் QR கோட வெரிஃபை பண்ணுங்க. கண்டிப்பா இ வாரண்டி சர்டிபிகேட் வாங்குங்க. உங்களோட நியரஸ்ட் கர்வாரே அப்ளிகேஷன் ஸ்டுடியோக்கு விசிட் பண்ணுங்க, இல்ல கால் பண்ணுங்க 9689968996.
8: உங்கள் வாழ்க்கையின் இனிய தொடக்கங்களுக்கு அக்கறையுடன் இன்ஃபர்டிலிட்டி ஃப்ரீ ஸ்கிரீனிங் பேக்கேஜில் கன்சல்டேஷன், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மற்றும் சீமன் அனாலிசிஸ் இலவசம்.
9: தாய்மை ஹாஸ்பிட்டல், ஆழ்வார்பேட்டை. கால் 9840922288.
10: தங்கத்தை வெறும் இடங்களில் உடனடி பணங்கள். எந்த ஜுவல்லரி அங்கமாக இருந்தாலும் காசல் ஏற்றுக்கொள்ளப்படும். தங்கத்திலிருந்து அதிகங்கள் அடமானம் வைக்க சிறந்த விலைக்கு விற்பனை. இன்றே உங்கள் ஜோயாலுகா ஷோரூமுக்கு.
11: ஜோயாலுகா
12: பாரு கேலக்ஸி.
13: தெரியாதா உனக்கு, நம்ம தலைவரும் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஜெகநாதன் சாரும் இன்வால்வ்.
12: சூப்பர் சர்வீஸ் சொல்லு.
13: கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ், இன்னென்றும் உங்கள் சேவையில்.
14: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
15: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
16: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
17: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam, close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus, subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 720-001-3431.
18: வெட்டிங்க்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், எங்க போலாம்?
19: நிச்சயமா பெஸ்ட் சாய்ஸ்னா ஸ்ரீகம்பரன் தங்க மாளிகை டைமண்ட் மேளாதான்.
18: அதுல என்ன ஸ்பெஷல்?
19: செப்பரேட் டைமண்ட் ஃப்ளோர்ல 3 மடங்கு கலெக்ஷன்ஸ், வாவ்னு சொல்ல வைக்கும் ஸ்டாண்டிங் டிசைன்ஸ்.
18: லேட்டஸ்ட் டிசைன்ஸ் கிடைக்குமா?
19: ஃபேன்சி அண்ட் யூனிக் மாடல்ஸ், லைட் வெயிட் செட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டட் அண்ட் ரிங்ஸ், எல்லாமே யூனிக்கா இருக்கும். டெய்லி வேர்ல இருந்து பிரைடல் ரேஞ்ச் வர ஃபுல் வெரைட்டி. டைமண்ட்ஸ்க்கு ஃபிளாட் 10% ஆஃபர் இருக்கு.
18: சரி, இப்பவே கிளம்பலாம்.
19: ஸ்ரீகம்பரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ்.
0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
3: தாமரை வரிகள்ல ஏ ஆர் ரஹ்மான் மியூசிக் அண்ட் வாய்ஸ்ல இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கிற பாட்டு மறக்குமா நெஞ்சம், ரேடியோ சிட்டில.

0: ரேடியோ சிரி 91.1 ரேடியோ சிரி பரத் நான் அவ்வளோமா ஷோ பண்ணிருந்தேன். ஷோ முடிஞ்சு நான் அப்படியே கிளம்பிக்கிறேன். மறுபடியும் நாளை காலையில் வந்து நம்ம மீட் பண்ணுறோம். என்ன நடக்க போகுது தெரில. பனையூர் அலுவலகத்தை நோக்கி குவியும் தாவேகா தொண்டர்கள் அப்படின்னு சொல்லி. ஆமாம், கண்டிப்பாக வரத்தான் செய்வாங்க. இப்போதைக்கு அந்த சைடு கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கும். அலுவலகத்தில் அவருடைய வீட்டை நோக்கி கிடையாது, அலுவலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அண்ட் அவங்களுடைய எம்எல்ஏக்கள்லாம் ஒரு நட்சத்திர விடுதியில் இருந்தாங்க, இப்போ அவங்களெல்லாம் வர சொல்லியிருக்கிறாங்க. செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது பார்க்கலாம், பெரும்பான்மையை வந்துட்டு நிரூபிக்கணும். அதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. காங்கிரஸ் நேற்று வந்துட்டு அவங்க ஃபர்மாக வந்து டிசிஷன் சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் மற்றவங்க நிறைய நிபந்தனைகள்லாம் வைக்கிறாங்க. இவங்க நிபந்தனையற்ற ஒரு ஆதரவு நாங்கள் தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அண்ட் ஒருவேளை டிஎம்கே ஜாயின் ஆயிருமா, தாய் கழகம் ரெண்டு சேர்ந்துருமா அப்படின்னா பார்க்கலாம். அதுக்கும் வந்து ஒரு பக்கம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நாங்கள் வந்துட்டு அவருடைய ஆட்சி அமைக்கிறதுல எந்த தடையாக இருக்க மாட்டோன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து. இன்னும் இதை ஊர்ஜிதப்படுத்தாமல் இருக்கிறாங்க ரெண்டு கட்சியிலிருந்தும். பட் அப்படி இருக்கும்போது ரூமர்ஸ் நம்ம நம்ப வேண்டாம். சரி, இப்போதைக்கு வெறும் டாக் டாக்காக தான் இருக்குது. இது வரைக்கும் அது எந்த கன்ஃபர்மேஷனும் வரல. ஸோ எல்லாத்தையும் பொறுத்திருப்போம், எல்லாத்துக்கும் பதில் நாளைக்கு கிடச்சிடும். சரியா, இன்றைக்கே தெரிய ஆரம்பிக்கும். லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. சரியா, நம்மளா எதுவும் வந்துட்டு ரூமர்லாம் கிளப்ப வேண்டாம். தொடர்ந்து ரேடியோ சரி கேளுங்க. அடுத்து வரக்கூடிய ஆர்ஜிஎஸ் கூட டாடா நம்ம மறுபடியும் நாளை காலையில் வந்து மீட் பண்ணுறோம். பின்றோம். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே. டாடா, பாய்.
1: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1 ரேடியோ சிட்டி பஜார். ஆண்டர்பிரனரா புதுசா ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்கீங்களா, இல்ல சொந்தமா பிசினஸ் பண்றீங்களா, ஆர் எஸ்டாப்லிஷ்டா இருக்க உங்க பிராண்டுக்கு இன்னும் எக்ஸ்போஷர் தேவைப்படுதா? மக்கள் கிட்ட உங்க பிசினஸ் கொண்டு போய் சேர்க்க ரேடியோ சிட்டி நாங்க இருக்கோம். கால் மிஸ்டர் லிங்கேஸ்வரன் 9884125196.
2: ரேடியோ சிட்டி 91.1 ஆதி ரெடி பாடல்களை வழங்குவோர் பெட்சஃபா ஆயுர்வேதிக் சூரன். பெட்சஃபா இருந்தா வலிகள் ஓடிரும்.
3: பெப்ஸ் இந்தியாஸ் ஃபேவரட் ஸ்பிரிங் மேட்ரஸ். விசிட் www.pepsindia.com டு எக்ஸ்ப்ளோர் மோர்.
4: விபிஜே அண்ணா சாலையின் புதிய அடையாளம் இப்பொழுது பழைய ஷோரூம் பக்கத்திலேயே.
5: Worried about resale value of electric car? Not anymore. Maruti Suzuki e-Vitara comes with assured buyback value. With its massive 61 kilowatt hour battery and a range of 543 kilometers. No more range anxiety as well. Backed by India's largest charging network. Feel confident to travel farther and deeper. Own it for Rs. 10.99 lakh with a battery EMI of just Rs. 3.99 per kilometer. India goes electric.
6: Nexa.
7: என்ன ரமேஷ், அதுக்குள்ள ஆபீஸ் வந்துட்டீங்க? How is your baby and wife?
8: Yeah boss, நல்லா இருக்காங்க. Birthright by Rainbow Hospitals எங்க பிரெக்னன்சி அண்ட் டெலிவரி ஜர்னியை ரொம்ப ஸ்மூத் ஆக்கிட்டாங்க. ஃபர்டிலிட்டில இருந்து பிரெக்னன்சி ப்ரீநேட்டல் கேர்ல ஆரம்பிச்சு நார்மல் டெலிவரி ஆகுமான்னு பயந்த நேரத்துல நல்லா சப்போர்ட் பண்ணி நார்மல் டெலிவரியில என் வைஃபையும் குழந்தையையும் சேஃபா என்கிட்ட திருப்பி கொடுத்துட்டாங்க.
9: Birthright by Rainbow Hospitals, கிண்டி, சோழிங்கநல்லூர் மற்றும் அண்ணாநகர்.
10: டாடி, என் பெட்ரூம் ஏசில சத்தம் தான் அதிகம் வருது. சுத்தமா கூலிங்கே இல்ல. உடனே மாத்துங்க.
11: கவலை ஏற்படாத ஜானு, நம்ம ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல பானசோனிக் மிராய் ஸ்மார்ட் வைஃபை ஏசி லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஏசில மட்டும்தான் சூப்பர் டைமா அவுட்டோர் இருக்கு. உப்பு காத்து பட்டாலும் காகில் துருப்பிடிக்காது, லாங் லைஃப் வரும்.
10: அதோட நம்ம பழைய ஸ்பிளிட் ஏசிய கொடுத்து புது பானசோனிக் இன்வெர்டர் ஏசி வாங்கினா சொலையா 8,000 ரூபாய் தள்ளுபடி தராங்க.
11: இன்ஃபேக்ட் கிரெடிட் கார்டு இஎம்ஐல ஏசி வாங்கினா 4,000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் ஆஃபரும் இருக்கு.
10: ரத்னா ஃபைனான்ஸ்ல டெலிபோன்லயே ஏசி ஆர்டர் பண்ணலாம்.
11: சண்டேயும் கடை உண்டு, பேலே கார் பார்க்கிங் வசதியும் உண்டு.
12: ஜப்பான் பானசோனிக் ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ் டிநகர்.
13: பிரெக்னன்சி அப்போ தெளிவில்லாத மனநிலை நம்மள ரொம்ப யோசிக்க வைக்கும். எங்க போறது, என்ன பண்றது, அடுத்து என்ன நடக்கும்?
14: பர்த்ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிடல்ல ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் கைடன்ஸ் கிடைக்கும் வித் ஸ்ட்ராங் கிளினிக்கல் எக்ஸ்பர்டீஸ். அது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் பிரெக்னன்சியா இருந்தா கூட ஒரு மல்டி டிசிப்ளினரி டீம் சேர்ந்து கேரிங்கா நம்ம கூட கனெக்டடா இருப்பாங்க. பிளானிங்ல இருந்து டெலிவரி வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் நமக்கு கம்ப்ளீட் கிளாரிட்டி இருக்கிறதுனால நாம ரொம்ப யோசிக்க தேவையில்லை. ஏன்னா தெளிவான அறிவுறுத்தலும் அக்கறையும் இருந்தா ரிஸ்க்கு இடமே இல்லை. பர்த்ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிட்டல்ஸ். கால் 1-800-212 ஃபார் அப்பாயின்மெண்ட்.
15: இன்று
6: நம்முடன் எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸ் காட்டாங்குளத்தூரிலிருந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறித்து கேஸ்ட்ரோ என்ட்ரோலஜிஸ்ட் டாக்டர் என் ஏ ராஜேஷ் பேசவிருக்கிறார்.
15: டாக்டர், ஓவர் தி கவுண்டர் மெடிக்கேஷன் அசிடிட்டிக்கு எடுத்துக்கிறாங்க, அது லாங் டேர்ம் எடுக்கும் போது வர பிரச்சனைகள் என்னென்ன?
16: அசிடிட்டி மாத்திரை இது கூட ஏன் எடுக்கிறீங்கன்னா, மற்ற மாத்திரை எல்லாம் எடுக்கிறதுனால அது கூட சேர்த்து எடுத்துக்கலாம், உங்களுக்கு சிம்டம் எதுவுமே இருக்காது. பட் இது வந்து அட்வைசபிள் கிடையாது, கிட்னியை பாதிக்கலாம் அப்படின்னு காமிச்சிருக்காங்க. தேவையில்லாம லாங் டேர்மா எடுக்கிறது கண்டிப்பா அட்வைசபிள் கிடையாது.
6: மேலும் விவரங்களுக்கு கால் 9644964444.
17: ஒவ்வொரு கட்டத்துக்கும் முழுமையான நல பராமரிப்பு வெல் விமன் பேக்கேஜ் ₹999 மற்றும் கன்சல்டேஷன் பாப் ஸ்மியர் அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன் மற்றும் பிரஸ்ட் எக்ஸாமினேஷனுடன் ட்ரீட்மென்ட் சர்ஜரிஸ்க்கு 25% வரை தள்ளுபடி.
6: தாய்மை ஹாஸ்பிடல், ஆழ்வார்பேட்டை. கால் 9840992288.
18: பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிராக உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை. அண்ணா சாலையின் புதிய அடையாளம், மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்திலேயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
19: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
20: வாவ்,
19: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
21: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
22: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ரேடியோ சிட்டி 91.1.
23: தக்காளி போட்டு வெங்காயம் போடணுமா இல்ல வெங்காயம் போட்டு தக்காளி போடணுமா?
24: டேய், அது எப்படி போட்டாலும் ஒண்ணுதான், ஓடுறா.
25: மா, இந்த வீக்கெண்ட் எந்த பிளானும் வச்சுக்காத, எனக்கு டிரெஸ் எடுக்கணும், நீ செலக்ட் பண்ணாதான் கரெக்டா இருக்கும். ஞாபகம் இருக்குல்ல,
24: இவ்ளோ பெருசாயிட்ட ஒரு டிரெஸ் செலக்ட் பண்ண தெரியாதடி உனக்கு.
23: அப்பா, உங்களுக்கு என்னை ரொம்ப பிடிக்குமா இல்ல அக்காவை ரொம்ப பிடிக்குமா?
26: எனக்கு முதல்ல உங்க அம்மாவை தான் பிடிக்கும். அவெல்லாம் இல்லனா இந்த குடும்பம் இப்படி இருக்கவே இருக்காதுரா.
27: சொல்லாமலே புரிஞ்சுக்கிற உணர்வு, கேட்காமலே கொடுக்கிற அன்பு. மூன்றெழுத்து கவிதை அம்மா. அம்மா அம்மாக்களை கொண்டாடுகிறது ரேடியோ சிட்டி. மாம் மேட் மில்லியனர் உங்கள் ரேடியோ சிட்டியில் இணைந்து வழங்குவோம்.
28: தியா ஃபர்டிலிட்டி அண்ட் மேட்டர்னிட்டி சென்டர், ஓயமா, சென்னை.
6: கால் 9962100003.
22: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ரேடியோ சிட்டி 91.1.

0: FMR Radio City 91.1.
1: அனிருத் ரவிச்சந்திரன் மியூசிக்ல விக்னேஷ் சிவன் வரிகள்ல ஆந்தனி தாசன் அனிருத் பாடி இருக்கிற பாட்டு டிப்பம் டப்பம் கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டில.

0: ரேடியோ ஸ்ரீல ஸ்டார்ஸ் எக்ஸ்பிரஸ் கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க வித் மீ ஆர்ஜே நிதி. அடுத்த ஒரு 4 மணி நேரம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேச போறோம். சினிமா அப்படின்னு சொல்லும்போது கோலிவுட்ல இருந்து ஹாலிவுட் வரைக்கும் எங்கெங்க நடந்துட்டு இருக்கு, என்னென்ன நடந்துட்டு இருக்கு, என்னென்ன ஸ்டார் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க, யாரோட என்ன படம் என்ன நிலைமையில இருக்கு அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களும் ஒரு பெரிய கம்பைலேஷனா எடுத்து வச்சிருக்கேன். அதெல்லாம் நம்ம தொடர்ந்து பேசியே கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். பட் எந்த ஒரு நாளா இருந்தாலும் ஷோ ஆரம்பிக்கும் போது இந்த நாள் ஒரு சூப்பர் ஹாப்பியான செம பாசிட்டிவான நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கிற ஒரு அமேசிங்கான டேவா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனோட தான் ஆரம்பிப்போம். இன்னைக்கும் அதே மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல்லான டேவா உங்களுக்கு அமைய ரேடியோ சிட்டி சார்பாகவும் ஆர்ஜே நிதி என்னுடைய சார்பாகவும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். சூப்பரான பாட்டு ஆன் தி வேல இருக்கு, கேட்டு வாங்க. தொடர்ந்து பேசுவோம் ரேடியோ சிட்டியில சினிமா விஷயங்கள் ஸ்டார்ஸ் எக்ஸ்பிரஸ்ல மட்டும். டைம் 11:10 தாண்டி போயிட்டு இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க.
1: Tips, India's favorite spring mattress. Visit www.tipsindia.com to explore more.

0: Yono SBI Cricket ka blockbuster.
1: Rings break.
2: Sad music.
0: Radio City Cricket blockbuster reel. Aarumuko all rounder Aarumuko.
3: Radio City.
4: ஏ மேட்சுக்குள்ள நடக்கிற சண்டையை காட்டிலையும் ஏன் மேட்சை விட்டு கிரவுண்டுக்கு வெளியே வந்தா சண்டை பெருசாவுல இருக்கு. ஏன் நான் சொல்லுது, ஏன் மும்பை டீமா இருக்கட்டும், ஏன் பெங்களூர் டீமா இருக்கட்டும், ஏன் எந்த டீமா ஜெயப்பாக்கு வந்தாலும் அந்த டீமை நல்லபடியா நம்ம அனுப்பிச்சுறதா சென்னையில இருக்கிறவ பேரு. ஆனா அதே வந்து நம்ம பெங்களூர் பக்கம் போன வச்சுக்கவேன், உள்ள ஜெயிச்சா கூட நம்ம ஓட்டா, ஏன் தோத்தாலும் ஓட்டான்ற மாதிரி எல்லாம் இருக்கா. ஏய் நீ இதை சொல்லுவ, ஏடா நீ சென்னையோட ஃபேன் கேட்டீங்கன்னா இதை நான் சொல்லல, ஏன் கொல்கத்தா ஃபேன் சமீபத்தில் நடந்த கொல்கத்தா மேட்சுக்கு அப்புறமா ஜெயப்பாக்கு வெளியே வந்து என்ன தெரியுமா சொன்னா, ஏன் சென்னை கிரௌண்ட் ரொம்ப சூதானமான கிரௌடிலே, ஏன் நல்லா பேசுறாளே, நம்ம தோத்தாலும் தட்டி கொடுக்கறாளே அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு போகுது தம்பி. அதான் சொல்றேன், உள்ள ஆடலாம், ஏன் தம்பி எல்லாம் காசு வாங்கிட்டு ஆடுது, ஏய் வெளியே வந்து நீயே சண்டை
2: ஓடுற.
0: ரேடியோ சிட்டி கிரிக்கெட் பிளாக்பஸ்டர் ஆறுமுகம் ஆல்ரவுண்டர் ஆறுமுகம். ரேடியோ சிட்டியின் கிரிக்கெட்டின் பிளாக்பஸ்டர் கிரிக்கெட் ஆர் ஸ்மார்ட் பேங்கிங் சே ஹமேஷா ஜுடே ரஹியே வித் யோனோ SBI கிரிக்கெட் கா பிளாக்பஸ்டர். யோனோ SBI பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ. Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
5: இணைந்து வழங்குவோர்
6: KPN Promoters in year-end bonanza offer. ஒரு பாக்கத்தில் plot square feet just 2799 க்கு வாங்கினா 10 gram gold free. KPN Promoters.
7: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous. திருவேற்காடு.
8: பெருசு வந்தா.
9: இப்பொழுது 1 liter பீரட் சன்ஃபிளவர் ஆயிலுடன் 10 rupees அன்னபூர்ண சாம்பார் மசாலா இலவசம் உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கிடைக்கும்.
6: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 hours ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிட்டல் இருக்கஞ்சேரி.
10: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
11: கேடியா பவித்ர பவித்ர க்ரோசரி சாஹியே तो ज़ेप्टो से मंगवाइए. Order now.
12: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach.

0: Hands by your side.
1: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
2: Housing partner. Akkad Housing. நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி. உலகடம் ECR மற்றும் கூத்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட்.
3: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
4: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, ஆனா ரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப், உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
5: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FNR ரேடியோ சிட்டி 91.1.
6: பாதுகாப்புனா Galaxy. உத்தரவாதம்னா Galaxy. நம்ம TVS குரூப்போட தலைவரும் ஹெல்த் இன்சூரன்ஸோட ஜம்பவான் ஜெகநாதன் சார் இன்வால்வ் ஆயிருக்காங்க. அப்ப சூப்பர் சர்வீஸ்னு சொல்ல Galaxy ஹெல்த் இன்சூரன்ஸ் இன் இன்றும் உங்கள் சேவையில். ஷேப் யுவர் ஃபியூச்சர் அட் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் த பக்கம். க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷ
0: short buyback value. With its massive 61 kilowatt hour battery and a range of 543 kilometers. No more range anxiety as well. Backed by India's largest charging network. Feel confident to travel farther and deeper. Own it for Rs. 10.99 lakh with a battery EMI of just Rs. 3.99 per kilometer. India goes electric.
6: Nexa.
7: ஒரு பொண்ணுக்கு கல்யாணம்னா ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட். அப்போ அவங்க ஒரு மகாராணி மாதிரி ஃபீல் பண்ணணும். அதனாலதான் கலர்ஸ் டிசைன்ஸ்னு எல்லாமே ஸ்னேஹாவை பார்த்து பார்த்து கொண்டு வந்திருக்கோம். மகாராணி கலெக்ஷன்ஸ்
8: ஸ்னேஹாலயா சில்க்ஸில் ஒவ்வொரு மனப்பெண்ணும் எங்கள் மகாராணி. ஸ்னேஹாலயா சில்க்ஸ் டிநகர்.
9: குமாரராணி மீனா முத்தையா கல்லூரியில் பிகாம் அக்கவுண்டிங் அண்ட் பினான்ஸ், பிகாம் ஜெனரல், பிகாம் கார்பரேட் செக்ரட்டரிஷிப், பிபிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ. ஆர்வத்திற்கு ஏற்ற படிப்புகள் அனைத்தும் ஒரே வளாகத்தில்.
10: குமாரராணி மீனா முத்தையா கல்லூரி, காந்திநகர், அடையார். மேலும் விவரங்களுக்கு
11: 4372-6697
12: கேக்காம வந்து சொல்ல தர. இப்ப எந்த படத்தை பார்ட் டூ பண்ணலாம்னு சொல்ல வர?
13: மின்னலே டூ சார்.
12: இதெல்லாம் நியாயமா?
13: அந்த மியூசிக்க யோசிங்க சார், அந்த லவ் யோசிங்க சார். மாதவனும் ரீமா சென்னும் சேர்றதுல முடியும் சார். மின்னலே
12: அவங்க கல்யாண போட்டோவை பேன் பண்ணி ஆரம்பிக்கிறோம் சார் படம்.
13: ஆஹா, எப்படிப்பட்ட லவ்னு நீங்க நினைப்பீங்க, ஆனா அதான் இல்ல.
12: கிச்சன்ல இருந்து ஒரு தட்டு பறந்து வந்து அவங்க போட்டோ மேல அடிச்சு உழுவுது சார்.
13: அவ்வளோ லவ் பண்ணி சேர்ந்தவங்களுக்குள்ள இப்ப சண்டை சார்.
12: ஏ சுமாரு சுமாரு சுமாரு, என்ன வேணும்ப்பா
13: அப்படின்னு மாதவன் கேக்க,
12: ரீமா சென் டைவர்ஸ் வேணும்னு சொல்றாங்க சார்.
13: அங்க ஒரு சாட்ரு பிஜிஎம் போடுறோம் சார்.
12: மின்னலையில மௌன ரகம் போடுறியா?
13: அதான் சார். இல்ல, சோகத்துல ரீமா சென் கண்ண மூட,
12: அப்ப மாதவன் வராம கண்ணுக்குள்ள அப்பாஸ் வந்துறாரு சார்.
13: மாதவன் வக்கீல பாக்க ஊருக்கு போற கேப்ல பாத்ரூம் கிளீனர் விக்கிறேன்னு சொல்லி அப்பாஸ் வந்துறாரு சார்.
12: ஃபர்ஸ்ட் பார்ட்ல மாதவன் கரெக்ட் பண்ண அதே மாதிரி இந்த பார்ட்ல திரும்பி அப்பாஸ் கரெக்ட் பண்ணிடுவாரோன்னு நினைப்பாங்க.
13: ரீமா சென் எப்பவும் போல கண்ண மூடி யோசிக்கிறாங்க சார். யாரா வந்தா? யாரும் வரல சார், தூக்கம் தான் வந்துச்சு. ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஏகப்பட்ட பிரச்சனைல அவ தூங்கிட்டா சார்.
12: ரெண்டு பேரும் இல்லாம அவ சிங்கிளா இருக்கிறதுல முடிக்கிறோம் சார் கிளைமேக்ஸ்.
13: இங்க வாயேன், நீ வாழ்க்கை ஃபுல்லா சிங்கிளா இருக்கிறதுக்கு ஒன்னு பண்ற.
14: உங்கள் ரேடியோ சிட்டியில் பார்ட் டூ பிரேம்குமார்.
5: ரஞ்சித் மற்றும் ஸ்ரேயா கோஷல் குரல்களில், யுக பாரதி வரிகளில், டி இமான் இசையில் சொல்லிட்டாலே பாடல் ரேடியோ.

0: ரேடியோ சிட்டியில ஸ்டார்ஸ் எக்ஸ்பிரஸ் கேட்டுருக்கீங்க. நான் ஆர்ஜே நிதி. உங்களோட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா விஷயங்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்க போறேன். எந்த ஒரு நாளாக இருந்தாலும் ஷோ ஆரம்பிக்கும் போது கேமோட ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது நம்மளோட வழக்கம். ஆன் தேட் நோட், சிறுநிதி என்ன கேம் அப்படின்னீங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க, சினி குவிஸ். சினிமாவில இருந்து ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு நீங்க சரியான பதில் சொல்லணும். அதுதானா அவ்வளவுதானா அப்படின்னீங்கன்னா அவ்வளவுதான், பட் அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இந்த கரெக்டான ஆன்சரை எவ்வளவு ஃபாஸ்டா அனுப்புறீங்க அப்படிங்கறது முக்கியம். ஏன்னா கரெக்டான ஆன்சரை முதல்ல அனுப்புற ஒரு சூப்பரான பர்சனுக்கு செம்மையான ஒரு கிஃப்ட்டும் காத்துட்டு இருக்கு. சரி, என்ன கேள்வி அப்படின்னீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கான கேள்வி என்னன்னா, இளையராஜா சார் இருக்கார் இல்லையா, அவருடைய ஒவ்வொரு பாட்டுமே நம்ம ரசிச்சு கேட்டிருப்போம். மெல்ல திறந்தது கதவு அப்படிங்கிற ஒரு படம், அதுல வந்து பியூட்டிஃபுல்லா இளையராஜா சார் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணிருப்பாரு. பட் அவரோட சேர்ந்து இன்னொரு கம்போசர் அந்த படத்துல ஒர்க் பண்ணாரு, அவரு யாரு அப்படிங்கறதா நீங்க சொல்ல போறீங்க. சொல்ல வேண்டிய நம்பர் 9574777763. இன்னொரு தடவை சொல்றேன், 9574777763 அப்படிங்கிற வாட்ஸ்அப் சாட்பாட் நம்பருக்கு சரியான விடை என்னங்கறத அனுப்புங்க. கரெக்டான ஆன்சரை முதல்ல அனுப்புற
1: யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் காம் பிளாக்பஸ்டர்.
2: இந்த கிரிக்கெட் சீசன் ரேடியோ சிட்டியில கேளுங்க எக்ஸ்க்ளூசிவ் மேட்ச் ரிவ்யூஸ், மேட்ச் அப்டேட்ஸ் அண்ட் மேட்ச் ரிவ்யூஸ். இம்முறை ஒவ்வொரு பாலிலும் கிடைக்கும் என்டர்டெயின்மெண்ட் சிக்ஸர் அண்ட் எக்கச்சக்க ஃபன் கிரிக்கெட் இன் லெஜெண்ட் ஹர்பஜன் உடன்.
1: YONO SBI Cricket Ka Blockbuster. Get pre-approved instant digital loans with YONO SBI. Power to every Indian. Download the app now. Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
3: இணைந்து வழங்குவோர்
4: KP Promoters in year and bonus offer. ஒரு பாக்கத்தில் plot square features 2799 க்கு வாங்கினா 10 gram gold free. KP Promoters.
5: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous திருவேற்காடு.
6: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் 1 சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
4: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ஐசியு வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை KVT ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
7: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
8: केडिया पवित्र पवित्र ग्रोसरी चाहिए तो ज़ेप्टो से मंगवाइए. Order now.
9: Life insurance partner NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
10: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
11: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
12: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட்.
13: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
14: யூஜிக்கு அப்புறம் சர்டிபிகேஷன் இல்ல, யூஜி படிக்கும் போதே சர்டிபிகேஷன். பாரதி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் ஓட ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வழங்கும் இன்டிகிரேட்டட் சர்டிஃபைட் கோர்ஸ்ல பிகாம் பிசிஏ அண்ட் பிஎஸ்சி படிக்கும் போதே ஐபிஎம் ஸ்பெஷலைஸ்ட் டேட்டா அனாலிட்டிக்ஸ் அண்ட் சைபர் ஸ்பெஷலிஸ்ட் கோர்சஸ் படிக்கலாம். டிகிரி அண்ட் கோர்ஸ் சர்டிபிகேட் சேர்ந்தே கிடைக்கும். கால் 0446111699.
15: தாய்மை ஹாஸ்பிடலில் உங்கள் வாழ்க்கையின் இனிய தொடக்கங்களுக்கு அக்கறையுடன் இன்ஃபர்டிலிட்டி ஃப்ரீ ஸ்கிரீனிங் பேக்கேஜில் கன்சல்டேஷன், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மற்றும் சீமன் அனாலிசிஸ் இலவசம்.
16: தாய்மை ஹாஸ்பிடல், ஆழ்வார்பேட்டை. கால் 9840928.
17: ஒரு ஆக்சிடென்ட் ஒரு நிமிஷத்துல எல்லாம் மாதிரி போகும், ஆனா ரைட் டயர் கிரச்சா எல்லாம் சரியாகும். முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ல 24/7 பிராக்சர் கேர், இமிடியேட் கேர், அட்வான்ஸ்ட் ஆர்த்தோ ட்ரீட்மெண்ட், எக்ஸ்பர்ட் சர்ஜன்ஸ் இருக்காங்க. எமர்ஜென்சினா
18: முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், கீழ்பாக்.
19: Worried about resale value of electric car? Not anymore. Maruti Suzuki e-Vitara comes with assured buyback value. With its massive 61 kilowatt hour battery and a range of 543 kilometers. No more range anxiety as well. Backed by India's largest charging network. Feel confident to travel farther and deeper. Own it for ₹10.99 lakh with a battery EMI of just ₹3.99 per kilometer. India goes electric.
20: Nexa.
3: புக்ஸ் அப்பாற்பட்ட லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 720013431. சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
20: ரவி, உனக்கு தெரியுமா இப்ப உன்னோட ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை நீயே டிசைன் பண்ணிக்கலாம்.
21: அப்படியா?
20: கேலக்சி மார்வல் வந்தாச்சு.
22: கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ் என்றென்றும் உங்கள் சேவையில்.
23: யோனோ SBI கிரிக்கெட் கா பிளாக்பஸ்டர்.
24: Hi, this is Harbhajan Singh, your own Bajji. And you are listening to Cricket Ka Blockbuster, only on India's number one radio station, Radio City.
25: Yono SBI, Cricket Ka Blockbuster.
23: Yono SBI, Cricket Ka Blockbuster. Yono SBI, power to every Indian.
26: இளையராஜா இசையில், பழனி பாரதி வரிகளில், உன்னி கிருஷ்ணன் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் குரல்களில், ரோஜா பூந்தோட்டம் கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டியில்.

ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1. சித் ஸ்ரீராம் மற்றும் தர்புகா சிவா குரல்களில், தாமரை வரிகளில், தர்புகா சிவா இசையில், முதல் நீ முடிவும் நீ பாடல் ரேடியோ சிட்டியில்.

ரேடியோ சிட்டில ஸ்டார்ஸ் எக்ஸ்பிரஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் ஆர்ஜே நிதி. உங்களோட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா விஷயங்கள் தினந்தோறும் ஷேர் பண்ணிப்பேன். டெய்லி நம்ம ஷோல இன்னைக்கு எந்த ஸ்டாருடைய பிறந்த நாள் அப்படிங்கறத பார்த்து செலிப்ரேட் பண்றது அப்படிங்கறது வழக்கம். ஆன் தேட் நோட், இன்னைக்கு வந்து அதர்வா அண்ட் ஆக்டர் அஸ்வின் ரெண்டு பேருக்குமே பிறந்த நாள். ரெண்டு பேருக்கும் ரேடியோ சிட்டி சார்பாக

0: அண்ட் இவங்களை தாண்டி இந்த நாள்ல பர்த்டே ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ற எல்லாருக்கும் ரேடியோ சிட்டி சார்பாக ஒரு பெரிய வாழ்த்துக்கள் அப்படிங்கறத சொல்லிடுறேன். சூப்பர் அமேசிங்கான பாட்டெல்லாம் வந்து வேல இருக்கு. கேட்டு ஸ்டே டியூன் டு ரேடியோ சிட்டி. நான் ஆர்ஜே நிதி, உங்களோட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா விஷயங்கள் தொடர்ந்து ஷேர் பண்ணிக்கிறேன்.
1: யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கா பிளாக் பாஸ்டர். நல்ல பழக்கமான பரிச்சயமான நண்பர்களே, எதிரிகளா களத்துல யாரெல்லாம் எதிரி நினைச்சமோ அவங்க எல்லாம் அரசியல் மட்டும் இல்லங்க, விளையாட்டுலயும் எதுவுமே நிரந்தரவங்க. மொத்தம் 65 நாள்ல 10 டீம் முழு பலத்தோட மோத போறாங்க. ஆனா கப்பு பைனல்ல ஜெயிக்க போற அந்த ஒரு டீமுக்கு தான். அந்த டீம் எந்த டீம்?
2: ரேடியோ சிட்டியில் நீங்க கேட்க போறீங்க எங்கேயும் கேட்டிராத மேட்சஸ் இன் ஹிடன் ஸ்டோரிஸ், பிளேயர்ஸ் இன் ரியல் ரியாக்ஷன், கொஞ்சம் கான்ட்ரோவர்சி, லாக்கர் ரூம் இன் காசிப்ஸ் அண்ட் ஃபுல் ஆன் ஃபன் மூமெண்ட்ஸ். மொத்த இந்தியாவும் கேட்க போகுது ஓன்லி ஆன் ரேடியோ சிட்டி.
1: யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கா பிளாக் பாஸ்டர். கெட் ப்ரீ அப்ரூவ்ட் இன்ஸ்டன்ட் டிஜிட்டல் லோன்ஸ் வித் யோனோ எஸ்பிஐ. பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ.
3: Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
4: இணைந்து வழங்குவோர்
5: KPN Promoters in year end bonanza offer. ஒரு பக்கத்துல plot square features 2799 க்கு வாங்குனா 10 gram gold free. KPN Promoters.
6: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous, திருவேற்காடு.
7: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் ஒன் சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
8: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ஐசியூ வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
9: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
10: கேடியா பவித்ர பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
11: Life Insurance Partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
12: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
13: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
14: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தீன்வாணி காட்டி உலகடம் பிசிஆர் மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க. அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட்.
15: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
16: ஜாய் அலுகாசில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜாய் அலுகாசில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜாய் அலுகா ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
17: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
18: ஷேப் யுவர் ஃபியூச்சர் அட் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நந்தம்பாக்கம். க்ளோஸ் டு அப்கமிங் பட்ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். சூஸ் ஃப்ரம் மேஜர் courses with many value-added programs at co-education campus subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 720-13431.
19: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
20: வாவ்,
19: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
21: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
22: 54 வருட கல்வி சேவை, NAC A கிரேட் குவாலிட்டியுடன், எக்ஸ்பீரியன்ஸ்ட் ப்ரொஃபசர்ஸ், AI பேஸ்ட் UG PG கோர்சஸ், மாடர்ன் கிளாஸ் ரூம்ஸ், லேப், ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸுடன், 100% பிளேஸ்மெண்ட் ஃபோக்கஸோட, நோ டொனேஷன்.
23: Dhanraj Bay Chain College, OMR, Thiruppakkam. For admissions, call 720-717-98.
1: Yono SBI Cricket Ka Blockbuster.
24: Yono SBI Cricket Ka Blockbuster.
25: Hi, this is Harbhajan Singh, your own Bajji. And you are listening to Cricket Ka Blockbuster, only on India's number one radio station, Radio City.
24: Yono SBI Cricket Ka Blockbuster.
1: Yono SBI Cricket Ka Blockbuster. Yono SBI, power to every Indian.
24: Radio City. Radio City.
15: Nadi Narambalam, Chennai City. FM on Radio City 91.1.
0: ரேடியோ சிட்டில கேட்டுட்டு இருக்கீங்க ஒரு அரை பாடல். யாழன் நசீர் மற்றும் சனா மொய்தோட்டியின் குரலில் தாமரையின் வரிகள், இசை ஜிப்ரான்.

0: ஆண்டர்பிரனரா புதுசா ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்கீங்களா, இல்ல சொந்தமா பிசினஸ் பண்றீங்களா, ஆர் எஸ்டாப்லிஷ்டா இருக்க உங்க பிராண்டுக்கு இன்னும் எக்ஸ்போஷர் தேவைப்படுதா? மக்கள் கிட்ட உங்க பிசினஸ் கொண்டு போய் சேர்க்க ரேடியோ சிட்டி நாங்க இருக்கோம். கால் மிஸ்டர் லிங்கேஸ்வரன் 9884125196.
1: ரேடியோ சிட்டி 91.1 இல் இனிமையான பாடல்களை வழங்குவோர்
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
3: டாக்டர் ஆர்த்தோ ஆயுர்வேதிக் ஆயில் அண்ட் கேப்சூல். இனி வலியும் உங்களுக்கு அடிபணியும்.
4: அவங்களோட 30 இயர்ஸ் ஹாப்பியா செலிபிரேட் பண்றாங்க. இந்த செலிபிரேஷன் முன்னிட்டு கிரெட்டாக்கு அப் டு 1,05,000, வேன் ஐடன் நியோஸ்க்கு அப் டு 80,000, ஐ20க்கு அப் டு 65,000, வென்னாக்கு அப் டு 55,000 அண்ட் எக்ஸ்டர்க்கு அப் டு 40,000 பெனிஃபிட்ஸ் என்ஜாய் பண்ணுங்க. மோர் ஓவர் ப்ராசஸிங் ஃபீல அப் டு 50% அண்ட் போர் க்ளோஷர்ல 100% ஆஃபரும் இருக்கு.
5: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
6: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
7: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
8: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப்பா உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
0: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FNR ரேடியோ சிட்டி 91.1.
9: ஏ ஆர் ரஹ்மான் இசையில, தாமரை வரிகள்ல, மதுஸ்ரீ குரல்ல இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க மல்லிப்பூ ரேடியோ சிட்டில.

0: FM R Radio City 91.1.
1: விஜய் லிரிக்ஸ்ல பாகுபலன் வாய்ஸ்ல ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல ஆதிரா கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டில.

0: அடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
1: அனிருத் ரவிச்சந்திரன் மியூசிக்ல விக்னேஷ் சிவன் வரிகள்ல அனிருத் பாடி இருக்கிற பாட்டு தீமா தீமா கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டில.

0: ரேடியோ சிட்டியில ஸ்டார்ஸ் எக்ஸ்பிரஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் ஆர்ஜே நிதி உங்களோட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா விஷயங்கள் தொடர்ந்து ஷேர் பண்ணிக்குவேன். டெய்லி நம்ம ஷோல வந்துட்டு ஏதாவது ஒரு படம் பார்த்தேன் இல்லை ஒரு சீரீஸ் பார்த்தேன்னா அது எப்படி இருந்தது அப்படிங்கிற அதை பத்தின ரிவ்யூ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுங்கிறது என்னோட வழக்கம். பட் ஆக்சுவலி நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன், நம்ம வந்து ரொம்ப நாளா ஒரு சில சீரீஸை வந்து பயங்கரமா ஹைப் பண்ணியிருப்பாங்க, நம்மளுமே வந்து முதல்ல அதை பார்க்கலாம்னு நினைச்சிருப்போம். பட் இவங்க கொடுக்குற ஹைப் எல்லாம் பார்த்துட்டு ஐயோ இதை பார்த்தோம்னா கண்டிப்பா நமக்கு பிடிக்காது, ஏன்னா இவ்வளோ ஹைப் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால நம்ம வந்து பார்க்காம விட்டுருப்போம். பட் ஒன் ஃபைன் டே என்ன பார்க்கறதே தெரியல அப்படிங்கும் போது சரி பார்க்கலாமே அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சா என்னங்க இது இவ்வளோ நல்லா இருக்கு, இதனால்தான் எல்லாரும் சொன்னாங்களா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோண ஆரம்பிச்சிருக்கும். அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணி அப்படியே வாயை பொடந்து பார்த்த ஒரு சீரீஸ்னா கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் பார்த்து வியந்த ஐயோ இதையே நம்ம முன்னாடியே பார்க்கல அப்படின்னு ஃபீல் பண்ண மற்றவங்களுக்கு உடனே போய் இதை பார்த்துடுங்களேன் அப்படின்னு சொன்ன சீரீஸ் என்ன லெட் மீ நோ. ஆர்ஜே நிதி அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடியில் வுட் லவ் டு நோ. பாட்டு அந்த வேல இருக்கு கேட்டு வாங்க நிறைய சினிமா விஷயங்கள் அண்ட் ஒரு அமேசிங்கான ஸ்டாரோட ஒரு அமேசிங்கான கான்வர்சேஷன் எல்லாமே இன்னைக்கு ஷோல காத்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன்ட். டைம் 12:10 ஆயிட்டு இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க.
1: Pips, India's favorite spring mattress. Visit www.pipsindia.com to explore more.

0: योनो SBI क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: रिंग्स ब्रेक्स
0: Radio City Cricket Blockbuster Reel.
2: Aarumugam. All-rounder Aarumugam.
3: Radio City.
4: ஏ மேட்சுக்குள்ள நடக்கிற சண்டையை காட்டிலையோ ஏன் மேட்ச விட்டு கிரவுண்டுக்கு வெளியே வந்தா சண்டை பெருசாவில் இருக்கு? ஏன் நான் சொல்லுது, ஏன் மும்பை டீமா இருக்கட்டும், ஏன் பெங்களூர் டீமா இருக்கட்டும், ஏன் எந்த டீமா ஜெயப்பாக்கு வந்தாலும் அந்த டீமை நல்லபடியா நம்ம அனுப்பிச்சுறதா சென்னையில இருக்கிற பேரு. ஆனா அதே வந்து நம்ம பெங்களூர் பக்கம் போன வச்சுக்கவே உள்ள ஜெயிச்சா கூட நம்மள ஓட்டா, ஏன் தோத்தாலும் ஓட்டான்ற மாதிரி இருக்கா? ஏய் நீ இதை சொல்லுவ, ஏடா நீ சென்னையோட ஃபேன் கேட்டீங்கன்னா இதை நான் சொல்லல, ஏன் கொல்கத்தா ஃபேன். சமீபத்தில் நடந்த கொல்கத்தா மேட்சுக்கு அப்புறமா ஜெயப்பாக்கு வெளியே வந்து என்ன தெரியுமா சொன்னா, ஏன் சென்னை கிரௌண்ட் ரொம்ப சூதானமான கிரௌடிலே, ஏன் நல்லா பேசுறாளே, நம்ம தோத்தாலும் தட்டி கொடுக்கறாளே அப்படின்ற மாதிரி பேசிட்டு போகுது தம்பி. ஏன் அதான் சொல்றேன், உள்ள ஆடலாம், ஏ தம்பி எல்லாம் காசு வாங்கிட்டாடுது, ஏய் வெளியே வந்து நீயே சண்டை
3: ஓடுற.
0: ரேடியோ சிட்டி கிரிக்கெட் பிளாக்பஸ்டர்
2: ஆறுமுகம், ஆல்ரவுண்டர் ஆறுமுகம்.
0: ரேடியோ சிட்டியின் கிரிக்கெட்டின் பிளாக்பஸ்டர் கிரிக்கெட் ஆர் ஸ்மார்ட் பேங்கிங் சே ஹமேஷா ஜுடே ரஹியே வித் யோனோ SBI கிரிக்கெட் கா பிளாக்பஸ்டர். யோனோ SBI பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ.
5: Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
6: இணைந்து வழங்குவோர்
7: KPN Promoters in year and bonanza offer. ஒரு பாக்கத்தில் plot square feet just 2799 வாங்கினா 10 gram gold free. KPN Promoters.
8: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous. திருவேற்காடு.
9: சிறிசு வந்தா, சிறிசு வரும்.
10: இப்பொழுது 1 liter

0: அன்னபூர்ணா சாம்பார் மசாலா இலவசம் உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கிடைக்கும்.
1: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ஐசியு வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிடல் ஏற்கஞ்சேரி.
2: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
3: கேடியா பவித்ரா, பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
4: Life Insurance Partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
5: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
6: Housing Partner,
7: Accord Housing, நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகடம் ECR மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க Accord Housing தான் பெஸ்ட்.
1: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
8: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க RJ's ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் தி கிளாக் நான் ஸ்டாப்பா உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
9: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FNR ரேடியோ சிட்டி 91.1.
10: எல்லாரும் BE BTech ஸ்பெஷலைசேஷன் ஆஃபர் பண்றாங்க, ஆனா மெடிக்கல் சர்வீஸ் ஸ்பெஷலைஸ்ட் கோர்சஸ்க்கு எங்க ஆப்ஷன்ஸ் இருக்கு?
11: BSc நர்சிங், BE பார்மசி, BSc அலைட் ஹெல்த் சயின்சஸ், அனஸ்தீசியா, ரியல் டயாலிசிஸ், மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி போன்ற ஸ்பெஷலைஸ்ட் கோர்சஸ்க்கு கால் பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். கால் 0446116299.
12: ஃபிஷர் பெயின் டெய்லி லைஃப் ரொம்ப கஷ்டமா மாற்றும். நீங்க தனியா இல்ல, லேப்சர் சர்ஜிக்கல் சென்டர்ல மாடர்ன் லேசர் ட்ரீட்மெண்ட், எக்ஸ்பர்ட் ஹேண்ட்ஸ், ஜென்டில் கேர்.
1: லேப்சர் சர்ஜிக்கல் சென்டர், வேலுச்சேரி மற்றும் மேடவாக்கம். கால் 9790923349. Careful, sugary drinks are ORS nu confuse பண்ணாதீங்க.
12: Real ORS na WHO formula follow பண்ணும் electrol மாதிரி.
1: Electrol, India-வின் number 1 WHO approved ORS.
13: சார், சார், என்ன ரெண்டு ரெண்டு தடவை கலவ தட்டுறாங்க?
14: ஓ நோ, பார்த்து பிரேம் குமார் வந்துட்டானா? எவ்வளவு சொன்னாலும் கேட்காம வந்து சொல்ல தர. இப்ப எந்த படத்தை பார்ட் டூ பண்ணலாம்னு சொல்ல வர?
13: கஜினி 2 சார். யா சார், இத சொன்ன உடனே உங்ககிட்ட அடி வாங்கி கடைசியா நானும் ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ்ல போயிடுவேன். ஒரு கவுண்டர் போடுவீங்களா?
15: சேச்சே, ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் சின்ன தப்புக்கு தாண்டி.
14: உனக்கு எல்லாம் பர்மனண்டா கோமா தாண்டி மவனே.
13: சொல்லு, சொல்லி தொலை. வில்லனை அழிக்கணும்னு போனப்ப அங்க டபுள் ஆக்ஷன் பார்த்து டென்ஷன் ஆகி மறந்து மறந்து எப்படியோ ரெண்டு பேரையும் ஜெயிச்சிட்டு வர்றப்ப சின்ன பொண்ணு ஒண்ணு பார்த்து சிரிக்கிற மாதிரி முடியும் சார் பார்ட் 1. அங்கிருந்தே ஆரம்பிக்கிறோம் சார் பார்ட்டோ. அந்த குழந்தை சிரிச்சிட்டு போறப்ப நெக்ஸ்ட் அவர் அந்த குழந்தையோட அம்மாவும் பார்த்து சிரிக்கிறாங்க சார். இத பார்த்த நயன்தாராவுக்கு டவுட் சார். ஒருவேளை கல்பனா மாதிரி இன்னும் எத்தனை பேத்த லவ் பண்ணிட்டு மறந்துருப்பானோன்னு நயன்தாராவுக்கு டவுட் வந்துருக்கு சார்.
15: படத்துல வர ஹீரோக்கும் இதே பிரச்சனையா
13: சார்? டவுட் வந்த உடனே அதை கிளாரிஃபை பண்ணிக்கிற மாதிரி ஏதாவது வேற டைரி கிடைக்குமான்னு தேடுறாங்க சார்.
14: அப்போ ஒரு பெட்டி ஃபுல்லா டைரி கிடைக்குது சார்.
13: ஒரு டைரியில சூர்யா பாலிட்டிஷியனா இருக்கு, ஒரு டைரியில போலீஸா இருக்காரு, இன்னொன்னுல டைமண்ட் கடத்துறவரா இருக்காரு, இன்னொன்னுல மெக்கானிக்கல் இன்ஜினியரா இருக்காரு, இன்னொன்னுல வாட்ச் மெக்கானிக்கா இருக்கு. ஏகப்பட்ட லவ் சார், ஏகப்பட்ட லவ். இதெல்லாம் என்னைக்காவது திருப்பி படிச்சுட்டா என்ன பண்றதுன்னு எல்லாத்தையும் எரிச்சிடறாங்க சார் நயன்தாரா.
15: ஏன் சார், இப்ப அந்த நெருப்பை இங்கேயும் கூட என்னையும் எரிச்சிடறேன்னு கவுண்டர் பண்ணுவீங்கல்ல
14: சார்? சார், சார், என்ன தூங்கிட்டீங்க?

0: ரேடியோ சிட்டியில ஸ்டார்ஸ் எக்ஸ்பிரஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் ஆர்ஜே நிதி உங்களோட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு அதர்வாவோட பர்த்டே ஸ்பெஷல் அப்படிங்கிறதுனால அவர் நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டு நிறைய விஷயங்களை நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். அதுல முக்கியமா வந்து அவர் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தப்போ சாக்லேட் பாயிங் அவரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு இமேஜ் இருந்தது. பட் இப்போ ஓவர் தி இயர்ஸ் அவர் பயங்கர ஒரு வெர்சடைலான ஆக்டர். என்ன ஒரு கதாபாத்திரம் கொடுத்தாலும் அவர் அழகா பண்ணிடுவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நாயகனா மாறி இருக்காரு. சோ இந்த டிரான்சிஷன், இந்த பொசிஷனிங்க நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு கேட்டிருந்தோம். அதுக்கு அவர் என்ன
1: சொன்னாரு, அபவுட் சினிமா, நம்ம என்னதான் எஃபர்ட் போட்டாலும் இல்லையா, சினிமா ஒன்று டிசைட் பண்ணு, நீ இந்த இடத்துலடா அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணு. ஒரு ஃபேஸில் வந்துட்டு ஒரு செட் ஆஃப் ஃபிலிம்ஸ் நம்ம பண்ணுறதால நமக்குன்னு ஒரு இமேஜ் ஃபார்ம் ஆகும். ஸோ எதுவுமே நம்ம கான்ஷியஸாக டிசைட் பண்ண முடியாது. அது டிசைட் பண்ணாலும் அந்த இடத்துல நம்ம போய் உட்காருவோமாங்கிறதும் தெரியாது.
0: ஆக்சுவலி இப்படி ஒரு ஆன்சர் நான் எதிர்பார்க்கல, எதுவுமே நம்ம கையில் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் அபவுட் ஹிஸ் கரியர், அவரோட மூவி சாய்ஸஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்திலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரேடியோ சிட்டியோட ஸ்டே டியூன்ட் ஆகுங்க.
2: யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் காம் பிளாக் பாஸ்டர்.
3: இந்த கிரிக்கெட் சீசன் ரேடியோ சிட்டியில கேளுங்க எக்ஸ்க்ளூசிவ் மேட்ச் ரிவ்யூஸ், மேட்ச் அப்டேட்ஸ் அண்ட் மேட்ச் ரிவ்யூஸ். இம்முறை ஒவ்வொரு பாலிலும் கிடைக்கும் என்டர்டெயின்மென்ட் சிக்ஸர் அண்ட் எக்கச்சக்க ஃபன் கிரிக்கெட்டின் லெஜெண்ட் ஹர்பஜன் உடன்.
2: யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கா பிளாக் பாஸ்டர், கெட் ப்ரீ அப்ரூவ்ட் இன்ஸ்டன்ட் டிஜிட்டல் லோன்ஸ் வித் யோனோ எஸ்பிஐ, பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ. பேங்கிங் பார்ட்னர் இக்விடாஸ் பேங்க். Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
4: இணைந்து வழங்குவோர்
5: KPN Promoters in year and bonus offer. ஒரு பாக்கத்துல plot square features 2799 க்கு வாங்குனா 10 gram gold free. KPN Promoters.
6: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous, திருவேற்காடு.
7: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் 1 சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
8: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ஐசியு வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
9: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
10: கேடியா பவித்ர, பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
11: Life Insurance Partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
12: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
13: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
14: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உரகடம் பிசிஆர் மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட்.
15: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் தி கிளாக் நான் ஸ்டாப்பா உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
16: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
17: மூட்டு வலிக்கு டாக்டர் ஆர்த்தோ ஆயில் தரும் அமேசிங் ரிசல்ட் என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். உங்க வசதிக்கும் சப்போர்ட்டுக்கும் டாக்டர் ஆர்த்தோ ஆர்த்தோடிக் கேர் ரேஞ்ச இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? டாக்டர் ஆர்த்தோ ஸ்பைனல் பெல்ட், நீ கேப், சர்விக்கல் பில்லோ, பேக் சப்போர்ட், போஸ்டர் கரெக்டர் இதுல இருக்கு. இது போல இன்னும் சிறந்த ட்ரைட் அண்ட் டெஸ்டட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. டாக்டர் ஆர்த்தோ, இனி வலி உங்களிடம் மண்டியிடும்.
18: அடுத்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்ணலாமா இல்ல யூஜியா? ரே கன்ஃபியூஷன் இருக்கு.
19: ரெண்டுமே பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச்சோட ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வழங்கும் இன்டெகிரேட்டட் சர்டிஃபைட் கோர்ஸ்ல பிகாம், பிசிஏ அண்ட் பிஎஸ்சி படிக்கும்போதே ஐபிஎம் ஸ்பெஷலைஸ்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் சைபர் ஸ்பெஷலிஸ்ட் கோர்ஸ் படிக்கலாம். டிகிரி அண்ட் கோர்ஸ் சர்டிபிகேட் சேர்ந்தே கிடைக்கும். கால் 0446116399.
20: இந்தியாவில அவங்களோட 30 இயர்ஸ் ஹாப்பியா செலிபிரேட் பண்றாங்க. இந்த செலிபிரேஷனை முன்னிட்டு க்ரெட்டாக்கு அப் டு 1,05,000, கிராண்ட் ஐடன் நியோஸ்க்கு அப் டு 80,000, ஐ20க்கு அப் டு 65,000, வென்னாக்கு அப் டு 55,000 அண்ட் எக்ஸ்டர்க்கு அப் டு 40,000 பெனிஃபிட்ஸ் என்ஜாய் பண்ணுங்க. மோர் ஓவர் ப்ராசஸிங் ஃபீல அப் டு 50% அண்ட் ஃபோர் க்ளோஷர்ல 100% ஆஃபர் இருக்கு.
2: யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கா பிளாக் பஸ்டர்.
21: Hi, this is Harbhajan Singh, your own Bhajji, and you are listening to Cricket Ka Blockbuster, only on India's number one radio station, Radio City.
2: Yono SBI, Cricket Ka Blockbuster. Yono SBI, Cricket Ka Blockbuster. Yono SBI, power to every Indian.

0: ரேடியோ சரி கேட்டுட்டு இருக்கீங்க, நான் ஆர்ஜே நிதி உங்களோட பேசிட்டு இருக்கேன். சரி ஒண்ணு சொல்லுங்க, நம்ம லைஃப்ல பெயினுக்கு ஏதாவது குறைச்சல் இருக்கா? கண்டிப்பா இருக்காது. ஒரு பக்கம் ஒர்க் ஸ்ட்ரெஸ், பர்சனல் டென்ஷனு, சில நேரம் வீட்டு வேலை, அதுலேயும் நம்ம ஹவுஸ் ஹெல்ப்லாம் வரலாம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரகிள் ஜஸ்ட் டபுள்ஸ். அதுல வந்து டவுட்டே வேண்டாம். பட் இந்த எமோஷனல் அண்ட் மென்டல் ப்ராப்ளம்க்கு என்கிட்ட சொல்யூஷன் இல்லை. பட் இந்த ஃபிசிக்கல் பெயினுக்கு என்கிட்ட ஒரு பெர்மனெண்டான சொல்யூஷன் இருக்கு. அதாவது யூஸ்வலி நமக்கு இந்த கை கால் வலி, முதுகு வலி, கழுத்து வலி இந்த மாதிரி ஏதாவது வந்தா ஒரு பெயின் கில்லர் ஒன்று டக்குன்னு போட்டுருவோம். அது டெம்பரரியா ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கும் தான் இல்லைன்னு சொல்லலை, பட் சில மணி நேரங்கள்லயே அந்த வழி திரும்ப வந்துடும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நான் வந்து இருக்கேன் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா டாக்டர் ஆர்த்தோட ஆயுர்வேதிக் ஆயிலை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா இது வந்து டெம்பரரியான ரிலீஃப் மட்டும் இல்லாமல் பெர்மனெண்டாக லாங் டேர்மாக ஒரு சொல்யூஷனே உங்களுக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வழியில் இருக்கீங்க அப்படின்னா அதை ட்ரை பண்ணி பாருங்க. பாட்டு வந்த வேல இருக்கு, கேட் ஸ்டே டியூன் டு ரேடியோ சிட்டி. நான் ஆர்ஜே நிதி உங்களோட பேசிட்டு இருக்கேன்.
1: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1.
2: அனிருத் இசையில் விஷ்ணு இடவன் வரிகளில் அனிருத் மற்றும் லோத்திகா பாடிய அன்பெனும் கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டில.

0: Yono SBI Cricket ka blockbuster.
1: Are you ready
0: for the ultimate cricket fun?
2: நல்ல பழக்கமான பரிச்சயமான நண்பர்களே, எதிரிகளா களத்துல யாரெல்லாம் எதிரி நினைச்சமோ அவங்க எல்லாம் ஃப்ரெண்டா நம்ம டீம்ல. அரசியல்ல மட்டும் இல்லங்க, விளையாட்டுலயும் எதுவுமே நிரந்தரம் இல்ல. மொத்தம் 65 நாள்ல 10 டீம் முழு பலத்தோட மோத போறாங்க. ஆனா கப் ஃபைனல்ல ஜெயிக்க போற அந்த ஒரு டீமுக்கு தான். அந்த டீம் எந்த டீம்?
3: Radio City il neenga kekka poringa engiyum ketiraada matches and hidden stories players in real reaction konjam controversy locker room and gossips and full on fun moments motta indiyavum kekka pogudhu only on Radio City
4: cricket blockbuster
0: Yono SBI cricket ka blockbuster get pre approved instant digital loans with Yono SBI power to every Indian download the app now
5: banking partner Equitas Bank Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
6: இணைந்து வழங்குவோர்
7: KPN Promoters in year end bonanza offer. ஒரு பக்கத்துல plot square feet just 2799 க்கு வாங்குனா 10 gram gold free. KPN Promoters.
8: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous திருவேற்காடு.
9: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் ஒன் சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
7: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ஐசியு வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை KVT ஹாஸ்பிட்டல் இருக்கஞ்சேரி.
10: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் 1405.
11: கேடியா பவித்ர பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
12: Life insurance partner, LIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, LIC's Bima Kavach stands by your side.
13: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
14: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கே கே நகர் சென்னை.
15: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங் நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் கூத்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட்.

0: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1.
1: வெட்டிங்க்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், எங்க போலாம்?
2: நிச்சயமா பெஸ்ட் சாய்ஸ்னா ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை டைமண்ட் மேளா தான்.
1: அதுல என்ன ஸ்பெஷல்?
2: செப்பரேட் டைமண்ட் ஃப்ளோர்ல 3 மடங்கு கலெக்ஷன்ஸ், வாவ்னு சொல்ல வைக்கும் ஸ்டன்னிங் டிசைன்ஸ்.
1: லேட்டஸ்ட் டிசைன்ஸ் கிடைக்குமா?
2: ஃபேன்சி அண்ட் யூனிக் மாடல்ஸ், லைட் வெயிட் செட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டட் அண்ட் ரிங்ஸ், எல்லாமே யூனிக்கா இருக்கும். டெய்லி வேர்ல இருந்து பிரைடல் ரேஞ்ச் வர ஃபுல் வெரைட்டி. டைமண்ட்ஸ்க்கு ஃபிளாட் 10% ஆஃபர் இருக்கு.
1: சரி, இப்பவே கிளம்பலாம்.
2: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ்.
3: புக்ஸ் கா பர்பட் லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன், டாக்டர் விக்ரம் அகர்வால், ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு, அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால், ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7200 13431. சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
0: யோனோ SBI கிரிக்கெட் கா பிளாக்பஸ்டர்.
4: Hi, this is Harbhajan Singh, your own Bhaji, and you are listening to Cricket Ka Blockbuster, only on India's number one radio station, Radio City.
5: Yono SBI, Cricket Ka Blockbuster.
0: Yono SBI, Cricket Ka Blockbuster. Yono SBI, power to every Indian.
1: சாம் சிஎஸ்இசையில விவேக் வரிகள்ல அனிருத் வாய்ஸ்ல கண்ணே கண்ணே கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டியில.

0: ரேடியோ சிட்டியில ஸ்டார்ஸ் எக்ஸ்பிரஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. தினந்தோறும் நிறைய சினிமா விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிப்பேன். பட் இன்னைக்கு அத்தர்வாவோட பர்த்டே ஸ்பெஷலா அவர் நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்ட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ஆக்டரா ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்லயும் ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். இந்த டைம்ல நம்ம இந்த மாதிரியான படங்கள் பண்ணணும், இது பண்ணணும், இது கண்டிப்பா பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி யோசனை இருக்கும்ல. அதர்வாக்கு அந்த மாதிரி இப்ப என்ன மைண்ட்ல ஓடுது?
1: சோ ரைட் நவ ஐ அம் அட் திஸ் ஃபேஸ் வேர் நிறைய ரோல்ஸ் பண்ணணும்ன்ற ஒரு ஆசை இருக்கு. ஏன்னா நிறைய பேரை மீட் பண்றோம் இல்லையா, சோ டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் கேரக்டர்ஸ் மீட் பண்றோம், டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் கிடைக்குது, அண்ட் நிறைய பேர் பத்தி படிக்கிறோம். அண்ட் இன்னைக்கு இருக்கு ஆல் தேங்க்ஸ் டு ஓடிடி அண்ட் த இன்டர்நெட் தட் இன்னைக்கு நிறைய கதைகள் வேற தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் இட்ஸ் நைஸ், இட்ஸ் ஸோ ஐம் அட் ஜோன் வேர் ஐ வாண்ட் டு ட்ரை டிஃப்ரெண்ட் திங்ஸ் அகேன். ஸோ ஆமா,
0: வி ஆர் வெயிட்டிங் டு சி யூ இன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அவர் ஷேர் பண்ணதை உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். கேட்கறதுக்கு ஸ்டே டியூன்ட் ரேடியோ.
2: அனிருத் இசையில், தனுஷின் குரல் மற்றும் வரியில், தாய் கிழவி பாடல் ரேடியோ சிட்டியில் எப்ப

0: entrepreneur-ஆ புதுசா ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்கீங்களா, இல்ல சொந்தமா பிசினஸ் பண்றீங்களா, ஆர் எஸ்டாப்ளிஷ்டா இருக்க உங்க பிராண்டுக்கு இன்னும் எக்ஸ்போஷர் தேவைப்படுதா? மக்கள் கிட்ட உங்க பிசினஸ் கொண்டு போய் சேர்க்க ரேடியோ சிட்டி நாங்க இருக்கோம். கால் மிஸ்டர் லிங்கேஸ்வரன் 9884125196.
1: ரேடியோ சிட்டி 91.1 இனிமையான பாடல்களை வழங்குவோர்
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
3: டாக்டர் ஆர்த்தோ ஆயுர்வேதிக் ஆயில் அண்ட் கேப்சூல். இனி வலியும் உங்களுக்கு அடிபணியும்.
4: வெட்டிங்க்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், எங்க போலாம்?
5: நிச்சயமா பெஸ்ட் சாய்ஸ்னா ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை டைமண்ட் மேளா தான்.
4: அதுல என்ன ஸ்பெஷல்?
5: செப்பரேட் டைமண்ட் ஃபுளோர்ல 3 மடங்கு கலெக்ஷன்ஸ், வாவ்னு சொல்ல வைக்கும் ஸ்டாண்டிங் டிசைன்ஸ்.
4: லேட்டஸ்ட் டிசைன்ஸ் கிடைக்குமா?
5: ஃபேன்சி அண்ட் யூனிக் மாடல்ஸ், லைட் வெயிட் செட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டட் அண்ட் ரிங்ஸ், எல்லாமே யூனிக்கா இருக்கும். டெய்லி வேர்ல இருந்து பிரைடல் ரேஞ்ச் வர ஃபுல் வெரைட்டி. டைமண்ட்ஸ்க்கு ஃபிளாட் 10% ஆஃபர் இருக்கு.
4: சரி, இப்பவே கிளம்பலாம்.
5: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்.
6: 54 வருட கல்வி சேவை, NAC A grade quality உடன் experienced professors, AI based UGPG courses, modern classrooms, lab, sports facilities உடன் 100% placement focus உடன் no donation.
7: தன்ராஜ் வை செயின் காலேஜ் OMR திரைப்பாக்கம். For admissions call 7200-71798.
8: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப், உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
9: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
10: விவேகா லிரிக்ஸ்ல சிலம்பரசன், ஹரிப்ரியா வாய்ஸ்ல தேவி ஸ்ரீ பிரசாத், மியூசிக்ல புல்லட் கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டில.

FMR Radio City 91.1. ரேடியோ ஸ்டில இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்க பாட்டு ஆதேஷ் கிருஷ்ணா வரிகள்ல சாய் அபியங்கர் இசை மற்றும் குரல்ல கட்சி சேர, தொடர்ந்து கேளுங்க.

0: ரேடியோ சிட்டியில் ஸ்டார்ஸ் எக்ஸ்பிரஸ் கேட்டுட்ருக்கீங்க. நான் ஆர்ஜே நிதி, உங்களோட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா விஷயங்கள் தினம்தோறும் ஷேர் பண்ணிப்பேன். இன்றைக்கி அதர்வாவோட பர்த்டே ஸ்பெஷல் அப்படிங்கிறதுனால அவர் நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டு நிறைய விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு நடிகராக பார்த்தீங்கன்னா, ஒரு படத்துக்காக வந்து இந்த வெயிட்டு போடுறது அப்படிங்கிறது, வெயிட்டு குறைக்கிறது அப்படிங்கிறது, இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். என்னடா இது அப்படிங்கிற மாதிரி எனக்கு அது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா?
1: வெயிட் போடுறது ஒன்று, இன்னொன்று வந்துட்டு மென்டல் அஜிலிட்டி அண்ட் ஃபிசிக்கல் அஜிலிட்டி அப்படின்னு
0: ஒன்று.
1: ஸோ நம்ம நினைக்கிறது வந்து உடம்பு பண்ணணும் இல்லை. ஸோ எனக்கு அந்த விஷயத்தில் என்னடா இது உடம்பு வந்துட்டு கேட்க மாட்டேங்குது, நம்ம சொல்றது கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய வாட்டி எனக்கு தோணுச்சு.
0: ஸோ அந்த மாதிரி டைம்ல எஸ்பெஷலி ஸ்டண்ட் எல்லாம் பண்ணும்போது நீங்க எப்படி ட்ரெயின் ஆவறீங்க த்ரூ அவுட் த மூவி?
1: வந்துட்டு தேர் வாஸ் அ வெரி வெரி சாலிட் பர்சன் கால் திலீப் சுப்ராயன் மாஸ்டர். ஸோ அவரோட நான் இது ஃபிஃப்த் ஃபிலிம் நான் அவரோட ஒர்க் பண்றேன். ஸோ எனக்கும் அவருக்கும் ஒரு வேவ் லென்த் இருக்கு, ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கு. ஸோ அவரோட ஒர்க் பண்ணும்போது ஐ கம்ப்ளீட்லி ட்ரஸ்ட் ஹிம். ஸோ ஒரு மாஸ்டரா நான் வந்து 100% அவரை ட்ரஸ்ட் பண்ணுவேன்.
0: சூப்பர். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் அவர் ஷேர் பண்ணதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். கேட்கறதுக்கு ஸ்டே டியூன்ட். டைம் ஆல்மோஸ்ட் 1:10 கிட்ட ஆயிட்டு இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க.
2: Pips, India's favorite spring mattress. Visit www.pipsindia.com to explore more.

0: Yono SBI Cricket ka blockbuster.
1: Rings breaks.
2: Sad music.
0: Radio City Cricket blockbuster reel. Aarumuko all rounder Aarumuko.
3: Radio City.
4: ஏ மேட்சுக்குள்ள நடக்கிற சண்டையை காட்டிலையும் ஏன் மேட்சை விட்டு கிரவுண்டுக்கு வெளியே வந்தா சண்டை பெருசாவில் இருக்கு. ஏன் நான் சொல்லுது, ஏன் மும்பை டீமா இருக்கட்டும், ஏன் பெங்களூர் டீமா இருக்கட்டும், ஏன் எந்த டீமா ஜெயப்பாக்கு வந்தாலும் அந்த டீமை நல்லபடியா நம்ம அனுப்பிச்சுறதா சென்னையில இருக்கிறவ பேரு. ஆனா அதே வந்து நம்ம பெங்களூர் பக்கம் போனது வச்சுக்கவேன், உள்ள ஜெயிச்சா கூட நம்ம ஓட்டா, ஏன் தோத்தாலும் ஓட்டான்ற மாதிரி இருக்கா. ஏய் நீ இதை சொல்லுவ, ஏடா நீ சென்னையோட ஃபேன் கேட்டீங்கன்னா இதை நான் சொல்லல, ஏன் கொல்கத்தா ஃபேன். சமீபத்தில் நடந்த கொல்கத்தா மேட்சுக்கு அப்புறமா ஜெயப்பாக்கு வெளியே வந்து என்ன தெரியுமா சொன்னா, ஏன் சென்னை கிரௌண்ட் ரொம்ப சூதானமான கிரௌடிலே, ஏன் நல்லா பேசுறாளே, நம்ம தோத்தாலும் தட்டி கொடுக்கறாளே அப்படின்ற மாதிரி பேசிட்டு போகுது தம்பி. ஏ அதான் சொல்ற, உள்ள ஆடலாம், ஏன் தம்பி எல்லாம் காசு வாங்கிட்டு ஆடுது, ஏய் வெளியே வந்து நீயே சண்டை
2: விடுற.
0: ரேடியோ சிட்டி கிரிக்கெட் பிளாக்பஸ்டர் ஆறுமுகம் ஆல்ரவுண்டர் ஆறுமுகம். ரேடியோ சிட்டியின் கிரிக்கெட்டின் பிளாக்பஸ்டர் கிரிக்கெட் ஆர் ஸ்மார்ட் பேங்கிங் சே ஹமேஷா ஜுடே ரஹியே வித் யோனோ SBI கிரிக்கெட் கா பிளாக்பஸ்டர். யோனோ SBI பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ. Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
5: இணைந்து வழங்குவோர்
6: KPN Promoters in year-end bonanza offer. ஒரு பாகத்தில் plot square features 2799 க்கு வாங்கினா 10 gram gold free. KPN Promoters.
7: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous. திருவேற்காடு.
8: இப்பொழுது 1 liter பீரட் சன்ஃபிளவர் ஆயிலுடன் 10 rupees அன்னபூர்ண சாம்பார் மசாலா இலவசம் உங்கள் அருகிலுள்ள கடைகளில் கிடைக்கும்.
6: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 hours ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிட்டல் இருக்கஞ்சேரி.
9: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
10: கேடியா பவித்ர, பவித்ர க்ரோசரி சாஹியே तो ज़ेप्टो से मंगवाइए. Order now.
11: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
12: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
13: Housing partner,
14: Akkad Housing. நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகடம் PCR மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க Akkad Housing தான் பெஸ்ட்.
6: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
15: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க RJ's ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப், உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
16: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ரேடியோ சிட்டி 91.1.
17: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோக்கரில் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
6: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா IPL பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 PM ஜியோ ஹாட்ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ். நெஞ்சுவலின்னு சொன்னா அது ஜஸ்ட் ஒரு சிம்டம் இல்ல, ஒரு சிக்னல். டிலே பண்ணாம முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. 24/7 கார்டியாக் கேர், உங்க உயிருக்கு பாதுகாப்பு.
18: முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், கீழ்பாக்.
19: School final exams over. Career-la next thing pannitingla? Bharat Institute of Higher Education and Research oda Faculty of Arts and Science vadangum integrated certified course la BCom, BCA and BSc padikkumbode IBM specialized data analytics and cyber specialist courses padikkala. Degree and course certificate seindhe kadikko. Call 044-611-6399.
20: Sir, சார் என்ன ரெண்டு ரெண்டு தடவை கதவு தட்டுறாங்க?
21: ஓ நோ, பார்ட் 2 பிரேம்குமார் வந்துட்டானா?
22: பார்ட் 2
23: பிரேம்குமார்.
21: எவ்வளவு சொன்னாலும் கேட்காம வந்து தொலை தர. இப்ப எந்த படத்தை பார்ட் 2 பண்ணலாம்னு சொல்ல வர?
20: முதல்வன் 2 சார். ஐயோ பாலிடிக்ஸா, எப்பவும் சொல்லி முடிக்கிறப்போ உனக்கு அடி விழும், இத சொல்ல ஆரம்பிச்சாலே விழும், ஓடிடு.
21: சார் அதான் இல்ல, இதுல பாலிடிக்ஸ் இல்ல. முதல்வன்ல மீடியால வேலை பாக்குற அர்ஜுன் CM இன்டர்வியூ எடுக்கிறப்ப ஒரு நாள் நீ CM இருந்து பாரு அப்படின்னு சொன்னதுனால இவரு CM ஆயிட்டார். ஆனா செகண்ட் பார்ட்ல அதே மாதிரி ஒரு இன்டர்வியூல அர்ஜுன் CM

0: இன்டர்வியூ கொடுக்கறப்ப நல்ல நாடு மக்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு சொல்றப்ப அந்த இன்டர்வியூவர்
1: ஒரு நாள் நீ நார்மல் சிட்டிசனா இருந்து பார் அப்படின்னு சொல்ல
2: இவர ஒத்துக்கிட்டு காமன் மேன் ஆயிடுறார் சார்.
1: அப்போ சிஎம் யாரு ஆவா
0: சொல்ற? அது அவர் வைஃபோ பையனோ இருந்துகிட்ட சார்.
2: சிஎம்மா தன் பணியை சிறப்பா செஞ்ச மாதிரியே சிட்டிசனா தன் பணியை செய்யணும். ஒரு சிட்டிசனோட முதல் கடமை ஓட்டு போடுறதுன்னு யோசிச்சா எலெக்ஷனே இல்ல. சரி, விவசாயம் பண்ணலான்னு பார்த்தா மணிஷா கொய்ராலாவோட அப்பா விஜயகுமாரோட நிலம் இவர் உப்பு கருவாடு ஆடி முடிச்சப்ப பாம்பு போட்டாங்கல்ல,
0: அழிஞ்சு போச்சு.
2: சரி, இத போய் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு நம்ம வச்ச கண்ணாடி பெட்டி இருக்கேன்னு அதுல எழுதி போடலான்னு பார்த்தா அந்த மரத்துல இருந்து பூவா விழுந்துச்சு இல்ல, புல்லாயிருச்சு சார். பேப்பர் போட இடம் இல்ல.
1: ஐயோ, அப்படியே ஓடி போயிடு. கதை சொல்றானா கதை?
0: சிஎம் காமன் மேனானா எதிர்கட்சி சும்மா விடுவாங்க.
3: கேஸ போட்டு பிரேமே இப்படி போனடா கதை.
0: சரி, அர்ஜுன் மேல என்ன கேஸ் போடுறது?
2: இருக்கு சார் கேஸு, அதான் ட்விஸ்ட். பழைய ஆட்சியே நோண்ட முடியாது, ஏன்னா இதுதான் முதல் ஆட்சி. அதனால சார் பழைய வாழ்க்கைய தேடி அதுல இவரு மணிஷா கொய்ராலா குளிக்கிறத ஒளிஞ்சிருந்து வீடியோ எடுத்து கேஸ்ல உள்ள போட பிளான் பண்றாங்க சார்.

0: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FMR ரேடியோ சிட்டி 91.1.
1: ரேடியோ சிட்டியில் ஸ்டார்ஸ் எக்ஸ்பிரஸ் கேட்டுட்ருக்கீங்க. நான் ஆர்ஜே நிதி, உங்களோட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா விஷயங்கள் தொடர்ந்து ஷேர் பண்ணிட்டுருக்கேன். இன்றைக்கி அதர்வாவோட பர்த்டே ஸ்பெஷல் அப்படிங்கிறதுனால அவர் நம்ம கூட இருக்காரு. அவரோட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நம்ம பேசினதை உங்களோட ஷேர் பண்ணிட்டுருக்கேன். அதில் வந்து ஒரு படத்துக்கான கதை கேட்கும்போது ஒரு பெரிய டீம் வச்சு ரூம் போட்டு யோசிச்சு அப்படிலாம் செலக்ட் பண்ணுறது உண்டா, இல்லை உங்களோட ப்ராசஸ் என்ன?
2: இல்லை அப்படி பண்ணணுன்ற ஒரு ஆசை இது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணல. இது வரைக்கும் இட்ஸ் ஜஸ்ட் பிட்வீன் மீ அண்ட் தி டைரக்டர், வேற யாருமே இன்வால்வ் ஆக மாட்டேன். சோ இட்ஸ் ஆல்வேஸ் 1 டு 1 தான்.
1: ஓகே, ஒரு படம் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் மைண்டில் ஓடும், அதாவது ஒரு ஆக்டராக இந்த படம் நான் பண்ண போகிறேங்கும் போது அடுத்த ஒரு 1 இயருக்கு யூ ஆர் கோன் கமிட் டு த டிரெக்டர். ஸோ அப்படி இருக்கும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் உங்கள் மைண்டில் ஓடும் அப்படின்றத கேட்டிருந்தோம். அதுக்கு அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆன்சர் சொன்னார். என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ரேடியோ சிட்டியில் ஸ்டார்ஸ் எக்ஸ்பிரஸ் கேட்டுட்ருக்கீங்க வித் மீ
0: யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் காம் பிளாக் பாஸ்டர்.
3: இந்த கிரிக்கெட் சீசன் ரேடியோ சிட்டியில கேளுங்க எக்ஸ்க்ளூசிவ் மேட்ச் ரிவ்யூஸ், மேட்ச் அப்டேட்ஸ் அண்ட் மேட்ச் ரிவ்யூஸ். இம்முறை ஒவ்வொரு பாலிலும் கிடைக்கும் என்டர்டெயின்மென்ட்டின் சிக்ஸர் அண்ட் எக்கச்சக்க ஃபன் கிரிக்கெட்டின் லெஜெண்ட் ஹர்பஜன் உடன்.
0: யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கா பிளாக் பாஸ்டர், கெட் ப்ரீ அப்ரூவ்ட் இன்ஸ்டன்ட் டிஜிட்டல் லோன்ஸ் வித் யோனோ எஸ்பிஐ, பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ. Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
4: இணைந்து வழங்குவோர்
5: KPN Promoters in year end bonanza offer. ஒரு பாக்கத்துல plot square features 2799 க்கு வாங்குனா 10 gram gold free. KPN Promoters.
6: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous, திருவேற்காடு.
7: ஹெல்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் 1 சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
8: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிட்டல் இருக்கஞ்சேரி.
9: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கவுன்சிலிங் கோட் 1405.
10: கேடியா பவித்ர, பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
11: Life Insurance Partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
12: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
13: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
14: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங், நம் கனவு இல்ல தீர்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் கூத்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட்.
15: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் தி கிளாக் நான் ஸ்டாப்பா உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
0: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FMR ரேடியோ சிட்டி 91.1.
16: வெட்டிங்க்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், எங்க போலாம்?
17: நிச்சயமா பெஸ்ட் சாய்ஸ்னா ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை டைமண்ட் மேளா தான்.
16: அதுல என்ன ஸ்பெஷல்?
17: செப்பரேட் டைமண்ட் ஃப்ளோர்ல 3 மடங்கு கலெக்ஷன்ஸ், வாவ்னு சொல்ல வைக்கும் ஸ்டாண்டிங் டிசைன்ஸ்.
16: லேட்டஸ்ட் டிசைன்ஸ் கிடைக்குமா?
17: ஃபேன்சி அண்ட் யூனிக் மாடல்ஸ், லைட் வெயிட் செட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டட் அண்ட் ரிங்ஸ், எல்லாமே யூனிக்கா இருக்கும். டெய்லி வேர்ல இருந்து பிரைடல் ரேஞ்ச் வர ஃபுல் வெரைட்டி. டைமண்ட்ஸ்க்கு ஃபிளாட் 10% ஆஃபர் இருக்கு.
16: சரி, இப்பவே கிளம்பலாம்.
17: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ்.
18: இன்னே இந்தியால அவங்களோட 30 இயர்ஸ் ஹாப்பியா செலிபிரேட் பண்றாங்க. இந்த செலிபிரேஷனை முன்னிட்டு கிரெட்டாக்கு அப் டு 1,05,000, கிராண்ட் ஐடன் நியோஸ்க்கு அப் டு 80,000, i20க்கு அப் டு 65,000, வென்னாக்கு அப் டு 55,000 அண்ட் எக்ஸ்டர்க்கு அப் டு 40,000 பெனிஃபிட்ஸ் என்ஜாய் பண்ணுங்க. மோர் ஓவர் ப்ராசஸிங் ஃபீல அப் டு 50% அண்ட் ஃபோர் க்ளோஷர்ல 100% ஆஃபர் இருக்கு.
0: யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கா பிளாக் பஸ்டர்.
19: Hi, this is Harbhajan Singh, your own Bhaji, and you are listening to Cricket Ka Blockbuster, only on India's number one radio station, Radio City.
0: Yono SBI, Cricket Ka Blockbuster. Yono SBI, Cricket Ka Blockbuster. Yono SBI, power to every Indian.

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆன் ரேடியோ சிட்டி 91.1
1: ரேடியோ சிட்டில நீங்க கேட்டுட்டு இருக்கிற பாடல் அம்மாடி, ஸ்ரேயா கோஷால் குரல்ல, யுகபாரதி வரிகள்ல இசை டி இமான்.

0: ரேடியோ சிட்டியில ஸ்டார்ஸ் எக்ஸ்பிரஸ் கேட்டுட்டு இருக்கீங்க வித் மீ ஆர்ஜே நிதி. நான் சொன்ன மாதிரியே இன்னைக்கு அதர்வாவோட பர்த்டே ஸ்பெஷல் அப்படிங்கறதுனால அவரோட நம்ம பேசினா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷன் உங்களோட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு ஆக்டருக்கு ஒரு படம் சூஸ் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு முடிவு. ஏன்னா அடுத்த ஒரு வருஷம் அந்த கதையோட அந்த டைரக்டரோட அவங்க டைம் செலவு பண்ண போறாங்க அப்படிங்கறதுனால இந்த மாதிரியான படம் தான் அடுத்து பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் கதை கேட்பீங்களா, இல்ல உங்க கதை கேட்கிற ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தோம். அதுக்கு அதர்வா என்ன சொன்னாரு?
1: நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணிருக்கேன். சோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு லவ் ஸ்டோரி பண்ணணும், இல்ல நெக்ஸ்ட் வந்து ஒரு ஆக்ஷன் ஜானர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். பட் என்ன ஆயிடுதுன்னா, அந்த மாதிரி நான் உட்காந்துட்டு ஒரு ப்ரீஃபிக்ஸ் நோஷன்ல உட்காந்து கேட்கும் போது நிறைய நல்ல கதைகள் மிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து நான் ஒரு இமோஷன்ல போய் உட்காறேன், அந்த கதை வந்துட்டு அந்த இமோஷன்ல இல்லை, ஆனா நல்ல கதையா இருக்கு. ஆனா நான் வந்துட்டு என்னோட தப்புனால அந்த கதை எனக்கு செட் ஆகாத மாதிரி எனக்கு தோணுது.
0: சோ
1: இப்போல என்ன பண்ணுவேன்னா, யோசிக்கவே மாட்டேன். நான் எனக்காக கூட கதை கேட்க மாட்டேன். ஒரு கதையை கதையா கேட்போம், இது நல்லா இருக்கா இல்லையா அதுக்கப்புறம் நான் டிசைட் பண்ணிக்கிறேன் எனக்கு இது செட் ஆகுமா இல்லையா அப்படின்ற. சோ அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் இப்ப போய் உட்கார்றது.
0: ஆக்சுவலி இது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லுவேன். இது வந்து ஒரு படம் சினிமா அப்படிங்கறத தாண்டி வாழ்க்கையிலுமே அடுத்து இதுதான் அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுட்டு நம்ம வந்து அடுத்தடுத்து நகர்ந்து போனோம்னா நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற ரொம்ப நல்ல விஷயம் கூட நமக்கு தெரியாம போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல. அதுக்கு இது ஒரு பெரிய எக்ஸாம்பிள். தேங்க்யூ சோ மச் அதர்வா, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு. ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி ஹாப்பி பர்த்டே டு யூ. சூப்பரான பாட்டு ஆன் தி வேல இருக்கு, கேட்டு வாங்க. தொடர்ந்து சினிமால என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம்.
2: SBI cricket ka blockbuster.
3: Are you ready
2: for the ultimate cricket fun?
4: நல்ல பழக்கமான பரிச்சயமான நண்பர்களே, எதிரிகளா களத்துல யாரெல்லாம் எதிரி நினைச்சமோ அவங்க எல்லாம் ஃப்ரெண்டா நம்ம டீம்ல. அரசியல்ல மட்டும் இல்லங்க, விளையாட்டுலயும் எதுவுமே நிரந்தரம் இல்ல. மொத்தம் 65 நாள்ல 10 டீம் முழு பலத்தோட மோத போறாங்க. ஆனா கப் ஃபைனல்ல ஜெயிக்க போற அந்த ஒரு டீமுக்கு தான். அந்த டீம் எந்த டீம்?
5: ரேடியோ சிட்டியில் நீங்க கேட்க போறீங்க எங்கேயும் கேட்டிராத மேட்சஸ் இன் ஹிடன் ஸ்டோரிஸ், பிளேயர்ஸ் இன் ரியல் ரியாக்ஷன், கொஞ்சம் கான்ட்ரோவர்சி, லாக்கர் ரூம் இன் காசிப்ஸ் அண்ட் ஃபுல் ஆன் ஃபன் மூமெண்ட்ஸ். மொத்த இந்தியாவும் கேட்க போகுது ஓன்லி ஆன் ரேடியோ
3: சிட்டி.
2: YONO SBI Cricket Ka Blockbuster. Get pre-approved instant digital loans with YONO SBI. Power to every Indian. Download the app now.
6: Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
7: இணைந்து வழங்குவோர்
8: KPN Promoters in year and bonanza offer. ஒரு பாக்கத்தில் plot square feet just 2799 வாங்கினா 10 gram gold free. KPN Promoters.
9: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous, திருவேற்காடு.
10: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் 1 சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
11: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
12: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
13: கேடியா பவித்ர, பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
14: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
15: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
16: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
17: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட்.
18: மனசுக்கு குளிர்ச்சி.
19: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு

0: ரேடியோ சிட்டி கேட்டுட்டு இருக்கீங்க. நான் ஆர்ஜே நிதி உங்களோட பேசிட்டு இருக்கேன். ஒண்டர் டைமண்ட்ஸ் வழங்கக்கூடிய ஒரு டைமண்ட் வவுச்சரோட வந்திருக்கேங்க. எஸ், இன்னைக்கு ஈவினிங் நடக்கக்கூடிய T20 மேட்ச்ல எந்த ரெண்டு டீம் பார்ட்டிசிபேட் பண்றாங்கன்னு பாத்துக்கோங்க. அந்த ரெண்டு டீம்ல யாரு டாஸ் வின் பண்ணுவா அப்படிங்கறத ப்ரெடிக்ட் பண்ணி நான் சொல்ற நம்பருக்கு அனுப்புங்க. ஒண்டர் டைமண்ட்ஸ் வழங்கக்கூடிய டைமண்ட் வவுச்சரை வின் பண்றதுக்கான வாய்ப்பு பெறுங்க. எஸ், இன்னைக்கு T20 மேட்ச் யாருக்கும் யாருக்கும் நடுவில்ன்னு பாத்துக்கோங்க. அதுல யார டாஸ் வின் பண்ணுவாங்க அப்படிங்கறத ப்ரெடிக்ட் பண்ணுங்க. ப்ரெடிக்ட் பண்ணிட்டு நீங்க அனுப்ப வேண்டிய நம்பர் 9574777763. இன்னொரு தடவை சொல்றேன், 9574777763 அப்படிங்கிற நம்பருக்கு கரெக்டா ப்ரெடிக்ட் பண்றவங்களுக்கு ஒண்டர் டைமண்ட்ஸ் வழங்கக்கூடிய ஒரு டைமண்ட் வவுச்சர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு.
1: யோனோ SBI கிரிக்கெட் கார் பிளாக் பாஸ்டர் கெட் ப்ரீ அப்ரூவ்ட் இன்ஸ்டன்ட் டிஜிட்டல் லோன்ஸ் வித் யோனோ SBI பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ. பேங்கிங் பார்ட்னர் இக்விடாஸ் பேங்க். ஏர்ன் அப் டு 8% இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸ் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ் அண்ட் 7.4% இன்ட்ரெஸ்ட் ஃபார் அதர்ஸ் ஆன் 888 டேஸ்.
2: இணைந்து வழங்குவோர்
3: KPN ப்ரோமோட்டர்ஸ் இன் இயர் அண்ட் போனான்ஸ் ஆஃபர். ஒரு பாக்கத்துல பிளாட் ஸ்கொயர் ஃபீச்சர்ஸ் 2799 க்கு வாங்கினா 10 கிராம் கோல்ட் ஃப்ரீ. KPN ப்ரோமோட்டர்ஸ்.
4: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous திருவேற்காடு.
5: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் 1 சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
3: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை KVT ஹாஸ்பிட்டல் இருக்கஞ்சேரி.
6: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
7: கேடியா பவித்ர, பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
8: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
9: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
10: Ungal kanavu nanavagum idam. Meenakshi College of Engineering. Admissions open. Meenakshi College of Engineering, KK Nagar, Chennai.
11: Housing partner, Akkad Housing. Nam kanavu illa Thinvani Kaati. Oragadam ECR matrum Poothamalliyil. Plot vaanga Akkad Housing dhaan best.

0: பரபரன்னு ஓடுது சிட்டி. எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப்பா உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
1: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ரேடியோ சிட்டி 91.1.
2: தனுஷ் மற்றும் தி குரல்களில், தனுஷ் வரிகளில், யுவன் சங்கர் ராஜா இசையில், ரவுடி பேபி பாடல், ரேடியோ சிட்டியில்.

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1 ரேடியோ சிட்டி பஜார். ஆண்டர்பிரனரா புதுசா ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்கீங்களா, இல்ல சொந்தமா பிசினஸ் பண்றீங்களா, ஆர் எஸ்டாப்லிஷ்டா இருக்க உங்க பிராண்டுக்கு இன்னும் எக்ஸ்போஷர் தேவைப்படுதா? மக்கள் கிட்ட உங்க பிசினஸ் கொண்டு போய் சேர்க்க ரேடியோ சிட்டி நாங்க இருக்கோம். கால் மிஸ்டர் லிங்கேஸ்வரன் 9884125196. ரேடியோ சிட்டி
1: 91.1 இனிமையான பாடல்களை வழங்குவோர்
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
3: டாக்டர் ஆர்த்தோ ஆயுர்வேதிக் ஆயில் அண்ட் கேப்சூல். இனி வலியும் உங்களுக்கு அடிபணியும். ஒரு பொண்ணுக்கு கல்யாணம்னா ரொம்ப ஸ்பெஷல் மொமெண்ட். அப்போ அவங்க ஒரு மகாராணி மாதிரி ஃபீல் பண்ணணும். அதனாலதான் கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே ஸ்னேஹாவே பார்த்து பார்த்து கொண்டு வந்திருக்கோம். மகாராணி கலெக்ஷன்ஸ்
4: ஸ்னேஹாலயா சில்க்ஸ். ஒவ்வொரு மனப்பெண்ணும் எங்கள் மகாராணி. ஸ்னேஹாலயா சில்க்ஸ் டிநகர்.
5: Book scholarship, Arthur's College of Arts and Science, various main stream courses, matrum AI value added programs under, and also co-education. Dr. Vikram Agarwal, Arthur's College of Arts and Science, close to upcoming Butt Road metro station near St. Thomas Mount. Admissions open. Call 722-30131, subject to University of Madras affiliation.
6: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப வித்தி, அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப்பா உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
0: ரேடியோ சிட்டி, நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
7: மோகன்ராஜன் வரிகள்ல ஷான் ரோல்டன் இசையில கபில் கபிலன் பாடிய விலகாத கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டில.

0: தக்காளி போட்டு வெங்காயம் போட்டுமா இல்ல வெங்காயம் போட்டு தக்காளி போட்டுமா?
1: டேய், அது எப்படி போட்டாலும் ஒண்ணுதான். ஓடுறா
2: மா, இந்த வீக்கெண்ட் எந்த பிளானும் வச்சுக்காத. எனக்கு டிரெஸ் எடுக்கணும், நீ செலக்ட் பண்ணாதான் கரெக்டா இருக்கும். ஞாபகம் இருக்குல்ல,
1: இவ்ளோ பெருசாயிட்ட ஒரு டிரெஸ் செலக்ட் பண்ண தெரியாதடி உனக்கு.
0: அப்பா, உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா இல்ல அக்காவை ரொம்ப பிடிக்குமா?
3: எனக்கு முதல்ல உங்க அம்மாவை தானே பிடிக்கும். அவெல்லாம் இல்லனா இந்த குடும்பம் இப்படி இருக்கவே இருக்காதுடா.
4: சொல்லாமலே புரிஞ்சுக்கிற உணர்வு, கேட்காமலே கொடுக்கிற அன்பு. மூன்றெழுத்து கவிதை அம்மா. அம்மா அம்மாக்களை கொண்டாடுகிறது ரேடியோ சிட்டி. மாம் மேட் மில்லியனர் உங்கள் ரேடியோ சிட்டியில்
5: இணைந்து வழங்குவோம்.
6: தியா ஃபர்டிலிட்டி அண்ட் மேட்டர்னிட்டி சென்டர், ஓஎம்ஆர், சென்னை.
7: கால் 9962100003.
8: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1.

0: FMR Radio City 91.1.
1: செல்வா குரல்ல முத்தமிழ் வரிகள்ல அனல் ஆகாஷ் இசையில இப்ப நீங்க ரேடியோ சிட்டில கேட்டுட்டு இருக்கீங்க மாயதீரா.

0: ரேடியோ சிட்டியில ஸ்டார்ஸ் எக்ஸ்பிரஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் ஆர்ஜே நிதி. உங்களோட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா விஷயங்கள் தொடர்ந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். தமிழ் சினிமால ஒரு சில படங்கள் இருக்குங்க, அது அந்த டிரெக்டர்ஸே நினைச்சாலும் அந்த மாதிரி திரும்ப ரீக்ரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா ஒரு கேள்விக்குறிதான். அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம் மணிரத்னம் சாருடைய தளபதி. 1991 ரஜினிகாந்த் சார், மம்முட்டி சார், சோபனா மேம், பானுபிரியா மேம், அரவிந்த் சுவாமி சார் அப்படின்னு எக்கச்சக்க பேர் இணைஞ்சு ஒரு அமேசிங்கான காஸ்ட் அண்ட் குரூவோட வந்த ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். எப்போ அந்த படம் பார்த்தாலும் ஒரு நல்ல படம் பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்குள்ள இருக்கும். இந்த படத்துல எஸ்பெஷலி அரவிந்த் சுவாமி சாரோட ரோல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ பவர்ஃபுல்லா அவர் பிளே பண்ணியிருப்பார் அந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆக்சுவலி தமிழ் சினிமால அதே மாதிரி நிறைய முறை இவருக்கு பதில் இவர் அப்படிங்கிற மாதிரி நடந்திருக்குல்ல, அதுல அரவிந்த் சுவாமி சார் வந்துட்டு இந்த ரோலுக்கு முதல் ஆப்ஷன் கிடையாது அப்படிங்கிறது வந்து எனக்கு ரீசெண்டா தான் தெரியும். ஆக்சுவலி அந்த ரோலை பண்ணியிருக்க வேண்டியது வந்துட்டு கார்த்திக் சார் தான். அவர்கிட்ட தான் வந்து கதையெல்லாம் சொல்லி ஃபினிஷ்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனால் லாஸ்ட் மினிட்ல ஒரு சில காரணங்களால அவரால் நடிக்க முடியாம போனதுனால அவருக்கு பதிலாக அரவிந்த் சுவாமி சார் அந்த ரோலை நடிக்க வச்சிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருந்தேன். இது வந்து உங்களுக்கு தெரியுமா? லெட் மீ நோ ஆர்ஜே நிதி அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடியில் ஐ வுட் லவ் டு நோ. சூப்பரான பாட்டு.
1: Pips, India's favorite spring mattress. Visit www.pipsindia.com to explore more.

0: Classic. Yono SBI Cricket ka blockbuster.
1: Rings breaks.
0: Radio City Cricket Blockbuster Reel.
2: Aarumugam. All-rounder Aarumugam.
3: Radio City.
4: ஏ மேட்சுக்குள்ள நடக்கிற சண்டையை காட்டியும் ஏன் மேட்சை விட்டு கிரவுண்டுக்கு வெளியே வந்தா சண்டை பெருசாவுல இருக்கு. ஏன் நான் சொல்லுது, ஏன் மும்பை டீமா இருக்கட்டும், ஏன் பெங்களூர் டீமா இருக்கட்டும், ஏன் எந்த டீமா சேப்பாக்கு வந்தாலும் அந்த டீமா நல்லபடியா நம்ம அனுப்பிச்சுறதா சென்னையில இருக்கிறவ பேரு. ஆனா அதே வந்து நம்ம பெங்களூர் பக்கம் போனது வச்சுக்கவே, உள்ள ஜெயிச்சா கூட நம்ம ஓட்டா, ஏன் தோத்தாலும் ஓட்டான்ற மாதிரி இருக்கா. ஏய் நீ இதை சொல்லுவ, ஏடா நீ சென்னையோட ஃபேன் கேட்டீங்கன்னா இதை நான் சொல்லல, ஏன் கொல்கத்தா ஃபேன் சமீபத்தில் நடந்த கொல்கத்தா மேட்சுக்கு அப்புறமா சேப்பாக்கு வெளியே வந்து என்ன தெரியுமா சொன்னா, ஏன் சென்னை கிரௌண்ட் ரொம்ப சூதானமான கிரௌடிலே, ஏன் நல்லா பேசுறாளே, நம்ம தோத்தாலும் தட்டி கொடுக்கறாளே அப்படின்ற மாதிரி பேசிட்டு போகுது தம்பி. ஏ அதான் சொல்ற, உள்ள ஆடலாம், ஏன் தம்பி எல்லாம் காசு வாங்கிட்டு ஆடுது, ஏய் வெளியே வந்து நீயே சண்டை
3: ஓடுற.
0: ரேடியோ சிட்டி கிரிக்கெட் பிளாக்பஸ்டர்
2: ஆறுமுகம், ஆல்ரவுண்டர் ஆறுமுகம்.
0: ரேடியோ சிட்டியின் கிரிக்கெட்டின் பிளாக்பஸ்டர் கிரிக்கெட் ஆர் ஸ்மார்ட் பேங்கிங் சே ஹமேஷா ஜுடே ரஹியே வித் யோனோ SBI கிரிக்கெட் கா பிளாக்பஸ்டர். யோனோ SBI பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ.
5: Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
6: இணைந்து வழங்குவோர்
7: KPN Promoters in year-end bonanza offer. ஒரு பாகத்தில் plot square feet just 2799 க்கு வாங்கினா 10 gram gold free. KPN Promoters.
8: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous. திருவேற்காடு.
9: பெருசு வந்தா.
10: இப்பொழுது 1 liter பீரைட் சன்ஃபிளவர் ஆயிலுடன் 10 rupees அன்னபூர்ண சாம்பார் மசாலா இலவசம் உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கிடைக்கும்.
7: பெரியவர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 hours ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிட்டல் இருக்கஞ்சேரி.
11: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
12: கேடியா பவித்ர, பவித்ர க்ரோசரி சாஹியே तो ज़ेप्टो से मंगवाइए. ऑर्डर नाउ.
13: लाइफ इंश्योरेंस पार्टनर NIC बीमा कवच जस्ट लाइक इन क्रिकेट.

0: டீஹைட்ரேஷன் இப்போதான் உங்க ஸ்பீடை ஸ்லோ பண்ணுது.
1: லேட் பண்ணாதீங்க, ரைட் சொல்யூஷனை இப்பவே எடுங்க.
0: எலக்ட்ரால், இந்தியாவின் நம்பர் ஒன் WHO அப்ரூவ்ட் ORS. கரெக்ட்டா சூஸ் பண்ணுங்க, எலக்ட்ரால சூஸ் பண்ணுங்க.
2: யூஜிக்கு அப்புறம் சர்டிபிகேஷன் இல்ல, யூஜி படிக்கும் போதே சர்டிபிகேஷன். பாரதி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் ஓட ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வழங்கும் இன்டிகிரேட்டட் சர்டிஃபைட் கோர்ஸ்ல BCom, BCA and BSc படிக்கும் போதே IBM ஸ்பெஷலைஸ்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் சைபர் ஸ்பெஷலிஸ்ட் கோர்ஸஸ் படிக்கலாம். டிகிரி அண்ட் கோர்ஸ் சர்டிபிகேட் சேர்ந்தே கிடைக்கும். கால் 044-611-6399.
3: வெட்டிங்க்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், எங்க போலாம்?
4: நிச்சயமா பெஸ்ட் சாய்ஸ்னா ஸ்ரீகம்பரன் தங்க மாளிகை டைமண்ட் மேளா தான்.
5: அதுல என்ன ஸ்பெஷல்?
4: செப்பரேட் டைமண்ட் ஃப்ளோர்ல 3 மடங்கு கலெக்ஷன்ஸ், வாவ்னு சொல்ல வைக்கும் ஸ்டாண்டிங் டிசைன்ஸ்.
5: லேட்டஸ்ட் டிசைன்ஸ் கிடைக்குமா?
4: ஃபேன்சி அண்ட் யூனிக் மாடல்ஸ், லைட் வெயிட் செட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டட் அண்ட் ரிங்ஸ், எல்லாமே யூனிக்கா இருக்கும். டெய்லி வேர்ல இருந்து பிரைடல் ரேஞ்ச் வர ஃபுல் வெரைட்டி. டைமண்ட்ஸ்க்கு ஃபிளாட் 10% ஆஃபர் இருக்கு.
5: சரி, இப்பவே கிளம்பலாம்.
4: ஸ்ரீகம்பரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ்.
6: சார், சார், என்ன ரெண்டு தடவை கதவு தட்டுறாங்க?
7: எவ்வளவு சொன்னாலும் கேட்காம வந்து சொல்ல தர. இப்ப எந்த படத்தை பார்ட் 2 பண்ணலாம்னு சொல்ல வர?
6: கஜினி 2 சார்.
8: யெஸ் சார். இதை சொன்ன உடனே உங்ககிட்ட அடி வாங்கி கடைசியா நானும் ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ்ல போயிடுன்னு ஒரு கவுண்டர் போடுவீங்களா?
9: சேச்சே, ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் சின்ன தப்புக்கு தாண்டி.
7: உனக்கெல்லாம் பர்மனண்டா கோமா தாண்டி மவனே.
6: சொல்லு, சொல்லி தொலை. வில்லனை அழிக்கணும்னு போனப்ப அங்க டபுள் ஆக்ஷன் பார்த்து டென்ஷன் ஆகி மறந்து மறந்து எப்படியோ ரெண்டு பேரையும் ஜெயிச்சிட்டு வர்றப்ப சின்ன பொண்ணு ஒண்ணு பார்த்து சிரிக்கிற மாதிரி முடியும் சார் பார்ட் 1. அங்கிருந்தே ஆரம்பிக்கிறோம் சார் பார்ட்டும். அந்த குழந்தை சிரிச்சிட்டு போறப்ப நெக்ஸ்ட் அவர் அந்த குழந்தையோட அம்மாவும் பார்த்து சிரிக்கிறாங்க சார். இத பார்த்த நயன்தாராவுக்கு டவுட் சார்.
8: ஒருவேளை கல்பனா மாதிரி இன்னும் எத்தனை பேத்த லவ் பண்ணிட்டு மறந்துருப்பானோன்னு நயன்தாராவுக்கு டவுட் வந்துருக்கு சார்.
9: படத்துல வர ஹீரோக்கும் இதே பிரச்சனையா
6: சார்? இதை கேளுங்க, டவுட் வந்த உடனே அதை கிளாரிஃபை பண்ணிக்கிற மாதிரி ஏதாவது வேற டைரி கிடைக்குமான்னு தேடுறாங்க சார். அப்போ ஒரு பெட்டி ஃபுல்லா டைரி கிடைக்குது சார். ஒரு டைரியில சூர்யா பாலிட்டிஷியனா இருக்காரு, இன்னொரு டைரியில போலீஸா இருக்காரு, இன்னொன்னுல டைமண்ட் கடத்துறவரா இருக்காரு, இன்னொன்னுல மெக்கானிக்கல் இன்ஜினியரா இருக்காரு, இன்னொன்னு வாட்ச் மெக்கானிக்கா இருக்காரு. ஏகப்பட்ட லவ் சார், ஏகப்பட்ட லவ். இதெல்லாம் என்னைக்காவது திருப்பி படிச்சா என்ன பண்றதுன்னு எல்லாத்தையும் எரிச்சிடறாங்க சார் நயன்தாரா.
8: ஏன் சார், இப்ப அந்த நெருப்பை இங்கேயும் கூட என்னையும் எரிச்சிடறேன்னு கவுண்டர் போடுவீங்கல்ல
6: சார்? சார், என்ன தூங்கிட்டீங்க?
0: பிரேம் குமார்,
10: உங்கள் ரேடியோ சிட்டியில் பார்ட் 2 பிரேம் குமார்.
11: ரேடியோ சிட்டியில நீங்க கேட்டுட்டு இருக்கிற பாடல் காற்றின் மொழி, பல்ராம் குரல்ல வைரமுத்து வரிகள்ல, இசை வித்யா.

0: ரேடியோ சிட்டியில் ஸ்டார்ஸ் எக்ஸ்பிரஸ் கேட்டுட்ருக்கீங்க. நான் ஆர்ஜே நிதி, உங்களோட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா விஷயங்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன், இன்னமும் ஷேர் பண்ணிக்க போகிறேன். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன படம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு யூஸ்வலி நான் கேட்பேங்க, பட் இந்த வாரம் கேட்க மாட்டேன். ஏன்னா எல்லாருமே நியூஸ் முன்னாடி தான் உட்காந்துருக்கோம். ஒரு பெரிய த்ரில்லர் படம் பயங்கர ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸோட ரிலீஸ் ஆனால் அந்த படத்துக்கு எவ்வளோ ஹைப் இருக்குமோ, இப்போ நம்ம ஊரோட நிலைமை அந்த மாதிரி தான் இருக்குது. ஒவ்வொரு ஒரு மணி நேரத்துக்கும் ஒரு அப்டேட் வருது, என்ன நடக்குதுன்னே புரியல, அரசியலில் இவ்வளோ மாற்றங்கள், எதை நம்புறது எதை நம்ப முடியாது அப்படின்னு வந்து ஒரு முடிவே எடுக்க முடியல நிதி அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, நானும் அதே ஃபீலிங்கில் தான் உட்காந்துருக்கேன் நியூஸ் முன்னாடி. நீங்களும் அதே மாதிரி தான் நியூஸ் முன்னாடி உட்காந்துட்டு பயங்கரமாக வந்து பதட்டமாக நெகத்தெல்லாம் கடிச்சிக்கிட்டு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? லெட் மீ நோ. ஆர்ஜே நிதி அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடியில் சூப்பர் அமேசிங்கான பாட்டு வந்து வேல இருக்கு, கேட்டு ஸ்டே டியூன் டு ரேடியோ சிட்டி. யூ ஆர் லிசனிங் டு ஸ்டார்ஸ் எக்ஸ்பிரஸ் வித் மீ ஆர்ஜே நிதி.
1: யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கா பிளாக் பாஸ்டர்.
2: இந்த கிரிக்கெட் சீசன் ரேடியோ சிட்டியில கேளுங்க எக்ஸ்க்ளூசிவ் மேட்ச் ரிவ்யூஸ், மேட்ச் அப்டேட்ஸ் அண்ட் மேட்ச் ரிவ்யூஸ். இம்முறை ஒவ்வொரு பாலிலும் கிடைக்கும் என்டர்டெயின்மென்ட் சிக்ஸர் அண்ட் எக்கச்சக்க ஃபன் கிரிக்கெட் இன் லெஜெண்ட் ஹர்பஜன் உடன்.
1: யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கா பிளாக் பாஸ்டர். கெட் ப்ரீ அப்ரூவ்ட் இன்ஸ்டன்ட் டிஜிட்டல் லோன்ஸ் வித் யோனோ எஸ்பிஐ, பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ.
3: Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
4: இணைந்து வழங்குவோர்
5: KPN Promoters in year and bonanza offer. ஒரு பாக்கத்தில் plot square features 2799 வாங்கினா 10 கிராம் கோல்ட் ஃப்ரீ. KPN Promoters.
6: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous. திருவேற்காடு.
7: ஹெல்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக் பண்ற இந்தியாவின் நம்பர் 1 சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
8: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ஐசியு வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. கேவிடி ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
9: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
10: கேடியா பவித்ர. பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
11: Life Insurance Partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
12: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
13: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
14: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட்.
15: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் தி கிளாக் நான் ஸ்டாப்பா உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
16: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
17: உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயாலு காசில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயாலுகா ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
18: ஜோயாலுகா, வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
1: யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கா பிளாக் பஸ்டர்.
19: Hi, this is Harbhajan Singh, your own Bhaji, and you are listening to Cricket Ka Blockbuster, only on India's number one radio station, Radio City.
20: Yono SBI, Cricket Ka Blockbuster.
1: Yono SBI, Cricket Ka Blockbuster. Yono SBI, power to every Indian.
21: ரேடியோ சிட்டில இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்க பாட்டு குட்டிமா. விவேக் மர்வின் மியூசிக்ல, கு கார்த்திக் லிரிக்ஸ்ல, மர்வின் சாலமன் வாய்ஸ்ல, தொடர்ந்து கேளுங்க.

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1.
1: ரேடியோ சிட்டில நீங்க கேட்டுட்டு இருக்க பாடல் ஓ பேபி கேர்ள், அச்சு மற்றும் ஹேமச்சந்திரா குரல்கள்ல நாராயண் நாகேந்திர ராவ் வரிகள்ல அச்சு.

0: ரேடியோ சிறையில் ஸ்டார்ஸ் எக்ஸ்பிரஸ் தான் கேட்டுட்டு இருந்தீங்க. நான் ஆர்ஜே நிதி. உங்களோட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா விஷயங்கள், சினிமான்னு சொல்லும்போது நம்ம சினி குவிஸ் இருந்தது, அதே மாதிரி ஒரு அமேசிங்கான ஸ்டார் அவங்களோட ஒரு அமேசிங்கான கான்வர்சேஷன் அப்படின்னு ஐ ஹேட் ஃபன் அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி நீங்க இங்க கேட்கறதெல்லாம் வீடியோவா பார்க்க முடியுமா நிதி அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாங்க, கண்டிப்பா பார்க்கலாம். ரேடியோசிட்டி தமிழ் அப்படிங்கிற பேர்ல ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் அப்படிங்கிற எல்லா இடத்துலையுமே நாங்கள் லிவிங் ஸ்டன் தான், அங்கேயே தான் இருப்போம் மோஸ்ட்லி. அதனால நீங்க எங்களை அங்கே ஃபாலோ சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ் கான்டென்ட் எல்லாமே ரைட் ஆன் டைம் உங்க போனுக்கே வந்து சேர்ந்துரும். ஸோ சோஷியல் மீடியாவில் எங்களை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. சூப்பர் அமேசிங்கான சாங்ஸ் வந்து நிறைய என்டர்டைன்மெண்ட் இன்னைக்கு ஃபுல்லாக ரேடியோ சிட்டியில் உங்களுக்காக வெயிட்டிங். அதை தாண்டி அடுத்த ஷோல உங்களை மீட் பண்ற வரைக்கும் இட்ஸ் மீ ஆர்ஜே நிதி சைனிங் ஆஃப். டாடா, பை பாய் அண்ட் டேக் கேர்.
1: யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் காம் பிளாக்பஸ்டர்.
2: நல்ல பழக்கமான பரிச்சயமான நண்பர்களே, எதிரிகளா களத்துல யாரெல்லாம் எதிரி நினைச்சமோ அவங்க எல்லாம் ஃப்ரெண்டா நம்ம டீம்ல. அரசியல்ல மட்டும் இல்லங்க, விளையாட்டுலயும் எதுவுமே நிரந்தரம் இல்ல. மொத்தம் 65 நாள்ல 10 டீம் முழு பலத்தோட மோத போறாங்க. ஆனா கப் ஃபைனல்ல ஜெயிக்க போற அந்த ஒரு டீமுக்கு தான். அந்த டீம் எந்த டீம்?
3: Radio City il neenga kekka poringa engiyum ketiraada matches in hidden stories, players in real reaction, konjam controversy, locker room in gossips and full on fun moments. Motta indiyavum kekka pogudhu only on Radio City. Cricket and blockbuster.
1: You know SBI Cricket Ka Blockbuster. Get pre approved instant digital loans with Yono SBI. Power to every Indian. Download the app now.
4: Banking partner Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
5: இணைந்து வழங்குவோர்
6: KPN Promoters in year end bonanza offer. ஒரு பக்கத்துல plot square feet just 2799 க்கு வாங்குனா 10 gram gold free. KPN Promoters.
7: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous திருவேற்காடு.
8: கொஞ்சம் பெரியோர்கள்
9: முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
10: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
11: கேடியா பவித்ர. பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
12: Life Insurance Partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
13: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
14: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
15: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் பூத்தமல்லியில் பிளாட் வாங்க. அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட்.
16: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப்பா உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
17: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FMR ரேடியோ சிட்டி 91.1.
18: 54 வருட கல்வி சேவை, NAC A grade குவாலிட்டியுடன், எக்ஸ்பீரியன்ஸ்ட் ப்ரொஃபசர்ஸ், AI based UGPG courses, மாடர்ன் கிளாஸ் ரூம்ஸ், லேப், ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸுடன், 100% பிளேஸ்மெண்ட் ஃபோக்கஸோட, நோ டொனேஷன்.
19: தன்ராஜ் வே செயின் காலேஜ் OMR திரைப்பாக்கம். ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 7200-717-98.
20: ஜாய் அலுகாசில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜாய் அலுகாசில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜாய் அலுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
21: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
22: இந்தே இந்தியால அவங்களோட 30 இயர்ஸ் ஹாப்பியா செலிப்ரேட் பண்றாங்க. இந்த செலிப்ரேஷனை முன்னிட்டு ரெட்டாக்கு அப் டு 1,05,000, கிராண்ட் ஐட்டன் நியோஸ்க்கு அப் டு 80,000, ஐ20க்கு அப் டு 65,000, Venaka up to 55,000 and Xterka up to 40,000 benefits enjoy paringa. Moreover, processing fee la up to 50% and foreclosure la 100% offer irukku.
23: TNC apply.
1: Yono SBI Cricket Ka Blockbuster.
24: Yono SBI Cricket Ka Blockbuster.
25: Hi, this is Harbhajan Singh, your own Bajji, and you are listening to Cricket Ka Blockbuster only on India's number one radio station, Radio City.
24: Yono
0: YONO SBI Cricket Ka Blockbuster. YONO SBI, powered to every Indian.

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
1: ரேடியோ சிட்டில நீங்க கேட்டுட்டு இருக்க பாடல் பாண்டி நாட்டு. அந்தனிதாசன் குரல்ல, அந்தனிதாசன் வரிகள்ல, இசை சந்தோஷ் நாராயணன்.

ரேடியோ சிட்டில நீங்க கேட்டுட்டு இருக்கிற பாடல் மென்டல் மனதில். ஏ ஆர் ரஹ்மான் மற்றும் ஜோனிதா காந்தி குரல்கள்ல, மணிரத்னம் ஏ ஆர் ரஹ்மான் வரிகள்ல, இசை ஏ ஆர் ரஹ்மான்.

0: ஆண்டர்பிரனரா புதுசா ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்கீங்களா, இல்ல சொந்தமா பிசினஸ் பண்றீங்களா, ஆர் எஸ்டாப்லிஷ்டா இருக்க உங்க பிராண்டுக்கு இன்னும் எக்ஸ்போஷர் தேவைப்படுதா? மக்கள் கிட்ட உங்க பிசினஸ் கொண்டு போய் சேர்க்க ரேடியோ சிட்டி நாங்க இருக்கோம். கால் மிஸ்டர் லிங்கேஸ்வரன் 9884125196. ரேடியோ சிட்டி
1: 91.1 இனிமையான பாடல்களை வழங்குவோர்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: மூட்டு வலிக்கே டாக்டர் ஆர்த்தோ ஆயில் தரும் அமேசிங் ரிசல்ட்ஸ் என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். டாக்டர் ஆர்த்தோ இப்போ ஸ்ப்ரேஸ், ஆயின்மெண்ட்ஸ் அண்ட் பாம்ஸாவும் கிடைக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? சுளுக்கு, வீக்கம், தசைப்பிடிப்பு போன்றவற்றிலிருந்து உடனடி நிவாரணம் பெற டாக்டர் ஆர்த்தோவை உபயோகிங்க. இது ஆயுர்வேதிக்ங்கிறதுனால உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காது. டாக்டர் ஆர்த்தோ, இனி வலி உங்களிடம் மண்டியிடும்.
4: எல்லாரும் BE BTech ஸ்பெஷலைசேஷன் ஆஃபர் பண்றாங்க, ஆனா மெடிக்கல் சர்வீஸ் ஸ்பெஷலைஸ்ட் கோர்சஸ்க்கு எங்க ஆப்ஷன்ஸ் இருக்கு?
5: BSc நர்சிங், BE பார்மசி, BSc அலைட் ஹெல்த் சயின்சஸ், அனஸ்தீசியா, ரீனல் டயாலிசிஸ், மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி போன்ற ஸ்பெஷலைஸ்ட் கோர்சஸ்க்கு கால் பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். கால் 0446116299.
6: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க RJ's ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் தி கிளாக் நான் ஸ்டாப், உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
7: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM, ஆர் ரேடியோ சிட்டி 91.1.

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
1: அடி நரம்பெல்லாம்

0: டி லிசனர்ஸ், நான் தான் உங்க கேம்பஸ் ஆர்ஜிதீனிசை பேசிட்டு இருக்கேன். எஸ்சி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், செகண்ட் இயர் பிகாம் சிஎஸ். இன்னைக்கு உங்க கூட நிறைய விஷயம் பேச வந்திருக்கேன். ஸ்டே டியூன்.
1: யோ வைப், யோ பிளேலிஸ்ட்.

0: योनो SBI क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: रिंग्स ब्रेक्स
0: रेडियो सिटी क्रिकेट ब्लॉकबस्टर रेल आरुमुगो ऑलराउंडर आरुमुगो
2: रेडियो सिटी।
3: ஏ மேட்சுக்குள்ள நடக்கிற சண்டையை காட்டிலையோ ஏன் மேட்ச விட்டு கிரவுண்டுக்கு வெளியே வந்தா சண்டை பெருசாவுல இருக்கு? ஏன் நான் சொல்லுது, ஏன் மும்பை டீமா இருக்கட்டும், ஏன் பெங்களூர் டீமா இருக்கட்டும், ஏன் எந்த டீமா ஜெயப்பாக்கு வந்தாலும் அந்த டீமை நல்லபடியா நம்ம அனுப்பிச்சுறதா சென்னையில இருக்கிற பேரு. ஆனா அதே வந்து நம்ம பெங்களூர் பக்கம் போன வச்சுக்கவே உள்ள ஜெயிச்சா கூட நம்மள ஓட்டா, ஏன் தோத்தாலும் ஓட்டான்ற மாதிரி இருக்கா? ஏய் நீ இதை சொல்லுவ, ஏடா நீ சென்னையோட ஃபேன் கேட்டீங்கன்னா இதை நான் சொல்லல, ஏன் கொல்கத்தா ஃபேன். சமீபத்துல நடந்த கொல்கத்தா மேட்சுக்கு அப்புறமா ஜெயப்பாக்கு வெளியே வந்து என்ன தெரியுமா சொன்னா, ஏன் சென்னை கிரௌண்ட் ரொம்ப சூதானமான கிரௌடிலே, ஏன் நல்லா பேசுறாளே, நம்ம தோத்தாலும் தட்டி கொடுக்குறாளே அப்படின்ற மாதிரி பேசிட்டு போகுது தம்பி. ஏன் அதான் சொல்றேன், உள்ள ஆடலாம்,

0: ஏ தம்பி எல்லாம் காசு வாங்கிட்டு ஆடுது, ஏய் வெளியே வந்து நீயே சண்டை
1: ஓடுற. ரேடியோ சிட்டி கிரிக்கெட் பிளாக்பஸ்டர் ஆறுமுகம், ஆல்ரவுண்டர் ஆறுமுகம், ரேடியோ சிட்டியின் கிரிக்கெட்டின் பிளாக்பஸ்டர். Cricket or smart banking se hamesha jude rahiye with Yono SBI Cricket ka blockbuster. Yono SBI, power to every Indian. Download the app now. Banking partner Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
2: இணைந்து வழங்குவோர்
3: KPN Promoters in year and bonus offer. ஒரு பக்கத்துல plot square feet just 2799 க்கு வாங்குனா 10 gram gold free. KPN Promoters.
4: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous, திருவேற்காடு.
5: இப்பொழுது 1 liter பீரட் சன்ஃபிளவர் ஆயிலுடன் 10 ரூபாய் அன்னபூர்ண சாம்பார் மசாலா இலவசம் உங்கள் அருகிலுள்ள கடைகளில் கிடைக்கும்.
3: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிட்டல் இருக்கஞ்சேரி.
6: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
7: கேடியா பவித்ர, பவித்ர க்ரோசரி சாஹியே तो ज़ेप्टो से मंगवाइए. Order now.
8: Life insurance partner NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
9: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
10: Housing partner
11: Accord Housing. நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி வரகடம் PCR மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க Accord Housing தான் பெஸ்ட்.
3: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
12: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Kandambakkam. Close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus. Subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 72-00-13431.
13: Hyundai, Indiana, avangaloda 30 years happy celebrate pandranga. Inda celebration monitor, Creta ka up to 1,05,000, Grand I-10 Neos ka up to 80,000, I-20 ka up to 65,000. Venaka up to 55,000 and Xterka up to 40,000 benefits enjoy paringa. Moreover, processing fee la up to 50% and foreclosure la 100% offer irukku.
14: TNC apply.
15: Sir, sir,
16: enna rendu rendu thadava kalavu thattranga?
17: Oh no! Part 2 Prem Kumar vandana.
18: நிலாவ திருப்பி அமலா பல்டி குடுக்கிற இடத்துல முடியுது சார். ஃபர்ஸ்ட் பார்ட் அங்க இருந்தே ஆரம்பிக்கிறோம். குடுத்துட்டு நிலா நிலான்னு சொல்லிக்கிட்டே ரிட்டர்ன் வர்றப்ப அந்த வழியா போற ரெண்டு சயின்டிஸ்ட் வர பார்த்து
19: சயின்டிஸ்ட்
18: அஸ்ட்ரானட் ஆகணும்னு ஆசைப்பட்டு முடியாம இப்படி ஆயிட்டாருன்னு நினைச்சு
17: இவரை ஸ்பேஸ் சென்டருக்கு கூட்டிட்டு போறாங்க சார். ஐயோ, தெய்வ திருமகள் எவ்வளவு சென்டிமெண்டான ஒரு படம், ஏயா இப்படி பண்ற,
18: இப்படி ஆடியன்ஸ் நினைப்பாங்கன்னு எனக்கு தெரியும் சார். இத கேளுங்க, தான் குழந்தை இருக்கிற இடத்தை விட்டு வரமாட்டேன்னு நிக்கிற கிருஷ்ணா கடைசியா நிலாவ காட்டி சோறு ஊட்டினாதானே அவ சாப்பிடுவா. இப்ப நானே நிலாவுக்கு போயிட்டு அவ டெய்லி சாப்பிடுறப்ப என்ன பார்த்துதானே சாப்பிடுவான்னு நினைச்சு ஒத்துக்கிறாரு சார். நிலாவுக்கு போக ஒவ்வொரு நாளும் நிலால இருந்து கிருஷ்ணா ஸ்டெப்பு போட, பூமியில இருந்து அந்த நிலாவே ஸ்டெப்பு போட, கிளைமேக்ஸ் ஒரு அம்மாவாசை சார். ரெண்டு பேரும் பாத்துக்க முடியாதப்ப வருவே ஒரு ஃபீலிங்கு, எமோஷனா சார்.
17: எமோஷன் இல்லடா ப்ரமோஷன். உன்னை ப்ரமோட் பண்ணி

0: योनो एसबीआई क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: இந்த கிரிக்கெட் சீசன் ரேடியோ சிட்டியில கேளுங்க எக்ஸ்க்ளூசிவ் மேட்ச் ரிவ்யூஸ், மேட்ச் அப்டேட்ஸ் அண்ட் மேட்ச் ரிவ்யூஸ். இம்முறை ஒவ்வொரு பாலிலும் கிடைக்கும் என்டர்டெயின்மெண்ட் சிக்ஸர் அண்ட் எக்கச்சக்க ஃபன் கிரிக்கெட் இன் லெஜெண்ட் ஹர்பஜன் உடன்.
0: யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கா பிளாக் பாஸ்டர். கெட் ப்ரீ அப்ரூவ்ட் இன்ஸ்டன்ட் டிஜிட்டல் லோன்ஸ் வித் யோனோ எஸ்பிஐ. பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ.
2: Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
3: இணைந்து வழங்குவோர்
4: KPN Promoters in year and bonanza offer. ஒரு பாக்கத்தில் plot square features 2799 வாங்கினா 10 கிராம் கோல்ட் ஃப்ரீ. KPN Promoters.
5: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous, திருவேற்காடு.
6: ஹெல்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக் பண்ற இந்தியாவின் நம்பர் 1 சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
7: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ஐசியு வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. கேவிடி ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
8: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
9: கேடியா பவித்ர. பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
10: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
11: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
12: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
13: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தீர்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் கூத்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட்.
14: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் தி கிளாக் நான் ஸ்டாப்பா உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
15: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ரேடியோ சிட்டி 91.1.
16: இன்று நம்முடன் SRM குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸ் காட்டாங்குளத்தூரில் இருந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறித்து கேஸ்ட்ரோ என்ட்ரோலஜிஸ்ட் டாக்டர் NA ராஜேஷ் பேசவிருக்கிறார்.
17: டாக்டர், இந்த மாடர்ன் டே டயட்டிங் நம்ம கட்ட எவ்வளவு தூரம் டேமேஜ் பண்ணுது?
18: ஜென்ரலி இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் செலிப்ரேட் பண்றாங்க, அது வந்து ப்ரொலாங்ட் ஃபாஸ்டிங் 16 அவர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. தட் இஸ் ஆக்சுவலி நாட் ரைட். வாட் இஸ் அட்வைசபிள், சன்ரைஸ்ல இருந்து சன்செட் வரைக்கும் அவர் மீல்ஸ் முடிச்சிடணும்.
16: மேலும் விவரங்களுக்கு கால் 9644 9644.
19: புக்ஸ் காப்பட லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7200 13431. சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
0: யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கா பிளாக்பஸ்டர்.
20: Hi, this is Harbhajan Singh, your own Bhajji. And you're listening to Cricket Ka Blockbuster, only on India's number one radio station, Radio City.
0: Yono SBI, Cricket Ka Blockbuster. Yono SBI, Cricket Ka Blockbuster. Yono SBI, power to every Indian.

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
1: சித்துக்குமார் இசையில் விக்னேஷ் ராமகிருஷ்ணாவின் வரிகளில் சின்மை மற்றும் ஆனந்த ரவிந்தாக்ஷனின் குரல்களில் கேட்டுட்டு இருக்கீங்க. எப்படி வந்தாயோ உங்கள் ரேடியோ சிட்டியில்.

0: powered by
1: healthier சாப்பிடுறنا கொஞ்சம் கஷ்டம்தான் கொஞ்சம் oil-லயே நிறைவான சமையல் கொடுக்கற we right sunflower oil இருக்கு 101 quality checks பண்ற இந்தியாவின் நம்பர் 1 sunflower oil நிறுவனம் கொஞ்சம் ரைட்டா யோசிங்க we right sunflower oil வாங்குங்க
2: luxury motorcycle partner harley davidson x440 deep beyond the everyday automobile partner
3: lanson toyota think toyota call lanson 0444000 8000
2: jewelry partner
3: rubai 100 podume indra thangam vaanga aarambikkalam nac digigold app download seiyungal ippode 7.5% bonus perungal
2: maja partner wonderla amusement park india's largest maja factory ippo namma chennai la happiness partner satya spreading happiness

0: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1.
1: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
2: ஜோயா லுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோக்கரில் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
4: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா ஐபிஎல் பாருங்கள். ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
5: யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கா பிளாக் பஸ்டர்.
6: Hi, this is Harbhajan Singh, your own Bhajji. And you are listening to Cricket Ka Blockbuster, only on India's number one radio station, Radio City.
7: Yono SBI, Cricket Ka Blockbuster.
5: Yono SBI, Cricket Ka Blockbuster. Yono SBI, powered to every Indian.

0: ரேடியோ சிட்டி லிசனர்ஸ்க்காக கேம்பஸ் ஆர்ஜி தேனிசி பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்டுக்காக சாங் டெடிகேட் பண்ண போறேன். எத்தனை ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம். கேட்டு நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. ஸ்டே டியூன்.
1: யுவர் வைப், யுவர் பிளேலிஸ்ட், கேம்பஸ் எஃப்எம், ரேடியோ சிட்டி.
2: ஹிப்ஹாப் தமிழா மற்றும் கோஷிக் கிரிஷ் வாய்ஸ்ல, ஹிப்ஹாப் தமிழா இசையில, ஹிப்ஹாப் தமிழா வரிகள்ல, ரேடியோ சிட்டியில காதலிக்காதே.

0: योनो एसबीआई क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: योनो एसबीआई क्रिकेट का ब्लॉकबस्टर।
2: हाय, दिस इज हरभजन सिंह, योर ओन बज्जी, एंड यू आर लिसनिंग टू क्रिकेट का ब्लॉकबस्टर, ओनली ऑन इंडियाज नंबर वन रेडियो स्टेशन रेडियो सिटी।
0: योनो एसबीआई क्रिकेट का ब्लॉकबस्टर, योनो एसबीआई, पावर्ड टू एवरी इंडियन।
3: रेडियो सिटी 91.1 இல் இனிமையான பாடல்களை வழங்குவோர்
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
5: பெட் சஃபா ஆயுர்வேதிக் சூரன். பெட் சஃபா இருந்தா வலிகள் ஓடிரும்.
6: சென்ட் தாமஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோயம்பேடு. ஃபார் அட்மிஷன்ஸ் விசிட் sentthomascollege.com.
7: அடுத்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்ணலாமா இல்ல யூஜியா? ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு.
8: ரெண்டுமே பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச்சோட ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வழங்கும் இன்டெகிரேட்டட் சர்டிஃபைட் கோர்ஸ்ல பிகாம் பிசிஏ அண்ட் பிஎஸ்சி படிக்கும் போதே ஐபிஎம் ஸ்பெஷலைஸ்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் சைபர் ஸ்பெஷலிஸ்ட் கோர்சஸ் படிக்கலாம். டிகிரி அண்ட் கோர்ஸ் சர்டிஃபிகேட் சேர்ந்தே கிடைக்கும். கால் 044-611-6399. ஆர்த்தோ பிரச்சனைகள் இருந்தா அது லைஃபை அஃபெக்ட் பண்ணும். முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல ரோபோட்டிக் சர்ஜரி, ரோபோட்டிக் நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மென்ட் சர்ஜரிஸ் இருக்கு. கம்மி வலி, சீக்கிரம் நார்மல் லைஃப்க்கு திரும்புங்க. முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கீழ்பாக்.
9: ஜோயாலு காசில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயாலு காசில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயாலு காஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
10: ஜோயாலு காஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
11: Parapara new old the city yenga RJ's rombo witty and around the clock non stop unga fun kunanga guarantee
12: radio city
13: radio city
14: nadi narambalam chennai city fm our radio city 91.1
15: this song is a tribute to all the heroes and villains
16: ரேடியோ சிட்டில நீங்க கேட்டுட்டு இருக்கிற பாடல் டமால் டுமீல், அனிருத் குரல்ல, ரோகேஷ் வரிகள்ல, இசை டி இமான்.

என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு நொடியும் நான் செதுக்குனதுடா.

0: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FMR ரேடியோ சிட்டி 91.1.
1: ரேடியோ சிட்டில இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்க பாட்டு அழகான சதிகாரியே, ஏகாதசி வரிகளில் வேல்முருகன் குரலில் ஜி வி பிரகாஷ் இசையில, தொடர்ந்து கேளுங்க.

0: India's favorite spring mattress. Visit www.pepsindia.com to explore more.
1: நமஸ்காக கேம்பஸ் ஆர்ஜித்தி இசை பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு என்னோட தம்பிக்காக ஒரு சாங் டெடிகேட் பண்றேன். ஏன்னா அவன் தான் எனக்கு எல்லாமே. என்ன சாங் நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டே டியூன்.
2: யுவர் வைப், யுவர் பிளேலிஸ்ட்.

0: அவ்வளவு இருக்கு. ஏன் நான் சொல்லுது, ஏன் மும்பை டீமா இருக்கட்டும், ஏன் பெங்களூர் டீமா இருக்கட்டும், ஏன் எந்த டீமா ஜெயப்பாக்கு வந்தாலும் அந்த டீமை நல்லபடியா நம்ம அனுப்பிச்சுறதா சென்னையில இருக்கிற பேரு. ஆனா அதே வந்து நம்ம பெங்களூர் பக்கம் போனது வச்சுக்கவே, உள்ள ஜெயிச்சா கூட நம்ம ஓட்டா, ஏன் தோத்தாலும் ஓட்டான்ற மாதிரி இருக்கா. ஏய் நீ இதை சொல்லுவ, ஏடா நீ சென்னையோட ஃபேன் கேட்டீங்கன்னா, இதை நான் சொல்லல, ஏன் கொல்கத்தா ஃபேன் சமீபத்தில் நடந்த கொல்கத்தா மேட்சுக்கு அப்புறமா ஜெயப்பாக்கு வெளியே வந்து என்ன தெரியுமா சொன்னா, ஏ சென்னை கிரௌண்ட் ரொம்ப சூதானமான கிரௌடிலே, ஏன் நல்ல பேசுதாலே, நம்ம தோத்தாலும் தட்டி கொடுக்கறாளே அப்படின்ற மாதிரி பேசிட்டு போகுது தம்பி. ஏ அதான் சொல்றேன், உள்ள ஆடலாம், ஏன் தம்பி எல்லாம் காசு வாங்கிட்டு ஆடுது, ஏய் வெளியே வந்து நீயே சண்டை விடுற.
1: ரேடியோ சிட்டி கிரிக்கெட் பிளாக்பஸ்டர், ஆறுமுகம் ஆல்ரவுண்டர் ஆறுமுகம், ரேடியோ சிட்டியின் கிரிக்கெட்டின் பிளாக்பஸ்டர். Cricket or smart banking se hamesha jude rahiye with Yono SBI Cricket ka blockbuster. Yono SBI, power to every Indian. Download the app now. Banking partner Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
2: இணைந்து வழங்குவோர்
3: KPN Promoters in year end bonus offer. ஒரு பக்கத்துல plot square feet just 2799 க்கு வாங்குனா 10 gram gold free. KPN Promoters.
4: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous, திருவேற்காடு.
5: இப்பொழுது 1 liter பீரேட் சன்ஃபிளவர் ஆயிலுடன் 10 ரூபாய் அன்னபூர்ண சாம்பார் மசாலா இலவசம் உங்கள் அருகிலுள்ள கடைகளில் கிடைக்கும்.
3: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிட்டல் இருக்கஞ்சேரி.
6: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
7: கேடியா பவித்ர, பவித்ர க்ரோசரி சாஹியே तो ज़ेप्टो से मंगवाइए. Order now.
8: Life insurance partner NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
9: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
10: Housing partner Akkad Housing. நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க Akkad Housing தான் பெஸ்ட்.
11: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே நகர், சென்னை.
12: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam. Close to upcoming Butford Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus. Subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 72-00-13431.
13: Mughathil Paruwa Saibon. Soriya Thiranga Saibon.
14: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
15: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
16: இன்று நம்முடன் SRM குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸ் காட்டாங்குளத்தூரில் இருந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறித்து கேஸ்ட்ரோ என்ட்ரோலஜிஸ்ட் டாக்டர் NA ராஜேஷ் பேசவிருக்கிறார்.
17: டாக்டர், ஸ்கிப்பிங் மீல்ஸ் ஆர் ஓவர் ஈட்டிங், இது ரெண்டுல எது ஹை ரிஸ்க்?
18: ரெண்டுமே மோசம் தான். ரெண்டுல ரொம்ப மோசம்னு பார்த்தோம்னா ஒபிசிட்டி, ஹைப்பர் டென்ஷன், இன்க்ரீஸ் கொலஸ்ட்ரால், டயபெட்டிஸ், இதெல்லாம் தான் இப்போ ஒரு பேண்டமிக்காவே கிட்டத்தட்ட போயிட்டு இருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் ஓவர் ஈட்டிங் சொல்லலாம்.
16: மேலும் விவரங்களுக்கு கால் 9644-9644.
19: School final exams over. Career la next thing panitingla? Bharat Institute of Higher Education and Research oda Faculty of Arts and Science varangum integrated certified course la BCom, BCA and BSc padikkum bodhe IBM specialized data analytics and cyber specialist courses padikkala. Degree and course certificate seindhe kadikku. Call 0446111-6399.
20: Sir, sir,
21: enna rendu rendu thadava kalava thattranga?
22: Oh no! Part 2 Prem Kumar vandutana. எவ்வளவு சொன்னாலும் கேட்காம வந்து சொல்ல தர. இப்ப எந்த படத்தை பார்ட் 2 பண்ணலாம்னு சொல்ல வர?
23: இறுதி சுற்று 2 சார்.
22: பிரேம்குமார், இதெல்லாம் ரொம்ப தப்பு
24: சார். சுதா கொங்கரா விட நல்லா எடுக்கிறோம் சார். ஸ்போர்ட்ஸ்ல பாலிடிக்ஸ் பண்ற மேல் அதிகாரிய கீழே ஒரு குத்து விட்டு ஓடி போய் மாதவன் இடுப்புல ஏறி உட்கார்ற இடத்துல முடியுது சார் இறுதி சுற்று 1. அங்கிருந்து பார்ட் 2 ஆரம்பிக்கிறோம் சார்.
25: அப்புறம் என்ன ஆகுது?
24: இடுப்புல உட்கார்ந்த ரித்விகாவை கீழே இறக்கி விடுறப்ப ஸ்பிரெயின் ஆயிருது சார் மாதவனுக்கு.
23: உனக்கு பாக்ஸிங் சொல்லி கொடுக்க வந்து எனக்கு பாக்ஸிங்கே சொல்லி கொடுக்க முடியாம போயிடுச்சேன்னு ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துருது சார். இதே ரிங்ல போட்டி போடலாம் வானு மாதவனுக்கும் ரித்விகாவுக்கும் மேட்ச் சார்.
24: நம்ம சொல்லி கொடுத்த பொண்ணாச்சேன்னு மாதவன் விட்டு தர்றாரா, இல்ல நமக்கு சொல்லி கொடுத்த மாஸ்டராச்சேன்னு ரித்விகா விட்டு தர்றாங்களான்னு டென்ஷன்ல விடுறோம் சார். இன்டர்வல்லு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா ஈக்குவலா ஃபைட் வச்சு கிளைமேக்ஸ்ல கொண்டாரா சார் ஜெங்கிஸ்கான.

0: உடனே நம்ம ஆயுதத்தை ஸ்ட்ராங் பண்ணணும், இல்ல எதிரி ஆயுதத்தை அழிக்கணும்னு மாதவன் காடை இறக்கி
1: இறக்கி
0: ரித்விகா இடுப்புல உட்காந்துக்கிறாரு சார். ரித்விகா இடுப்பு சுளுக்கிக்க கிளைமேக்ஸ் டிராய். ஆஸ்பத்திரியில ரெண்டு பேரும் எமோஷன் ஆகி இடுப்பு நரம்புல நீ அப்படின்னு ஒரு பாட்டை போட்டு சேர்றதா சார் கிளைமேக்ஸ்.
2: சரி எந்த ஹாஸ்பிட்டல் போனாங்க அவங்க? அங்க ஒரு அப்பாயின்மெண்ட் போடணும், இன்னும் ஒரு இடுப்பு ஓட்டுறேன் கேஸ்.

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FMR ரேடியோ சிட்டி 91.1.
1: ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில யுகபாரதி வரிகள்ல சாதனா சர்க்கம் குரல்ல என்னன்பே கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டில.

0: Yono SBI Cricket ka blockbuster.
1: இந்த கிரிக்கெட் சீசன் ரேடியோ சிட்டியில கேளுங்க எக்ஸ்க்ளூசிவ் மேட்ச் ரிவ்யூஸ், மேட்ச் அப்டேட்ஸ் அண்ட் மேட்ச் ரிவ்யூஸ். இம்முறை ஒவ்வொரு பாலிலும் கிடைக்கும் என்டர்டெயின்மெண்ட் சிக்ஸர் அண்ட் எக்கச்சக்க ஃபன் கிரிக்கெட் இன் லெஜெண்ட் ஹர்பஜன் உடன்.
0: YONO SBI Cricket Ka Blockbuster. Get pre-approved instant digital loans with YONO SBI. Power to every Indian. Download the app now.
2: Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
3: இணைந்து வழங்குவோர்
4: KPN Promoters in year-end bonanza offer. ஒரு பாக்கத்தில் plot square feet just 2799 க்கு வாங்கினா 10 gram gold free. KPN Promoters.
5: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous திருவேற்காடு.
6: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் ஒன் சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
4: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ஐசியூ வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. கேவிடி ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
7: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
8: கேடியா பவித்ர பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
9: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
10: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
4: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
11: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங், நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகடம் டிசிஆர் மற்றும் பூத்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட்.

0: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
1: யூஜிக்கு அப்புறம் சர்டிபிகேஷன் இல்ல, யூஜி படிக்கும் போதே சர்டிபிகேஷன். பாரதி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச்சோட ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வழங்கும் இன்டிகிரேட்டட் சர்டிஃபைட் கோர்ஸ்ல பிகாம், பிசிஏ அண்ட் பிஎஸ்சி படிக்கும் போதே ஐபிஎம் ஸ்பெஷலைஸ்ட் டேட்டா அனாலிட்டிக்ஸ் அண்ட் சைபர் ஸ்பெஷலிஸ்ட் கோர்சஸ் படிக்கலாம். டிகிரி அண்ட் கோர்ஸ் சர்டிபிகேட் சேர்ந்தே கிடைக்கும். கால் 044-611-6399.
2: இந்தியால அவங்களோட 30 இயர்ஸ் ஹாப்பியா செலிபிரேட் பண்றாங்க. இந்த செலிபிரேஷன் முன்னிட்டு ஃபிளிப்கார்ட் அப் டு 1,05,000, வேன் ஐடி நியோஸ்க்கு அப் டு 80,000, ஐ20க்கு அப் டு 65,000, வென்னாக்கு அப் டு 55,000 அண்ட் எக்ஸ்டர்க்கு அப் டு 40,000 பெனிஃபிட்ஸ் என்ஜாய் பண்ணுங்க. மோர் ஓவர் ப்ராசஸிங் ஃபீல அப் டு 50% அண்ட் ஃபோர் க்ளோஷர்ல 100% ஆஃபரும் இருக்கு.
3: புக்ஸ்க்கு அப்பாற்பட்ட லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 720-13431. சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
4: படிச்ச உடனே நல்ல வேலை கிடைக்கணும்னா நல்ல காலேஜ் சூஸ் பண்ணணும்.
5: NAC A+ அக்ரெடிட்டட் பெற்ற கோயம்பேடு 100 ஃபீட் ரோட் சென்ட் தாமஸ் காலேஜ் சூஸ் பண்ணுங்க. BA இங்கிலீஷ், BCom, BScom, BCA, BBA, டேட்டா சயின்ஸ், Artificial Intelligence, Maths, Psychology, M.Com, M.Sc. போன்ற best courses ஓட experienced faculties இருக்காங்க. Visit stthomascollege.com.
6: YONO SBI Cricket Car Blockbuster.
7: YONO SBI Cricket Car Blockbuster.
8: Hi, this is Harbhajan Singh, your own Bajji. And you are listening to Cricket Car Blockbuster, only on India's number one radio station, Radio City.
7: YONO SBI Cricket Car Blockbuster.
6: YONO SBI Cricket Car Blockbuster. YONO SBI, power to every Indian.
9: ஷான் ரோல்டன் இசை மற்றும் குரல்ல பாக்கியம் சங்கர் வரிகள்ல ஜிகிருத தங்கா கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டில.

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
1: ரேடியோ சிட்டி லிசனர்ஸ்க்காக கேம்பஸ் ஆர்ஜி தேனிசை பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு என்னோட ஃபேவரட் தமிழ் டீச்சர் இசக்கி அம்மாளுக்காக ஒரு சாங் டெடிகேட் பண்றேன். என்ன சாங்னு நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டே டியூன்.
2: யுவர் வைப், யுவர் பிளேலிஸ்ட்.

விவேக் மோவன் மியூசிக்ல அனிருத் ரவிச்சந்தர் அண்ட் மோவன் சோலமன் வாய்ஸ்ல கார்த்திக் லிரிக்ஸ்ல குலேபா கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டில.

0: powered by
1: healthier சாப்பிணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் oil-லயே நிறைவான சமையல் கொடுக்கற வி ரைட் sunflower oil இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் 1 sunflower oil நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, வி ரைட் sunflower oil வாங்குங்க.
2: லக்ஸரி மோட்டார் சைக்கிள் பார்ட்னர் Harley Davidson X440 T beyond the everyday automobile partner
3: Lanson Toyota. Think Toyota, call Lanson 044-4000-8000.
2: Jewelry partner
3: Rubai Nooru Pudume Indra Sangam Vanga Aramikalam NAC DigiGold app download seyyungal ippode 7.5% bonus perungal.
2: Maja partner Wonderla Amusement Park, India's largest Maja factory ippo namma Chennai la. Happiness partner Satya, spreading happiness.
4: ரேடியோ சிட்டி 91.1 இனிமையான பாடல்களை வழங்குவோர்
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: பெட் சஃபா ஆயுர்வேதிக் சூரன், பெட் சஃபா இருந்தா வலிகள் ஓடிரும்.
6: சென்ட் தாமஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோயம்பேடு. ஃபார் அட்மிஷன்ஸ் விசிட் sentthomascollege.com.
7: மூட்டு வலிக்கே டாக்டர் ஆர்த்தோ ஆயில் தரும் அமேசிங் ரிசல்ட்ஸ் என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். டாக்டர் ஆர்த்தோ இப்போ ஸ்ப்ரேஸ், ஆயின்மெண்ட்ஸ் அண்ட் பாம்ஸாவும் கிடைக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? சுளுக்கு, வீக்கம், தசைப்பிடிப்பு போன்றவற்றிலிருந்து உடனடி நிவாரணம் பெற டாக்டர் ஆர்த்தோவை உபயோகிங்க. இது ஆயுர்வேதிக்ங்கிறதுனால உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காது. டாக்டர் ஆர்த்தோ, இனி வலி உங்களிடம் மண்டியிடும்.
3: ஃபிஸ்டுலா ப்ராப்ளம் ரொம்ப நாள் சைலண்டா சஃபர் பண்ண வேண்டியது இல்ல. லேப்சர் சர்ஜிக்கல் சென்டர்ல அட்வான்ஸ் லேசர் ட்ரீட்மெண்ட், எக்ஸ்பீரியன்ஸ் டீம், ரிலையபிள் கேர்.
8: லேப்சர் சர்ஜிக்கல் சென்டர் வேளச்சேரி மற்றும் மேடவாக்கம். கால் 9790923349.
9: குமாரராணி மீனா முத்தையா கல்லூரியில் பிகாம் அக்கவுண்டிங் அண்ட் ஃபினான்ஸ், பிகாம் ஜெனரல், பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப், பிபிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ. ஆர்வத்திற்கேற்ற படிப்புகள் அனைத்தும் ஒரே வளாகத்தில்.
10: குமாரராணி மீனா முத்தையா கல்லூரி, காந்திநகர், அடையார். மேலும் விவரங்களுக்கு 9043726697.
3: ஒரு பொண்ணுக்கு கல்யாணம்னா ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட். அப்போ அவங்க ஒரு மகாராணி மாதிரி ஃபீல் பண்ணணும். அதனாலதான் கலர்ஸ், டிசைன்ஸ் எல்லாமே ஸ்னேஹாவை பார்த்து பார்த்து கொண்டு வந்திருக்கோம். மகாராணி கலெக்ஷன்ஸ்,
11: ஸ்னேஹாலயா சில்க்ஸ். ஒவ்வொரு மனப்பெண்ணும் எங்கள் மகாராணி. ஸ்னேஹாலயா சில்க்ஸ், ஸ்ரீநகர்.
12: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜிஸ் ரொம்ப விட்டி. அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப், உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
13: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
14: அனிருத் மியூசிக்ல தனுஷ் எழுதி பாடி இருக்கிற பாட்டு மேகம் கருக்காதா இப்ப கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டில.

0: FMR Radio City 91.1.
1: ராஜா குரலில் வாலி வரிகளில் இசைஞானி இசையில் வழிவிடு வழிவிடு இப்போ ரேடியோ சிறையில்.

0: அழகான அங்கிள்ஸ், ஜென்டில் பாய்ஸ், ரஃப் லேடிஸ்,
1: ரேடியோ சிட்டி
2: ஃபேன்டாஸ்டிக் ஈவினிங்ல அடுத்த 4 மணி நேரம் முன்னா கூட தான் கேட்க போறீங்க எஃப்எம். எஃப்எம்னா தேர்ஸ்டே 5 மணி ஷோ ஆரம்பிச்சிட்டோம், பொன்மாலை பொழுது ஆரம்பிச்சிட்டோம். இனி வரப்போற 4 மணி நேரம் ஃபுல்லா எஸ்பிபி சார் சாங்ஸ் மட்டும்தான். பாட்டு மட்டும் இல்லை, ஊருக்குள்ள என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்திருக்குங்கிற அப்டேட்டும் வரும். வழக்கம் போல இன்னைக்கும் உங்க ஆதரவு கொடுத்துருவீங்கிற நம்பிக்கையோட கடையை தொடர்கிறேன். ஆரம்பிப்போமா? தொடர்ந்து கேளுங்க ரேடியோ சிட்டி மீமுன்னா 91.1.
3: ரேடியோ சிட்டியில் இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்க பாட்டு புதிய பூவிதில் பூத்தது. எஸ் பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில், வைரமுத்துவின் வரிகளில் இசைஞானி இளையராஜா இசையில்.

0: क्रिकेट और स्मार्ट बैंकिंग से हमेशा जुड़े रहिए विद योनो SBI क्रिकेट का ब्लॉकबस्टर योनो SBI पावर टू एवरी इंडियन डाउनलोड द ऐप नाउ बैंकिंग पार्टनर इक्विटास बैंक अर्न अप टू 8% इंटरेस्ट ऑन फिक्स्ड डिपॉजिट्स फॉर सीनियर सिटीजंस एंड 7.4% इंटरेस्ट फॉर अदर्स ऑन 888 डेज
1: இணைந்து வழங்குவோர்
2: KPN Promoters இன் இயர் எண்ட் போனான்ஸ் ஆஃபர் ஒரு பாக்கெட்ல பிளாட் ஸ்கொயர் ஃபீச்சர்ஸ் 2799 க்கு வாங்குனா 10 கிராம் கோல்ட் ஃப்ரீ KPN Promoters
3: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous திருவேற்காடு
4: இப்பொழுது 1 லிட்டர் பீரட் சன்ஃபிளவர் ஆயிலுடன் 10 ரூபாய் அன்னபூர்ண சாம்பார் மசாலா இலவசம் உங்கள் அருகிலுள்ள கடைகளில் கிடைக்கும்
2: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை KVT ஹாஸ்பிட்டல் ஏற்கஞ்சேரி
5: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் 1405
6: கேடியா பவித்ரா पवित्र ग्रोसरी चाहिए तो जेप्टो से मंगवाइए ऑर्डर नाउ
7: लाइफ इंश्योरेंस पार्टनर NIC बीमा कवच जस्ट लाइक इन क्रिकेट एवरी स्मॉल माइलस्टोन हेल्प्स द टीम मूव क्लोजर टू विक्ट्री इन द सेम वे फॉर एवरी माइलस्टोन इन लाइफ NIC बीमा कवच स्टैंड्स बाय योर साइड
8: इन एसोसिएशन विद दवा इंडिया डिलीवरिंग मेडिसिन फास्टर देन डिलीवरिंग बॉल्स इन एन इनिंग्स
9: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங் நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகடம் ECR மற்றும் கூத்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட்
2: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் ஓபன் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் KK நகர் சென்னை

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
1: ரெயின்போ ஹாஸ்பிடல்ல ஒவ்வொரு ஹார்ட் பீட்டும் அவ்வளவு இம்பார்ட்டன்ட். குழந்தையோட ஃபர்ஸ்ட் ஸ்கேன்ல இருந்து இந்த பூமியில அவங்க ஃபர்ஸ்ட் கிரை வரைக்கும். ஏனா உங்க குழந்தைக்கு பெஸ்ட் தான் வேணும்.
2: குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கான வேர்ல்ட் கிளாஸ் பீடியாட்ரிஷியன்ஸ், நியோ நாட்டாலஜிஸ்ட் மற்றும் பர்த்திங் ஸ்பெஷலிஸ்ட் கொண்ட இந்தியாஸ் லீடிங் ரெயின்போ ஹாஸ்பிடல், வேர் மிரக்கிள்ஸ் அபோர்ன், கிண்டி, சோழிங்கநல்லூர் மற்றும் அண்ணாநகர். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 1800-2122.
3: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
4: ஆல் நியூ விபிஜே அண்ணா சாலை ஷோரூம், ஒரு பரிச்சயமான பெயர். இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை. அண்ணா சாலையின் புதிய அடையாளம், மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
5: The secret to strong construction, GSPL Rhino LS pipes and tubes, high grade steel designed for long lasting durability. Every pipe goes through rigorous quality testing, whether it's infrastructure or fabrication. Get dependable strength that lasts for years.
6: GSPL Rhino, solid pipes, solid choice. Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam, close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value added programs at co-education campus, subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 720-0013431.
7: வாழ்க்கை முன்னாடி போக போக நம்ம பொறுப்புகளும் அதிகமாகுது. ஒவ்வொரு புதிய மைல் ஸ்டோன்லயும் உங்களோட ப்ரொடெக்ஷனும் அதுக்கு ஏத்த மாதிரி வளரணும்ல. அதுக்காகவே LIC வழங்கும் பீமா கவச், இது உங்களோட மாறி வரும் தேவைகளுக்கு ஏத்த ஒரு பியூர் ப்ரொடெக்ஷன் பிளான். உங்களோட கல்யாணம், குழந்தை பிறப்புன்னு வாழ்க்கையின் முக்கிய கட்டங்களில் உங்கள் சம் அஷ்யூர்டை நீங்களே ஏத்திக்கலாம். பிளெக்சிபிளான பிரீமியம் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் மற்றும் 100 வயது வரை லைஃப் டைம் ரிஸ்க் கவர். மேலும் விவரங்களுக்கு உங்கள் LIC ஏஜென்ட்டை அணுகுங்கள், இல்ல என்றால் www.licindia.in ஐ பாருங்கள். LIC, ஹர் பல் ஆப்கே சாத்.
8: வெட்டிங்க்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், எங்க போலாம்?
9: நிச்சயமா பெஸ்ட் சாய்ஸ்னா ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை டைமண்ட் மேளாதான்.
8: அதுல என்ன ஸ்பெஷல்?
9: செப்பரேட் டைமண்ட் ஃப்ளோர்ல 3 மடங்கு கலெக்ஷன்ஸ், வாவ்னு சொல்ல வைக்கும் ஸ்டாண்டிங் டிசைன்ஸ்.
8: லேட்டஸ்ட் டிசைன்ஸ் கிடைக்குமா?
9: ஃபேன்சி அண்ட் யூனிக் மாடல்ஸ், லைட் வெயிட் செட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டட் அண்ட் ரிங்ஸ், எல்லாமே யூனிக்கா இருக்கும். டெய்லி வேர்ல இருந்து பிரைடல் ரேஞ்ச் வர ஃபுல் வெரைட்டி. டைமண்ட்ஸ்க்கு ஃபிளாட் 10% ஆஃபர் இருக்கு.
8: சரி, இப்பவே கிளம்பலாம்.
9: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ்.
8: Careful!

0: சுகரி ட்ரிங்க்ஸ் ORSனு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க.
1: ரியல் ORSனா WHO ஃபார்முலா ஃபாலோ பண்ணும் எலக்ட்ரால் மாதிரி.
0: எலக்ட்ரால் இந்தியாவின் நம்பர் 1 WHO அப்ரூவ்ட் ORS.
2: 54 வருட கல்வி சேவை, NAC A grade குவாலிட்டியுடன், எக்ஸ்பீரியன்ஸ்ட் ப்ரொஃபசர்ஸ், AI based UGPG courses, மாடர்ன் கிளாஸ் ரூம்ஸ், லேப், ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸுடன், 100% பிளேஸ்மெண்ட் ஃபோக்கஸோட, நோ டொனேஷன்.
0: தன்ராஜ் வெய் செயின் காலேஜ் OMR திரைப்பாக்கம். ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 7200717 98.
3: இப்பவே இவ்ளோ ஹீட்டா இருக்கு, பீக் சம்மர் வந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க.
1: அதனாலதான் கார் லவர்ஸ் எல்லாரும் சூஸ் பண்றாங்க கர்வாரே சேஃப்டி கிளேசிங் ஃபில்ம்ஸ்.
3: இது 100% சென்ட்ரல் மோட்டார் வெஹிக்கிள் ரூல்ஸ் கம்ப்ளைன்ட்,
1: அப் டு 47% ஹீட் ரிடக்ஷன், 99% UV ப்ரொடக்ஷன்,
0: ஒரு மகாராணி மாதிரி
4: ஒவ்வொரு மனப்பெண்ணும் எங்கள் மகாராணி. ஸ்னேஹாலயா சில்க் ஸ்ரீநகர்.
5: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கைதான் கிரிக்கெட். யோக்கரில் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
0: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா IPL பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.

0: Dia Fertility and Maternity Center, OMR, Chennai.
1: Call 9962100003.
2: எல்லாரும் BE BTech specialization offer பண்றாங்க. ஆனா medical service specialized coursesக்கு எங்க ஆப்ஷன்ஸ் இருக்கு?
3: BSc Nursing, BE Pharmacy, BSc Allied Health Sciences, Anesthesia, Renal Dialysis, Medical Laboratory Technology போன்ற specialized coursesக்கு call Bharat Institute of Higher Education and Research. Call 0446116299.
4: Radio City Traffic Update. வழக்கம் போல போரூருட்டு பூந்தமல்லியோடு சரியான டிராபிக் இருக்கிறதா மெசேஜ் வந்திருக்குங்க. அடுத்தா பேக் டு பேக் ரெண்டு பாட்டு பொன்மாலை பொழுதுக்காக ரெண்டுமே எஸ்பிபி சார் பாடல் மட்டும்.
5: India's favorite spring mattress. Visit www.pepsindia.com to explore more. SPV மற்றும் அனிருத்தின் குரலில் வரிகள் விவேக், இசை அனிருத்.
6: தட்லா தோண்டாங்க தர்லாங்க சாங்க உள்ளார வந்து

எவண்டா மேல எவண்டா கீழே எல்லா உயிரையும் ஒன்னா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் ஏத்தி வச்சு கொண்டாடும் ஊரு. நியாயம் இருந்து எதிர்த்து வரிய அவன மதிப்ப அது ஏன் பழக்கம். காலை இழுத்து உயர நினைச்ச

0: பரபரனு ஓடுது சிட்டி. எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் தி கிளாக் நான் ஸ்டாப்பா உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
1: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
2: நீங்களும்
3: பிரெக்னன்சி லாஸ் நடந்ததுல இருந்து மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு பிரியா.
4: கவலைப்படாத, பர்த் ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிடல்ஸ் கிண்டில வண்ணம் கிளினிக் லான்ச் பண்ணிருக்காங்க.
3: எதுக்கான கிளினிக் இது?
4: ரெக்கரண்ட் பிரெக்னன்சி லாஸ்க்கு டெடிகேட்டட் கிளினிக், ப்ராப்பர் டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மென்ட் பிளான் கொடுக்கறாங்க.
5: வண்ணம் பர்த் ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிடல்ஸ், தாய்மையின் நம்பிக்கை. ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 8940066223.
6: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
7: ஆல் நியூ விபிஜே அண்ணா சாலை ஷோரூம், ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிராக உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்திலேயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
8: குடும்பத்தோட சந்தோஷம் பாதுகாப்புக்கு பிளானிங் ரொம்ப முக்கியம். அதுக்காக LIC கொண்டு வந்திருக்கிற புதிய பிளான் ப்ரொடெக்ஷன் பிளஸ்.
7: இது ஒரு யூனிட் லிங்க் பிளான், லாங் டர்ம் சேவிங்ஸும் ப்ரொடெக்ஷனும் கூட. உங்க கோல்ஸ்க்கு மேட்சா டாப் அப் பிரீமியம்ஸ் மூலமா ரிஸ்க் கவரை இன்க்ரீஸ் பண்ணலாம். மேலும் மல்டிபிள் இன்வெஸ்ட்மென்ட் ஃபண்ட் ஆப்ஷன்ஸ்ல சூஸ் பண்ற பிளெக்சிபிலிட்டியும் இருக்கு.
4: விளையாடு ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
9: ஏற்றுக்கொள்ளப்படும் உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயாலுகா ஷோரூமுக்கு வருகை
10: தாருங்கள்.
11: இந்த செலிபிரேஷன் முன்னிட்டு ரெட்டாக்கு அப் டு 1,05,000, கிராண்ட் ஐட்டம் நியோஸ்க்கு அப் டு 80,000, ஐ20க்கு அப் டு 65,000, பெனாக்கு அப் டு 55,000 அண்ட் எக்ஸ்டர்க்கு அப் டு 40,000 பெனிஃபிட்ஸ் என்ஜாய் பண்ணுங்க. மோர் ஓவர் ப்ராசஸிங் ஃபீல அப் டு 50% அண்ட் ஃபோர் க்ளோஷர்ல 100% ஆஃபர் இருக்கு.
12: வாளி
13: வரிகளில் தேவா இசையில் வேலை மேல வேலை கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டியில்.

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1.
1: ரேடியோ சிட்டில இப்ப நீங்க கேட்டு இருக்க பாட்டு எஸ்பிபி ஹரிணி வெங்கட் பிரபு வாய்ஸ்ல, பார்த்தி பாஸ்கர் லிரிக்ஸ்ல, கார்த்திக் ராஜா இசையில.

0: மூணாவது கேட்டு இருக்கீங்க. ஊருக்குள்ள இந்த பட்டன் போன் யூஸ் பண்றவங்களோட எண்ணிக்கை அதிகமாயிடுச்சுங்க. சீரியஸா ரீசெண்டா ஒருத்தர் மீட் பண்ணேன், டிராவல் பண்ணும்போது டக்குன்னு பாக்கெட்ல இருந்து பட்டன் போன் எடுத்து பேசினாரு. என்னங்க அப்படின்னா, ஆமாங்க என்ன ஸ்மார்ட் போனு, ஸ்மார்ட் போனு பேருக்கு தான் ஸ்மார்ட் போனு, போன்லாம் ஸ்மார்ட்டா தான் இருக்குது, நம்ம பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா லேசி பீப்புள் ஆகிட்டு இருக்கிறோம் அப்படின்னாரு. டக்குன்னு எனக்கு அறிவு கண்ணியே திறந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ ரீசெண்ட் டேஸ்ல நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம எவ்வளோ ப்ரொடக்டிவா இருக்கோம் அப்படிங்கிறது பெரிய க்வெஸ்டன் ஆயிடுச்சு. எப்போ பார்த்தாலும் ஃபோனு. சிம்பிளாக சில பல எக்ஸாம்பிள்ஸுங்க. அதாவது நம்ம அந்த பட்டன் ஃபோன் வச்சுருக்கிறப்பெல்லாம் நமக்கு நம்பர்ஸ் நல்லா ஞாபகம் இருக்கும், வீட்டில் இருக்கிறவங்களோட நம்பர்ஸே நல்லா ஞாபகம் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கால்குலேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா மனக்கணக்கு போடுவோம்ல, டக்கு டக்கு டக்குன்னு அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மூளைக்கு வேலை கொடுக்கறதுங்கிறது ரொம்பவே குறைஞ்சிருச்சுங்க. எதுக்கு எடுத்தாலும் ஃபோனு ஃபோனு ஃபோனு, இன்னொன்று சும்மா இருக்கும்போதெல்லாம் அந்த ஃபோன் நோட்டிகிட்டே இருக்கிறோமா, எதுவுமே பண்ணுறதில்ல. ஒரு நாளைக்கு சாலிடாக 3-4 மணி நேரம் அந்த ஃபோன் நம்மளை தின்றுதுங்க. நமக்கு தெரியறதே இல்லை பாருங்கள், விஷம் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே போகுதுல்ல. அதனால் ஒரு டைமில் டக்குன்னு இதுக்கு மேலே அது வேலைக்கு ஆகாது, நம்ம வந்து இதை ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி பட்டன் ஃபோனுக்கு போகிறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாகிடுச்சுங்க. இதை யார் யாரெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களாம் பொழைச்சிக்கிட்டாங்க, மற்றவங்களாம் வருவீங்க, நீங்களும் வருவீங்க அப்படிங்கிறாங்க. அது சொல்லும்போது எனக்கும் தோணுச்சு, பேசாமல் இதெல்லாம் விட்டுட்டு பட்டன் ஃபோன் பக்கம் போயிடலாமான்னு. இன்றைக்கி நம்ம அதை பற்றியே பேசுவோம் சரியா, மக்கள்கிட்ட எந்தளவுக்கு வரவேற்பு இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த எவ்வளோ காஸ்ட்டாக வாட்ச் எடுத்தீங்கனாலும் டைம் எக்ஸாக்டாக 5:00 தாண்டி போயிட்டு.
1: Pips, India's favorite spring mattress. Visit www.pipsindia.com to explore more.
2: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப், உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
3: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ரேடியோ சிட்டி 91.1.
4: இப்பவும் 3 மாசம் காத்திருக்கணுமா? AU ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருந்தா ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரெஸ்ட் உங்க அக்கவுண்ட்ல 6.75% வரை ஹையர் இன்ட்ரெஸ்ட், மேலும் சூப்பர் ஆஃபர்ஸும் கூட. அதான் சொல்றோம், சிந்தனையை மாற்றுங்க, பேங்கையும் மாற்றுங்க.
5: வாழ்க்கை முன்னாடி போக போக நம்ம பொறுப்புகளும் அதிகமாகுது. ஒவ்வொரு புதிய மைல் ஸ்டோன்லயும் உங்களோட ப்ரொடெக்ஷனும் அதுக்கு ஏத்த மாதிரி வளரணும்ல, அதுக்காகவே LIC வழங்கும் பீமா கவச். இது உங்களோட மாறி வரும் தேவைகளுக்கு ஏத்த ஒரு பியூர் ப்ரொடெக்ஷன் பிளான். உங்களோட கல்யாணம், குழந்தை பிறப்புன்னு வாழ்க்கையின் முக்கிய கட்டங்களில் உங்கள் சம் அஷ்யூர்டை நீங்களே ஏத்திக்கலாம். பிளெக்சிபிளான பிரீமியம் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் மற்றும் 100 வயது வரை லைஃப் டைம் ரிஸ்க் கவர். மேலும் விவரங்களுக்கு உங்கள் LIC ஏஜென்ட்டை அணுகுங்கள், இல்லை என்றால் www.licindia.in ஐ பாருங்கள். LIC, ஹர் பல் ஆப்கே சாத்.
6: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
7: பின்ன கிச்சன்ல தான் கோல் வினர் 5G இருக்கே.
6: என்ன 5G? அது என்ன புதுசா?
7: அது 1G கோல் வினர் கடல் எண்ணெய், 2G கோல் வினர் நல்லெண்ணெய், 3G கோல் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல் வினர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல் வினர்.
6: கோல் வினர், அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
8: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam, close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at co-education campus, subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 72-00-13431.
9: Wow, bro! Your car PPF amazing! Brand new madri shine agade.
10: Just 40,000 ka panitanda. Make in India Garware PPF. Free replacements oda.
9: Idhra edho tappa irukku. Genuine 5-year Garware PPF na 75,000 kila varadhu. Innum oru maasathula un car old look ku poidum pa.
11: PPF install pandrathukku munnadi sealed box irukana check panunga. Unique roll number and QR code verify panunga. Kandipa e-warranty certificate vaangunga. Ungaloda nearest Garware application studio ku visit panunga illa call panunga 9689968996. TNC apply.
12: Nenjvalina sonna adu just oru symptom illa, oru signal. Delay pannama Murugan Super Speciality Hospital ku vaanga. 24/7 cardiac care, unga uyirukku paadhugaappu.
13: Murugan Hot Foundation, Kir Park.
14: The secret to strong construction, GSPL Rhino LS pipes and tubes. High-grade steel designed for long-lasting durability. Every pipe goes through rigorous quality testing, whether it's infrastructure or fabrication. Get dependable strength that lasts 4 years.
15: GSPL Rhino. Solid pipes, solid choice. ஹே, என்ன சவுண்ட் இது?
16: நாம ஒரு செம ஃப்ரீக்வன்சிக்கு வந்திருக்கோம்.
15: என்ன இடம்?
16: சர்ப்ரைஸ்.
17: பிரசன்டிங் பிரக்ஞா இடன்வர்ஸ். ஓஎம்ஆர்ல இருக்கிற 92 ஏக்கர் ஃபியூச்சரிஸ்டிக் கிரீன் டவுன்ஷிப். 70% ஓபன் ஸ்பேஸ், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல சிறுசிறு மெட்ரோ, சிப்காட் ஐடி பார்க், டவுன்ஷிப் உள்ளே பிஎஸ்பிபி ஸ்கூல், அப்போலோ கிளினிக், சூப்பர் மார்க்கெட், ஜிம், 50+ அமெனிட்டிஸ் இருக்கு.
15: வாவ், நம்ம ட்ரீம் ஹோம் இங்கதான்.
17: ஃப்ரீக்வன்சி மாறதுக்குள்ள நீங்களும் இடன்வர்ஸ்ல புக் பண்ணுங்க. லைஃப நெக்ஸ்ட் லெவல் வர்ஸா மாத்துங்க. கால் 8088068 06.
18: படிச்ச உடனே நல்ல வேலை கிடைக்கணும்னா நல்ல காலேஜ் சூஸ் பண்ணனும்.
19: NAC A+ accredited ல கோயம்பேடு 100 feet road செயின்ட் தாமஸ் காலேஜ் சூஸ் பண்ணுங்க. BA English, BCom, DISCom, BCA, BBA, Data Science, Artificial Intelligence, Maths, Psychology, MCom, MSc போன்ற பெஸ்ட் கோர்சஸோட எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க.
18: Visit stthomascollege.com.
20: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
21: All new VBJ அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை. அண்ணா சாலையின் புதிய அடையாளம், மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்திலேயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
22: பிரெக்னன்சி லாஸ் நடந்ததுல இருந்து மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு பிரியா.
23: கவலைப்படாத, பர்த் ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிடல்ஸ் கிண்டில வண்ணம் கிளினிக் லான்ச் பண்ணிருக்காங்க.
22: எதுக்கான கிளினிக் இது?
23: ரெக்கரண்ட் பிரெக்னன்சி லாஸ்க்கு டெடிக்கேட்டட் கிளினிக், ப்ராப்பர் டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் பிளான் கொடுக்கறாங்க.
24: வண்ணம் பர்த் ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிடல்ஸ், தாய்மையின் நம்பிக்கை. ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 8940066223.

0: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1.
1: எஸ்பிபி மற்றும் அனுராதாவின் குரல்களில் வாலியின் வரிகளில் இசைஞானி இளையராஜாவின் இசையில் சின்ன சின்ன தூரல் என்ன பாடல் ரேடியோ சிட்டியில் சின்ன

0: Radio City. Radio City. TikTok. இன்னைக்கு ரேடியோ சிட்டியின் டெக் டாக்ல நம்ம கூட
1: ரேடியோ சிட்டி லிசனர்ஸ்க்கு வணக்கம். என்னோட பேர் சங்கர்ராஜ் சுப்பிரமணியன். நான் ஒரு சைபர் கிரைம் கன்சல்டன்ட் அண்ட் சர்டிஃபைட் எத்திக்கல் ஹேக்கர்.
0: இப்ப புதுசா ஏஐ வந்துருச்சு, எங்க திரும்பினாலும் ஏஐன்னு பேசுறோம். அதுல என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கு?
1: இன்னைக்கு ஏஐ அப்படின்றது இல்லாத இடமே இல்ல. இன்டர்நெட் அப்படின்றது ரொம்ப இன்ஃபுளுயன்ஸ் ஆகி ரொம்ப ஜாஸ்தியா யூசேஜ் வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு அடுத்த பரிமாணமா பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது வந்திருக்கு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சைபர் செக்யூரிட்டி இன்ஃபுளுயன்ஸ் பண்ணியிருக்கா? நமக்கு இந்த ஏஐனால ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ப்ராப்ளமே இருந்தாலும் என்னால வந்து இன்னைக்கு இந்த உலகத்துல இன்டர்நெட் இல்லாத ஒரு உலகத்துல நான் வாழ முடியும் அப்படின்ற ஸ்டேஜ்லாம் நம்ம தாண்டிட்டோம். இன்னைக்கு நம்ம திருப்பி கற்காலத்துக்கே நம்மளால போக முடியாது. ஸோ நம்ம இந்த இன்டர்நெட் டிஜிட்டலைசேஷன் அப்படின்றது கூட தான் வாழ்ந்தாகணும். ஸோ இன்னைக்கு ஸ்மார்ட் போன் வச்சிருக்கிறது பெருசு இல்லை, அந்த ஸ்மார்ட் போன் எவ்வளவு ஸ்மார்ட் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த ஸ்மார்ட் போன்ல என்னென்ன பண்ணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். இதை தெரிஞ்சு நீங்க நிறைய விஷயங்கள் பண்றப்ப ஏஐயா இருக்கட்டும், இல்ல சூப்பர் ஏஐயா இருக்கட்டும், இல்ல ஜென்ரேட்டிவ் ஏஐயா இருக்கட்டும், எதுவாக வந்தாலும் சரி, உங்களை நீங்க சேஃபா ஒரு டிஜிட்டல் மீடியம்ல இருக்க முடியுமான்னு கேட்டீங்க அப்படின்னா எஸ் தாராளமா நீங்க இருக்கலாம். அதே மாதிரி பேரண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறாங்க, பயப்படுறாங்க. குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி சைபர் த்ரெட் சோசியல் மீடியா எல்லாம் போச்சு அப்படின்னா என் பையன் அக்கௌண்ட் வச்சிருக்கான், என் பொண்ணு அக்கௌண்ட் வச்சிருக்கா, யாராவட்டோ பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு நிறைய டிவைசஸ்ல வி ஹாவ் பேரண்டல் கண்ட்ரோல்ஸ். அந்த மாதிரி மொபைல் யூசேஜ் மானிட்டரிங்கும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேசிக் இன்பில்ட் ஆப்ஸே நிறைய வந்துருச்சு. நீங்க ஸ்கிரீன் டைம் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு நேரம் இந்த ஆப்ல ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு இன்டர்நெட் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு பேரண்டல் கண்ட்ரோல் இருக்க மாதிரியான டிவைசஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இன்னைக்கு இருக்க ஸ்மார்ட் போன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேரண்டல் கண்ட்ரோல் எனேபிள் பண்ணி வச்சிருங்க. எனேபிள் பண்ணி வச்சு உங்க சைல்டுக்கு மொபைல் கொடுங்க, எல்லாம் பண்ணுங்க, தட் இஸ் ஓகே. பட் பேரண்டல் கண்ட்ரோல், இப்போ சைல்டுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அவங்க அந்த அக்கௌண்ட்ல அவங்கள வந்து யூஸ் பண்ண சொல்லுங்க. இன்கேஸ் ஏதாவது ஒரு ஃப்ராட்ஸ்ட பேசி அவங்க ஒரு லிங்க் அமைச்சு இவங்க கிளிக் பண்ணி ஏதாவது ஒரு தப்பு நடந்தாலுமே உங்க மொபைல்ல இருக்க சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன் நீங்க அந்த ஹேக்கர்ஸ் எடுக்கிறதுல நீங்க தாராளமா தடுக்கலாம். இது இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுற மொபைலே பையன் கேட்குறான், பொண்ணு கேட்குறான்னு சொல்லி ஒரு ஹாஃப் அன் அவர் ஒன் அவர் நம்ம கொடுத்துட்றோம் பார்த்தீங்களா, கொடுக்குறப்ப தான் அவங்க ஏதாவது ஒன்று பண்ணி இன்னைக்கு நிறைய பேர் கேம் அடிக்ட் ஆகிட்டாங்க. ஸோ கேம் விளாடும் போது திடீர்னு ஒரு பாப்பப் வருது, அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை எப்படி உடனே க்ளோஸ் பண்ணுறதுனா பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுறப்ப ஏதாவது திடீர்னு லிங்க் வந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணி டக்குனு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அப்படி க்ளோஸ் பண்ணுறதுனால உங்கள் ஜிபேலேருந்து அமௌண்ட் போயிருச்சு. என்ன பண்ணாங்க தெரியல சார், நைட்டு ஃபுல்லாக ஏதோ பண்ணிட்டு தான், காலைல பார்த்தா அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் டெபிட் ஆகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நடக்கக்கூடாது அப்படின்னா Please enable parental controls. Parental controls enable பண்ணி பசங்கள்கிட்ட மொபைல் கொடுங்க. ஏன்னா மொபைல் இன்னைக்கு ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் உங்களோட பசங்கள்கிட்ட மொபைல் கொடுக்கறத என்னால் முற்றிலும் தவிர்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியவே முடியாது, கொடுத்து தான் ஆகணும். ஸோ கொடுக்குறப்ப பேரண்டல் கண்ட்ரோல்ஸ் அப்படின்றத எனேபிள் பண்ணி கொடுங்க. யூ கேன் பி சேஃப் வித் யுவர் சில்ட்ரன். தேங்க் யூ.
0: Radio City. Radio City. TikTok. Radio City Bazaar.
2: Entrepreneur-ஆ புதுசா ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்கீங்களா, இல்ல சொந்தமா பிசினஸ் பண்றீங்களா, ஆர் எஸ்டாப்லிஷ்டா இருக்க உங்க பிராண்டுக்கு இன்னும் எக்ஸ்போஷர் தேவைப்படுதா? மக்கள் கிட்ட உங்க பிசினஸ் கொண்டு போய் சேர்க்க ரேடியோ சிட்டி நாங்க இருக்கோம். கால் மிஸ்டர் லிங்கேஸ்வரன் 9884125196.
3: நாங்க
2: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ஆன் ரேடியோ சிட்டி 91.1.
4: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
5: ஆல் நியூ விபிஜே அண்ணா சாலை ஷோரூம், ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
6: இப்பவே இவ்ளோ ஹீட்டா இருக்கு, பீக் சம்மர் வந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க.
7: அதனாலதான் கார் லவர்ஸ் எல்லாரும் சூஸ் பண்றாங்க கர்வாரே சேஃப்டி கிளேசிங் ஃபில்ம்ஸ்.
6: இது 100% சென்ட்ரல் மோட்டார் vehicle rules compliant,
7: up to 47% heat reduction, 99% UV protection, glare கம்மி பண்ணு, அதுவும் உங்க கார் மைலேஜ் இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணு.
8: சோ இன்னும் வெயிட் பண்ணாதீங்க, இன்னைக்கே உங்க கார் விண்டோஸ்ல கர்வாரே சேஃப்டி கிளேசிங் ஃபிலிம்ஸ் இன்ஸ்டால் பண்ணுங்க, up to 8 years வாரண்டியோட. nearest கர்வாரே அப்ளிகேஷன் ஸ்டுடியோவை விசிட் பண்ணுங்க, இல்ல கால் பண்ணுங்க 9689968996. TNC apply.
9: ஹே மீனா, congratulations. எத்தனை மாசம்?
10: Thank you பிரியா, 6 மாசம் ஆச்சு.
9: எந்த ஹாஸ்பிடல்ல பாக்குற, நல்லா இருக்கா?
10: Birthright by Rainbow Hospitals ல தான்.
5: நல்லா கேர் பண்ணிக்கிறாங்க. பிரெக்னன்சியை எப்படி ஹேண்டில் பண்ணணும், நியோநேட்டல் கேர், வேக்சினேஷன், எந்த பயமும் இல்லாம பாத்துக்கிறாங்க. நார்மல் டெலிவரிக்கு நல்லா சப்போர்ட் பண்றாங்க. டெலிவரிக்கு அப்புறம் கூட இதே கேருக்கு அங்க சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலும் இருக்கு. டாக்டர்ஸ்ல இருந்து சப்போர்ட் ஸ்டாஃப் வரைக்கும் எல்லாருமே ப்ரொஃபஷனலாவும் இருக்காங்க, அன்பாவும் பாத்துக்கிறாங்க.
10: பர்த் ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிட்டல்ஸ், கிண்டி, சோலிங்கநல்லூர் மற்றும் அண்ணாநகர்.
11: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோகரில் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமைய காட்டு.
12: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா ஐபிஎல் பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
5: கிடைக்கும்
13: சர்ஜிக்கல் சென்டர், வேலச்சேரி மற்றும் மேடவாக்கம். கால் 9790923349.
14: ஒரு பொண்ணுக்கு கல்யாணம்னா ரொம்ப ஸ்பெஷல் மொமெண்ட். அப்போ அவங்க ஒரு மகாராணி மாதிரி ஃபீல் பண்ணணும். அதனாலதான் கலர்ஸ், டிசைன்ஸ்னு எல்லாமே ஸ்னேஹாவை பார்த்து பார்த்து கொண்டு வந்திருக்கோம். மகாராணி கலெக்ஷன்ஸ்,
15: ஸ்னேஹாலயா சில்க்ஸில் ஒவ்வொரு மனப்பெண்ணும் எங்கள் மகாராணி. ஸ்னேஹாலயா சில்க்ஸ், டிநகர்.
16: ஹே நேஹா, இப்பெல்லாம் நீ ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்க, என்ன சீக்ரெட்?
17: சீக்ரெட் இல்ல, இது ஸ்மார்ட் மூவ். நான் எல்ஐசியோட பீமா லட்சுமி பிளான் எடுத்துட்டேன்.
16: உண்மையாவா? அதுல அப்படி என்ன ஸ்பெஷல்?
17: இங்க பாரு, சின்ன சேவிங்ஸ் பெரிய ரிட்டர்ன்ஸா மாறும். அண்ட் உனக்கு இன்சூரன்ஸ் கவரேஜும் கிடைக்கும். இது கொடுக்கும் கேரண்டீட் அடிஷன்ஸ், அடிஷனல் சர்வைவல் பெனிஃபிட், அதுவும் 3 அட்ராக்டிவ் ஆப்ஷன்ஸோட. அண்ட் இதுல ஆட்டோ கவரும் இருக்கு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த பிளான் பெண்களுக்கு மட்டுமானது.
16: வாவ், நானும் எல்ஐசியோட பீமா லட்சுமி பிளான் எடுக்க போறேன்.
17: அப்போ இப்பவே LICIndia.in விசிட் பண்ணு, இல்ல உன் நியரஸ்ட் எல்ஐசி பிரான்ச காண்டாக்ட் பண்ணு. எல்ஐசி, ஹர் பல் ஆப்கே சாத்.
18: குமாரராணி மீனா முத்தையா கல்லூரியில் பிகாம் அக்கவுண்டிங் அண்ட் பினான்ஸ், பிகாம் ஜெனரல், பிகாம் கார்பரேட் செக்ரட்டரிஷிப், பிபிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ. ஆர்வத்திற்கேற்ற படிப்புகள் அனைத்தும் ஒரே வளாகத்தில்.
19: குமாரராணி மீனா முத்தையா கல்லூரி, காந்திநகர், அடையார். மேலும் விவரங்களுக்கு 9043726697.
20: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
21: பின்ன கிச்சன்ல தான் கோல் வினர் 5G இருக்கே.
20: என்ன 5G? அது என்ன புதுசா?
21: அது 1G கோல் வினர் கடல் எண்ணெய், 2G கோல் வினர் நல்லெண்ணெய், 3G கோல் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல் வினர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல் வினர்.
20: கோல் வினர், அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்சு.

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1.
1: தக்காளி போட்டு வெங்காயம் போட்டுமா இல்ல வெங்காயம் போட்டு தக்காளி போட்டுமா?
2: அது எப்படி போட்டாலும் ஒண்ணுதான்.
3: இந்த வீக்கெண்ட் எந்த பிளானும் வச்சுக்காத, எனக்கு டிரெஸ் எடுக்கணும், நீ செலக்ட் பண்ணாதான் கரெக்டா இருக்கும். ஞாபகம் இருக்குல்ல,
2: இவ்ளோ பெருசாயிட்ட ஒரு டிரெஸ் செலக்ட் பண்ண தெரியாதடி உனக்கு.
1: அப்பா உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா இல்ல அக்காவை ரொம்ப பிடிக்குமா?
4: எனக்கு முதல்ல உங்க அம்மாவை தான் பிடிக்கும்.
1: அவெல்லாம் இல்லனா இந்த குடும்பம் இப்படி இருக்கவே இருக்காதுரா.
0: சொல்லாமலே புரிஞ்சுக்கிற உணர்வு, கேட்காமலே கொடுக்கற அன்பு. மூன்றெழுத்து கவிதை அம்மா. அம்மா அம்மா கலை கொண்டாடுகிறது ரேடியோ சிட்டி. மாம் மேட் மில்லியனர் உங்கள் ரேடியோ சிட்டியில் இணைந்து வழங்குவோம்.
5: தியா ஃபர்டிலிட்டி அண்ட் மேட்டர்னிட்டி சென்டர், ஓயமார், சென்னை.
0: கால் 9962100003. நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.

0: FMR Radio City 91.1
1: SPB மற்றும் சித்ராவின் குரல்களில் வைரமுத்துவின் வரிகளில் இசைஞானி இளையராஜாவின் இசையில் சிங்களத்து சின்ன குயிலை பாடல் ரேடியோ சிட்டியில்

0: பழைய மன்னன் படத்துக்கா அந்த பாட்டு கேட்டு முடிச்சோன்னு. பட்டன் போன் கல்ச்சர் மறுபடியும் வருதுங்க. சத்தம் இல்லாம நிறைய பேர் பாத்தீங்கன்னா பட்டன் போன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே காரணம் தான், ஸ்மார்ட் போன்ஸ்ல ஏகப்பட்ட டைமை வேஸ்ட் பண்றோம். சாலிடா ஒரு நாளைக்கு 3-4 மணி நேரம் வேஸ்ட் ஆகுதுங்க. இந்த பட்டன் போன் யூஸ் பண்ண போகும்போது தான் தெரியுது அது நம்ம எவ்வளவு வேஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு. ஏன்னா அது ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிடுச்சா, எப்ப பார்த்தாலும் போனு. சும்மாவேங்க நம்மள அறியாமையே போன் எடுத்து மறுபடியும் நோண்ட ஆரம்பிச்சோம். ஐயோ போன் எடுக்க கூடாதுன்னு நினைச்சு எனக்கு தெரியாமையே பண்ற அளவுக்கு அடிக்ட் ஆயிடுச்சா அப்படின்னு யோசிச்சு இப்ப நிறைய பேர் பட்டன் போன் பக்கம் போயிட்டாங்க. அந்த ஃப்ரீ டைமில் உருப்படி ஏதாவது பண்ணலாங்க, அதுக்கு வந்து நிறையா டைம் இருக்கிற மாதிரி தோணுது. அதனால் வந்து டேவை ப்ராப்பராக பிளான் பண்ணுறதுக்கு பட்டன் ஃபோன் உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேருங்க நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் நம்ம அதை பற்றி தான் பேச போகிறோம். உங்களுக்கு அந்த தாட் வந்ததுன்னா ஆமாங்க, நானும் ரொம்ப நாளாகவே யோசிச்சுட்டு இருக்கிறேன் பட்டன் ஃபோன் பக்கம் போயிடலான்னு. என்னங்க எவ்வளோங்க டைம் வேஸ்ட் ஆகுது, ஐயோ வேலைக்கே ஆகலை அப்படின்னு யோசிப்போம்ல. அப்படி எந்த தருணத்தில் நீங்கள் பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற முடிவுக்கு வந்தீங்க இல்லை வர போகிறீங்க? 4-2-6-999-1 மறுபடியும் சொல்கிறேன், 4-2-6-999-1 0-4 அப்படிங்கிற கோடு முடிக்குங்க. நல்லா பேசுறீங்களே அப்படின்னு ஃபீல் பண்ண ஒரு நல்ல கிஃப்ட் உண்டு. தொடர்ந்து கேளுங்க ரேடியோ ஸ்ரீ வித் மீமுன்னா 91.1க்குனா
1: எஸ்பிபி சித்ரா குரல்கள்ல ஆர்.வி. உதயகுமார் வரிகள்ல இளையராஜா இசையில சித்தகத்தி பூக்களே ரேடியோ சிட்டியில
2: சித்த

0: parapara new old the city. Yenga RJ's rombo witty. And around the clock non-stop. Unga fun kunanga guarantee.
1: Radio City.
2: Radio City.
3: Nadi Narambalam Chennai City. FM on Radio City 91.1.
4: Worried about resale value of electric car? Not anymore. Maruti Suzuki e-Vitara comes with assured buyback value. With its massive 61 kilowatt hour battery and a range of 543 kilometers. No more range anxiety as well. Backed by India's largest charging network. Feel confident to travel farther and deeper. Own it for ₹10.99 lakh with a battery EMI of just ₹3.99 per kilometer. India goes electric.
5: Nexa. பிரெக்னன்சி அப்போ தெளிவில்லாத மனநிலை நம்மள ரொம்ப யோசிக்க வைக்கும். எங்க போறது, என்ன பண்றது, அடுத்து என்ன நடக்கும்?
6: பர்த்ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிடல்ல ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் கைடன்ஸ் கிடைக்கும் வித் ஸ்ட்ராங் கிளினிக்கல் எக்ஸ்பர்டீஸ். அது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் பிரெக்னன்சியா இருந்தா கூட ஒரு மல்டி டிசிப்ளினரி டீம் சேர்ந்து கேரிங்கா நம்ம கூட கனெக்டடா இருப்பாங்க. பிளானிங்ல இருந்து டெலிவரி வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் நமக்கு கம்ப்ளீட் கிளாரிட்டி இருக்கிறதுனால நாம ரொம்ப யோசிக்க தேவையில்லை. ஏன்னா தெளிவான அறிவுறுத்தலும் அக்கறையும் இருந்தா ரிஸ்க்கு இடமே இல்ல. பர்த்ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிடல்ஸ். கால் 1-800-212 ஃபார் அப்பாயின்மெண்ட்.
7: மூட்டு வலிக்கு டாக்டர் ஆர்த்தோ ஆயில் தரும் அமேசிங் ரிசல்ட் என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். உங்க வசதிக்கும் சப்போர்ட்டுக்கும் டாக்டர் ஆர்த்தோ ஆர்த்தோடிக் கேர் ரேஞ்ச இன்ட்ரடியூஸ் பண்ணி இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? டாக்டர் ஆர்த்தோ ஸ்பைனல் பெல்ட், நீ கேப், சர்விக்கல் பில்லோ, பேக் சப்போர்ட், போஸ்டர் கரெக்டர் இதுல இருக்கு. இது போல இன்னும் சிறந்த ட்ரைட் அண்ட் டெஸ்டட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. டாக்டர் ஆர்த்தோ, இனி வலி உங்களிடம் மண்டியிடும்.
8: ஒரு பொண்ணுக்கு கல்யாணம்னா ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட். அப்போ அவங்க ஒரு மகாராணி மாதிரி ஃபீல் பண்ணணும். அதனாலதான் கலர்ஸ், டிசைன்ஸ் எல்லாமே ஸ்னேஹாவை பார்த்து பார்த்து கொண்டு வந்திருக்கோம். மகாராணி கலெக்ஷன்ஸ்.
9: ஸ்னேஹாலயா சில்க்ஸில் ஒவ்வொரு மனப்பெண்ணும் எங்கள் மகாராணி. ஸ்னேஹாலயா சில்க்ஸ், ஸ்ரீநகர்.
10: இறைச்சலுக்கு இடையில இயற்கையுடைய இசையை கேட்க துடிக்கிற ஏக்கமும், தூசிகளுக்கு நடுவுல தொலைஞ்சி போய்கிட்டே இருக்கிற நம்ம வாழ்க்கையும், இது எதுவுமே மாறாதுன்னு தோணும் போது எல்லாத்தையும் மாத்த முடியுங்கிற எண்ணம் கூட ஒரு ரெவல்யூஷன் தான்.

0: இப்ப ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல ஜப்பான் மிட்சுபிஷி எலக்ட்ரிக் 110 ஸ்பிளிட் ஏசி ஜஸ்ட் ரூபீஸ் 39,690 கிடைக்குது. அதோட 3 மீட்டர் காப்பர் பைப் ஃப்ரீ, இன்ஸ்டாலேஷனும் ஃப்ரீ.
1: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல உங்க பழைய ஸ்பிளிட் ஏசிய கொடுத்து புது மிட்சுபிஷி இன்வெர்டர் ஏசி வாங்கினா சொலையா 8,000 ரூபாய் தள்ளுபடி தராங்க.
0: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல ஜப்பான் மிட்சுபிஷி எலக்ட்ரிக் ஏசி தான் வேணும்னு கேட்டு வாங்குங்க.
1: சரியா சொன்னீங்க,
0: மிட்சுபிஷி ஏசிக்கு நம்பர் 1 டீலர்
2: ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத் ஸ்ட்ரீட், டி நகர்.
1: சண்டே கடை உண்டு, வாலி கார் பார்க்கிங் வசதியும் உண்டு.
3: வாவ் bro, உன் கார் PPF அமேசிங்கா இருக்கு, பிராண்ட் நியூ மாதிரி ஷைன் ஆகுது.
4: ஜஸ்ட் 40,000 க்கு பண்ணிட்டேன்டா. மேக் இன் இந்தியா கர்வாரே PPF, ஃப்ரீ ரீப்ளேஸ்மென்ட்ஸோட.
3: இதுல ஏதோ தப்பா இருக்கு. ஜெனூன் 5 இயர் கர்வாரே PPF னா 75,000 கிள வராது. இன்னும் ஒரு மாசத்துல உன் கார் ஓல்ட் லுக்குக்கு போய்டும் பா.
5: PPF இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி சீல்ட் பாக்ஸ் இருக்கானு செக் பண்ணுங்க. யூனிக் ரோல் நம்பர் அண்ட் QR கோட வெரிஃபை பண்ணுங்க. கண்டிப்பா ஈ வாரண்டி சர்டிபிகேட் வாங்குங்க. உங்களோட நியரஸ்ட் கர்வாரே அப்ளிகேஷன் ஸ்டுடியோக்கு விசிட் பண்ணுங்க, இல்ல கால் பண்ணுங்க
6: 6-8-9-6-8-9-6 இல்லை என்றால் www.licindia.in பாருங்கள். LIC, ஹர் பல் ஆப்கே சாத்.
7: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
8: பின்ன கிச்சன்ல தான் கோல் வின்னர் 5G இருக்கே.
7: என்ன 5G? அது என்ன புதுசா?
8: அது 1G கோல் வின்னர் கடல் எண்ணெய், 2G கோல் வின்னர் நல்லெண்ணெய், 3G கோல் வின்னர் தேங்காய் எண்ணெய், 4G கோல் வின்னர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல் வின்னர்.
7: கோல் வின்னர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
9: முன்னா அவருக்கு விட்டுருக்கீங்க, இப்ப டிராபிக் பாத்தீங்கன்னா வழக்கம் போல போர் ரூட்டு பொந்தமல்லி ரோடு சரியான டிராபிக் இருக்குங்க. அடுத்தா பொன்மாலை பொழுதுல சரியான பாட்டும் இருக்கு, ரெண்டுமே பேக் டு பேக் SPB சார் பாடல் மட்டும் உடனே.
10: India's favorite spring mattress. Visit www.pepsindia.com to explore more.
11: SPB மற்றும் பி சுஷீலாவின் குரல்களில், RV உதயகுமாரின் வரிகளில், இசைஞானி இளையராஜாவின் இசையில் முத்துமணி மாலை பாடல். ரேடியோ சிட்டியில்

0: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1
1: எஸ்பிபி மற்றும் ஸ்வர்ணலதாவின் குரல்களில் வாலியின் வரிகளில் இசைஞானி இளையராஜாவின் இசையில் மாடத்திலே கன்னி மாடத்திலே பாடல் ரேடியோ

0: வீரா படத்துக்கா அந்த பாட்டு கேட்டு முடிச்சோன்னு. முன்னா அவரை கேட்டுட்டு இருக்கீங்க. இப்பெல்லாம் நிறைய பேர் பட்டன் போனுக்கு மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. பல காரணங்கள் சொல்றாங்க. அதுல ரொம்ப முக்கியமான ஒண்ணுன்னா நிறைய டைம் வேஸ்ட் ஆகுதுங்க. ஸ்மார்ட் போன் பேரை வச்சுக்கிட்டு நம்மளாம் கொஞ்சம் கொஞ்சமா லேசி பீப்புள் ஆகிட்டு இருக்கிறாங்க. என்ன இது வேணாம், அதனால நான் வந்து ப்ரொடக்டிவா டைம் யூஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டு அதனால நான் வந்து பட்டன் போன் பக்கம் போறேன் அப்படிங்கிறாங்க. இது நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்னா கால் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்ப நம்ம வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் பாலாஜி.
0: சொல்லுங்க பாலாஜி, பட்டன் போன் பக்கம் போலான்னு முடிவு
1: பண்ணிட்டீங்களா?
0: ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் கேட்டகரி. ஒரு பக்கம் டைமும் சேவ் ஆகும், இன்னொரு பக்கம் மணியும் சேவ் ஆகும். அது உண்மைதான். இல்ல நம்ம வந்து முதல்ல ஆரம்பிக்கும் போது 8,000 ரூபாய் 7,000 ரூபாய் ஃபோனு, அவ்வளோ காசு கொடுத்து ஒருத்தன் ஃபோன் வாங்குவானா அப்படின்ட்டு இருந்தோம். இன்றைக்கெல்லாம் 1.5 லட்சம் ரூபாய்க்கு ஃபோன் வாங்க ஆரம்பிச்சிட்டோமேங்க. அதை பார்க்கும்போது இஎம்ஐயில் ஃபோன் வாங்குறாங்களே. அப்போ நம்ம எந்த அளவுக்கு மாறிட்டோன்னு பார்த்தீங்களே, இது ஒரு நல்ல முடிவு தான். நீங்களும் பட்டன் ஃபோன் பக்கம் போகிறதுன்னு முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா கால் பண்ணுங்கள். 4269111 4269111 0444 அப்படிங்கிற கோடு போட்டுக்கோங்க. நல்லா பேசுகிறவங்களுக்கு ரேடியோ சிட்டி சார்பாக ஒரு நல்ல கிஃப்ட்டும் உண்டு.

0: சென்னை சிட்டி எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1.
1: இப்பவே இவ்ளோ ஹீட்டா இருக்கு, பீக் சம்மர் வந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க.
2: அதனாலதான் கார் லவர்ஸ் எல்லாரும் சூஸ் பண்றாங்க கர்வாரே சேஃப்டி கிளேசிங் ஃபில்ம்ஸ்.
1: இது 100% சென்ட்ரல் மோட்டார் வெஹிக்கிள் ரூல்ஸ் கம்ப்ளையன்ட்,
2: அப் டு 47% ஹீட் ரிடக்ஷன், 99% யூவி ப்ரொடக்ஷன், கிளேர கம்மி பண்ணும், அதுவும் உங்க கார் மைலேஜ் இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும்.
3: சோ இன்னும் வெயிட் பண்ணாதீங்க, இன்னைக்கு உங்க கார் விண்டோஸ்ல கர்வாரே சேஃப்டி கிளேசிங் ஃபில்ம்ஸ் இன்ஸ்டால் பண்ணுங்க. அப் டு 8 இயர்ஸ் வாரண்டியோட நியரஸ்ட் கர்வாரே அப்ளிகேஷன் ஸ்டுடியோ விசிட் பண்ணுங்க இல்ல கால் பண்ணுங்க 9689968996.
4: இன்று நம்முடன் SRM Global Hospitals காட்டாங்குளத்தூரில் இருந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறித்து கேஸ்ட்ரோ என்ட்ரோலஜிஸ்ட் டாக்டர் NA ராஜேஷ் பேசவிருக்கிறார்.
5: டாக்டர், அதிகமா அசிடிட்டி, IBS, ஃபேட்டி லிவர் குறித்து கேள்விப்படுறோம், இது சரி செய்யக்கூடிய பிரச்சனையா?
6: ஃபேட்டி லிவரா இருக்கட்டும், ஓவர் வெயிட்டா இருக்கட்டும், அசிடிட்டி பிரச்சனையா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் ப்ராப்ளம். டயட்ரி மாடிபிகேஷன்லயும் கரெக்டான டைம்ல ஃபுட் சாப்பிடுறதுனாலயும் இத வந்து நம்ம ஓவர் கம் பண்ணலாம்.
4: மேலும் விவரங்களுக்கு கால் 9644 96444. 54 வருட கல்வி சேவை, NAC A grade குவாலிட்டியுடன் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ப்ரொஃபசர்ஸ், AI based UGPG courses, modern classrooms, lab, sports facilities உடன் 100% placement focus உடன் no donation.
7: தன்ராஜ் வே செயின் காலேஜ் OMR திரைப்பாக்கம். For admissions call 7200-71798.
8: Strong construction உட secret GSPL Rhino MS pipes and tubes. High grade steel, long lasting durability. ஒவ்வொரு பைப்பும் rigorous quality testing ஐ கடந்து infrastructure ஆயிருந்தாலும் fabrication ஆயிருந்தாலும் வருஷங்களுக்கு நீடிக்கும் dependable strength உங்களுக்கு கிடைக்கும். GSPL Rhino, solid pipes, solid choice.
9: Worried about resale value of electric car? Not anymore. Maruti Suzuki e-Vitara comes with assured buyback value with its massive 61 kilowatt hour battery and a range of 543 kilometers. No more range anxiety as well, backed by India's largest charging network. Feel confident to travel farther and deeper. Own it for rupees 10.99 lakh with a battery EMI of just rupees 3.99 per kilometer. India goes electric.
10: Next.

0: புதுப்பொலிவு.
1: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
2: இந்தியாவிலேயே முதல் முறையா ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல கேசட் ஏசிக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் ஆரம்பிச்சிருக்காங்க.
3: இங்க ஒன் வே கேசட் ஏசி, ரவுண்ட் கேசட் ஏசி, ஃபோர் வே கேசட் ஏசி, பிளாக் கேசட் ஏசின்னு தனித்தனியா லைவ் டெமோ பார்த்து வாங்கலாம்.
2: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல 1 ton முதல் 4 ton வரை சிங்கிள் ஃபேஸ்லயே ஓடுற கேசட் ஏசி ரெடி ஸ்டாக்கா கிடைக்கும்.
3: வெறும் 6 inch ஃபால் சீலிங் இருந்தாலே ஒன் வே கேசட் ஏசி பிக்ஸ் பண்ணலாம். கொள்ள அழகு, ரூமே சூப்பர் லுக் ஆயிடும்.
2: அது மட்டுமா, டவர் ஏசி போட்டா பெரிய ஹாலும்
3: குடும்பத்தோட
4: சந்தோஷம் பாதுகாப்புக்கு பிளானிங் ரொம்ப முக்கியம். அதுக்காக LIC கொண்டு வந்திருக்கிற புதிய பிளான் ப்ரொடெக்ஷன் பிளஸ்.
5: இது ஒரு யூனிட் லிங்க் பிளான், லாங் டர்ம் சேவிங்ஸும் ப்ரொடெக்ஷனும் கூட. உங்க கோல்ஸ்க்கு மேட்சா டாப் அப் பிரீமியம்ஸ் மூலமா ரிஸ்க் கவரை இன்க்ரீஸ் பண்ணலாம். மேலும் மல்டிபிள் இன்வெஸ்ட்மென்ட் ஃபண்ட் ஆப்ஷன்ஸ்ல சூஸ் பண்ற ஃபிளெக்சிபிலிட்டியும் இருக்கு.
4: 5 years அப்புறம் பார்ஷியல் வித்ட்ராயல் ஆப்ஷனும் இருக்கு.
5: LIC ப்ரொடெக்ஷன் பிளஸ் பாலிசியை பற்றிய மேல் விவரங்களுக்கு உங்க LIC ஏஜென்ட்ட காண்டாக்ட் பண்ணுங்க, இல்லனா நியரஸ்ட் LIC பிரான்ச்ச விசிட் பண்ணுங்க, அல்லது www.licindia.in லாகின் பண்ணுங்க. LIC ஹர்பல் ஆப்கே சாத்.
6: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ரேடியோ சிட்டி 91.1.
7: நீங்க கேட்டுட்டு இருக்க பாடல் ஏ ஆர் ரஹ்மான் இசையில, வைரமுத்து வரிகள்ல SP பாலசுப்ரமணியம் குரல்ல ஒருவன்

ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1. ரேடியோ சிட்டியில் இப்போ நீங்க கேட்டு இருக்க பாட்டு மார்கோ மார்கோ, எஸ்பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா குரலில், வாலியின் வரியில், இசைஞானி இளையராஜா இசையில்.

0: வெற்றி விழாப்படுறதுக்காக அந்த பாட்டு கேட்டு முடிச்சோன்ன. முன்னாவை கேட்டு இருக்கீங்க, இன்னைக்கு இந்த பட்டன் போனுக்கு மாறுற கலாச்சாரம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டு இருக்குங்க. டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம், ரெண்டாவது ஒண்ணுமே உருப்படியா பண்ணல, போனை நோண்டியே டைம் போயிடுது, வேலைக்கே ஆகாது, பட்டன் போன் பக்கம் போயிடுவோம் அப்படின்னு சொல்லி இப்ப நிறைய பேர் அந்த முடிவுக்கு வராங்க. நீங்களும் அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கால் பண்ணுங்க. வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
1: செல்வராஜ்
0: சொல்லுங்க சார. பட்டன் போன் மாறுதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா?
1: பட்டன் போன்ல தான் இருக்குங்க சார்.
0: என்ன சொல்றீங்க, பட்டன் போன் தான் இன்னும் யூஸ் பண்றீங்களா? எவ்வளவு வருஷமா? பட்டன் போன் தானா அப்ப இவர் தான் ஆக்சுவலி இந்த ஓஜி பாங்களே. ஓஜி பட்டன் போன்றா அப்படின்னு பாரு. பதினஞ்சு வருஷமா மாறாம இருக்காரு பாருங்க. ஏன்னா இப்ப வீட்டுல வயசானவங்க எல்லாம் டக்கு டக்குன்னு மாறிடுறாங்க. அது சும்மா பாக்க நல்லா இருக்கு. என்னது யூடியூபா இல்ல வீடியோஸ் வருதா அப்படின்னு வாங்கலாங்கண்ணா. அவங்க கிட்ட இருந்து போன வாங்குறதே பெரிய பிரச்சனையா தான் இருக்கு. இப்போ சொன்னோட பரவாயில்லைங்க, இந்த மாதிரி பட்டன் போன் பக்கம் தான் போறதுன்னு முடிவு பண்ணிருக்கேங்க. யோ
1: Pips, India's favorite spring mattress. Visit www.pipsindia.com to explore more.
2: தக்காளி போட்டு வெங்காயம் போட்டுமா இல்ல வெங்காயம் போட்டு தக்காளி போட்டுமா?
3: டேய், அது எப்படி போட்டாலும் ஒண்ணுதான். ஓடுறா
4: மா, இந்த வீக்கெண்ட் எந்த பிளானும் வச்சுக்காத. எனக்கு டிரெஸ் எடுக்கணும், நீ செலக்ட் பண்ணாதான் கரெக்டா இருக்கும். ஞாபகம் இருக்குல்ல,
3: இவ்ளோ பெருசாயிட்ட ஒரு டிரெஸ் செலக்ட் பண்ண தெரியாதடி உனக்கு.
2: அப்பா, உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா இல்ல அக்காவ ரொம்ப பிடிக்குமா?
0: எனக்கு முதல்ல உங்க அம்மாவை தானே பிடிக்கும். அவெல்லாம் இல்லனா இந்த குடும்பம் இப்படி இருக்கவே இருக்காதுரா.
5: சொல்லாமலே புரிஞ்சுக்கிற உணர்வு, கேட்காமலே கொடுக்கற அன்பு. மூன்று எழுத்து கவிதை அம்மா. அம்மா அம்மாக்களை கொண்டாடுகிறது ரேடியோ சிட்டி. மாம் மேட் மில்லியனர் உங்கள் ரேடியோ சிட்டியில் இணைந்து வழங்குவோம்.
6: தியா ஃபர்டிலிட்டி அண்ட் மேட்டர்னிட்டி சென்டர், ஓயமார், சென்னை.
5: கால் 9962100003.
7: இருக்கு.
8: சரி, இப்பவே கிளம்பலாம்.
7: ஸ்ரீகுமாரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ்.
9: ரெயின்போ ஹாஸ்பிடல்ல ஒவ்வொரு ஹார்ட் பீட்டும் அவ்வளவு இம்பார்ட்டன்ட். குழந்தையோட ஃபர்ஸ்ட் ஸ்கேன்ல இருந்து இந்த பூமியில அவங்க ஃபர்ஸ்ட் கிரை வரைக்கும். ஏன்னா உங்க குழந்தைக்கு பெஸ்ட் தான் வேணும்.
10: குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கான வேர்ல்ட் கிளாஸ் பீடியாட்ரிஷியன்ஸ், நியோ நாட்டாலஜிஸ்ட் மற்றும் பர்த்திங் ஸ்பெஷலிஸ்ட் கொண்ட இந்தியாஸ் லீடிங் ரெயின்போ ஹாஸ்பிடல், வேர் மிரக்கிள்ஸ் அபோர்ன். கிண்டி, சோழிங்கநல்லூர் மற்றும் அண்ணாநகர். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 1800-2122.
11: மூட்டு வலிக்கே டாக்டர் ஆர்த்தோ ஆயில் தரும் அமேசிங் ரிசல்ட்ஸ் என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். டாக்டர் ஆர்த்தோ இப்போ ஸ்ப்ரேஸ், ஆயின்மெண்ட்ஸ் அண்ட் பாம்ஸாவும் கிடைக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? சுளுக்கு, வீக்கம், தசைப்பிடிப்பு போன்றவற்றிலிருந்து உடனடி நிவாரணம் பெற டாக்டர் ஆர்த்தோவை உபயோகிங்க. இது ஆயுர்வேதிக்ங்கிறதுனால உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் இருக்காது. டாக்டர் ஆர்த்தோ, இனி வலி உங்களிடம் மண்டியிடும்.
12: ஆர்த்தோ பிரச்சனைகள் இருந்தா அது லைஃபை அஃபெக்ட் பண்ணும். முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ல ரோபோட்டிக் சர்ஜரி, ரோபோட்டிக் நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மென்ட் சர்ஜரிஸ் இருக்கு. கம்மி வலி, சீக்கிரம் நார்மல் லைஃப்க்கு திரும்புங்க. முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், கீழ்பாக்கம்.
13: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
14: ஆல் நியூ விபிஜே அண்ணா சாலை ஷோரூம், ஒரு பரிச்சயமான பெயர். இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை. அண்ணா சாலையின் புதிய அடையாளம், மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்திலேயே. என்ன சென்னை, பார்த்தா?
8: ஆச்சா?
15: அடுத்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்ணலாமா இல்ல யூஜியா? ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு.
16: ரெண்டுமே பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் ஓட ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வழங்கும் இன்டெகிரேட்டட் சர்டிஃபைட் கோர்ஸ்ல பிகாம் பிசிஏ அண்ட் பிஎஸ்சி படிக்கும் போதே ஐபிஎம் ஸ்பெஷலைஸ்ட் டேட்டா அனாலிட்டிக்ஸ் அண்ட் சைபர் ஸ்பெஷலிஸ்ட் கோர்ஸஸ் படிக்கலாம். டிகிரி அண்ட் கோர்ஸ் சர்டிஃபிகேட் சேர்ந்தே கிடைக்கும். கால் 0446116399.
17: Worried about resale value of electric car? Not anymore. Maruti Suzuki e-Vitara comes with assured buyback value with its massive 61 kilowatt hour battery and a range of 543 kilometers. No more range anxiety as well. Backed by India's largest charging network, feel confident to travel farther and deeper. Own it for rupees 10.99 lakh with a battery EMI of just rupees 3.99 per kilometer. India goes electric.
18: Nexa.
19: ஃபிஷர் பெயின் டெய்லி லைஃப ரொம்ப கஷ்டமா மாற்றும். நீங்க தனியா இல்ல, லாப்சா சர்ஜிக்கல் சென்டர்ல மாடர்ன் லேசர் ட்ரீட்மெண்ட், எக்ஸ்பர்ட் ஹேண்ட்ஸ், ஜென்டில் கேர்.
20: லாப்சா சர்ஜிக்கல் சென்டர், வேலுச்சேரி மற்றும் மேடவாக்கம். கால் 9790923349.
21: என்னோட ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை நானே டிசைன் பண்ண முடியுமா?
20: சதீஷ், இப்போ அது பாசிபிள் தான். கேலக்ஸி மார்வெல் வந்தாச்சு.
22: கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ், என்றென்றும் உங்கள் சேவையில்.
20: ஹே, என்ன சவுண்ட் இது?
23: நாம ஒரு செம ஃப்ரீக்வன்சிக்கு வந்திருக்கோம்.
20: என்ன இடம்?
23: சர்ப்ரைஸ்.
24: பிரசன்டிங் பிரக்ஞா இடன்வர்ஸ். ஓஎம்ஆர்ல இருக்கிற 92 ஏக்கர் ஃபியூச்சரிஸ்டிக் கிரீன் டவுன்ஷிப், 70% ஓபன் ஸ்பேஸ், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல சிறு சிறு மெட்ரோ, சிப்காட் ஐடி பார்க், டவுன்ஷிப் உள்ளேயே பிஎஸ்பிபி ஸ்கூல், அப்போலோ கிளினிக், சூப்பர் மார்க்கெட், ஜிம், 50+ அமெனிட்டிஸ் இருக்கு.
20: வாவ், நம்ம ட்ரீம் ஹோம் இங்கதான்.
24: ஃப்ரீக்வன்சி மாறதுக்குள்ள நீங்களும் இடன்வர்ஸ்ல புக் பண்ணுங்க. லைஃப நெக்ஸ்ட் லெவல் வர்ஸா மாத்துங்க. கால் 8088068806.
25: வணக்கம், நான் ஆர்ஜே பானு பேசுறேன். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக், எனக்கு ஒரு உணர்வு இருக்கு. இது IBD, அதாவது இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் பத்தின ஒரு அவேர்னஸ் கேம்பெயின். இந்த ஸ்பெஷல் இன்டர்வியூ சீரீஸ்ல இந்தியாவின் லீடிங் கேஸ்ட்ரோ என்ட்ரோலஜிஸ்ட் கிட்ட பேசி IBDனா என்ன, அதோட சிம்டம்ஸ் என்ன, ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கணும்னு கிளியரா புரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்காரு சென்னை கிரீம்ஸ் ரோட் அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் இருந்து கன்சல்டன்ட் கேஸ்ட்ரோ என்ட்ரோலஜிஸ்ட் டாக்டர் என் அருண். இந்த கண்டிஷனை பத்தி சிம்பிளா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. வணக்கம் டாக்டர், ரேடியோ சிட்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். டாக்டர், IBDக்கு ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட் அப்ரோச் எப்படி இருக்கணும், பிரேக் பண்ண வேண்டிய மித்ஸ் என்ன, அண்ட் ஸ்பெஷலி இந்தியா கான்டெக்ஸ்ட்ல பேஷண்ட்ஸை எப்படி எஃபெக்டிவா சப்போர்ட் பண்ண முடியும்?
26: மெயினா வந்து ப்ராப்ளம் என்னன்னா, இதோட சிகிச்சை முறைகள் வந்து கொஞ்சம் செலவழிக்கலாம். இதை டயக்னோஸ் பண்றது என்பது கொஞ்சம் கடினமான விஷயம். அதாவது எண்டோஸ்கோபி பண்ணணும், ரத்த பரிசோதனைகள் பண்ணணும், பெருங்குடல செக் பண்ண மாதிரி பேர் கொலனோஸ்கோபின்னு சொல்லுவாங்க, வயிற்ற செக் பண்ண மாதிரி பேர் எண்டோஸ்கோபின்னு சொல்லுவாங்க. இந்த நோய் யாருக்கு வேணாலும் வரலாம். இது வந்து அனைத்தும் ஒரு DM கன்சல்டன்ட், வயிறு சீஃப் நிபுணர்களை பார்த்து இதை நீங்க ப்ராப்பரா கண்டுபிடிச்சா நிச்சயமா இதை இம்ப்ரூவ் பண்ணிடலாம். இந்தியால அடிப்படை சப்போர்ட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. ஆனா நோயோட தன்மை அதிகமானதுக்கு அப்புறம் சப்போர்ட் சிஸ்டம் வந்து கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா செலவுகள் ஜாஸ்தி. இன்ஃபிளமேட்டரி பவல் டிசீஸ் இதை ப்ராப்பரா கண்டுபிடிக்கணும், ப்ராப்பரா சரி பண்ணணும், ரெகுலரா ஃபாலோ பண்ணணும். அவங்க பிறந்ததுல இருந்து அவங்க ஆயுள் முடியும் வரை கரெக்டா மருத்துவரை அணுகணும். இது ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம்.
25: IBD, இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் பத்தி டாக்டர் என் அருண், கன்சல்டன்ட் கேஸ்ட்ரோ என்ட்ரோலஜிஸ்ட் அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் இருந்து நம்ம கூட பேசினாங்க. நினைவுல வச்சுக்கோங்க, நிறைய நாள் தொடரும் வயிறு வலி, டயரியா, மலத்துல ரத்தம், இல்ல ரீசன் இல்லாம வெயிட் குறையிற மாதிரி சிம்டம்ஸ் இருந்தா அதை இக்னோர் பண்ணாதீங்க. உடனே ஒரு கேஸ்ட்ரோ என்ட்ரோலஜிஸ்ட கன்சல்ட் பண்றது ரொம்ப முக்கியம். இந்த பாட்காஸ்ட் அவேர்னஸ் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும். ஏதாவது மெடிக்கல் டயக்னோசிஸ் இல்ல ட்ரீட்மெண்ட் வேணும்னா உங்க டாக்டர் கண்டிப்பா அணுகுங்க. இந்த மெசேஜ் பப்ளிக் அவேர்னஸ்க்காக டக்கேரா பயோ பார்மசூட்டிகல்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் மூலமா வழங்கப்படுகிறது.

0: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FMR ரேடியோ சிட்டி 91.1.
1: ரேடியோ சிட்டியில் சந்தோஷம் சந்தோஷம் SPB-இன் குரலில் வரிகள் வைரமுத்து, இசை மணி சர்மா.

0: பலம்.
1: எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் இது யூத். ரொம்ப நல்லா இருக்கும். கேட்டு முடிச்சோன்ன பட்டன் போனுக்கு மாறுதுங்கிறது சமீப காலமா நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. சில பேர் மாறிட்டாங்க, சில பேர் மாற போறேன், இதுக்கு மேல முடியாதுங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. நீங்களும் அதே மனநிலையில இருந்தா கால் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தா. இப்ப நம்ம கூட வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் முகமது சார்.
1: சொல்லுங்க முகமது சார், நீங்களும் அந்த முடிவுக்கு தான் வந்திருக்கீங்களா?
2: சார், நான் 15 வருஷம் மேலயே வந்துட்டு பட்டன் போன் தான் வச்சிருக்கேன்.
1: அப்படியா?
2: ஆமா. ஏன்னா பட்டன் போனுக்கு ஆண்ட்ராய்டு போனுக்கு வித்தியாசம் என்னன்னா, ஒரு நாள் தான் நிக்கும். ஒரு நாள் இல்ல, 1 hour தான் நிக்கும் அந்த ஆண்ட்ராய்டு போனு.
1: என்னங்க சொல்றாங்க நமக்கு இந்த விஷயமே தெரியலையே. பரவாயில்லையே, அப்போ பட்டன் ஃபோன் பக்கம் போயிடலாம் போல் இருக்குல்ல. அப்புறம் பட்டன் ஃபோன்லேயே ஃபேஸ்புக் இருக்கு, பட்டன் ஃபோன்லேயே வாட்ஸ்அப் இருக்கு, எல்லாமே இருக்கு அப்படின்றாங்க. ரைட்டு, சரி. இப்போ நிறைய பேர் அந்த மூடுக்கு தான் வந்துட்டாங்க போல் இருக்குது. இப்போ நான் இன்றைக்கி அதை பற்றி தான் பேசிட்டு இருந்தோம். மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு. அப்படியே நம்ம வழக்கம் போல குட்டி ஸ்டோரி பக்கம் போயிடுவோம். ஒரு படத்தோட கதையை சொல்லுவேன், கேட்டு என்ன படம்னு படத்தோட பேர் சொல்லணும். கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா இன்னைக்கு பெப்சோ வச்சு
3: உண்டு. புதுசா ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்கீங்களா, இல்ல சொந்தமா பிசினஸ் பண்றீங்களா, ஆர் எஸ்டாப்லிஷ்டா இருக்க உங்க பிராண்டுக்கு இன்னும் எக்ஸ்போஷர் தேவைப்படுதா? மக்கள் கிட்ட உங்க பிசினஸ் கொண்டு போய் சேர்க்க ரேடியோ சிட்டி நாங்க இருக்கோம். கால் மிஸ்டர் லிங்கேஸ்வரன் 9884125196.
4: பிரெக்னன்சி லாஸ் நடந்ததுல இருந்து மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு பிரியா.
5: கவலைப்படாத, பர்த் ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிடல்ஸ் கிண்டில வண்ணம் கிளினிக் லான்ச் பண்ணிருக்காங்க.
4: எதுக்கான கிளினிக் இது?
5: ரெக்கரன்ட் பிரெக்னன்சி லாஸ்க்கு டெடிகேட்டட் கிளினிக், ப்ராப்பர் டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மென்ட் பிளான் கொடுக்கறாங்க.
6: வண்ணம் பர்த் ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிடல்ஸ், தாய்மையின் நம்பிக்கை. ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 8940066223.
7: வாவ் ப்ரோ, உன் கார் பிபிஎஃப் அமேசிங்கா இருக்கு. பிராண்ட் நியூ மாதிரி ஷைன் ஆகுது.
8: ஜஸ்ட் 40,000 பண்ணிட்டா. மேக் இன் இந்தியா கர்வாரே பிபிஎஃப், ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட்ஸோட.
7: இதுல ஏதோ தப்பா இருக்கு. ஜெனியூன் 5 year கர்வாரே பிபிஎஃப் 75,000 கிலோ வராது. இன்னும் ஒரு மாசத்துல உன் கார் ஓல்டு லுக்கு போயிடும்.
5: பிபிஎஃப் இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி சீல்டு பாக்ஸ் இருக்கான செக் பண்ணுங்க. யூனிக் ரோல் நம்பர் அண்ட் QR கோட வெரிஃபை பண்ணுங்க. கண்டிப்பா இ வாரண்டி சர்டிபிகேட் வாங்குங்க. உங்களோட நியரஸ்ட் கர்வாரே அப்ளிகேஷன் ஸ்டுடியோக்கு விசிட் பண்ணுங்க, இல்ல கால் பண்ணுங்க 9689968996. TNC அப்ளை.
9: டீஹைட்ரேஷன் இப்போதான் உங்க ஸ்பீட ஸ்லோ பண்ணுது.
10: லேட் பண்ணாதீங்க, ரைட் சொல்யூஷனை இப்பவே எடுங்க.
9: எலக்ட்ரால், இந்தியாவின் நம்பர் 1 WHO அப்ரூவ்ட் ORS. கரெக்ட்டா சூஸ் பண்ணுங்க, எலக்ட்ரால சூஸ் பண்ணுங்க.
11: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோக்கரில் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
9: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா IPL பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
12: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam, close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus, subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 72-00-13431.
13: என்னம்மா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
14: பின்ன கிச்சன்ல தான் கோல்வின 5G இருக்கே.
13: என்ன 5G? அது என்ன புதுசா?
14: அது 1G கோல்வினர் கடல் எண்ணெய், 2G கோல்வினர் நல்லெண்ணெய், 3G கோல்வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்வினர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்வினர்.
13: கோல்வினர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
0: இன்று நம்முடன் எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸ் காட்டாங்குளத்துறையிலிருந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறித்து கேஸ்ட்ரோ என்ட்ரோலஜிஸ்ட் டாக்டர் என் ஏ ராஜேஷ் பேசவிருக்கிறார்.
15: டாக்டர், ஓவர் தி கவுண்டர் மெடிக்கேஷன் அசிடிட்டிக்கு எடுத்துக்கிறாங்க, அது லாங் டேர்ம் எடுக்கும் போது வர பிரச்சனைகள் என்னென்ன?
16: அசிடிட்டிக் மாத்திரை இது கூட ஏன் எடுக்கிறீங்க அப்படின்னா, மத்த மாத்திரை எல்லாம் எடுக்கிறதுனால அது கூட சேர்த்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு சிம்டம் எதுவுமே இருக்காது, பட் இது வந்து அட்வைசபிள் கிடையாது. கிட்னியை பாதிக்கலாம் அப்படின்னு காமிச்சிருக்காங்க. தேவையில்லாம லாங் டேர்ம் எடுக்கிறது கண்டிப்பா அட்வைசபிள் கிடையாது.
0: மேலும் விவரங்களுக்கு கால் 9644 9644.
17: The secret to strong construction, GSPL Rhino LS pipes and tubes. High-grade steel designed for long-lasting durability. Every pipe goes through rigorous quality testing, whether it's infrastructure or fabrication. Get dependable strength that lasts 4 years.
18: GSPL Rhino. Solid pipes, solid choice.
19: Pregnancy appo telivillada mananala namla romba yosika veko. Inga porudhu, enna pandrudhu, adutthu enna nadakkum?
20: Birthright by Rainbow Hospital la, ovvoru stepukum guidance kedaikkum with strong clinical expertise. Adu romba complex pregnancy irundha kuda. ஒரு மல்டி டிசிப்ளினரி டீம் சேர்ந்து கேரிங்கா நம்ம கூட கனெக்டடா இருப்பாங்க. பிளானிங்ல இருந்து டெலிவரி வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் நமக்கு கம்ப்ளீட் கிளாரிட்டி இருக்கிறதுனால நாம ரொம்ப யோசிக்க தேவையில்லை. ஏன்னா தெளிவான அறிவுறுத்தலும் அக்கறையும் இருந்தா ரிஸ்க்கு இடமே இல்ல. பர்த் ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிட்டல்ஸ். கால் 1-800-212-2 ஃபார் அப்பாயின்மெண்ட்.
21: School final exams over. Career la next thing panitingla? Bharat Institute of Higher Education and Research oda Faculty of Arts and Science varangum integrated certified course la BCom, BCA and BSc padikumbode IBM specialized data analytics and cyber specialist courses padikala. Degree and course certificate same day kadiko. Call 044-611-6399.
22: Launching Casa Grand High City, Chennai. Idu ungalkana revolution. For the first time in Chennai, 41 acres la oru maaverum township. 28 acre open space adala 22 acres landscape greenery yerkiyoda seindhu vaala or a peaceful community. Neenga or sports lover a irundhingana 5 acres la south india's largest sports club ungalkaga manasukku pidichavanga kuda time spend pandradhana sandosham. 150 plus world class amenities and 1.3 acres recreation club. Inga weekdays kuda weekends a maaru ungalkana indha revolution உருவாக போற இடம் ORR சென்னையின் புதிய அடையாளம்.
23: Launching Casa Grand High City, Bangalore ORR. Luxurious 2 and 3 BHK apartments starting from 49 lakhs. To book call 9884822122.
24: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
25: வாவ்,
24: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
26: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: வணக்கம், நான் ஆர்ஜே முன்னா. இன்னைக்கு நாம ஒரு உணர்வு பத்தி பேச போறோம். இது ஐபிடி அல்லது அலர்ச்சி குடல் நோய் பற்றிய விழிப்புணர்வு பிரச்சாரம். இந்த விழிப்புணர்வு நேர்காணல் தொடரில் ஐபிடி என்றால் என்ன, அதன் அறிகுறிகள் என்ன, அதை எவ்வாறு சிகிச்சை அளிக்கலாம் என்பதை நன்கு புரிந்து கொள்ள இந்தியாவின் முன்னணி கேஸ்ட்ரோ என்டாலஜிஸ்டிடம் பேசுவோம். இன்று எங்களுடன் இணைவது டாக்டர் இளவரசி. மேம், இப்ப இந்தியால இதோட ட்ரீட்மெண்ட் எந்த லெவல்ல இருக்கு? மேம்,
27: இதுக்கு வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் அட்வான்சஸ் வந்துருச்சு இப்போ. ஓரல் ட்ரீட்மெண்ட், அதாவது ஓரல் ட்ரக்ஸ் இருக்கு. இதுல வந்து 5-ASA அப்படிங்கிற ட்ரக்ஸ் இருக்கு. கொஞ்ச நாளைக்கு ஷார்ட் டேர்மா ஸ்டீராய்ட்ஸ் கொடுப்போம், பட் லாங் டேர்மா கொடுக்க மாட்டோம். இம்யூனோ மாடுலேட்டர்ஸ்ங்கிற மெடிசன்ஸ் இருக்கு. அதே மாதிரி சிவியரான நோய், இப்ப நோய் வந்து கண்டுபிடிக்கும் போதே ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா பயோலாஜிக்ஸ் அப்படின்னு ஒரு சில இன்ஜெக்ஷன்ஸும் இருக்கு. ஸ்மால் மாலிகூல்ஸ் அப்படிங்கிற மருந்தும் வந்துருச்சு. ஸோ இதுல நிறைய ட்ரீட்மெண்ட் அட்வான்சஸ் இருக்கு இப்போ.
1: மேம், இப்ப இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்த ஐபிடி பத்தி என்னென்ன மாதிரி மிச்சம் மக்கள்கிட்ட இருக்கு?
27: ஐபிடி அப்படின்னா இதை வந்து கியூரே பண்ண முடியாது அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி வெறும் டயட் மட்டும் சாப்பிட்டா சரியாயிடும் அப்படின்னு ஒரு சில பேஷண்ட்ஸ் நினைப்பாங்க. இல்ல, ஐபிடினா வெறும் ஸ்டீராய்ட்ஸ் தான் கொடுப்போம் லாங் டேர்மா அப்படின்னு ஒரு சில மிக்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ட்ரூ கிடையாது. ஸோ ஐபிடிக்கு நிறைய மெடிசன்ஸ் இருக்கு, பட் அதை லாங் டேர்மா எடுத்துக்கணும். அண்ட் லாங் டேர்மா நம்ம ஸ்டீராய்ட்ஸ் கொடுக்க மாட்டோம். தேர் ஆர் மெனி மோர் பெட்டர் மெடிசன்ஸ் ஃபார் திஸ் கண்டிஷன்.
1: இதுவே டாக்டர் இளவரசியுடன் எங்களின் உரையாடல். ஐபிடி அதாவது அலர்ச்சி குடல் நோய், நினைவில் கொள்ளுங்கள், தொடர்ச்சியான வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு, மலத்தில் ரத்தம் அல்லது விவரிக்கப்படாத எடை இழப்பு போன்ற அறிகுறிகளை நீங்கள் சந்தித்தால் அவற்றை புறக்கணிக்காதீர்கள். சரியான நேரத்தில் ஒரு இரைப்பை குடலியல் நிபுணரை அணுகுவது மிகவும் முக்கியம். இந்த பாட்காஸ்ட் விழிப்புணர்வு மற்றும் கல்வி நோக்கங்களுக்காக மட்டுமே. எந்த ஒரு மருத்துவ நோயறிதல் அல்லது சிகிச்சைக்கும் உங்கள் சுகாதார வல்லுநரை அணுகவும். பொதுநலன் கருதி வெளியிடுவோர் டக்கேடா பார்மசூட்டிகல்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் மூலம் வெளியிடப்பட்டது.

0: FMR Radio City 91.1
1: SPB மற்றும் எஸ் ஜானகியின் குரல்களில் கங்கை அமரனின் வரிகளில் இசைஞானி இளையராஜாவின் இசையில் ஆணோ இடியிடிக்க பாடல்

0: உன்ன நினைச்சேன் பாட்டு படிச்சேன் படத்துக்காக அந்த பாட்டு கேட்டு முடிச்சோன்னு முன்னா அவர் கேட்டு இருக்கீங்க. 7 மணி குட்டி ஸ்டோரிக்கான நேரம். வழக்கம் போல ஒரு படத்தோட கதையை நான் சொல்லுவேன், கேட்டு என்ன படம்னு படத்தோட பேர் சொல்லுவீங்க. எல்லா ஹிட்டான படங்கள் தமிழ் படங்கள் மட்டும்தான் எடுத்து வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு பெப்சி வவுச்சரும் காத்துக்கிட்டே இருக்கு. நீங்க வின் பண்ணீங்கன்னா இன்னைக்கு பெப்சி வவுச்சர் கொடுப்பேன், சரியா? எல்லா தமிழ் படங்கள் முழு கதையும் கேட்டதுக்கப்புறம் பொறுமையா படத்தோட பேரை சொல்லணும், அவ்வளவுதான் குட்டி ஸ்டோரி. 426-999-1 426-999-1 அப்படிங்கிற கோடு போட்டுக்குங்க. அதுக்கப்புறமா 426-999-1 கால் பண்றீங்க, குட்டி பார்ட்டிசிபேட் பண்றீங்க, கிஃப்ட்களை வின் பண்றீங்க.
1: ரேடியோ சிட்டியில் இப்போ நீங்க கேட்டு இருக்க பாட்டு ஏன் ஜோடி மஞ்சள் குருவி. எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சைலஜா சித்ரா குரல்களில், கங்கை அமரன் வரிகளில், இசைஞானி இளையராஜா இசையில்.

0: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1.
1: தக்காளி போட்டு வெங்காயம் போட்டுமா இல்ல வெங்காயம் போட்டு தக்காளி போட்டுமா?
2: டேய், அது எப்படி போட்டாலும் ஒண்ணுதான். ஓடுறா
3: மா, இந்த வீக்கெண்ட் எந்த பிளானும் வச்சுக்காத. எனக்கு டிரெஸ் எடுக்கணும், நீ செலக்ட் பண்ணாதான் கரெக்டா இருக்கும். ஞாபகம் இருக்குல்ல,
2: இவ்ளோ பெருசாயிட்ட ஒரு டிரெஸ் செலக்ட் பண்ண தெரியாதடி உனக்கு.
1: அப்பா, உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா இல்ல அக்கா ரொம்ப பிடிக்குமா?
4: எனக்கு முதல்ல உங்க அம்மாவை தான் பிடிக்கும். அவெல்லாம் இல்லனா இந்த குடும்பம் இப்படி இருக்கவே இருக்காதுரா.
0: சொல்லாமலே புரிஞ்சுக்கிற உணர்வு, கேட்காமலே கொடுக்கற அன்பு. மூன்று எழுத்து கவிதை அம்மா. அம்மா அம்மாக்களை கொண்டாடுகிறது ரேடியோ சிட்டி. மாம் மேட் மில்லியனர் உங்கள் ரேடியோ சிட்டியில் இணைந்து வழங்குவோம்.
5: தியா ஃபர்டிலிட்டி அண்ட் மேட்டர்னிட்டி சென்டர், ஓயமார், சென்னை.
0: கால் 9962100003. நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1.
6: மூட்டு வலிக்கு டாக்டர் ஆர்த்தோ ஆயில் தரும் அமேசிங் ரிசல்ட் என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா நாள்பட்ட வலிகளுக்கு ஆர்த்தோ ஆயில் கூட சேர்ந்து ரெகுலரா ஆர்த்தோ கேப்சூல்ஸையும் சாப்பிடணும்னு உங்களுக்கு தெரியுமா? இது டெம்பரரி பெயின் கில்லர் இல்ல, ஆயுர்வேத மருந்து.
3: இப்பவே இவ்ளோ ஹீட்டா இருக்கு, பீக் சம்மர் வந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க.
7: அதனாலதான் கார் லவர்ஸ் எல்லாரும் சூஸ் பண்றாங்க கர்வாரே சேஃப்டி கிளேசிங் ஃபில்ம்ஸ்.
3: இது 100% சென்ட்ரல் மோட்டார் வெஹிக்கிள் ரூல்ஸ் கம்ப்ளையன்ட்,
7: அப் டு 47% ஹீட் ரிடக்ஷன், 99% யூவி ப்ரொடக்ஷன், கிளேர கம்மி பண்ணும், அதுவும் உங்க கார் மைலேஜ் இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும்.
8: சோ இன்னும் வெயிட் பண்ணாதீங்க, இன்னைக்கே உங்க கார் விண்டோஸ்ல கர்வாரே சேஃப்டி கிளேசிங் ஃபில்ம்ஸ் இன்ஸ்டால் பண்ணுங்க. அப் டு 8 இயர்ஸ் வாரண்டியோட நியரஸ்ட் கர்வாரே அப்ளிகேஷன் ஸ்டுடியோவை விசிட் பண்ணுங்க இல்ல கால் பண்ணுங்க 9689968.
6: புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
2: ஆல் நியூ விபிஜே அண்ணா சாலை ஷோரூம், ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூம் பக்கத்திலே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
9: இறைச்சலுக்கு இடையில இயற்கையுடைய இசைய கேட்க துடிக்கிற ஏக்கமும், தூசிகளுக்கு நடுவுல தொலைஞ்சி போய்கிட்டே இருக்கிற நம்ம வாழ்க்கையும், இது எதுவுமே மாறாதுன்னு தோணும் போது எல்லாத்தையும் மாத்த முடியுங்கிற எண்ணம் கூட ஒரு ரெவல்யூஷன் தான்.
10: Launching Casa Grand High City, Bangalore RR. Luxurious 2 and 3 BHK apartments starting from 49 lakhs. To book, call 9884822122.
11: பிரெக்னன்சி லாஸ் நடந்ததுல இருந்து மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு பிரியா.
12: கவலைப்படாத, பர்த் ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிடல்ஸ் கிண்டில வண்ணம் கிளினிக் லான்ச் பண்ணிருக்காங்க.
11: எதுக்கான கிளினிக் இது?
12: ரெக்கரன்ட் பிரெக்னன்சி லாஸ்க்கு டெடிகேட்டட் கிளினிக், ப்ராப்பர் டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மென்ட் பிளான் கொடுக்கறாங்க.
13: வண்ணம் பர்த் ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிடல்ஸ், தாய்மையின் நம்பிக்கை. ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 8940066223.
2: கேர்ஃபுல், சுகரி ட்ரிங்க்ஸ் ORS னு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க.
7: ரியல் ORS னா WHO ஃபார்முலா ஃபாலோ பண்ணும் எலக்ட்ரால் மாதிரி.
2: எலக்ட்ரால் இந்தியாவின் நம்பர் 1 WHO அப்ரூவ்ட் ORS.
14: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
15: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
16: பிரெக்னன்சி அப்போ தெளிவில்லாத மனநிலை நம்மள ரொம்ப யோசிக்க வைக்கும். எங்க போறது, என்ன பண்றது, அடுத்து என்ன நடக்கும்?
17: பர்த் ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிடல்ல ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் கைடன்ஸ் கிடைக்கும் வித் ஸ்ட்ராங் கிளினிக்கல் எக்ஸ்பர்டீஸ். அது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் பிரெக்னன்சியா இருந்தா கூட ஒரு மல்டி டிசிப்ளினரி டீம் சேர்ந்து கேரிங்கா நம்ம கூட கனெக்டடா இருப்பாங்க. பிளானிங்ல இருந்து டெலிவரி வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் நமக்கு கம்ப்ளீட் கிளாரிட்டி இருக்கிறதுனால நாம ரொம்ப யோசிக்க தேவையில்ல. ஏன்னா தெளிவான அறிவுறுத்தலும் அக்கறையும் இருந்தா ரிஸ்க்கு இடமே இல்ல. பர்த் ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிடல்ஸ், கால் 1-800-212 ஃபார் அப்பாயின்மெண்ட்.
18: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
19: வாவ்,
18: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
20: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: வழக்கம் போல மவுண்ட் ரோட் ஸ்ட்ரெச் சரியான டிராபிக். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த திருவான்மையூர் இருக்குல்ல, அங்கிருந்து டைல் பார்க் வரைக்கும் அந்த ஸ்ட்ரெச்சும் ஸ்லோ மூவிங் தான்.
1: India's favorite spring mattress. Visit www.pepsindia.com to explore more. Radio City-il Maya Machindra, SPB Matram Swarnalatha-vin kuralgalil, varigal Bali, music AR Rehman.

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
1: ஒரு பூவனத்தில சுகம் கொழு கொழுங்குது, வண்டு தேன் குடிக்குது.

0: கழுகு படத்துக்காக அந்த பாட்டை கேட்டு முடிச்சோன்னு. முன்னா கூட கேட்டு இருக்கீங்க, இன்னைக்கு குட்டி ஸ்டோர்ல வின் பண்றவங்களுக்கு பெப்சோலம் கூட ஓச்சர் காத்துட்டே இருக்கு. ஒரு படத்தோட கதையை சொல்லுவேன், கேட்டு என்ன படம்னு படத்தோட பேரை சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். இப்ப நம்மளோட செந்தில்நாதன் இருக்கார் லைன்ல. செந்தில்நாதன்,
1: எஸ் சார்,
0: கதை ஆரம்பிக்கட்டுமா?
1: ஆரம்பிங்க சார்.
0: இந்த படத்துல மொத்தம் ரெண்டு ஹீரோஸ் இருப்பாங்க, சரியா? செம்ம சிரிப்பா இருக்குங்க இந்த படம். ரெண்டு பேருமே ஒரு பெரிய வீட்டு பசங்க, அதே ஊர்ல ஹீரோயினும் இருப்பாங்க. ஒரு புரோக்கர் என்ன பண்ணுவாருன்னா, என் பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா சொல்லுப்பா அப்படின்னா, ஓகேங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ கொடுப்பாரு. அதில் ஹீரோ ஃபோட்டோ இருக்கும். ஆக்சுவலி என்னன்னா, வேற ஒருத்தருக்கு தான் வந்து பொண்ணு பார்க்க போகணும். அந்த புரோக்கர் என்ன பண்ணுவார், ஃபோட்டோவை மாற்றி கொடுத்துருவாருங்க. பார்த்த உடனே பொண்ணுக்கு பிடிச்சிடும், ஏன்னா மாப்பிள்ளை வந்து ஹீரோ. ஓகே வர சொல்லிருங்க அப்படிம்பாங்க. ஆ வர சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்போ ரெண்டு பேர்த்தையுமே வர வச்சிருவாங்க அந்த ஆள் மாறட்டத்தில். இப்போது ரெண்டு ஃபேமிலியுமே ஒன்றா பொண்ணு பார்க்க வருவாங்க. ஸோ இந்த ரெண்டு ஃபேமிலி என்ன பண்ணிப்பாங்கன்னா, மாற்றி மாற்றி இவங்களாம் பொண்ணு வீடு போல் இருக்கு, பொண்ணு வீடு போல் இருக்குன்னு நினச்சி இவங்க ரெண்டு பேரும் வந்து பொண்ணை பார்த்து ஓகே சொல்லி கல்யாணம் வரைக்கும் போயிருங்க. ஒவ்வொருத்தரையும் என்கேஜ்மெண்ட் அப்போ அடிக்கடிலாம் பார்க்கும்போது, ஓகே ஒரு மாப்பிளையோட ஃப்ரெண்டு போல் இருக்கு அப்படின்னு நினச்சி பொண்ணு நினச்சிப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே இது பொண்ணோட ஃப்ரெண்டு போல் இருக்கு அப்படின்னு இது மாதிரி ஒரு குளறுபடியான ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருப்பாங்க. படம் செம்ம சிரிப்பாக இருக்கும். என்ன படம், கடைசியாக தான் கண்டுபிடிப்பாங்க புரோக்கர் பண்ண குளறுபடி இதுன்னு. செந்தில்நாதன் இருக்கீங்களா?
1: இருக்கேன் சார், லைன்ல இருக்கேன். இது என்ன பெஸ்டா இருக்கு, போன முறையும் மிஸ் பண்ணிட்டேன், இந்த முறையும் ஏதாவது க்ளூ கிடைக்குமா சார் எனக்கு?
0: சரி ஓகே, ஒரு க்ளூ குடுக்குறேன், சரியா? இந்த படத்துல வந்து அந்த ரெண்டு பேர் நடிப்பாங்கன்னு சொன்னால, அதுல ஒருத்தர் வந்து லிவிங்ஸ்டன். சரி, இன்னொரு க்ளூ குடுக்குறேன். இதுலதான் வந்து மலரே ஒரு வார்த்தை பேசு இப்படிக்கு பூங்காற்று அப்படின்னு ஒரு பாட்டு, சூப்பரா இருக்கும் கேக்குறதுக்கு. செந்தில்நாதன் பாட்டை சொல்லிட்டேன், லிவிங் ஸ்டன்ட்டேன், இதுக்கு மேல தரேன்னா அப்புறம் ஆன்சர் சொல்லிடுவோம் பாத்துக்கு.
1: ஐயோ இருங்க இருங்க, லிவிங் ஸ்டன் சொல்லிட்டீங்க, இந்த பாட்டை சொல்லிட்டீங்க.
0: நான் சொல்லிட்டா
1: பிரசாந்த், இல்ல இல்ல பிரசாந்த்
0: சொல்லுங்க, பிரசாந்த் ரம்பா. இப்ப சொல்லுங்க பிரசாந்த் ரம்பா லிவிங் ஸ்டன் என்ன படம். 5, 4, 3, 2, 1, பூமகள் ஊர்வலம். ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கு பாருங்க, இதுக்கு நான் எப்படி க்ளூ கொடுப்பேன்? பூமகள் ஊர்வலம் சரியான படங்க, ஜாலியா இருக்கும் பாருங்களேன். அப்பெல்லாம் நிஜமாலுமே நிறைய நல்ல படம் எடுத்தாங்க. அப்படியே உட்காந்தோம்னா சிரி சிரின்னு சிரிச்சுட்டு இருப்போம். அவ்வளவுதான் குட்டி ஸ்டோரி. 426-999-1, 426-999-1. இன்னைக்கு வின் பண்ணீங்கன்னா பெப்சி வச்சர் காத்துட்டு
2: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் தி கிளாக் நான் ஸ்டாப்பா உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி. நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FMR ரேடியோ சிட்டி 91.1.
3: ஃபிஸ்டுலா ப்ராப்ளம், ரொம்ப நாள் சைலண்டா சஃபர் பண்ண வேண்டியது இல்ல. லாப்சர் சர்ஜிக்கல் சென்டர்ல அட்வான்ஸ் லேசர் ட்ரீட்மெண்ட், எக்ஸ்பீரியன்ஸ் டீம், ரிலையபிள் கேர்.
4: லாப்சர் சர்ஜிக்கல் சென்டர், வேளச்சேரி மற்றும் மேடவாக்கம். கால் 9790923349.
5: பிரெக்னன்சி லாஸ் நடந்ததுல இருந்து மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு பிரியா.
6: கவலைப்படாத, பர்த் ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிடல்ஸ் கிண்டில வண்ணம் கிளினிக் லான்ச் பண்ணிருக்காங்க.
5: எதுக்கான கிளினிக் இது?
6: ரெக்கரண்ட் பிரெக்னன்சி லாஸ்க்கு டெடிக்கேட்டட் கிளினிக், ப்ராப்பர் டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் பிளான் கொடுக்கறாங்க.
7: வண்ணம் பர்த் ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிடல்ஸ், தாய்மையின் நம்பிக்கை. ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 8940066223.

0: புதுப்பொலிவு.
1: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
2: ஹலோ, டி நகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
3: எஸ் மேடம், சொல்லுங்க.
2: ஸ்ரீரங்கத்துல இருக்கிற எங்க ஆத்துக்கு ட்ரபிள் ஃப்ரீயா ஏசி வேணும். ஆஃப்டர் சேல் சர்வீஸ் பெஸ்டா இருக்கணும். வாட் இஸ் யுவர் சஜஷன் சார்?
3: டாடா வோல்டாஸ்ல லக்ஸ் ஹெவி டியூட்டி இன்வெர்டர் ஏசி தான் பெஸ்ட் சாய்ஸ். இதுல 40 ஃபீட் ஏர் த்ரோ, 4-way ஆசிலேஷன், ரூம் நிமிஷமா கூல் ஆயிடும்.
2: எங்களுக்கு 6 ஏசி வேணும்னா என்ன ஆஃபர் தருவீங்க?
3: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல 5 வோல்டாஸ் இன்வெர்டர் ஏசி வாங்கினா ஒரு 1 ton ஏசி டோட்டலி ஃப்ரீ.
2: வாவ், சூப்பர்.
3: அதோட தமிழ்நாடு பூரா ஃப்ரீயா டெலிவரி பண்ணி ஃபிக்ஸிங்கும் அரேஞ்ச் பண்றோம்.
2: ரத்னா ஃபேன் ஹவுஸ் சொன்னா சொன்னதுதான்.
3: இப்போ பஜாஜ் 0% ஃபைனான்ஸும் இருக்கே.
4: டாடா வோல்டாஸ் ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத சிட்டி நகர்.
2: We have no branches.
3: சண்டேயும் கடை உண்டு, வேலை கார் பார்க்கிங் வசதியும் உண்டு.
5: Launching Casa Grand High City, Chennai. இது உங்களுக்கான revolution. For the first time in Chennai, 41 acres ஒரு மாபெரும் township. 28 acre open space, அதில 22 acres landscape greenery. இயற்கையோட சேர்ந்து வாழ ஒரு peaceful community. நீங்க ஒரு sports lover-ஆ இருந்தீங்கன்னா 5 acres-ல South India's largest sports club உங்களுக்காக. மனசுக்கு பிடிச்சவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதான சந்தோஷம். 150 plus world class amenities and 1.3 acres recreation club. இங்க வீக் டேஸ் கூட வீக்கெண்ட்ஸ் மாறும். உங்களுக்கான இந்த ரெவல்யூஷன் உருவாக போற இடம் ORR, சென்னையின் புதிய அடையாளம்.
6: Launching Casa Grand High City, Bangalore ORR. Luxurious 2 and 3 BHK apartments starting from 49 lakhs. To book, call 9884822122.
7: பிரெக்னன்சி அப்போ தெளிவில்லாத மனநிலை நம்மள ரொம்ப யோசிக்க வைக்கும். எங்க போறது, என்ன பண்றது, அடுத்து என்ன நடக்கும்?
8: பர்த்ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிடல்ல ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் கைடன்ஸ் கிடைக்கும் வித் ஸ்ட்ராங் கிளினிக்கல் எக்ஸ்பர்டீஸ். அது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் பிரெக்னன்சியா இருந்தா கூட ஒரு மல்டி டிசிப்ளினரி டீம் சேர்ந்து கேரிங்கா நம்ம கூட கனெக்டடா இருப்பாங்க. பிளானிங்ல இருந்து டெலிவரி வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் நமக்கு கம்ப்ளீட் கிளாரிட்டி இருக்கிறதுனால நாம ரொம்ப யோசிக்க தேவையில்லை. ஏன்னா தெளிவான அறிவுறுத்தலும் அக்கறையும் இருந்தா ரிஸ்க்கு இடமே இல்லை. பர்த்ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிடல்ஸ். கால் 1-800-212-4 ஃபார் அப்பாயின்மெண்ட்.
9: Worried about resale value of electric car? Not anymore. Maruti Suzuki e-Vitara comes with assured buyback value. With its massive 61 kilowatt hour battery and a range of 543 kilometers. No more range anxiety as well. Backed by India's largest charging network. Feel confident to travel farther and deeper. Own it for ₹10.99 lakh with a battery EMI of just ₹3.99 per kilometer. India goes electric.
10: Nexa.
11: இப்போ உங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிய நீங்களே டிசைன் பண்ணலாம். கேலக்ஸி மார்வல் வந்தாச்சு. For more details, visit www.galaxyhealth.com. Galaxy Health Insurance, என்றென்றும் உங்கள் சேவையில்.
12: ஹே, என்ன சவுண்ட் இது?
13: நாம ஒரு செம ஃப்ரீக்வன்சிக்கு வந்திருக்கோம்.
12: என்ன இடம்?
13: சர்ப்ரைஸ்.
14: பிரசன்டிங் பிரக்ஞா இடன்வர்ஸ். ஓஎம்ஆர்ல இருக்கிற 92 ஏக்கர் ஃபியூச்சரிஸ்டிக் கிரீன் டவுன்ஷிப், 70% ஓபன் ஸ்பேஸ், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல சிறு சிறு மெட்ரோ, சிப்காட் ஐடி பார்க், டவுன்ஷிப் உள்ளே பிஎஸ்பிபி ஸ்கூல், அப்போலோ கிளினிக், சூப்பர் மார்க்கெட், ஜிம், 50+ அமெனிட்டிஸ் இருக்கு.
12: வாவ், நம்ம ட்ரீம் ஹோம் இங்கதான்.
14: ஃப்ரீக்வன்சி மாறதுக்குள்ள நீங்களும் இடன்வர்ஸ்ல புக் பண்ணுங்க. லைஃப நெக்ஸ்ட் லெவல் வர்ஸா மாத்துங்க. கால் 8088068806.
15: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.

0: எஜமான் படத்துக்காக அந்த பாட்டு கேட்டு முடிச்சோன்ன. முன்ன அவர் கேட்டுட்டு இருக்கீங்க குட்டி ஸ்டோரி விளையாண்டுகிட்டு இருக்கோம். ஒரு படத்தோட கதையை நான் சொல்லுவேன், கேட்டு என்ன படம்னு படத்தோட பேரை சொல்லும், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான கேம் தான். இப்ப நம்ம கூட சாய்குமார் இருக்காரு. இன்னைக்கு வின் பண்ணீங்கன்னா பெப்சி வச்சிருவ கொடுப்பேன் சொல்லியிருந்தேன். சாய்குமார் ரெடியா இருக்கீங்களா கதையை ஆரம்பிக்கட்டுமா?
1: ஓகே சார்.
0: இந்த படத்துல நம்ம ஹீரோ வந்து எப்படி சொல்றது, ஊர்ல படிச்சுட்டு வந்திருப்பாருங்க, சரியா? ஃபாரின்ல படிச்சிருப்பாரு. சரியான அறிவு நம்ம ஹீரோக்கு, அப்பாவை பார்ப்போம் அப்படின்னு ஊருக்கு வருவார். வந்தோடனே என்ன ஆகும்னா, அவங்க வீட்டில் இருக்கிறவங்கலாம் நம்ம பையன் வருவான் அப்படின்னு வெயிட் பண்ணிருப்பாங்க. திடீர்னு பார்த்தா கேர்ள் ஃப்ரெண்டோட போயிடுவாரு. அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரே அதிர்ச்சி, என்னடா படிக்க போன இடத்துல பொண்ணை கூப்பிட்டுன்ட்டேன், அவங்க வீட்டிலலாம் பேசிட்டேன், நான் இவ்வளோதான் கல்யாணம் பண்ணி போகிறேன் அப்படின்னா அவங்க அப்பாவுக்கு செம்ம கோவம் வந்துடும். ஏன்டா அவனை படிக்க ஆரம்பிச்சா ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பழகரிச்சுட்டு இருப்பாரு. ஆனால் ஒரு மாதிரி சரி பையன் ஆசைப்பட்டானே அப்படின்னு நினைக்கும் போது ஊருக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துடும். அந்த பிரச்சனையில் ஹீரோவோட அப்பா செத்துருவார். இப்போ அந்த கல்யாணம் ஸ்டாப் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் ஹீரோக்கு ஏகப்பட்ட பொறுப்பு வந்துடும். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் வந்துடும். ஊருக்குள்ளே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுற மாதிரி ஆகிடும். என்ன அப்புறம்
1: ஐயோ
0: என்ன ஐயோன்றீங்க? க்ளூவா? சரி ஒரே ஒரு க்ளூ தான் கொடுப்பேன் சாய்குமார். இப்பயே சொல்லிட்டேன், ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். ஹீரோயின் பேர், ரெண்டு ஹீரோயினில் ஒரு ஹீரோயின் பேர் பஞ்சவர்ணம். பஞ்சவர்ணம் யார் அந்த பஞ்சவர்ணம்? என்ன கதையை கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்ண போல இருக்கு, சாய்குமார் அலறிட்டாரு. சரி பரவாயில்ல விடுங்க, இன்னொரு நாளை வெற்றி பெற வாழ்த்துக்கள். இப்ப தொடர்ந்து கேளுங்க ரேடியோ சிட்டி வித் மீ
2: www.pepsindia.com/explore.
3: YONO SBI Cricket Ka Blockbuster.
4: YONO SBI Cricket Ka Blockbuster.
5: Hi, this is Harbhajan Singh, your own Bhajji. And you're listening to Cricket Ka Blockbuster, only on India's number one radio station, Radio City.
4: YONO SBI Cricket Ka Blockbuster.
3: YONO SBI Cricket Ka Blockbuster. YONO SBI, power to every Indian.
6: Kalyana Punna. கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
7: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
8: Worried about resale value of electric car? Not anymore. Maruti Suzuki e-Vitara comes with assured buyback value. With its massive 61 kilowatt hour battery and a range of 543 kilometers. No more range anxiety as well. Backed by India's largest charging network. Feel confident to travel farther and deeper. Own it for Rs. 10.99 lakh with a battery EMI of just Rs. 3.99 per kilometer. India goes electric.
9: Nexa.
10: Oof. டயர்டா ஃபீல் பண்றீங்களா? ஜீரோ எனர்ஜியா?
11: டேய், உங்க பாடிக்கு வாட்டர் மட்டும் போதாது, கரெக்ட் பேலன்ஸ் ஆஃப் வாட்டரும் எலக்ட்ரோலைட்ஸும் தேவை.
10: எலக்ட்ரால் இந்தியாவின் நம்பர் 1 WHO அப்ரூவ்ட் ORS. கரெக்ட்டா சாய்ஸ் பண்ணுங்க, எலக்ட்ரால சாய்ஸ் பண்ணுங்க. ஹே, என்ன சவுண்ட் இது?
11: நாம ஒரு செம ஃப்ரீக்வென்சிக்கு வந்திருக்கோம்.
10: என்ன இடம்?
11: சர்ப்ரைஸ். பிரசன்டிங் பிரக்ஞா இடன்வர்ஸ். OMR இருக்கிற 92 ஏக்கர் ஃபியூச்சரிஸ்டிக் கிரீன் டவுன்ஷிப், 70% ஓபன் ஸ்பேஸ், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல சிறுசிறு மெட்ரோ, சிப்காட் IT பார்க், டவுன்ஷிப் உள்ளே PSBB ஸ்கூல், அப்போலோ கிளினிக், சூப்பர் மார்க்கெட், ஜிம், 50+ அமெனிட்டிஸ் இருக்கு.
10: வாவ், நம்ம ட்ரீம் ஹோம் இங்கதான்.
11: ஃப்ரீக்வென்சி மாறதுக்குள்ள நீங்களும் இடன்வர்ஸ்ல புக் பண்ணுங்க. லைஃப நெக்ஸ்ட் லெவல் வர்ஸா மாத்துங்க. கால் 8088068806.
12: UG க்கு அப்புறம் சர்டிபிகேஷன் இல்ல, UG படிக்கும் போதே சர்டிபிகேஷன். பாரதி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் ஓட ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வழங்கும் இன்டிகிரேட்டட் சர்டிஃபைட் கோர்ஸ்ல BCom, BCA and BSc படிக்கும் போதே IBM ஸ்பெஷலைஸ்ட் டேட்டா அனாலிட்டிக்ஸ் அண்ட் சைபர் ஸ்பெஷலிஸ்ட் கோர்ஸ்ல படிக்கலாம். டிகிரி அண்ட் கோர்ஸ் சர்டிபிகேட் சேர்ந்தே கிடைக்கும். கால் 044-611-6399.
13: ஹலோ, டிநகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
14: எஸ் மேடம், சொல்லுங்க.
13: எங்க பிளாட் டாப் ஃப்ளோர்ல இருக்கு, அக்னி வெயில் உக்ரமா இருக்கு, எரிச்சல் தாங்க முடியல, ஏசில சுத்தமா கூலிங்கே இல்ல, இமிடியட்டா மாத்தணும்.
14: டோன்ட் வரி,
9: டாப் ஃப்ளோருக்கு டாப் கிளாஸ் ஏசி, ஓ ஜெனரல் ஏசி தான். இந்த டிராபிக்கல் இன்வெர்டர் ஏசி வெளியில வெயில் 50 டிகிரி இருந்தாலும் ரூம்ல ஊட்டி மாதிரி சில்லுன்னு கூலா இருக்கும். அதோட ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல உங்க பழைய ஸ்பிளிட் ஏசியை கொடுத்து புது ஓ ஜெனரல் இன்வெர்டர் ஏசி வாங்கினா சொலையா 8,000 ரூபாய் தள்ளுபடி தராங்க.
14: அப்போ பழைய ஏசி
9: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல பழைய ஏசியை ஃப்ரீயா கழட்டி புது ஏசியையும் ஃப்ரீயாவே இன்ஸ்டால் பண்ணி தரும். அதோட 3 மீட்டர் காப்பர் பைப்பும் ஃப்ரீ.
14: ஈஸியா ஏசியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணனும்னா ரத்னா ஃபேன் ஹவுஸ் தான் பெஸ்ட்ன்னு எல்லாரும் சொல்றாங்க.
15: ஓ ஜெனரல் ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத் ஸ்ட்ரீட், டி நகர்.
14: வாலி கார் பார்க்கிங் வசதியும் உண்டு.
16: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
17: பின்ன கிச்சன்ல தான் கோல்வினர் 5G இருக்கே.
16: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
17: அது 1G கோல்வினர் கடல் எண்ணெய், 2G கோல்வினர் நல்லெண்ணெய், 3G கோல்வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்வினர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்வினர்.
16: கோல்வினர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
18: Wow bro, உன் கார் PPF அமேசிங்கா இருக்கு. பிராண்ட் நியூ மாதிரி ஷைன் ஆகுது.
19: Just 40,000க்கு பண்ணிட்டடா. மேக் இன் இந்தியா கர்வாரே PPF, ஃப்ரீ ரீப்ளேஸ்மென்ட்ஸோட.
18: இதுல ஏதோ தப்பா இருக்கு. ஜெனூயின் 5-year கர்வாரே PPFனா 75,000 கிலோ வராது. இன்னும் ஒரு மாசத்துல உன் கார் ஓல்ட் லுக்குக்கு போய்டும்பா.
20: PPF இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி சீல்ட் பாக்ஸ் இருக்கானு செக் பண்ணுங்க. யூனிக் ரோல் நம்பர் அண்ட் QR கோட வெரிஃபை பண்ணுங்க. கண்டிப்பா e-warranty சர்டிபிகேட் வாங்குங்க. உங்களோட நியரஸ்ட் கர்வாரே அப்ளிகேஷன் ஸ்டுடியோக்கு விசிட் பண்ணுங்க. இல்ல கால் பண்ணுங்க 9689968996.
0: பெங்களூர் வெர்சஸ் லக்னோ மேட்சுங்க. லக்னோல தான் நடந்தது. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடிட்டு இருந்த லக்னோ 1.3-12-0, அதுக்குள்ள மழை பெஞ்சிச்சு. அடிக்கிற வெயில்ல எல்லா சென்னையை தவிர மீது எல்லா ஊர்லயும் பெய்யுதுங்க. இப்ப வந்து ரெயின் வந்து கொஞ்ச நேரம் வந்ததுனால ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்பதான் மறுபடியும் உள்ள வந்திருக்காங்க. கவர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிருக்காங்க. இப்பதான் உள்ள வந்திருக்காங்க. 1.3-12-0 லக்னோ.
3: YONO SBI Cricket Ka Blockbuster. Get pre-approved instant digital loans with YONO SBI. Power to every Indian. Download the app now.
21: Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
22: இணைந்து வழங்குவோர்
23: KPN Promoters in year-end bonanza offer. ஒரு பாக்கத்தில் plot square feet just 2799 க்கு வாங்கினா 10 gram gold free. KPN Promoters.
24: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous, திருவேற்காடு.
25: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் 1 சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
26: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
27: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கவுன்சிலிங் கோட் 1405.
28: केडिया पवित्र, पवित्र ग्रोसरी चाहिए तो जेप्टो से मंगवाइए. Order now.
29: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
30: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
31: Ungal kanavu nanavagum idam, Meenakshi College of Engineering. Admissions open. Meenakshi College of Engineering, KK Nagar, Chennai.
32: Housing partner, Akkad Housing. Nam kanavu illa Thinvani Kaati. Oragadam ECR matrum Poothamalliyil. Plot vaanga Akkad Housing da best.

0: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1.
1: ரேடியோ சிட்டில நீங்க கேட்டு இருக்க பாடல் ஏஆர் ரஹ்மான் இசையில வைரமுத்து வரிகள்ல எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரல்கள்ல எர்ராணி பாடல்.
2: ஏய் எர்ராணி குரதானி கோபாலா ஆஹா சுப்ரமணி நீ சூப்பு நா கேலா.

0: யூனிவர்சிட்டி 91.1 ல ஆதி ரெடி பாடல்களை வழங்குவோம்.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் ஜில்லுனு ஒரு ஏசி மேலா.
2: செட்டிநாடு சிமெண்ட், பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: படிச்ச உடனே நல்ல வேலை கிடைக்கணும்னா நல்ல காலேஜ் சூஸ் பண்ணனும்.
4: NAC A+ accredited பெற்ற கோயம்பேடு 100 feet road St Thomas College சூஸ் பண்ணுங்க. BA English, BCom, BScom, BCA, BBA, Data Science, Artificial Intelligence, Maths, Psychology, MCom, MSc போன்ற பெஸ்ட் கோர்சஸோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க.
5: Visit stthomascollege.com.
6: இந்தே இந்தியால அவங்களோட 30 இயர்ஸ் ஹாப்பியா செலிப்ரேட் பண்றாங்க. இந்த செலிப்ரேஷனை முன்னிட்டு கிரெட்டாக்கு up to 105000, Grand i10 Neo-க்கு up to 80000, i20க்கு up to 65000, Venna-க்கு up to 55000 and Exter-க்கு up to 40000 benefits enjoy பண்ணுங்க. Moreover, processing fee la up to 50% and foreclosure la 100% offer irukku.
7: TNC apply.
8: லக்னோ வர்சஸ் பெங்களூர் மேட்ச் நடந்துட்டுதுங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து லக்னோ விளையாண்டுக்கிறாங்க. மூணு ஓவருக்கு கரெக்டாக இப்போதான் ஒரு சிக்ஸ் அடிச்சிருக்காங்க. 31 ரன்னு, அதாவது இந்த தடவை புதுசாக வந்து 27 ரன்னுங்க. குல்கர்ணின்னு ஒரு ஓப்பனர் இறக்கி விட்டுருக்காங்க. லக்னோ டீம் தான் ஒவ்வொரு மேட்சுக்கும் ஒரு ஓப்பனர் இறக்கி விட்றாங்க. அந்த ஓனர் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்து எப்படி தான் அப்படி பண்ணுறாங்களோ தெரியலிங்க. மிச்சல் மார்ஷ் ஒரு பக்கம் 9 பாலில் 19 ரன்லையும், இந்த பக்கம் குல்கர்ணி 9 பாலில் 7 ரன்லையும் பையன் சரியான டெஸ்ட் மேட்ச் ஒன்று விளையாண்டுக்கிறார். 3 ஓவருக்கு 27 லக்னோ.
9: YONO SBI Cricket Ka Blockbuster. Get pre-approved instant digital loans with YONO SBI. Power to every Indian. Download the app now.
10: Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
11: இணைந்து வழங்குவோர்
12: KPN Promoters in year-end bonanza offer. ஒரு பாக்கத்தில் plot square feet just 2799 க்கு வாங்கினா 10 gram gold free. KPN Promoters.
13: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous திருவேற்காடு.
14: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற வி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் ஒன் சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, வி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
15: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
16: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
17: கேடியா பவித்ர, பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
18: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
19: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
20: Ungal kanavu nanavagum idam, Meenakshi College of Engineering. Admissions open. Meenakshi College of Engineering, KK Nagar, Chennai.
21: Housing partner, Akkad Housing. Nam kanavu illa Thinvani Kaati. Varagadam, ECR matrum Poothamalliyil. Plot vaanga, Akkad Housing da best.
22: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள்.
23: ஜோயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
24: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
25: பின்ன கிச்சன்ல தான் கோல்ட் வின்னர் 5G இருக்கே.
24: என்ன 5G? அது என்ன புதுசா?
25: அது 1G கோல்ட் வின்னர் கடல் எண்ணெய், 2G கோல்ட் வின்னர் நல்லெண்ணெய், 3G கோல்ட் வின்னர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்ட் வின்னர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வின்னர்.
24: கோல்ட் வின்னர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
26: ஒரு பொண்ணுக்கு கல்யாணம்னா ரொம்ப ஸ்பெஷல் மொமெண்ட். அப்போ அவங்க ஒரு மகாராணி மாதிரி ஃபீல் பண்ணணும். அதனாலதான் கலர்ஸ், டிசைன்ஸ்னு எல்லாமே ஸ்னேஹாவை பார்த்து பார்த்து கொண்டு வந்திருக்கோம். மகாராணி கலெக்ஷன்ஸ்,
27: ஸ்னேஹாலயா சில்க்ஸில் ஒவ்வொரு மனப்பெண்ணும் எங்கள் மகாராணி. ஸ்னேஹாலயா சில்க்ஸ், ஸ்ரீநகர்.
28: Worried about resale value of electric car? Not anymore. Maruti Suzuki e-Vitara comes with a short buyback value with its massive 61 kilowatt-hour battery and a range of 543 kilometers. No more range anxiety as well. Backed by India's largest charging network, feel confident to travel farther and deeper. Own it for rupees 10.99 lakh with a battery EMI of just rupees 3.99 per kilometer. India goes electric.
29: Nexa.
0: பிரெக்னன்சி லாஸ் நடந்ததுல இருந்து மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு பிரியா.
1: கவலைப்படாத, பர்த் ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிடல்ஸ் கிண்டில வண்ணம் கிளினிக் லான்ச் பண்ணிருக்காங்க.
0: எதுக்கான கிளினிக் இது?
1: ரெக்கரண்ட் பிரெக்னன்சி லாஸ்க்கு டெடிகேட்டட் கிளினிக், ப்ராப்பர் டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மென்ட் பிளான் கொடுக்கறாங்க.
2: வண்ணம் பர்த் ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிடல்ஸ், தாய்மையின் நம்பிக்கை. ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 8940066223.
3: புக்ஸ் காப்பட லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு. அண்ட் ஆல்சோ Education, Dr. Vikram Agarwal, Adarsh College of Arts and Science, close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Admissions open. Call 7200-13431. Subject to University of Madras affiliation.
4: டீஹைட்ரேஷன் இப்போதான் உங்க ஸ்பீட ஸ்லோ பண்ணுது.
5: லேட் பண்ணாதீங்க, ரைட் சொல்யூஷனை இப்பவே எடுங்க.
4: எலக்ட்ரால், இந்தியாவின் நம்பர் 1 WHO அப்ரூவ்ட் ORS. கரெக்ட்டா சூஸ் பண்ணுங்க, எலக்ட்ரால சூஸ் பண்ணுங்க.
6: லான்ச்சிங் காசா கிராண்ட் ஹை சிட்டி சென்னை. இது உங்களுக்கான ரெவல்யூஷன். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் சென்னை, 41 ஏக்கர்ஸ்ல ஒரு மாபெரும் டவுன்ஷிப், 28 ஏக்கர் ஓபன் ஸ்பேஸ், அதுல 22 ஏக்கர்ஸ் லேண்ட்ஸ்கேப் கிரீனரி. இயற்கையோட சேர்ந்து வாழ ஒரு பீஸ்ஃபுல் கம்யூனிட்டி. நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் லவரா இருந்தீங்கன்னா 5 ஏக்கர்ஸ்ல சவுத் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஸ்போர்ட்ஸ் கிளப் உங்களுக்காக. மனசுக்கு பிடிச்சவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதான சந்தோஷம். 150 plus world class amenities and 1.3 acres recreation club. இங்க வீக் டேஸ் கூட வீக்கெண்ட்ஸ் மாறும். உங்களுக்கான இந்த ரெவல்யூஷன் உருவாக போற இடம் ORR, சென்னையின் புதிய அடையாளம்.
7: Launching Casa Grand High City, Bangalore ORR. Luxurious 2 and 3 BHK apartments starting from 49 lakhs. To book call 9884822122.
11: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
29: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
30: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
8: லக்னோ வெர்சஸ் பெங்களூர் மேட்ச்ல இப்ப சரியான சேவ் ஒன்று பண்ணாங்க பெங்களூர், பட் ஆனால் அது சிக்ஸ் தான். மிச்சல் மார்ஷ் பொழந்துட்டு இருக்காருங்க, இப்போதான் ஒரு டீசென்டான ஸ்கோருக்கு வந்திருக்காங்க. 45 ரன், 3.3 ஓவரில் 51 ரன் சிக்ஸ், 4.2 ஓவர்ஸில் 51 for 0. மிச்சல் மார்ஷ் 15 balls 42, குல்கர்ணி 11 balls 8. பேசிட்டு நல்ல ஸ்லோ பாருங்க, ஒரு டாட் போட்டாங்க.
31: யோனோ SBI கிரிக்கெட் கா பிளாக் பாஸ்டர், கெட் ப்ரீ அப்ரூவ்ட் இன்ஸ்டன்ட் டிஜிட்டல் லோன்ஸ் வித் யோனோ SBI. பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ.
32: பேங்கிங் பார்ட்னர் இக்விடாஸ் பேங்க். ஏர்ன் அப் டு 8% இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸ் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ் அண்ட் 7.4% இன்ட்ரெஸ்ட் ஃபார் அதர்ஸ் ஆன் 888 டேஸ்.
33: இணைந்து வழங்குவோர்
34: KPN ப்ரோமோட்டர்ஸ் இன் இயர் அண்ட் போனான்ஸ் ஆஃபர். ஒரு பக்கத்துல பிளாட் ஸ்கொயர் ஃபீச்சர்ஸ் 2799 க்கு வாங்கினா 10 கிராம் கோல்ட் ஃப்ரீ. KPN ப்ரோமோட்டர்ஸ்.
35: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous, Thiruvirkadu.
36: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற வி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் 1 சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, வி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
37: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
38: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட்.
39: அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
40: கேடியா பவித்ர, பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
41: Life Insurance Partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
42: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
43: Ungal kanavu nanavaagum idam. Meenakshi College of Engineering. Admissions open. Meenakshi College of Engineering, KK Nagar, Chennai.
44: Housing Partner, Akkad Housing. Nam kanavu illa Thinvani Kaati. Oragadam ECR matrum Poothamalliyil. Plot vaanga, Akkad Housing da best.
45: தக்காளி போட்டு வெங்காயம் போட்டுமா இல்ல வெங்காயம் போட்டு தக்காளி போட்டுமா?
46: டேய், அது எப்படி போட்டாலும் ஒண்ணுதான், ஓடுறா.
47: மா, இந்த வீக்கெண்ட் எந்த பிளானும் வச்சுக்காத, எனக்கு டிரெஸ் எடுக்கணும், நீ செலக்ட் பண்ணாதான் கரெக்டா இருக்கும். ஞாபகம் இருக்குல்ல,
46: இவ்ளோ பெருசாயிட்ட ஒரு டிரெஸ் செலக்ட் பண்ண தெரியாதடி உனக்கு.
45: அப்பா, உங்களுக்கு என்னை ரொம்ப பிடிக்குமா இல்ல அக்காவை ரொம்ப பிடிக்குமா?
8: எனக்கு முதல்ல உங்க அம்மாவை தானே பிடிக்கும். அவெல்லாம் இல்லனா இந்த குடும்பம் இப்படி இருக்கவே இருக்காதுரா.
48: சொல்லாமலே புரிஞ்சுக்கிற உணர்வு, கேட்காமலே கொடுக்கிற அன்பு. மூன்றெழுத்து கவிதை அம்மா. அம்மா அம்மாக்களை கொண்டாடுகிறது ரேடியோ சிட்டி. மாம் மேட் மில்லியனர். உங்கள் ரேடியோ சிட்டியில்
49: இணைந்து வழங்குவோம்
50: தியா ஃபர்டிலிட்டி அண்ட் மேட்டர்னிட்டி சென்டர், ஓஎம்ஆர், சென்னை.
51: கால் 9962100003.
0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1.

0: லக்னோ வெர்சஸ் பெங்களூர் மேட்ச்ல 6 ஓவருக்கு 68 அடிச்சிட்டாங்க. மார்ச் 24 பால்ல 58, குல்கர்ணி 12 பால்ல 8ங்க. ஆல்மோஸ்ட் 12 ரன் ரேட்ல வந்துட்டு இருக்குது. 6 ஓவர் முடிஞ்சு டைம் அவுட் போயிருக்காங்க. இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க லக்னோ. ஏன்னா ஒரு கேட்ச் கூட கொடுக்கல. மிச்சல் மார்ஷ் அருமையாக விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாரு. இது வரைக்கும் அவங்க ஜெயிக்கல, 5 மேட்ச் தோத்துருக்குறாங்க. 6வது மேட்ச் டைரக்டா இந்த மேட்ச்ல எப்படியா ஜெயிக்கணுங்கிற ஆர்வம் தெரியுது. பார்ப்போம், சும்மா சொல்லக்கூடாதுங்க. ஹேசல்வுட்லாம் அருமையாக போடுவார் நினச்சா அவர் ஓர்லேயே 3 பவுண்டரி அடிச்சிட்டாங்க. Confident Atriranga Lucknow.
1: Yono SBI Cricket Ka Blockbuster. Get pre-approved instant digital loans with Yono SBI. Power to every Indian. Download the app now. Banking partner Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
2: இணைந்து வழங்குவோர்
3: KPN Promoters in year and bonanza offer. ஒரு பாக்கத்துல plot square feet just 2799 க்கு வாங்குனா 10 gram gold free. KPN Promoters.
4: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous Thiruvirkadu.
5: ஹெல்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் 1 சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
3: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ஐசியு வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. கேவிடி ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
6: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
7: केडिया पवित्र पवित्र ग्रोसरी चाहिए तो जेप्टो से मंगवाइए. Order now.
8: Life insurance partner NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
9: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
10: Ungal kanavu nanavagum idam. Meenakshi College of Engineering. Admissions open. Meenakshi College of Engineering, KK Nagar, Chennai.
11: Housing partner
12: Accord Housing. Nam kanavu illa Tinwani Kati. Oragadam ECR matrum Poothamalliyil. Plot vaanga Accord Housing da best.
13: ரேடியோ சிட்டியில இப்போ மானுத்து மந்தையில எஸ்பிபி மற்றும் சசி ரேகாவின் குரல்களில் வரிகள் வைரமுத்து, மியூசிக் ஏ ஆர் ரஹ்மான்.

0: योनो एसबीआई क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: ड्रिंक्स ब्रेक्स
0: रेडियो सिटी क्रिकेट ब्लॉकबस्टर आरुमुगम ऑलराउंडर आरुमुगम
2: रेडियो सिटी।
3: ஏ மேட்சுக்குள்ள நடக்கிற சண்டையை காட்டிலையோ ஏ மேட்ச விட்டு கிரவுண்டுக்கு வெளியே வந்தா சண்டை பெருசாவுல இருக்கு. ஏன் நான் சொல்லுது, ஏன் மும்பை டீமா இருக்கட்டும், ஏன் பெங்களூர் டீமா இருக்கட்டும், ஏன் எந்த டீமா ஜெயப்பாக்கு வந்தாலும் அந்த டீமா நல்லபடியா நம்ம அனுப்பிச்சுறதா சென்னையில இருக்கிற பேரு. ஆனா அதே வந்து நம்ம பெங்களூர் பக்கம் போனது வச்சுக்கவே, உள்ள ஜெயிச்சா கூட நம்மள ஓட்டா, ஏன் தோத்தாலும் ஓட்டான்ற மாதிரி இருக்கா. ஏய் நீ இதை சொல்லுவ, ஏன்னா நீ சென்னையோட ஃபேன் கேட்டீங்கன்னா இதை நான் சொல்லல. ஏ கொல்கத்தா ஃபேன், சமீபத்துல நடந்த கொல்கத்தா மேட்ச்க்கு அப்புறமா ஜெயப்பாக்கு வெளியே வந்து என்ன தெரியுமா சொன்னா, ஏ சென்னை கிரௌண்ட் ரொம்ப சூதானமான கிரௌண்டிலே, ஏ நல்ல பேசுதாலே, நம்ம தோத்தாலும் தட்டி கொடுக்கறாளே அப்படின்ற மாதிரி பேசிட்டு போகுது தம்பி. ஏ அதான் சொல்ற, உள்ள ஆடலாம், ஏ தம்பி எல்லாம் காசு வாங்கிட்டு ஆடுது, ஏய் வெளியே வந்து நீயே சண்டை
1: ஓடுற.
0: ரேடியோ சிட்டி கிரிக்கெட் பிளாக்பஸ்டர் ஆறுமுகம் ஆல்ரவுண்டர் ஆறுமுகம் ரேடியோ சிட்டியின் கிரிக்கெட்டின் பிளாக்பஸ்டர் கிரிக்கெட்.

0: இப்பொழுது 1 லிட்டர் பீரைட் சன்ஃபிளவர் ஆயிலுடன் 10 ரூபாய் அன்னபூர்ண சாம்பார் மசாலா இலவசம் உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கிடைக்கும்.
1: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை KVT ஹாஸ்பிட்டல் இருக்கஞ்சேரி.
2: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கவுன்சிலிங் கோட் 1405.
3: கேடியா பவித்ர, பவித்ர க்ரோசரி சாஹியே तो ज़ेप्टो से मंगवाइए. Order now.
4: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
5: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
6: ஹவுசிங் பார்ட்னர்
7: அக்கார்ட் ஹவுசிங், நம் கனவு இல்ல தீன்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட்.
1: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், KK நகர், சென்னை.

0: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FMR ரேடியோ சிட்டி 91.1.
1: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
2: ஜோயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: படித்த உடனே நல்ல வேலை கிடைக்கணும்னா நல்ல காலேஜ் சூஸ் பண்ணனும்.
4: ஏ பிளஸ் அக்ரிடிட்டட் பெற்ற கோயம்பேடு 100 ஃபீட் ரோட் செயின்ட் தாமஸ் காலேஜ் சூஸ் பண்ணுங்க. பிஏ இங்கிலீஷ், பிகாம், பிஸ்காம், பிசிஏ, பிபிஏ, டேட்டா சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மேக்ஸ், சைக்காலஜி, எம்காம், எம்எஸ்சி போன்ற பெஸ்ட் கோர்சஸோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸும் இருக்காங்க.
3: விசிட் stthomascollege.com.
5: இறைச்சலுக்கு இடையில இயற்கையோட இசையை கேட்க துடிக்கிற ஏக்கமும், தூசிகளுக்கு நடுவுல தொலைஞ்சு போய்கிட்டே இருக்கிற நம்ம வாழ்க்கையும், இது எதுவுமே மாறாதுன்னு தோணும் போது எல்லாத்தையும் மாத்த முடியுங்கிற எண்ணம் கூட ஒரு ரெவல்யூஷன் தான்.
6: Launching Casa Grand High City, Bangalore RR. Luxurious 2 and 3 BHK apartments starting from 49 lakhs. To book, call 9884822122.
7: இன்று நம்முடன் SRM குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸ் காட்டாங்குளத்தூரில் இருந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறித்து கேஸ்ட்ரோ என்ட்ரோலஜிஸ்ட் டாக்டர் என்ஏ ராஜேஷ் பேசவிருக்கிறார்.
8: டாக்டர், இந்த மாடர்ன் டே டயட்டிங் நம்ம கட்டை எவ்வளவு தூரம் டேமேஜ் பண்ணுது?
9: ஜென்ரலி இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் செலிப்ரேட் பண்றாங்க, அது வந்து ப்ரொலாங்ட் ஃபாஸ்டிங், 16 அவர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. தட் இஸ் ஆக்சுவலி நாட் ரைட். வாட் இஸ் அட்வைசபிள், சன்ரைஸ்ல இருந்து சன்செட் வரைக்கும் அவர் மீல்ஸ் முடிச்சிடணும்.
7: மேலும் விவரங்களுக்கு கால் 9644 9644.
10: வாழ்க்கை முன்னாடி போக போக நம்ம பொறுப்புகளும் அதிகமாகுது. ஒவ்வொரு புதிய மைல் ஸ்டோன்லயும் உங்களோட ப்ரொடெக்ஷனும் அதுக்கு ஏத்த மாதிரி வளரணும்ல. அதுக்காகவே LIC வழங்கும் பீமா கவச், இது உங்களோட மாறி வரும் தேவைகளுக்கு ஏத்த ஒரு பியூர் ப்ரொடெக்ஷன் பிளான். உங்களோட கல்யாணம், குழந்தை பிறப்புன்னு வாழ்க்கையின் முக்கிய கட்டங்களில் உங்கள் சம் அஷ்யூர்டை நீங்களே ஏத்திக்கலாம். பிளெக்சிபிளான பிரீமியம் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் மற்றும் 100 வயது வரை லைஃப் டைம் ரிஸ்க் கவர். மேலும் விவரங்களுக்கு உங்கள் LIC ஏஜென்டை அணுகுங்கள், இல்லை என்றால் www.licindia.in பாருங்கள். LIC, ஹர் பல் ஆப்கே சாத்.
11: எல்லாரும் BE BTech ஸ்பெஷலைசேஷன் ஆஃபர் பண்றாங்க, ஆனா மெடிக்கல் சர்வீஸ் ஸ்பெஷலைஸ்ட் கோர்சஸ்க்கு எங்க ஆப்ஷன்ஸ் இருக்கு?
12: BSc நர்சிங், BE பார்மசி, BSc அலைட் ஹெல்த் சயின்சஸ், அனஸ்தீசியா, ரீனல் டயாலிசிஸ், மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி போன்ற ஸ்பெஷலைஸ்ட் கோர்சஸ்க்கு கால் பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். கால் 044-611-6299.
13: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
14: பின்ன கிச்சன்ல தான் கோல்ட் வின்னர் 5G இருக்கே.
13: என்ன 5G? அது என்ன புதுசா?
14: அது 1G கோல்ட் வின்னர் கடல் எண்ணெய், 2G கோல்ட் வின்னர் நல்லெண்ணெய், 3G கோல்ட் வின்னர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்ட் வின்னர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வின்னர்.
13: கோல்ட் வின்னர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
15: ஹலோ, டிநகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
16: எஸ் மேடம், சொல்லுங்க.
15: நாங்க பெருங்குடியில PG ஹாஸ்டல் புதுசா கட்டிருக்கோம். எல்லா ரூமுக்கும் ஏசி போடணும். 100 ஸ்கொயர் ஃபீட் ரூமுக்கு நல்ல ஏசியா சஜஸ்ட் பண்ணுங்க சார்.
16: LG 0.8 ton ஏசி தான் பெஸ்ட் சாய்ஸ். ஃபாஸ்ட் கூலிங், காம்பாக்ட் சைஸ், கரண்ட் செலவு ஏராளமா மிச்சம்.
15: அப்போ விலை ஜாஸ்தியோ?
16: அதுவும் ரொம்ப கம்மி. ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல LG 0.8 ton ஏசி அதிரடி விலை ₹29,990 கிடைக்குது. டெலிவரி ஃப்ரீ, இன்ஸ்டலேஷனும் ஃப்ரீ, அதோட ஒரு சௌபாகியா மிக்சியும் ஃப்ரீ.
15: வாவ், சூப்பர்.
16: இப்ப கார்டு EMI ல LG AC வாங்கினா

0: அப் டு 5% இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் ஆஃபரும் இருக்கே.
1: ரத்னா ஃபேனோஸ்ல வண்டி வண்டியா எல்ஜி ஏசி விக்கிறதால மண்டி விலைக்கே தராங்க.
2: எல்ஜி ஏசிக்கு நம்பர் ஒன் டீலர் ரத்னா ஃபேன்ஹவுஸ், ராஜாபாத் ஸ்ட்ரீட், டி நகர்.
1: சண்டேயும் கடை உண்டு, வாலி கார் பார்க்கிங் வசதியும் உண்டு.
3: ஷேப் யுவர் ஃபியூச்சர் அட் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நந்தம்பாக்கம். க்ளோஸ் டு அப்கமிங் பட்ஃபோர்ட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். சூஸ் ஃப்ரம் மேஜர் கோர்சஸ் வித் மெனி வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் அட் கோ எஜுகேஷன் கேம்பஸ், சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன். Admissions open for 2026 to 27. Call 720013431.
4: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கைதான் கிரிக்கெட். யோக்கரல் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
5: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா IPL பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
6: பிரெக்னன்சி லாஸ் நடந்ததுல இருந்து மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு பிரியா.
7: கவலைப்படாத, பர்த் ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிடல்ஸ் கிண்டில வண்ணம் கிளினிக் லான்ச் பண்ணிருக்காங்க.
6: எதுக்கான கிளினிக் இது?
7: ரெக்கரண்ட் பிரெக்னன்சி லாஸ்க்கு டெடிகேட்டட் கிளினிக், ப்ராப்பர் டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் பிளான் கொடுக்கறாங்க.
8: வண்ணம் பர்த் ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிடல்ஸ், தாய்மை நம்பிக்கை. ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 8940066223.
9: மா, தக்காளி போட்டு வெங்காயம் போடணுமா இல்ல வெங்காயம் போட்டு தக்காளி போடணுமா?
10: டேய், அது எப்படி போட்டாலும் ஒண்ணுதான். ஓடுறா
11: மா, இந்த வீக்கெண்ட் எந்த பிளானும் வச்சுக்காத. எனக்கு டிரெஸ் எடுக்கணும், நீ செலக்ட் பண்ணாதான் கரெக்டா இருக்கும். ஞாபகம் இருக்குல்ல,
10: இவ்ளோ பெருசாயிட்ட ஒரு டிரெஸ் செலக்ட் பண்ண தெரியாதடி உனக்கு.
9: அப்பா, உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா இல்ல அக்கா ரொம்ப பிடிக்குமா?
12: எனக்கு முதல்ல உங்க அம்மாவை தான் பிடிக்கும்.
9: ஏய், அவெல்லாம் இல்லனா இந்த குடும்பம் இப்படி இருக்கவே இருக்காதுடா.
13: சொல்லாமலே புரிஞ்சுக்கிற உணர்வு, கேட்காமலே கொடுக்கிற அன்பு. மூன்றெழுத்து கவிதை அம்மா. அம்மா அம்மா கலை கொண்டாடுகிறது ரேடியோ சிட்டி. மாம் மேட் மில்லியனர் உங்கள் ரேடியோ சிட்டியில் இணைந்து வழங்குவோம்.
14: தியா ஃபர்டிலிட்டி அண்ட் மேட்டர்னிட்டி சென்டர், ஓயமார், சென்னை.
15: கால் 9962100003.
16: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
17: India's favorite spring mattress. Visit www.pepsindia.com to explore more.
18: எஸ்பிபியின் குரலில் கங்கை அமரனின் வரிகளில் இசைஞானி இளையராஜாவின் இசையில் அரச்ச சந்தனம் பாடல் ரேடியோ சிட்டியில்.

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
1: எஸ்பிபி மற்றும் உமாரமணன் குரலில், ஆர் வி உதயகுமார் வரிகளில், இசைஞானி இளையராஜா இசையில் வெள்ளி நிலவே இப்ப கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டில.
2: வெள்ளி நிலவே

0: மாத்திட்டாங்களா இல்ல, இங்க ஒரே தமிழ்நாட்டுல ரிசல்ட் பரபரப்பா இருக்கு அப்படிங்கறதுனால, எலெக்ஷன் ரிசல்ட்டே இங்க ஒரே பரபரப்பா இருக்கு. அதனால இப்படி அந்த 12th ரிசல்ட் விட்டுறலாம்னு முடிவு பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஸோ நாளை காலை 9:30 மணி அளவில் 12th ரிசல்ட்ஸ் வெளியாகும் அப்படின்னு சொல்லி ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னால ஒரு நியூஸ் வந்தது. ஸோ பசங்களா, 12th எழுதிருக்கீங்க அப்படின்னா எப்பவும் சொல்றது தான், என்ன படிக்கிறது அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணுங்க. ஃபேமிலியா உட்காந்து இந்த எடுத்த வீட்டு அங்கிள், பக்கத்து வீட்டு கசின், யூஎஸ்ல இருக்க மாமா இவங்களெல்லாம் இன்வால்வ் பண்ணாதீங்க. அதே மாதிரி பேரண்ட்ஸும் வீட்டில் உட்காந்து பசங்க என்ன விஷயத்தில் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க, என்ன மாதிரி கோர்ஸ் படிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லுங்கள். இன்றைக்குமே வேலை மட்டுமே மோட்டிவாக இருக்கக்கூடாது. அப்படி தான் எல்லாத்தையும் கொண்ட இன்ஜினியரிங்கில் தள்ளிவிட்ட அந்த பையன், பாவம் 4 வருஷம் போராடி எனக்கு பிடிக்கலைங்க, நான் மீடியாவுக்குள்ளே போகணுன்னு ஆசைப்பட்டேங்க அப்படிம்பாங்க. இல்லைனா எல்லோரும் மீடியாவுக்குள்ளே போய் என்னடா பண்ண போகிறேன், மீடியாவுக்குள்ளே போகணும் அவ்வளோதான் அப்படிம்பாங்க. ரெண்டுமே தவறு தான். ஸோ அதனால் உங்களுக்கு என்ன வரும் என்ன வராதுங்கிறத இது வரைக்கும் யோசிக்கலைனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் நாளைக்கு ரிசல்ட்லாம் வந்ததுக்கப்புறமா அதை யோசிங்க. ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸாக நம்ம எல்லோரும் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜுக்கும் ஒன்றா போயிடலாம். இந்த ஒன்றா காலேஜ் போகிறோம், ஒன்றா ஜிம்முக்கு போகிறோம்லாம் முடிவு பண்ணோம்னா கடைசியாக எங்கே போய் நிற்கணும்னு உங்களுக்கே தெரியும். அதுலேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கங்களா பசங்களா. இப்போ நிறையா பாட்டு எடுத்து ஃபுல்லாக எஸ்பிபி சார் பாடல் மட்டும் பொன்மாலை பொழுது.
1: யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் காம் பிளாக் பாஸ்டர்.
2: இந்த கிரிக்கெட் சீசன் ரேடியோ சிட்டியில கேளுங்க எக்ஸ்க்ளூசிவ் மேட்ச் ரிவ்யூஸ், மேட்ச் அப்டேட்ஸ் அண்ட் மேட்ச் ரிவ்யூஸ். இம்முறை ஒவ்வொரு பாலிலும் கிடைக்கும் என்டர்டெயின்மென்ட் சிக்ஸர் அண்ட் எக்கச்சக்க ஃபன் கிரிக்கெட் இன் லெஜெண்ட் ஹர்பஜன் உடன்.
1: யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கா பிளாக் பாஸ்டர். கெட் ப்ரீ அப்ரூவ்ட் இன்ஸ்டன்ட் டிஜிட்டல் லோன்ஸ் வித் யோனோ எஸ்பிஐ, பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ. Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
3: இணைந்து வழங்குவோர்
4: KPN Promoters in year end bonanza offer. ஒரு பக்கத்துல plot square feet just 2799 க்கு வாங்குனா 10 gram gold free. KPN Promoters.
5: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous, திருவேற்காடு.
6: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் 1 சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
7: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
8: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
9: கேடியா பவித்ர, பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
10: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
11: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
12: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
13: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகடம் PCR மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க. அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட்.
14: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, ஆன ரவுண்ட் தி கிளாக் நான் ஸ்டாப்பா உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
15: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FMR ரேடியோ சிட்டி 91.1.
16: வெட்டிங்க்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், எங்க போலாம்?
17: நிச்சயமா பெஸ்ட் சாய்ஸ்னா ஸ்ரீகம்பரன் தங்க மாளிகை டைமண்ட் மேளாதான்.
16: அதுல என்ன ஸ்பெஷல்?
17: செப்பரேட் டைமண்ட் ஃப்ளோர்ல 3 மடங்கு கலெக்ஷன்ஸ், வாவ்னு சொல்ல வைக்கும் ஸ்டாண்டிங் டிசைன்ஸ்,
16: லேட்டஸ்ட் டிசைன்ஸ் கிடைக்குமா?
17: ஃபேன்சி அண்ட் யூனிக் மாடல்ஸ், லைட் வெயிட் செட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டட் அண்ட் ரிங்ஸ், எல்லாமே யூனிக்கா இருக்கும். டெய்லி வேர்ல இருந்து பிரைடல் ரேஞ்ச் வர ஃபுல் வெரைட்டி. டைமண்ட்ஸ்க்கு ஃபிளாட் 10% ஆஃபர் இருக்கு.
16: சரி, இப்பவே கிளம்பலாம்.
17: ஸ்ரீகம்பரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட்.
18: இப்பவும் 3 மாசம் காத்திருக்கணுமா? AU ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருந்தா ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரெஸ்ட் உங்க அக்கவுண்ட்ல 6.75% வரை ஹையர் இன்ட்ரெஸ்ட், மேலும் சூப்பர் ஆஃபர்ஸும் கூட. அதான் சொல்றோம், சிந்தனைய மாற்றுங்க, பேங்கையும் மாற்றுங்க.
19: புக்ஸ் கா பர்பட்ட லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7200 13431. சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
3: என்னம்மா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
20: பின்ன கிச்சன்ல தான் கோல்வேல 5G இருக்கே.
3: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
20: அது 1G கோல்வினர் கடல் எண்ணெய், 2G கோல்வினர் நல்லெண்ணெய், 3G கோல்வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்வினர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்வினர்.
3: கோல்வினர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
21: குடும்பத்தோட சந்தோஷம் பாதுகாப்புக்கு பிளானிங் ரொம்ப முக்கியம். அதுக்காக LIC கொண்டு வந்திருக்கிற புதிய பிளான் ப்ரொடெக்ஷன் பிளஸ்.
22: இது ஒரு யூனிட் லிங்க் பிளான், லாங் டர்ம் சேவிங்ஸும் ப்ரொடெக்ஷனும் கூட. உங்க கோல்ஸ்க்கு மேட்சா டாப் அப் பிரீமியம்ஸ் மூலமா ரிஸ்க் கவரை இன்க்ரீஸ் பண்ணலாம். மேலும் மல்டிபிள் இன்வெஸ்ட்மென்ட் ஃபண்ட் ஆப்ஷன்ஸ்ல சூஸ் பண்ற ஃபிளெக்சிபிலிட்டியும் இருக்கு.
21: 5 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்ஷியல் வித்ட்ராயல் ஆப்ஷனும் இருக்கு.
22: LIC ப்ரொடெக்ஷன் பிளஸ் பாலிசியை பற்றிய மேலும் விவரங்களுக்கு உங்க LIC ஏஜென்ட்ட காண்டாக்ட் பண்ணுங்க, இல்லனா நியரஸ்ட் LIC பிரான்ச்ச விசிட் பண்ணுங்க, அல்லது www.licindia.in லாகின் பண்ணுங்க. LIC ஹர்பல் ஆப்கே சாத்.
23: இந்தே இந்தியால அவங்களோட 30 இயர்ஸ் ஹாப்பியா செலிப்ரேட் பண்றாங்க. இந்த செலிப்ரேஷனை முன்னிட்டு க்ரெட்டாக்கு அப் டு 1,05,000, வான் ஐடன் நியோஸ்க்கு அப் டு 80,000, i20க்கு அப் டு 65,000, வென்னாக்கு அப் டு 55,000 அண்ட் எக்ஸ்ட்ராக்கு அப் டு 40,000 பெனிஃபிட்ஸ் என்ஜாய் பண்ணுங்க. மோர் ஓவர் ப்ராசஸிங் ஃபீல அப் டு 50% அண்ட் ஃபோர் க்ளோஷர்ல 100% ஆஃபர் இருக்கு.
24: Hey Meena, congratulations. எத்தனை மாசம்?
25: Thank you Priya. 6 மாசம் ஆச்சு.
24: எந்த ஹாஸ்பிடல்ல பாக்குற? நல்லா இருக்கா?
25: Birthright by Rainbow Hospitals-ல தான் நல்ல கேர் பண்ணிக்கிறாங்க. பிரெக்னன்சியை எப்படி ஹேண்டில் பண்ணனும், நியோநேட்டல் கேர், வேக்சினேஷன் எந்த பயமும் இல்லாம பாத்துக்கிறாங்க. நார்மல் டெலிவரிக்கு நல்ல சப்போர்ட் பண்றாங்க. டெலிவரிக்கு அப்புறம் கூட இதே கேருக்கு அங்க சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலும் இருக்கு. டாக்டர்ஸ்ல இருந்து சப்போர்ட் ஸ்டாஃப் வரைக்கும் எல்லாருமே ப்ரொஃபஷனலாவும் இருக்காங்க, அன்பாவும் பாத்துக்கிறாங்க.
26: Birthright by Rainbow Hospitals, கிண்டி, சோழிங்கநல்லூர் மற்றும் அண்ணாநகர்.
27: உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயாலுகாசில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயாலுகா ஷோரூமுக்கு வருகை
28: தாருங்கள்.
29: பைல்ஸோட டிஸ்கம்ஃபர்ட் சொல்ல கூட கஷ்டம்தான், ஆனா அதோட வாழ வேண்டியது இல்ல. லாப்சர் சர்ஜிக்கல் சென்டர்ல அட்வான்ஸ் லேசர் ட்ரீட்மெண்ட், எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸ், கேரிங் சப்போர்ட் கிடைக்கும்.
30: லாப்சர் சர்ஜிக்கல் சென்டர், வேளச்சேரி மற்றும் மேடவாக்கம். கால் 9790923349.
15: அடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
31: ரேடியோ சிட்டியில் இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்க பாட்டு கவிதை பாடு குயிலே. SP பாலசுப்ரமணியம் குரலில், வாலியின் வரியில் இசைஞானி இளையராஜா இசையில்.

0: என்ன உடக்கி விட்டுருக்கீங்க? பேக் பெயின், பாடி பெயின், நெக் பெயின் இருக்கு அப்படின்னா மறக்காம டாக்டர் ஆர்த்தோ ஆயுர்வேதிக் ஆயில். ரொம்ப சிம்பிள்ங்க, சைட் எஃபெக்ட்ஸ் கிடையாது. ஏன்னா இது ஆர்த்தோ ஆயுர்வேதிக் ஆயில் அப்படிங்கறனால நீங்கள் யோசிக்காமல் ட்ரை பண்ணலாம். இன்னும் சொல்ல போனால் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெயின் இருக்குங்க. வயசு வித்தியாசமே இல்லாமல் இப்போல்லாம் முட்டி வலிங்கிறதுக்கெலாம் எல்லோரும் சொல்ல ஆரம்பிச்சோம். ரொம்ப காமன் ஆயிடுச்சுல, படிக்கட்டு ஏறினோம்னா ஒரு மாதிரி டொடக் டொடக்னு சவுண்டு வருது வருதா? ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், டாக்டர் ஆர்த்தோ ஆயுர்வேதிக் ஆயில். இப்போ நிறையா எஸ்பிபி சார் பாட்டாக வருது, கேளுங்க. ரேடியோ சிட்டி 91.1 ரேடியோ சிட்டி. முன்னே அவரை கேட்டுட்ருக்கீங்க
1: Pips, India's favorite spring mattress. Visit www.pipsindia.com to explore more. Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam. Close to upcoming Butford Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus. Subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 72-00-13431. Hyundai, Indiana, avangaloda 30 years happy celebrate pandraga. Inda celebration monitor, Creta ka up to 1,05,000, Grand I-10 Neos ka up to 80,000, I-20 ka up to 65,000. Venaka up to 55,000 and Xterka up to 40,000 benefits enjoy paringa. Moreover, processing fee la up to 50% and foreclosure la 100% offer irukku.
2: TNC apply. பிரெக்னன்சி அப்போ தெளிவில்லாத மனநல நம்மள ரொம்ப யோசிக்க வைக்கும். எங்க போறது, என்ன பண்றது, அடுத்து என்ன நடக்கும்?
3: பர்த் ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிடல்ல ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் கைடன்ஸ் கிடைக்கும் வித் ஸ்ட்ராங் கிளினிக்கல் எக்ஸ்பர்டீஸ். அது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் பிரெக்னன்சியா இருந்தா கூட ஒரு மல்டி டிசிப்ளினரி டீம் சேர்ந்து கேரிங்கா நம்ம கூட கனெக்டடா இருப்பாங்க. பிளானிங்ல இருந்து டெலிவரி வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் நமக்கு கம்ப்ளீட் கிளாரிட்டி இருக்கிறதுனால நாம ரொம்ப யோசிக்க தேவையில்லை. ஏன்னா தெளிவான அறிவுறுத்தலும் அக்கறையும் இருந்தா ரிஸ்க்கு இடமே இல்ல. பர்த் ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிடல்ஸ். கால் 1-800-212 ஃபார் அப்பாயின்மெண்ட்.
4: ஹே, என்ன சவுண்ட் இது?
5: நாம ஒரு செம ஃப்ரீக்வன்சிக்கு வந்திருக்கோம்.
4: என்ன இடம்?
5: சர்ப்ரைஸ். பிரசன்டிங் பிரக்ஞா இடன்வர்ஸ். ஓஎம்ஆர்ல இருக்கிற 92 ஏக்கர் ஃபியூச்சரிஸ்டிக் கிரீன் டவுன்ஷிப், 70% ஓபன் ஸ்பேஸ், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல சிறு சிறு மெட்ரோ, சிப்காட் ஐடி பார்க், டவுன்ஷிப் உள்ளே பிஎஸ்பிபி ஸ்கூல், அப்போலோ கிளினிக், சூப்பர் மார்க்கெட், ஜிம், 50+ அமெனிட்டிஸ் இருக்கு.
4: வாவ், நம்ம ட்ரீம் ஹோம் இங்கதான்.
5: ஃப்ரீக்வன்சி மாறதுக்குள்ள நீங்களும் இடன்வர்ஸ்ல புக் பண்ணுங்க. லைஃபை நெக்ஸ்ட் லெவல் வர்ஸா மாத்துங்க. கால் 8088068806.
6: ஹே நேஹா, இப்பெல்லாம் நீ ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்க, என்ன சீக்ரெட்?
7: சீக்ரெட் இல்ல, இது ஸ்மார்ட் மூவ். நான் எல்ஐசியோட பீமா லட்சுமி பிளான் எடுத்துட்டேன்.
6: உண்மையாவா? அதுல அப்படி என்ன ஸ்பெஷல்?
7: இங்க பாரு, சின்ன சேவிங்ஸ் பெரிய ரிட்டர்ன்ஸா மாறும். அண்ட் உனக்கு இன்சூரன்ஸ் கவரேஜும் கிடைக்கும். இது கொடுக்கும் கேரண்டீட் அடிஷன்ஸ், அடிஷனல் சர்வைவல் பெனிஃபிட், அதுவும் மூணு அட்ராக்டிவ் ஆப்ஷன்ஸோட. அண்ட் இதுல ஆட்டோ கவரும் இருக்கு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த பிளான் பெண்களுக்கு மட்டுமானது.
6: வாவ், நானும் எல்ஐசியோட பீமா லட்சுமி பிளான் எடுக்க போறேன்.
7: அப்போ இப்பவே எல்ஐசி இந்தியா டாட் இன் விசிட் பண்ணு.
8: உங்கள் முட்டுகளை ஹெல்த்தியாக வைத்திருக்கும். உங்க ப்ராப்ளம் ரொம்ப பழசுனா டாக்டர் ஆர்த்தோ கேப்சூல்ஸ் எடுத்துக்க மறந்துடாதீங்க. இனி வலி உங்களிடம் மண்டியிடும்.
9: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
10: ஆல் நியூ விபிஜே அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்திலேயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
11: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
12: வாவ்,
11: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
13: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
14: Worried about resale value of electric car? Not anymore. Maruti Suzuki e-Vitara comes with assured buyback value. With its massive 61 kilowatt hour battery and a range of 543 kilometers. No more range anxiety as well. Backed by India's largest charging network. Feel confident to travel farther and deeper. Own it for ₹10.99 lakh with a battery EMI of just ₹3.99 per kilometer. India goes electric.
15: Nexa.
16: ரெயின்போ ஹாஸ்பிடல்ல ஒவ்வொரு ஹார்ட் பீட்டும் அவ்வளவு இம்பார்ட்டன்ட். குழந்தையோட ஃபர்ஸ்ட் ஸ்கேன்ல இருந்து இந்த பூமியில அவங்க ஃபர்ஸ்ட் கிரை வரைக்கும். ஏனா உங்க குழந்தைக்கு பெஸ்ட் தான் வேணும்.
17: குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கான வேர்ல்ட் கிளாஸ் பீடியாட்ரிஷியன்ஸ், நியோ நாட்டாலஜிஸ்ட் மற்றும் பர்த்திங் ஸ்பெஷலிஸ்ட் கொண்ட இந்தியாஸ் லீடிங் ரெயின்போ ஹாஸ்பிடல், வேர் மிரக்கிள்ஸ் அபோர்ன். கிண்டி, சோலிங்கநல்லூர் மற்றும் அண்ணாநகர். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 1-800-212.
18: இப்பவும் 3 மாசம் காத்திருக்கணுமா? AU ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருந்தா ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரெஸ்ட் உங்க அக்கவுண்ட்ல 6.75% வரை ஹையர் இன்ட்ரெஸ்ட், மேலும் சூப்பர் ஆஃபர்ஸும் கூட. அதான் சொல்றோம், சிந்தனையை மாற்றுங்க, பேங்கையும் மாற்றுங்க.
12: இன்று நம்முடன் SRM குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸ் காட்டாங்குளத்தூரில் இருந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறித்து கேஸ்ட்ரோ என்ட்ரோலஜிஸ்ட் டாக்டர் என் ஏ ராஜேஷ் பேசவிருக்கிறார்.
15: டாக்டர், ஸ்கிப்பிங் மீல்ஸ் ஆர் ஓவர் ஈட்டிங், இது ரெண்டுல எது ஹை ரிஸ்க்?
19: ரெண்டுமே மோசம் தான். ரெண்டுல ரொம்ப மோசம்னு பார்த்தோம்னா ஒபிசிட்டி, ஹைப்பர் டென்ஷன், இன்க்ரீஸ் கொலஸ்ட்ரால், டயபெட்டிஸ் இதெல்லாம் தான் இப்போ ஒரு பேண்டமிக்காவே கிட்டத்தட்ட போயிட்டு இருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் ஓவர் ஈட்டிங் சொல்லலாம்.
12: மேலும் விவரங்களுக்கு கால் 9644 9644.

0: பாஷா கான் அந்த பாட்டு கேட்டு முடிச்சோன்னு. உன்னாவுடைய இந்த 4 மணி நேரம் கேட்டு முடிச்சிட்டீங்க. ஷோ முடிஞ்சு, உன்மாலை பொழுது முடிஞ்சு, கடைசியத்தில் கிளம்ப வேண்டியதுதான். அதாவது 5 மணிக்கு ஆரம்பிச்சோம்னா 9 மணி வரைக்கும் 4 மணி நேரம் ஃபுல்லாகவே எஸ்பிபி சார் பாட்டு தான் கேட்போம். அதனால தான் பாஷாலேருந்து ராமையாலாம் கேட்டு முடிச்சிங்க. அதே சந்தோஷத்தோடு கிளம்புற நாளைக்கு ஃப்ரைடே. பா ஃப்ரைடேன்னு சொல்லும்போது வீக்கெண்டு கூடவே வந்துருமே, அந்த சந்தோஷம் இருக்குமே. கடைசி அதிர் கிளம்புவோம் மறுபடியும் நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு வழக்கம் போல. ஹாய் சொல்ல வரைக்கும் இப்போதைக்கு பாய் சொல்றது முன்னா பாய்.
1: யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கா பிளாக் பஸ்டர்.
2: Hi, this is Harbhajan Singh, your own Bajji. And you are listening to Cricket Ka Blockbuster, only on India's number one radio station, Radio City.
3: Yono SBI, Cricket Ka Blockbuster.
1: Yono SBI, Cricket Ka Blockbuster. Yono SBI, power to every Indian.
4: Radio City 91.1 la, Aadhi Ready, Paadal Kalai Padangu.
5: India's number one dealer, Vasant & Kovin, Jillan Uru AC Mela.
6: Chettinad Cement. Perfect concrete choice.
7: குடும்பத்தோட சந்தோஷம் பாதுகாப்புக்கு பிளானிங் ரொம்ப முக்கியம். அதுக்காக LIC கொண்டு வந்திருக்கிற புதிய பிளான் ப்ரொடெக்ஷன் பிளஸ்.
8: இது ஒரு யூனிட் லிங்க் பிளான், லாங் டர்ம் சேவிங்ஸும் ப்ரொடெக்ஷனும் கூட. உங்க கோல்ஸ்க்கு மேட்சா டாப் அப் பிரீமியம்ஸ் மூலமா ரிஸ்க் கவரை இன்க்ரீஸ் பண்ணலாம். மேலும் மல்டிபிள் இன்வெஸ்ட்மென்ட் ஃபண்ட் ஆப்ஷன்ஸ்ல சூஸ் பண்ற ஃபிளெக்சிபிலிட்டியும் இருக்கு.
7: 5 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்ஷியல் வித்ட்ராயல் ஆப்ஷனும் இருக்கு.
8: LIC ப்ரொடெக்ஷன் பிளஸ் பாலிசியை பற்றிய மேல் விவரங்களுக்கு உங்க LIC ஏஜென்ட்ட காண்டாக்ட் பண்ணுங்க, இல்லனா நியரஸ்ட் LIC பிரான்ச்ச விசிட் பண்ணுங்க, அல்லது www.licindia.in லாகின் பண்ணுங்க. LIC ஹர்பல் ஆப்கே சாத்.
9: ஹியுண்டே இந்தியால அவங்களோட 30 இயர்ஸ் ஹாப்பியா செலிப்ரேட் பண்றாங்க. இந்த செலிப்ரேஷனை முன்னிட்டு க்ரெட்டாக்கு அப் டு 1,05,000, கிராண்ட் ஐடன் நியோஸ்க்கு அப் டு 80,000, i20க்கு அப் டு 65,000, வென்னாக்கு அப் டு 55,000 அண்ட் எக்ஸ்ட்ராக்கு அப் டு 40,000 பெனிஃபிட்ஸ் என்ஜாய் பண்ணுங்க. மோர் ஓவர் ப்ராசஸிங் ஃபீல அப் டு 50% அண்ட் ஃபோர் க்ளோஷர்ல 100% ஆஃபர் இருக்கு.
10: புக்ஸ்கா பர்பட்ட லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7200-13431. சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
11: மூட்டு வலிக்கே டாக்டர் ஆர்த்தோ ஆயில் தரும் அமேசிங் ரிசல்ட்ஸ் என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். டாக்டர் ஆர்த்தோ இப்போ ஸ்ப்ரேஸ், ஆயின்மெண்ட்ஸ் அண்ட் பாம்சாவும் கிடைக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? சுளுக்கு, வீக்கம், தசைப்பிடிப்பு போன்றவற்றிலிருந்து உடனடி நிவாரணம் பெற டாக்டர் ஆர்த்தோவை உபயோகிங்க. இது ஆயுர்வேதிக்ங்கிறதுனால உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் இருக்காது. டாக்டர் ஆர்த்தோ, இனி வலி உங்களிடம் மண்டியிடும்.
12: உங்க தேவைக்கு ஏத்த மாதிரி உங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை நீங்களே டிசைன் பண்ணலாம். கேலக்சி மாவில் இருக்குல்ல. ஃபார் மோர் டீடைல்ஸ் விசிட் www.galaxyhealth.com. கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ், என்றென்றும் உங்கள் சேவையில்.
13: ஹே மீனா, கங்கிராச்சுலேஷன்ஸ். எத்தனை மாசம்?
14: தேங்க் யூ பிரியா, 6 மாசம் ஆச்சு.
13: எந்த ஹாஸ்பிடல்ல பாக்குற, நல்லா இருக்கா?
14: பர்த் ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிடல்ஸ்ல தான் நல்லா கேர் பண்ணிக்கிறாங்க. பிரெக்னன்சியை எப்படி ஹேண்டில் பண்ணணும், நியோநேட்டல் கேர், வேக்சினேஷன், எந்த பயமும் இல்லாம பாத்துக்கிறாங்க. நார்மல் டெலிவரிக்கு நல்ல சப்போர்ட் பண்றாங்க. டெலிவரிக்கு அப்புறம் கூட இதே கேருக்கு அங்க சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிடலும் இருக்கு. டாக்டர்ஸ்ல இருந்து சப்போர்ட் ஸ்டாஃப் வரைக்கும் எல்லாருமே ப்ரொஃபஷனலாவும் இருக்காங்க, அன்பாவும் பாத்துக்கிறாங்க.
15: பர்த் ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிடல்ஸ், கிண்டி, சோலிங்கநல்லூர் மற்றும் அண்ணாநகர்.
16: இப்பவும் 3 மாசம் காத்திருக்கணுமா? AU ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருந்தா ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரெஸ்ட் உங்க அக்கவுண்ட்ல 6.75% வரை ஹையர் இன்ட்ரெஸ்ட், மேலும் சூப்பர் ஆஃபர்ஸும் கூட. அதான் சொல்றோம், சிந்தனைய மாற்றுங்க, பேங்கையும் மாற்றுங்க.
17: லான்ச்சிங் காசா கிராண்ட் ஹை சிட்டி சென்னை. இது உங்களுக்கான ரெவல்யூஷன். ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இன் சென்னை, 41 ஏக்கர்ஸ்ல ஒரு மாபெரும் டவுன்ஷிப், 28 ஏக்கர் ஓபன் ஸ்பேஸ், அதுல 22 ஏக்கர்ஸ் லேண்ட்ஸ்கேப் கிரீனரி, இயற்கையோட சேர்ந்து வாழ ஒரு பீஸ்ஃபுல் கம்யூனிட்டி. நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் லவரா இருந்தீங்கன்னா 5 ஏக்கர்ஸ்ல சவுத் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஸ்போர்ட்ஸ் கிளப் உங்களுக்காக. மனசுக்கு பிடிச்சவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதான சந்தோஷம். 150+ வேர்ல்ட் கிளாஸ் அமெனிட்டிஸ் அண்ட் 1.3 ஏக்கர்ஸ் ரெக்ரியேஷன் கிளப். இங்க வீக் டேஸ் கூட வீக்கெண்ட்ஸா மாறும். உங்களுக்கான இந்த ரெவல்யூஷன் உருவாக போற இடம் ORR, சென்னையின் புதிய அடையாளம்.
18: Launching Casa Grand High City, Bangalore ORR. Luxurious 2 and 3 BHK apartments starting from 49 lakhs.
19: To book, call 9884822122.
20: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
21: ஆல் நியூ விபிஜே அண்ணா சாலை ஷோரூம், ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
22: பிரெக்னன்சி அப்போ தெளிவில்லாத மனநில நம்மள ரொம்ப யோசிக்க வைக்கும். எங்க போறது, என்ன பண்றது, அடுத்து என்ன நடக்கும்?
23: பர்த் ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிடல்ல ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் கைடன்ஸ் கிடைக்கும் வித் ஸ்ட்ராங் கிளினிக்கல் எக்ஸ்பர்டீஸ். அது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் பிரெக்னன்சியா இருந்தா கூட ஒரு மல்டி டிசிப்ளினரி டீம் சேர்ந்து கேரிங்கா நம்ம கூட கனெக்டடா இருப்பாங்க. பிளானிங்ல இருந்து டெலிவரி வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் நமக்கு கம்ப்ளீட் கிளாரிட்டி இருக்கிறதுனால நாம ரொம்ப யோசிக்க தேவையில்ல. ஏன்னா தெளிவான அறிவுறுத்தலும் அக்கறையும் இருந்தா ரிஸ்க்கு இடமே இல்ல. பர்த் ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிட்டல்ஸ். கால் 1-800-212-2 ஃபார் அப்பாயின்மெண்ட்.
24: அடுத்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்ணலாமா இல்ல யூஜியா? ரே கன்ஃபியூஷனா இருக்கு. ரெண்டுமே பாலஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச்சோட ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வழங்கும் இன்டெகிரேட்டட் சர்டிஃபிகேட் கோர்ஸ்ல பிகாம், பிசிஏ அண்ட் பிஎஸ்சி படிக்கும் போதே ஐபிஎம் ஸ்பெஷலைஸ்ட் டேட்டா அனாலிட்டிக்ஸ் அண்ட் சைபர் ஸ்பெஷலிஸ்ட் கோர்ஸஸ் படிக்கலாம். டிகிரி அண்ட் கோர்ஸ் சர்டிஃபிகேட் சேர்ந்தே கிடைக்கும். கால் 0446116399.
25: Worried about resale value of electric car? Not anymore. Maruti Suzuki e-Vitara comes with assured buyback value with its massive 61 kilowatt hour battery and a range of 543 kilometers. No more range anxiety as well. Backed by India's largest charging network, feel confident to travel farther and deeper. Own it for rupees 10.99 lakh with a battery EMI of just rupees 3.99 per kilometer. India goes electric.
26: Next.

0: FMR Radio City 91.1.
1: ரேடியோ சிட்டில இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்க பாட்டு தென்கிழக்கு தேன்சிட்டு. சந்தோஷ் நாராயணன் இசையில, யுகபாரதி வரிகள்ல, தி குரல்ல தொடர்ந்து கேளுங்க.

0: ஒரு குடும்பத்தையே சேஃப்கார்ட் பண்றவருடைய மனசை யாரு சேஃப்கார்ட் பண்றது? ஆம்பளைங்க ஆழக்கூடாதுன்னு யார் சார் சொன்னாங்க? அவங்களுக்கும் மனசு இருக்கு, அவங்களுக்கும் வழி இருக்கு. ஆண்களுக்கும் மனநலம் அவசியம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, எஃப்எம் ரேடியோ சிட்டியில். நான் உங்கள் லவ் குரு காற்றலையில் காதலோடு. இது தேர்ஸ்டே ஸ்பெஷல், மென்டல் மனதில். இந்த வியாழக்கிழமை வெயிலும் நல்லா கொளுத்துச்சு, எலெக்ஷன் கேம்பெயினும் சூடு பிடிச்சிருக்கு. ஆனால் இந்த எல்லா சத்தத்துக்கும் நடுவில் அமைதியாக ஓடிக்கிட்டு உடஞ்சி போய் வெளியே காட்டிக்காம இருக்கிறவங்க யார் தெரியுமா? குடும்பத் தலைவன் என்று சொல்லப்படும் ஆண்கள். ஆண் நெடில் தங்களுடைய கவலை, பயம், சோர்வு, மன அழுத்தம் எதையும் வெளியே சொல்லாமல் வாழறவங்க நிறைய ஆண்கள். வீட்டு பொறுப்பு, வேலை பளு, பணச்சுமைன்னு நிறைய இருந்தாலும் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த லவ் குரு ஷோவில் ஆண்களுடைய மனநலம் பற்றி, குறிப்பாக குடும்பத்தை தாங்கி நிற்கிற ஆண்களை பற்றி ஒரு சைக்காலஜிஸ்ட் கூட மனம் திறந்த கன்வர்சேஷன் இது. ஒரு ஆண் சந்தோஷமாக இருந்தால் அவர் ஃபைன் அப்படின்னு அர்த்தம் இல்லை. அவர் அமைதியாக இருந்தால் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அவங்களுக்கும் அன்பு தேவை, ஆதரவு தேவை, சொல்றதை கேட்க யாரோ ஒருவர் தேவை. அந்த யாரோ ஒருவராக நான் இருக்கேன். இந்த வெயில விடவும் சூடான பேசு பொருள் இது. எலெக்ஷன் கேம்பெயின் சத்தத்துக்குள்ள மௌனமாக மறைஞ்சு போகுது ஆண்களுடைய மனநலம். அதை புரிஞ்சிக்கணும். ஆண்களுக்கு மனநலம் அவசியம்னு ஒரு சைக்காலஜிஸ்டோட சேர்ந்து ஒரு குடும்பத்தை நடத்துகிற ஆணுக்கான மறைக்கப்பட்ட மனவேதனை, அவர்களுக்கு தேவைப்படும் எமோஷனல் சப்போர்ட் மற்றும் உதவி கேட்பது பலவீனம் இல்லை, அது ஒரு தைரியம் அப்படின்ற விஷயங்களை பேச போகிறோம். உடம்புக்கு மட்டும் இல்லை, மனசுக்கும் நிழல் தேவை அப்படின்னு ஞாபகப்படுத்துகிற ஒரு ஸ்பெஷல் ஷோ மென்டல் மனதில். ஒன்லி ஆன் எஃப்எம், எஃப்எம் ரேடியோ சிட்டியில். நான் உங்கள் லவ் குரு காற்றலையில் காதலோடு.
1: உங்கள் ரேடியோ சிட்டியில் அதிரூபனே, எம் எம் மானசி குரலில், தேவிஸ்ரீ பிரசாத் இசையில், வரிகள் விவேகா.

0: யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கா பிளாக் பாஸ்டர். ரேடியோ சிட்டி கிரிக்கெட் பிளாக் பாஸ்டர் ஆறுமுகம் ஆல்ரவுண்டர் ஆறுமுகம்
1: ரேடியோ சிட்டி.
2: ஏன் மேட்சுக்குள்ள நடக்கிற சண்டைய காட்டிலையும் ஏன் மேட்சை விட்டு கிரவுண்டுக்கு வெளியே வந்தா சண்டை பெருசாவில் இருக்கு? ஏன் நான் சொல்லுது, ஏன் மும்பை டீமா இருக்கட்டும், ஏன் பெங்களூர் டீமா இருக்கட்டும், ஏன் எந்த டீமா ஜெயப்பாக்கு வந்தாலும் அந்த டீமை நல்லபடியா நம்ம அனுப்பிச்சு விடுறதா சென்னையில இருக்கிறவ பேரு. ஆனா அதே வந்து நம்ம பெங்களூர் பக்கம் போன வச்சுக்கவேன், உள்ள ஜெயிச்சா கூட நம்மள ஓட்டா, ஏன் தோத்தாலும் ஓட்டான்ற மாதிரி இருக்கா. ஏய் நீ இதை சொல்லுவ, ஏடா நீ சென்னையோட ஃபேன் கேட்டீங்கன்னா, இதை நான் சொல்லல, ஏன் கொல்கத்தா ஃபேன். சமீபத்தில் நடந்த கொல்கத்தா மேட்சுக்கு அப்புறமா ஜெயப்பாக்கு வெளியே வந்து என்ன தெரியுமா சொன்னா, ஏன் சென்னை கிரௌண்ட் ரொம்ப சூதானமான கிரௌண்டிலே, ஏன் நல்லா பேசுறாளே, நம்ம தோத்தாலும் தட்டி கொடுக்குறாளே அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு போகுது தம்பி. அதான் சொல்றேன், உள்ள ஆடலாம், ஏ தம்பி எல்லாம் காசு வாங்கிட்டு ஆடுது, ஏ வெளியே வந்து நீ ஏன் சண்டை
0: ஓடுற? ரேடியோ சிட்டி கிரிக்கெட் பிளாக்பஸ்டர் ஆறுமுகம் ஆல்ரவுண்டர் ஆறுமுகம் ரேடியோ சிட்டியின் கிரிக்கெட்டின் பிளாக்பஸ்டர். கிரிக்கெட் ஆர் ஸ்மார்ட் பேங்கிங் சே ஹமேஷா ஜுடே ரஹியே வித் யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கா பிளாக்பஸ்டர். யோனோ எஸ்பிஐ பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ. Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
3: இணைந்து வழங்குவோர்
4: KPN Promoters in year end bonanza offer. ஒரு பக்கத்துல plot square feet just 2799 க்கு வாங்குனா 10 gram gold free. KPN Promoters.
5: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous, திருவேற்காடு.
6: இப்பொழுது 1 liter பீரேட் சன்ஃபிளவர் ஆயிலுடன் 10 ரூபாய் அன்னபூர்ணா சாம்பார் மசாலா இலவசம் உங்கள் அருகிலுள்ள கடைகளில் கிடைக்கும்.
4: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிட்டல் ஏற்கஞ்சேரி.
7: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
8: கேடியா பவித்ர பவித்ர க்ரோசரி சாஹியே तो ज़ेप्टो से मंगवाइए. Order now.
9: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
10: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
11: Housing partner,
12: Accord Housing. நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி வரகடம் ECR மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க Accord Housing தான் பெஸ்ட்.
13: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
14: இருக்கு
15: சூர்யா, உனக்கு தெரியுமா கேலக்ஸி மார்வெல்ல 20 பேஸ் கவரும் 26 ஆப்ஷனல் கவரும் மொத்தம் 46 கவர்ஸ் இருக்கு.
16: வாவ், இது ஒரு தம்

0: எல்லாத்தையும் மாத்த முடியுங்கிற எண்ணம் கூட ஒரு ரெவல்யூஷன் தான்.
1: Launching Casa Grand High City, Bangalore RR. Luxurious 2 and 3 BHK apartments starting from 49 lakhs. To book, call 9884822122.
2: வெட்டிங்க்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், எங்க போலாம்?
3: நிச்சயமா பெஸ்ட் சாய்ஸ்னா ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை டைமண்ட் மேளாதான்.
2: அதுல என்ன ஸ்பெஷல்?
3: செப்பரேட் டைமண்ட் ஃப்ளோர்ல 3 மடங்கு கலெக்ஷன்ஸ், வாவ்னு சொல்ல வைக்கும் ஸ்டாண்டிங் டிசைன்ஸ்,
2: லேட்டஸ்ட் டிசைன்ஸ் கிடைக்குமா,
3: ஃபேன்சி அண்ட் யூனிக் மாடல்ஸ், லைட் வெயிட் செட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டட் அண்ட் ரிங்ஸ், எல்லாமே யூனிக்கா இருக்கும். டெய்லி வேர்ல இருந்து பிரைடல் ரேஞ்ச் வர ஃபுல் வெரைட்டி. டைமண்ட்ஸ்க்கு ஃபிளாட் 10% ஆஃபர் இருக்கு.
2: சரி, இப்பவே கிளம்பலாம்.
3: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ்.
4: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 generations பாத்துருக்கு.
5: வாவ்,
4: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
6: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
7: ஸ்கூல் ஃபைனல் எக்ஸாம்ஸ் ஓவர், கரியர்ல நெக்ஸ்ட் திங் பண்ணிட்டீங்களா? பாரதி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் ஓட ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வழங்கும் இன்டிகிரேட்டட் சர்டிஃபைட் கோர்ஸ்ல பிகாம், பிசிஏ அண்ட் பிஎஸ்சி படிக்கும் போதே IBM specialized data analytics and cyber specialist courses available. Degree and course certificate same they can go. Call 044-611-6399.
8: Radio City Love Guru.
9: Radio City Love Guru order neenga ketirukkiradhu FM. FM na
10: Radio City 91.1.
11: FM ketittirukinga. FM na Radio City il naan unga Love Guru kaatralayil kaadalodu. Idhu Thursday special mental manadil. அவனுக்கும் ஒரு மனசு இருக்கு, அந்த மனசுக்கு ஒரு எமோஷனல் சப்போர்ட் தேவைப்படுது. ஒரு ஃபேமிலியை தூண் மாதிரி தாங்குற ஒரு ஆள் ஏன் மனசு உடைஞ்சு போகக்கூடாது? போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, ஆனால் இந்த சொசைட்டி ஏற்படுத்தி கொடுத்துருக்க பிம்பம் ஆண் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றது. ஸோ அதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். யார் கூட அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைக்காலஜிஸ்ட் ரேஷ்மா வந்திருக்காங்க வேதகர்த்தா சென்டர்ல இருந்து. அண்ட் வெல்கம் டு தி ஷோ.
12: தேங்க் யூ.
11: உங்களுக்கான முதல் கேள்வி, நிறைய ஃபோன்கள் வந்து அவங்களுடைய ஃபேமிலியில் அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் இருக்கும்பொழுது வெளியே ஒரு ரிலேஷன்ஷிப்பை தேடி போகிறது ஏன்? இது இம்பல்ஸ் கண்ட்ரோல் டிஸார்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா?
12: ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார், ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட் க்வெஸ்சன். நம்ம வந்து நிறைய டைம் மென்டல் ஹெல்த் பார்த்தீங்கன்னா, விமன் மென்டல் ஹெல்த், சில்ட்ரன் மென்டல் ஹெல்த் தான் எல்லோரும் கேட்டுட்டு இருப்பாங்க க்வெஸ்சன்ஸ். பட் மென்டல் ஹெல்த் ஃபார் மென் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் நீங்கள் கேட்ட க்வெஸ்சனுக்கு ஆன்சர் எப்படி நான் சொல்ல போகிறேன்னா, வாட் இஸ் ஸ்டேபிள் ரிலேஷன்? ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் நம்ம என்ன கேட்கணும்னா, வாட் இஸ் ஸ்டேபிள் ரிலேஷன்? ஃபேமிலி, பர்ஃபெக்ட் ஃபேமிலியோட டெஃபினேஷன் தான் நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். நம்ம வெளியிருந்து பார்க்கும்போது ஸ்டேபிளாக தான் இருக்கும், ஆனால் அதில் இமோஷ்னல் வேலிடேஷன் இருக்கா ஃபார் மென்? இமோஷ்னல் சப்போர்ட் இருக்கா? அப்புறம் ஃபீலிங்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிகிற பார்ட்னராக இருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கேட்கணும். அண்ட் வெளியிருந்து சப்போர்ட் ஏன் நமக்கு ஃபஸ்ட்டு வேணும்? வீட்டில் இமோஷ்னல் கேப் இருந்தால் அப்போ தான் மென் வெளியே இமோஷ்னல் சப்போர்ட்டுக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் இம்பல்ஸ் கண்ட்ரோல் டிஸார்டரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோ. எது இம்பல்ஸ் கண்ட்ரோல் டிஸார்டர்னு பார்த்தீங்கன்னா, சடன் அன்கன்ட்ரோலபிள் ஏர்ஜ் இருந்தால் மட்டும்தான் இம்பல்ஸ் கண்ட்ரோல் டிஸார்டர்னு சொல்லுவாங்க. பட் ஃபேமிலி ரிலேட்டட் இந்த மாதிரி இமோஷ்னலாக இருக்கிற யூனோ டிஸார்டர்ஸ் ஆர் யூனோ கேப்ஸ் எல்லாம் நம்ம இம்பல்ஸ் கண்ட்ரோல் டிஸார்டரை நம்ம சொல்ல மாட்டோம்.
11: உங்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயத்தை வெளியே தேட ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுதான் இந்த பிரச்சனைக்கு காரணம்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் பேசலாம், தொடர்ந்து கேளுங்க. எஃப்எம் எஃப்எம் ரேடியோ சிட்டியில் நான் உங்கள் லவ் குரு காற்றலையில் காதலோடு.
13: ரேடியோ சிட்டியில கேட்டுட்டு இருக்கீங்க சக்கரை நிலவே, ஹரிஷ் ராகவேந்திராவின் குரலில். வரிகள் வைரமுத்து, இசை மணி சர்மா.

0: என் பேரும் காதல், காதலும் காதல் சார்ந்த இடமாய் லவ் குரு. ஒன்லி ஆன் எஃப்எம். எஃப்எம்னா
1: கமல்ஹாசன் மற்றும் பிரியா ஹிமேஷ் குரல்களில், கமலஹாசன் வரிகளில், தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில், ரேடியோ சிட்டியில் நீங்கள் கேட்பது நீலவாணி.

0: योनो SBI क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: இந்த கிரிக்கெட் சீசன் ரேடியோ சிட்டியில கேளுங்க எக்ஸ்க்ளூசிவ் மேட்ச் ரிவ்யூஸ், மேட்ச் அப்டேட்ஸ் அண்ட் மேட்ச் ரிவ்யூஸ். இம்முறை ஒவ்வொரு பாலிலும் கிடைக்கும் என்டர்டெயின்மெண்ட் சிக்ஸர் அண்ட் எக்கச்சக்க ஃபன் கிரிக்கெட் இன் லெஜெண்ட் ஹர்பஜன் உடன்.
0: யோனோ SBI கிரிக்கெட் கா பிளாக் பாஸ்டர். கெட் ப்ரீ அப்ரூவ்ட் இன்ஸ்டன்ட் டிஜிட்டல் லோன்ஸ் வித் யோனோ SBI. பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ. Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
2: இணைந்து வழங்குவோர்
3: KPN Promoters in year end bonus offer. ஒரு பக்கத்துல plot square feet just 2799 க்கு வாங்குனா 10 gram gold free. KPN Promoters.
4: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous, திருவேற்காடு.
5: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் ஒன் சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
3: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
6: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
7: केडिया पवित्र पवित्र ग्रोसरी चाहिए तो ज़ेप्टो से मंगवाइए. Order now.
8: Life insurance partner NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
9: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
3: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
10: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட்.
11: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam, close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at co-education campus, subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 72-00-13431.
12: Worried about resale value of electric car? Not anymore. Maruti Suzuki e-Vitara comes with assured buyback value. With its massive 61 kilowatt-hour battery and a range of 543 kilometers, no more range anxiety as well. Backed by India's largest charging network, feel confident to travel farther and deeper. Own it for rupees 10.99 lakh with a battery EMI of just rupees 3.99 per kilometer. India goes electric.
13: Next sir. இப்பவும் 3 மாசம் காத்திருக்கணுமா? AU ஸ்மால் பைனான்ஸ் பேங்க் சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருந்தா ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரெஸ்ட் உங்க அக்கவுண்ட்ல 6.75% வரை ஹையர் இன்ட்ரெஸ்ட், மேலும் சூப்பர் ஆஃபர்ஸும் கூட. அதான் சொல்றோம், சிந்தனைய மாற்றுங்க, பேங்கையும் மாற்றுங்க.
14: லான்ச்சிங் காசா கிராண்ட் ஹை சிட்டி சென்னை. இது உங்களுக்கான ரெவல்யூஷன். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் சென்னை, 41 acres ஒரு மாபெரும் டவுன்ஷிப், 28 acre ஓபன் ஸ்பேஸ், அதுல 22 acres லேண்ட்ஸ்கேப் கிரீனரி. இயற்கையோட சேர்ந்து வாழ ஒரு பீஸ்ஃபுல் கம்யூனிட்டி. நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் லவரா இருந்தீங்கன்னா 5 acres சவுத் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஸ்போர்ட்ஸ் கிளப் உங்களுக்காக. மனசுக்கு பிடிச்சவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதான சந்தோஷம். 150+ வேர்ல்ட் கிளாஸ் அமெனிட்டிஸ் அண்ட் 1.3 acres ரெக்ரியேஷன் கிளப். இங்க வீக் டேஸ் கூட வீக்கெண்ட்ஸா மாறும். உங்களுக்கான இந்த ரெவல்யூஷன் உருவாக போற இடம் ORR, சென்னையின் புதிய அடையாளம்.
15: Launching Casa Grand High City, Bangalore ORR. Luxurious 2 and 3 BHK apartments starting from 49 lakhs. To book, call 9884822122.
16: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
17: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
18: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
19: எங்க பாரு கேலக்சி கேலக்சின்னு கேக்குது.
3: தெரியாதா உனக்கு, நம்ம டிவிஎஸ் குரூப்போட தலைவரும் ஹெல்த் இன்சூரன்ஸோட ஜாம்பவான் ஜெகநாதன் சாரும் இன்வால்வ் ஆயிருக்காங்க.
19: அப்போ சூப்பர் சர்வீஸ் சொல்லு.
3: கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ், இன்னின்றும் உங்கள் சேவையில்.
2: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
20: பின்ன கிச்சன்ல தான் கோல்ட் வினர் 5G இருக்கே.
2: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
20: அது 1G கோல்ட் வினர் கடல் எண்ணெய், 2G கோல்ட் வினர் நல்லெண்ணெய், 3G கோல்ட் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்ட் வினர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வினர்.
2: கோல்ட் வினர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
21: என்ன
22: ரொம்ப பிடிக்குமா இல்ல அக்கா ரொம்ப பிடிக்குமா?
23: எனக்கு முதல்ல உங்க அம்மாவை தான் பிடிக்கும். அவெல்லாம் இல்லன்னா இந்த குடும்பம் இப்படி இருக்கவே இருக்காதுரா.
24: சொல்லாமலே புரிஞ்சுக்கிற உணர்வு, கேட்காமலே கொடுக்கிற அன்பு. மூன்றெழுத்து கவிதை அம்மா. அம்மா அம்மாக்களை கொண்டாடுகிறது ரேடியோ சிட்டி. மாம் மேட் மில்லியனர் உங்கள் ரேடியோ சிட்டியில்
25: இணைந்து வழங்குவோம்.
26: தியா ஃபர்டிலிட்டி அண்ட் மேட்டர்னிட்டி சென்டர், ஓயமா, சென்னை.
27: கால் 9962100003.
28: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ஆர் ரேடியோ சிட்டி 91.1
29: FM கேட்டுட்டு இருக்கீங்க. FM ரேடியோ சிட்டியில் நான் உங்கள் லவ் குரு காற்றலையில் காதலோடு. இது தேர்ஸ்டே ஸ்பெஷல் மென்டல் மனதில். ஆண்களுடைய மனசை உளவியல் ரீதியா கன்சிடர் பண்ண போறோம். அதுக்கான ஒரு ஸ்பெஷல் எபிசோடு, இதை மிஸ் பண்ணிடாதீங்க. மேபி உங்க வீட்டில் கூட யாருக்காவது தேவைப்படலாம். அண்ட் என் கூட சைக்காலஜிஸ்ட் ரேஷ்மா இருக்காங்க, வேதகர்த்தா சென்டர்ல இருந்து. ஆஃபீஸ் அப்படின்ற ஒரு இடம் முன்னாடியெல்லாம் வேலை செய்யற இடமா இருந்தது, ஆனா இப்போ வீடு வரைக்கும் ஆஃபீஸ் வேலை வந்துடுச்சு. மேக்ஸிமம் நிறைய ப்ரெஷர் வந்து ஆஃபீஸ் சைட்ல இருந்து தான் ஒரு பர்சனுக்கு அதிகமாக வர்றது ஆஃபீஸ் சைட்ல இருந்து. ஸோ டூ மச் ஆஃப் ப்ரெஷர் இல்லை டூ மச் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் இன் த ஆஃபீஸ் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல ஃபெயிலியரை கொடுக்கலாம். அண்ட் ஒரு பக்கம் பாஸுடைய ப்ரெஷர். ஸோ இந்த ஃபெயிலியர் அண்ட் பாஸுடைய ப்ரெஷர் அனானிமஸாக வந்து ஒரு ஜாப் இன்செக்யூரிட்டியை கிரியேட் பண்ணும். இந்த விஷயங்கள் வீட்டில் ஒரு எமோஷ்னல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போது இந்த எமோஷ்னல் டிஸ்டன்ஸ் வீட்டிலேயும் வெளியிலையும் இதை வச்சு தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வருது அப்படின்னா அது ரொம்ப கேஷுவலான ஒரு விஷயமா.
30: எது கேஷுவல்னா ஸ்ட்ரெஸ் இஸ் கேஷுவல். ஆனால் இதை வச்சு தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது கேஷுவல் கிடையாது. அது கேஷுவல் நினைச்சா அப்புறம் அதை ட்ரீட் பண்ணணும். ஃப்ரஸ்ட்ரேஷன், ஃபெயிலியர் ஆஃப் ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், லோ செல்ஃப் வர்த், இதெல்லாம் நார்மல். ஆனால் ஒரு பர்சன் அதை வந்து ரெக்டிஃபை பண்ண ஸ்டெப்ஸ் எடுத்தா தட் இஸ் நார்மல். ஆனால் அதே வச்சுட்டு அதே வச்சு ரீசனாக யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆக பார்த்தாங்கன்னா தட் இஸ் நாட் நார்மல். இது எஸ்கேபிசம். ப்ராப்ளம் அப்போவும் இருக்கு, சால்வ் ஆகலை. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் டு ட்ரை டு சால்வ் த ப்ராப்ளம். செகண்ட், கம்யூனிகேட் வித் த ஃபேமிலி, கம்யூனிகேட் வித் த ஸ்பவுஸ். இதுதான் இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்.
29: சில விஷயங்கள்லாம் நீங்களே கிரியேட் பண்ணிக்கிறது, சில விஷயம் தானாக கிரியேட் ஆகிறது. ஸோ இப்படி உங்களுக்குள்ள கிரியேட் ஆகிற விஷயத்தை நீங்கள் தப்பிக்கணுன்ற காரணத்திற்காகவும் இல்லை வந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் எமோஷ்னலான்ற காரணத்துக்காக யூஸ் பண்ணிங்கன்னா தட்ஸ் நாட் கியூரபிள். மைண்டில் வச்சுக்கோங்க, நீங்கள் என்றைக்கு வாய் விட்டு சொல்கிறீங்களோ அன்றைக்கி தான் இந்த பிரச்சனைலாம் சார்ட் அவுட் ஆகும். இன்னும் பேசலாம் தொடர்ந்து கேளுங்க FM FM ரேடியோ சிட்டியில். நான் உங்கள் லவ் குரு காற்றலையில் காதல்.
31: ரித்திகா வாய்ஸ்ல, சந்தோஷ் நாராயணன் மியூசிக்ல, விவேக் வரிகள்ல, வா ரயில் விட போலாமா கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டியில.

0: योनो SBI क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: योनो SBI क्रिकेट का ब्लॉकबस्टर।
2: Hi, this is Harbhajan Singh, your own Bajji, and you are listening to Cricket का ब्लॉकबस्टर, only on India's number one radio station, Radio City.
1: योनो SBI क्रिकेट का ब्लॉकबस्टर।
0: योनो SBI क्रिकेट का ब्लॉकबस्टर। योनो SBI, powered to every Indian.
3: Love Guru order neenga ketirukkirathu FM FM na
4: Radio City 91.1
5: ippovo 3 maasam kaathirukkanuma AU small finance bank savings account irundha ovvoru maadhamum interest unga account la 6.75% varai higher interest melum super offers um kuda adha solrom sindhaniya maatranga bank ayum maatranga
6: irichalukku idaiyila iyarkiyoda isey keekka thudikkira eekamum thoosigalukku naduvula tholanji poikitte irukkira nama vaalkaiyum இது எதுவுமே மாறாதுன்னு தோணும் போது எல்லாத்தையும் மாத்த முடியுங்கிற எண்ணம் கூட ஒரு ரெவல்யூஷன் தான்.
7: லான்ச்சிங் காசா கிராண்ட் ஹை சிட்டி பெங்களூரு RR லக்ஸூரியஸ் 2 அண்ட் 3 BHK அபார்ட்மெண்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் 49 லாக்ஸ் டு புக் கால் 9884822122.
8: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
9: ஜோயா லுகாஸ், world's favorite jeweler.
10: Worried about resale value of electric car? Not anymore. Maruti Suzuki e-Vitara comes with assured buyback value with its massive 61 kilowatt hour battery and a range of 543 kilometers. No more range anxiety as well. Backed by India's largest charging network, feel confident to travel farther and deeper. Own it for rupees 10.99 lakh with a battery EMI of just rupees 3.99 per kilometer. India goes electric.
11: Nexa.
12: ஏய் என்ன சவுண்ட் இது?
13: நாம ஒரு செம ஃப்ரீக்வன்சிக்கு வந்திருக்கோம்.
12: என்ன இடம்?
13: சர்ப்ரைஸ்.
14: பிரசன்டிங் பிரக்ஞா இடன்வர்ஸ். ஓஎம்ஆர்ல இருக்கிற 92 ஏக்கர் ஃபியூச்சரிஸ்டிக் கிரீன் டவுன்ஷிப். 70% ஓபன் ஸ்பேஸ், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல சிறு சிறு மெட்ரோ, சிப்காட் ஐடி பார்க், டவுன்ஷிப் உள்ளேயே பிஎஸ்பிபி ஸ்கூல், அப்போலோ கிளினிக், சூப்பர் மார்க்கெட், ஜிம், 50+ அமெனிட்டிஸ் இருக்கு.
12: வாவ், நம்ம ட்ரீம் ஹோம் இங்க தான்.
14: ஃப்ரீக்வன்சி மாறதுக்குள்ள நீங்களும் இடன்வர்ஸ்ல புக் பண்ணுங்க. லைஃபை நெக்ஸ்ட் லெவல் வர்ஸா மாத்துங்க. கால் 8088068806.
6: Launching Casa Grand High City, Chennai. இது உங்களுக்கான revolution. For the first time in Chennai, 41 acres lower Mahabiram Township, 28 acre open space, அதில 22 acres landscape greenery. இயற்கையோட சேர்ந்து வாழ ஒரு peaceful community. நீங்க ஒரு sports lover-ஆ இருந்தீங்கன்னா 5 acres-ல South India's largest sports club உங்களுக்காக. மனசுக்கு பிடிச்சவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுதான சந்தோஷம். 150+ world class amenities and 1.3 acres recreation club. இங்க வீக்டேஸ் கூட வீக்கெண்ட்ஸ் அமாரும். உங்களுக்கான இந்த ரெவல்யூஷன் உருவாக போற இடம் ORR, சென்னையின் புதிய அடையாளம்.
7: Launching Casa Grand High City, Bangalore RR. Luxurious 2 and 3 BHK apartments starting from 49 lakhs. To book call 9884822122.
8: புக்ஸ் கார்பரேட் லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ், டாக்டர் விக்ரம் அகர்வால், ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு, அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால், ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7200013431. சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
1: ரேடியோ சிட்டி லவ் குரு.
3: ரேடியோ சிட்டி லவ் குருவோட நீங்க கேட்டிருக்கிறது FM, FM na?
4: Radio City 91.1.
15: FM கேட்டுட்டு இருக்கீங்க. FM na Radio City-யில் நான் உங்கள் லவ் குரு காற்றலையில் காதலோடு. இது தேர்ஸ்டே ஸ்பெஷல் மென்டல் மனதில். ஒவ்வொரு ஆணுக்கு பின்னாடியும் நிறைய மனப்பிரச்சனைகள் இருக்கு. வெளியில இருந்து பார்க்கும்போது தெரியாது. ஒரு ஆண் சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னா அவர் ஃபைன் அப்படின்லாம் இல்லை, அவங்களுக்கும் பிரச்சனை இருக்கலாம். இது நமக்கு தெரியாது, ஆனால் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த மென்டல் மனதில் ஸ்பெஷல் எபிசோடு. நம்ம கூட சைக்காலஜிஸ்ட் ரேஷ்மா இருக்காங்க. பொய் சொல்றது அப்படின்றது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் திருமண வாழ்க்கையில். பட் ஒய்ஃப் கிட்ட, ஃபேமிலி கிட்ட, ரிலேஷன்ஸ் கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தினமும் பொய் சொல்லி வாழறது அப்படின்றது ஒரு டாஸ்க். அது கஷ்டமும் கூட. இப்படி இந்த கம்பல்சிவ் லையிங்கா அந்த விஷயம் கன்வர்ஷன் ஆகும்பொழுது மனசுக்குள்ள என்னெல்லாம் நடக்கும், என்ன நடக்குது?
16: சார், ஒரு வாட்டியும் பொய் சொன்னா அது தப்பு கிடையாது, ஆனா மறுபடி மறுபடி பொய் சொன்னா அது டிஸ்ஹானஸ்டி. சைக்கலாஜிக்கல் கோப்பிங் பேட்டர்னே மாறுது. பிரெயின் ஈஸி ரூட்டை சூஸ் பண்ணுது. இதுல என்ன நடக்குதுன்னா பிரெயின்குள்ள பிரெயின் ஈஸி ரூட் வந்து சூஸ் பண்ணுது. ஒரு வாட்டியும் போய் சொல்லிட்டோம், தப்பிச்சுக்கிட்டோம், மறுபடியும் என்ன பண்ண போறோம்னா திருப்பியும் போய் தான் சொல்ல போறோம்னு ஓகே அப்படிங்கறத பிரெயின் சூஸ் பண்ணிடும். இது என்னன்னா நம்மள நம்மளே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிற ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம். பிரெயின் இதை வந்து ரிவார்ட் சிஸ்டம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் போய் மட்டும்தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டேஜ் ரொம்ப டேஞ்சரஸான ஸ்டேஜ். என்ன ஆகும்னா பிரெயின் என்ன பண்ணுனா மெயின்டைன் கண்ட்ரோல் ஆஃப் த சிச்சுவேஷனுக்கு, சிச்சுவேஷன் ப்ராப்ளம் சால்விங்கை சூஸ் பண்ணுறதை விட்டு பொய்யை சூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி அ டேஞ்சரஸ் ஸ்டேட்.
15: நீங்கள் ஒரு தடவை சொன்னால் தான் அது பொய், திரும்ப சொன்னீங்கன்னா அது உங்கள் ஹேபிட். ஸோ நீங்கள் அந்த ஹேபிட்டாக மாற்றும் போது உங்களுடைய ஆக்ஷன்ஸும் அப்படி தான் இருக்கும். அது கம்பல்சிவ்ல இங்கே தான் மாறும். ஸோ அதனால் பொய் எதற்குமே தீர்வாகாது. இன்னும் பேசலாம் தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் எஃப்எம் ரேடியோ சிறியில். நான் உங்கள் லவ் குரு காற்றலையில் காதலோடு. இது தர்ஸ்டி ஸ்பெஷல் மென்டல் மனதில்.
11: நாமுத்துக்குமார் வரிகள்ல டிப்பு சுமங்கலி பாடியிருக்க பாட்டு பாக்காத என்ன பாக்காத கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டில.

0: powered by
1: healthier saapanumna konja kashtam da konja oil e nirayvana samayal kudukra we right sunflower oil irukku 101 quality checks pandra india's number 1 sunflower oil nirvana konja right ah usinga we right sunflower oil la vaangunga
2: luxury motorcycle partner harley davidson x440 Deep beyond the everyday. Automobile partner.
3: Lanson Toyota. Think Toyota. Call Lanson. 044-4000-8000.
2: Jewelry partner.
3: Rubai 100 podume. Indra Sangam vaanga aarambikkalam. NAC DigiGold app-ai download seiyungal. Ippode 7.5% bonus perungal.
2: Maja partner. Wonderla Amusement Park. India's largest Maja factory. Ippo namma Chennai la. Happiness partner. Satya. Spreading happiness.
4: என்ன
5: அது என்ன புதுசா
6: அது 1G கோல்ட் வினர் கடல் எண்ணெய் 2G கோல்ட் வினர் நல்லெண்ணெய் 3G கோல்ட் வினர் தேங்காய் எண்ணெய் 4G கோல்ட் வினர் ரைஸ் பிரான் ஆயில் கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வினர்
5: கோல்ட் வினர் அம்மாக்களின் நம்பிக்கை 5 குவாலிட்டியில வேற ரேஞ்ச்
7: என்ன சவுண்ட் இது
8: நாம ஒரு செம ஃப்ரீக்வன்சிக்கு வந்திருக்கோம்
7: என்ன இடம்
8: சர்ப்ரைஸ்
9: பிரசன்டிங் பிரக்ஞா இடன்வர்ஸ் ஓஎம்ஆர்ல இருக்கிற 92 ஏக்கர் ஃபியூச்சரிஸ்டிக் கிரீன் டவுன்ஷிப் 70% ஓபன் ஸ்பேஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல சிறு சிறு மெட்ரோ சிப்காட் ஐடி பார்க் டவுன்ஷிப் உள்ளே பிஎஸ்பிபி ஸ்கூல் அப்போலோ கிளினிக் சூப்பர் மார்க்கெட் ஜிம் 50+ அமெனிட்டிஸ் இருக்கு
7: வாவ் நம்ம ட்ரீம் ஹோம் இங்கதான்
9: ஃப்ரீக்வன்சி மாறதுக்குள்ள நீங்களும் இடன்வர்ஸ்ல புக் பண்ணுங்க லைஃபை நெக்ஸ்ட் லெவல் வர்ஸா மாத்துங்க கால் 8088068806
10: இறைச்சலுக்கு இடையில இயற்கையோட இசைய கேட்க துடிக்கிற ஏக்கமும் தூசிகளுக்கு நடுவுல தொலைஞ்சு போய்கிட்டே இருக்கிற நம்ம வாழ்க்கையும் இது எதுவுமே மாறாதுன்னு தோணும் போது எல்லாத்தையும் மாத்த முடியுங்கிற எண்ணம் கூட ஒரு ரெவல்யூஷன் தான்
11: Launching Casa Grande High City, Bangalore RR. Luxurious 2 and 3 BHK apartments starting from 49 lakhs. To book, call 9884822122.
12: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam. Close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus. Subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 72-00-13431.
13: Oru ponnukku kalyanona romba special moment. Appo avanga oru maharani madri feel pananum. Adanala da colors, designs nu ellame Snehave paathu paathu kondu vandhiruka. மகாராணி கலெக்ஷன்ஸ்
14: ஸ்னேஹாலயா சில்க்ஸில் ஒவ்வொரு மனப்பெண்ணும் எங்கள் மகாராணி ஸ்னேஹாலயா சில்க்ஸ் ஸ்ரீநகர்
15: ரேடியோ சிட்டி லவ் குருவோட நீங்க கேட்டிருக்கிறது FM
16: ரேடியோ சிட்டி 91.1
17: யுவன் சங்கர் ராஜா இசையில் வைரமுத்து வரிகளில் உன்னிகிஷன் மற்றும் ஹரிணியின் குரலில் ஏப்ரல் மாதத்தில் கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டி

0: FMR Radio City 91.1.
1: டீமன் மியூசிக்ல மதன் கார்கி வரிகள்ல ஸ்ரேயா கோஷால் அண்ட் யாசின் நிசார் வாய்ஸ்ல இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க கைலா ரேடியோ சிட்டில.

0: பண்றாங்களே, நான் பண்ணா என்ன? ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். செகண்ட் க்வெஸ்சன், நான் சொன்னா அப்புறம் வீட்டுல பெரிய சண்டை வந்துடும். தேர்ட் க்வெஸ்சன், இப்ப நான் இது போய் சொன்னா எல்லாரும் என்னதான் தப்பான்னு நினைப்பாங்க. இந்த த்ரீ க்வெஸ்சன் தான் அகேன் அண்ட் அகேன் அகேன் அண்ட் அகேன் பிரெயின்ல போயிட்டே இருக்கும். இங்க ப்ராப்ளம் மணி கிடையாது, இங்க ப்ராப்ளம் ட்ரஸ்ட், ஃபியர் அண்ட் கண்ட்ரோல். சோ ஜஸ்ட் திங்க் ஃபார் அ மூமெண்ட், இதை நான் மறைச்சு வைக்கணுமா அப்படின்னு நினைச்சாலே போதும்.
1: நம்பிக்கையானவர் யாராவது இருப்பாங்க உங்க லைஃப்ல, அட்லீஸ்ட் அவங்க கிட்டயாச்சும் ஷேர் பண்ணுங்க. நீங்க ஒரு விஷயத்தை ஹைட் பண்ண ஆரம்பிக்கும் போது அங்கதான் சீக்ரசி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. அப்புறம் அதை காப்பாத்துறது தான் மிகப்பெரிய டாஸ்க் ஆயிடும். இப்ப சைக்காலஜிஸ்ட் சொன்ன மாதிரிதான், இது அவசியம் மறைக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி கேளுங்க. எஸ்னா அந்த கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ண ரெடியா இருங்க. நோனா தைரியமா இருங்க. இன்னும் பேசலாம், தொடர்ந்து கேளுங்க எஃப்எம். எஃப்எம் ரேடியோ சிட்டியில் நான் உங்கள் லவ் குரு காற்றலகில் காதலோடு.
2: நிவாஸ் மற்றும் ஜானகி ஐயர் குரலில், விவேக் வரிகளில், விஜய் ஆண்டனி இசையில், அரும்பே பாடல் ரேடியோ சிட்டியில்.

0: योनो एसबीआई क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: रिंग्स ब्रेक्स
0: रेडियो सिटी क्रिकेट ब्लॉकबस्टर आरुमुगम ऑलराउंडर आरुमुगम
2: रेडियो सिटी।
3: ஏ மேட்சுக்குள்ள நடக்கிற சண்டையை காட்டிலையோ ஏன் மேட்ச விட்டு கிரவுண்டுக்கு வெளியே வந்தா சண்டை பெருசாவுல இருக்கு? ஏன் நான் சொல்லுது, ஏன் மும்பை டீமா இருக்கட்டும், ஏன் பெங்களூர் டீமா இருக்கட்டும், ஏன் எந்த டீமா ஜெயப்பாக்கு வந்தாலும் அந்த டீமை நல்லபடியா நம்ம அனுப்பிச்சுறதா சென்னையில இருக்கிற பேரு. ஆனா அதே வந்து நம்ம பெங்களூர் பக்கம் போன வச்சுக்கவே உள்ள ஜெயிச்சா கூட நம்மள ஓட்டா, ஏன் தோத்தாலும் ஓட்டான்ற மாதிரி இருக்கா? ஏய் நீ இதை சொல்லுவ, ஏடா நீ சென்னையோட ஃபேன் கேட்டீங்கன்னா இதை நான் சொல்லல, ஏன் கொல்கத்தா ஃபேன். சமீபத்துல நடந்த கொல்கத்தா மேட்ச்க்கு அப்புறமா ஜெயப்பாக்கு வெளியே வந்து என்ன தெரியுமா சொன்னா, ஏன் சென்னை கிரௌண்ட் ரொம்ப சூதானமான கிரௌண்டிலே, ஏன் நல்லா பேசுறாளே, நம்ம தோத்தாலும் தட்டி கொடுக்கறாளே அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு போகுது தம்பி. அதான் சொல்ற உள்ள ஆடலாம், ஏன் தம்பி எல்லாம் காசு வாங்கிட்டு ஆடுது, ஏய் வெளியே வந்து நீயே சண்டை
1: ஓடுற.
0: ரேடியோ சிட்டி கிரிக்கெட் பிளாக்பஸ்டர் ஆறுமுகம் ஆல்ரவுண்டர் ஆறுமுகம் ரேடியோ சிட்டியின் கிரிக்கெட்டின் பிளாக்பஸ்டர். Cricket or smart banking se hamesha jude rahiye with Yono SBI Cricket ka blockbuster. Yono SBI, power to every Indian. Download the app now. Banking partner Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
4: Inaindu valanguvor
5: KPN Promoters in year end bonanza offer. Ura pakathila plot square feet just 2799 ku vaangna 10 gram gold free. KPN Promoters.
6: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous Tiruvirkadu.
7: இப்பொழுது 1 liter பீரட் சன்ஃபிளவர் ஆயிலுடன் 10 ரூபாய் அன்னபூர்ண சாம்பார் மசாலா இலவசம் உங்கள் அருகிலுள்ள கடைகளில் கிடைக்கும்.
5: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிட்டல் ஏற்கஞ்சேரி.
8: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
9: கேடியா பவித்ர பவித்ர க்ரோசரி சாஹியே तो ज़ेप्टो से मंगवाइए. Order now.
10: Life insurance partner NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
11: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
12: Housing partner
13: Accord Housing. நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் கூத்தமல்லியில் பிளாட் வாங்க Accord Housing தான் பெஸ்ட்.
5: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
14: எனக்கு டிரெஸ் எடுக்கணும்,

0: சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1
1: லவ் குருவோட நீங்க கேட்டிருக்கிறது எஃப்எம் எஃப்எம்னா
2: ரேடியோ சிட்டி 91.1

0: பேரும் காதல். காதலும் காதல் சார்ந்த இடமாய் லவ் குரு. ஒன்லி ஆன் எஃப்எம். எஃப்எம்னா
1: விஜய் யேசுதாஸ் குரலில், நா முத்துக்குமார் வரிகளில், யுவன் சங்கர் ராஜா இசையில், காதல் வைத்து பா.

0: இது தர்ஸ்டே ஸ்பெஷல் மென்டல் மனதில் ஒன்லியான் எஃப்எம் எஃப்எம் ரேடியோ சிட்டியில் நான் உங்கள் லவ் குரு காற்றலையில் காதலோடு குறிப்பாக இன்னைக்கு குடும்ப தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன் நெடில் அவங்களுடைய மென்டல் ஹெல்த் பற்றி கன்வர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். சைக்காலஜிஸ்ட் ரேஷ்மா கூட ஆணுக்கெல்லாம் என்ன பிரச்சனை இருக்க போகுது, ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு பார்ட்டி பண்ணாங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு டே அவுட் பண்ணாங்கன்னா எல்லாம் ஷார்ட் அவுட் ஆகிடணும், அதெல்லாம் பண்ணுறதே தற்காலிகமாக அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும் அப்படின்றதுக்காக தான். இது நிறைய பேருக்கு தெரியாது. அண்ட் நிறைய ஆண்களுக்கு ஒரு மிட் ஏஜில் நடக்கிற ஒரு பிரச்சனை அது. தன்னை விட வயசு கம்மியானவங்க மீது ஒரு அட்ராக்ஷன் வர்றது இயல்பு, குறிப்பாக ஆப்போசிட் ஜெண்டரில். அது மிட் லைஃப் கிரைசிஸ் அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்லை இந்த மாதிரியான விஷயத்துக்கு கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணலாமா, இல்லை எனக்கு இந்த மாதிரியெல்லாம் தோணுது அப்படின்னு வெளிப்படியாக வெளியே சொல்லிடலாமா?
1: சார், இதை வந்து நான் க்வெஸ்சனே நான் ஸ்பிளிட் பண்ணி ஆன்சர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மிட் லைஃப் கிரைசிஸ் இருக்கு. செகண்ட், யங்கர் பார்ட்னர் ஏன் நமக்கு வந்து அட்ராக்டிவா ஃபீல் ஆகுது அப்படிங்கறத நான் ஆன்சர் பண்ணிடுறேன். ஏன்னா இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் தர் ஏஜ் ஆர் பிசிக்கல். இது என்னன்னா, நமக்கு ஆஃபன் மைண்ட் செட்டில் தான் நமக்கு ப்ராப்ளம். யங்கர் பார்ட்னர் ஏன் வேணும் அப்படின்னு மைண்ட் தோணுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லோ எக்ஸ்பெக்டேஷன், செகண்ட் ஆஃபர், வாட் ஆஸ் அ மேன் யூ கேன் ஆஃபர் இஸ் வெரி லெஸ். ஸோ இதனாலதான் வந்து யங்கர் பார்ட்னர் எப்பவுமே அட்ராக்டிவா ஆகுது, ஃபார் எஸ்பெஷலி ஃபார் மென். இஸ் இட் ரைட் ஆர் ராங்? இட் இஸ் நாட் ராங், பட் அதுலயே ஸ்டெப்ஸ் எடுத்து அதே மூவிங் ஃபார்வர்ட் இஸ் ராங். ஹவு டு பேலன்ஸ் மிடில் லைஃப் கிரைசிஸ்? ஃபர்ஸ்ட், டாக் டு யுவர் பார்ட்னர், டாக் டு யுவர் ஃபேமிலி. அண்ட் இதுக்கு எல்லாமே ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, செல்ஃப் இமேஜ், லோவர் செல்ஃப் இமேஜ். மிட் லைஃப் கிரைசிஸில் என்னன்னா, மேன் திங்ஸ் ஹீஸ் டூ ஓல்ட், ஹீஸ் நாட் அட்ராக்ட். ஸோ இதுதான் செல்ஃப் இமேஜ்னு சொல்லுவாங்க. யூ ஷுட் ஹாவ் அ இம்ப்ரூவ்ட் ஆர் ஹை செல்ஃப் இமேஜ். இஃப் யூ ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் செல்ஃப் இமேஜ், ஆட்டோமேட்டிக்லி யூ வில் ஹேண்டில் த மிட் லைஃப் கிரைசிஸ்.
0: இந்த உலகத்தில் நிறைய அழகான விஷயங்கள் வந்ததுக்கும் இருக்கிறதுக்கும் காரணமே ஆண்கள் தான். ஏன்னா இயல்பாகவே ரசிப்புத்தன்மை ரொம்ப அதிகம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை ரசிக்க மட்டும் பழகுங்க, அது ஒரு நல்ல வாழ்க்கைக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்த உங்களுக்கு கொடுக்கும். அதை தாண்டி எடுக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாமே உங்களுடைய லைஃபுக்கு நீங்களாக ஏற்படுத்திக்கிற கிரைசிஸாக தான் இருக்கும். இன்னொரு விஷயம், உங்கள் மனசில் தோன்ற விஷயத்த உங்கள் பார்ட்னர்கிட்ட நீங்கள் அப்பப்போ பேசும்போதே அதுவே உங்களுக்கு ஒரு அவுட்லெட் தான். ஈவன் தோ இட்ஸ் எ கன்ஃபஷன் மாதிரி இருந்தாலும் இட்ஸ் எ கைண்ட் ஆஃப் அவுட்லெட். இன்னும் பேசலாம், தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் எஃப்எம் ரேடியோ சிட்டியில். நான் உங்கள் லவ் குரு காற்றலையில்
2: பாக்காத கேட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டில.

0: powered by
1: healthy சாப்பிணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் oilயே நிறைவான சமையல் கொடுக்கற we right sunflower oil இருக்கு. 101 quality checks பண்ற இந்தியாவின் நம்பர் 1 sunflower oil நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, we right sunflower oil வாங்குங்க.
2: Luxury motorcycle partner Harley Davidson X440 Beyond the everyday automobile partner
3: Lanson Toyota. Think Toyota, call Lanson 044-4000-8000.
2: Jewelry partner
3: Rubai Nuru Podume. Intrasangam Vanga Aramikalam. NAC DigiGold app download seyungal. Ippode 7.5% bonus perungal.
2: Maja partner Wonderla Amusement Park, India's largest Maja factory. Ippo namma Chennai la. Happiness partner Satya, spreading happiness.
4: நீங்க கேட்டிருக்கிறது FM FM னா Radio City 91.1.

எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டியில் நான் உங்கள் லவ் குரு காற்றலையில் காதலோடு. இது தேர்ஸ்டே ஸ்பெஷல் மென்டல் மனதில். நம்ம கூட சைக்காலஜிஸ்ட் ரேஷ்மா இருக்காங்க. இன்னைக்கு ஆண்கள்